0: சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் சவுதி அரேபியாவுக்கான அனைத்து பயணங்களையும் ஒத்திவைக்குமாறு சிங்கப்பூரர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. ஜூலை மாதத்திலிருந்து அங்கு விமான நிலையங்களையும் எரிசக்தி உள்கட்டமைப்புகளையும் குறிவைத்து அதிக அளவில் ஏவுகணை வானூர்தி தாக்குதல்கள் நடத்தப்படுவதை அமைச்சர் சுட்டியது. ஏற்கனவே சவுதி அரேபியாவில் இருக்கும் சிங்கப்பூரர்கள் மன்னர் கலீத் அனைத்துலக விமான நிலையத்தையும் அதிக அபாயம் உள்ள பிற பகுதிகளையும் முற்றிலும் தவிர்க்கும்படி அமைச்சர் வலியுறுத்தியது. அதோடு நாட்டிற்குள் அவசியமற்ற பயணங்களை தவிர்க்கவும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. சவுதி அரேபியாவில் இருக்கும் சிங்கப்பூரர்கள் வெளியுறவு அமைச்சின் இணைய பக்கத்தில் பதிந்து கொள்ளவும் நினைவூட்டப்பட்டது. சிங்கப்பூரில் தொடரும் புகை மூட்டத்தால் செலைத்தார் விமான நிலையத்திலிருந்து கடந்த வாரம் 16 விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன. பார்க்கும் தூரம் குறைந்தது அதற்கு காரணம். நிலவரத்தை பொறுத்து சில விமான நிறுவனங்கள் சேவைகளை ரத்து செய்தன அல்லது மாற்றியமைத்தன. சிங்கப்பூர் சிவில் விமான போக்குவரத்து ஆணையமும் சாங்கி விமான நிலைய குழுமமும் அந்த தகவலை தந்தன. சாங்கி செலைத்தா விமான நிலையங்கள் தொடர்ந்து வழக்கம்போல் செயல்படுகின்றன. புகை மூட்டம் மோசமடைந்தால் கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சிறிய வர்த்தகங்கள் அவற்றின் செயல்பாடுகளை மேம்படுத்த உதவும் வகையில் 3 செயற்கை நுண்ணறிவு திட்டங்களை சிங்கப்பூர் அறிமுகம் செய்கிறது. அந்த திட்டங்களில் 12,000 இடங்கள் ஒதுக்கப்படும். வர்த்தகங்கள் தரவை நிர்வகிக்கவும் அன்றாட பணிகளில் தானியக்கத்தை அறிமுகம் செய்யவும் AI தீர்வுகளை சோதிக்கவும் திட்டங்கள் உதவியாக இருக்கும். AI தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக பயன்படுத்தி வர்த்தகத்தை மேம்படுத்திய சிறிய நடுத்தர நிறுவனங்களை அங்கீகரிக்கும் நிகழ்ச்சியில் திட்டங்கள் குறித்து அறிவிக்கப்பட்டது. AI கருவிகளும் திட்டங்களும் இருப்பது மட்டுமே போதாது. அவற்றை சிறப்பாக பயன்படுத்துவதற்கான திறன்களும் வர்த்தகங்களுக்கு தேவைப்படுகின்றன என்று தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசபின் தியோ சொன்னார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுடன் பேசியதாக கூறியுள்ளார். ஆனால் அவர் உரையாடல் குறித்து கூடுதல் விவரங்களை தெரிவிக்கவில்லை. ஏமனில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சி குழுவுக்கு எதிராக சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்கா ஆதரவளிக்குமா என்பதையும் அவர் கூறவில்லை. ஹவுதி கிளர்ச்சி குழு மிகவும் மோசமாக நடந்து கொள்வதாக அதிபர் டிரம்ப் சொன்னார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க இடைத்தவணை தேர்தலுக்கு முன்னதாக எரிசக்தி விலைகளை உயர்த்த முயற்சிப்பதாக அந்த குழுவின் மீது அவர் குற்றஞ்சாட்டினார். ஈரானின் உத்தரவின் பெயரில் அவர்கள் இவ்வாறு செயல்படுவதாகவும் திரு டிரம்ப் குறிப்பிட்டார். சவுதி அரேபியாவின் அரசாங்கத்திற்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனம் மீது புவியீர்ப்பு ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கிழக்கு பகுதியில் உள்ள தாரான் நகரில் அமைந்துள்ள நிறுவனத்தின் தலைமையக அலுவலகத்தின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அதில் 3 மாடிகள் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. தாக்குதலால் வளாகத்தில் தீ பற்றிக் கொண்டதாகவும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் கூறப்பட்டது. போப் லியோவிற்கு நுரையீரல் புற்றுநோய் இருப்பதாகவும் அவரது வலது நுரையீரலின் ஒரு பகுதியை அகற்றுவதற்கான அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாகவும் வத்திகன் தெரிவித்துள்ளது. 90 நிமிட அறுவை சிகிச்சை நேற்று மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போப்பிற்கு நுரையீரல் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. போப் லியோ மருத்துவமனையில் 1 வாரம் தங்கி ஓய்வெடுப்பார் என்று தெரிவிக்கப்பட்டது. அவரது தென் அமெரிக்க பயணம் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் வத்திகன் சொன்னது. இந்திய உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் திருத்தும் நடைமுறையில் அதிக வெளிப்படைத்தன்மை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஏற்றுக்கொண்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி மனுவை தாக்கல் செய்தார். தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து சுயேட்சையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்று இந்தியாவில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. வாக்காளர் பதிவேட்டில் செய்யப்பட்டிருக்கும் மாற்றங்களால் கிட்டத்தட்ட 130 மில்லியன் பெயர்கள் நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஐரோப்பாவின் பல நாடுகளில் மாணவர்கள் வழிநடத்தும் ஆர்ப்பாட்டங்கள் அதிகரித்து வருகின்றன. மாணவர்களுக்கு அதிக ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் சிறந்த உள்கட்டமைப்பு வசதிகள் தேவை என்றும் வலியுறுத்தி அவர்கள் ஆர்ப்பரிக்கின்றனர். பெல்ஜியத்தில் 1,000கணக்கான மாணவர்கள் வகுப்பறைகளில் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதையும் கல்வி செலவுகள் உயர்ந்து வருவதையும் எதிர்த்து போராட்டம் நடத்துகின்றனர். அல்பேனியாவிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அங்கு மாணவர்கள் கல்வி அமைச்சின் கட்டடம் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர்.
1: சொல்லும் பொருளும். நெக்லிஜென்ஸ், அலட்சியம். கட்டடங்களின் தீ பாதுகாப்பு விதிமுறைகளில் அலட்சியமாக நடந்து கொள்ளும் நிறுவனங்கள் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும். நெக்லிஜென்ஸ், அலட்சியம்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: ஒரு நிமிட குளியல பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலனா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
5: இனி எல்லா நாளும் நல்ல நாளை.

0: வணக்கம் சிங்கே.
1: நேரம் இப்பொழுது காலை 8:12 ஆகி விட்டது. அறிந்தும் அறியாமலும் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் வலித்தது. யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் அனுசுகா, பிரேம்ஜி மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
2: இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம வானொலிகளை சந்திக்க போறோம். 3 பெண்மணிகளை அவங்க எதிரொலி அதனை பத்தின தகவல்களை நம்மோட பகிர்ந்துக்க போறாங்க. இன்றைய பாகம் எதை தாங்கி வருது அப்படிங்கிற தகவல்களை விரிவா தெரிஞ்சுக்க நீங்க டிக்டாக் லைவ் பக்கமா வரலாம் இல்லையா சார்?
1: இப்பவே வரலாம். 3 அழகிகள் உங்களுக்காக அமர்ந்திருக்காங்க. இன்று உங்களுக்காக பல தகவல்களை வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. கேள்விகளையும் நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிக்டாக் வாயிலாக வந்து எங்களோடு இணைந்து உங்களுடைய கேள்விகளை நீங்கள் பதிவு செய்யலாம்.
2: இப்போ ஒலி 9 ஆரியத்துல வானிலை நிலவரம், இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தா.
1: அதோடு PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 107 145 இடைப்பட்டிருக்கிறது. இது ஆரோக்கியமற்ற நிலை.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
4: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
2: 1 அமெரிக்க டாலர்
1: 1 வெள்ளி 28 காசு.
2: 1 யூரோ
1: 1 வெள்ளி 43 காசு.
2: 1 ஸ்டெர்லிங் பவுண்ட்
1: 1 வெள்ளி 69 காசு.
2: 1 ஆஸ்திரேலிய டாலர்
1: 89 காசு.
2: 100 இந்திய ரூபாய்
1: 1 வெள்ளி 32 காசு.
2: 100 இலங்கை ரூபாய்
1: 39 காசு.
2: 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட்
1: 3 வெள்ளி 19 காசு.
5: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம்.
6: கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
7: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா October 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பிட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசோபியோல் என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். October 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் oneshop.sg.
1: ஒளி 9:08 கேட்டாலே பரவசம். நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:00 ஆகிவிட்டது. நாங்க இப்ப வான அலைகள்ல மட்டும் இல்லைங்க, டிக்டாக் வாயிலாகவும் உங்களோட நேரடியா இணைஞ்சிருக்கோம். எங்களோட ஒளி கூடத்துல எதிரொலி குழுவினர் இருக்காங்க. இவங்க யார் என்றால், இன்று 3 அழகிகள் வந்திருக்காங்க. எதிரொலி குழுவின் எதிரொலி நிகழ்ச்சியின் தயாரிப்பு
2: நிர்வாக
1: தயாரிப்பாளர் லட்சுமி ஜெயகாந்த் இருக்காங்க. உங்க அழகுல அப்படியே மெய் மறந்து என்ன சொல்றதுன்னு அப்படியே நாக்கு பரதநாட்டியம் ஆடுது.
2: போயிட்டாங்க
1: பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 நடன ஆசிரியர்கள் நம்மோட இணையறாங்க. ஸ்ரீதேவி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு முகம், பரிச்சயமான ஒரு நடனமணி. ஓம்கார் குழுவின் தலைவி அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் கல்ப விருக்ஷா நடன பள்ளியின் நடன ஆசிரியர் மீராவும் இருக்காங்க.
2: சிங்கப்பூர்ல பரதம் அப்படின்னு சொல்லும் போது, குறிப்பா இந்திய கலைகள்னு சொல்லும் போது, நாம சுதந்திரத்துக்கு முன்னால போகணும். காரணம், 1949 சிங்கப்பூர் இந்திய நுண்கலை கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 59 பரதநாட்டிய வகுப்புகள் வந்தது. அப்படின்னா 59 தான் அதிகாரப்பூர்வ கல்வி நிலையமா மாறினுச்சு. பாருங்க, எல்லாமே சுதந்திரத்திற்கு முன்னாலேயே சிங்கப்பூருக்குள்ள கால் பதிச்சிருச்சு. இப்ப சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய நுண்கலை அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, எதை நோக்கி போகுது, இதுல என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சி ஆரம்ப போகுது இல்லையா சஜினி?
1: ஆமாம். சரி, இன்று நம்ம வந்து நம்ம லட்சுமி கிட்ட கேள்வி கேட்டுருவோம். இன்று வந்து எந்த தலைப்பை தொட்டு ரொம்ப முக்கியமா நீங்க வந்து பேச போறீங்க, ஏன் இந்த தலைப்பை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க?
8: அதாவது கலைகள், இந்திய கலைகள்னு சொல்லும்போது நிறைய விதம் இருக்கு. அதாவது பரதம் ஒன்று, அதே நேரத்தில் வந்து நடனம், பரதம்னு சொல்ல வேணாம், நடனம்னு சொன்னாலே பலவிதம் இருக்கு இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இந்த கர்நாடக சங்கீதம், கருவிகள் வாசிக்கிறது, இதெல்லாம் இசைக்கருவிகள் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய சிங்கப்பூர் சூழலை பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பள்ளிகள் இப்போ வந்துடுச்சு. அதாவது முன்பு வந்து ஒரு 4 பள்ளிகள் பெருசாக இருக்கும், அதுக்கப்புறம் சிறு பள்ளிகள் ஒரு 3-4 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நிறையா பள்ளிகள் உருவாகி வருகின்றன. அதனால் இந்த மாதிரி ஒரு தெரிவுகள் இருக்கும்போது, சரியான தெரிவு ஒரு பெற்றோராக இருந்தாலும் சரி, ஒரு மாணவரே வந்து நான் கற்றுக்கணும்னு வரும்போது எதெல்லாம் பார்த்து ஒரு பள்ளியை தேர்வு செய்யணும், ஒரு ஆசிரியரை தேர்வு செய்யணும், எதெல்லாம் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் என நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை தான் அலசி ஆராய்ஞ்சிருக்கோம் இன்றைய நிகழ்ச்சியில்.
2: இப்போ லட்சுமி, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் சிங்கப்பூர் இந்தியர்களுக்காக பிரதானமாக பள்ளிகள் இருந்தன. இன்று அனைத்துலக பள்ளிகளும் சிங்கப்பூருக்குள்ள கால் பதிச்சிருக்கு. அதுவே அதிகரிப்புக்கான ஒரு காரணமாக கூட இருக்கலாம். பொதுவாக இப்போ இந்திய கலைகள்னு வரும்போது இத்தனை ஆண்டு காலமாக எப்படி இந்த சூழல் மாறி வந்திருக்கு? ஸ்ரீதேவி நீங்கள் சொல்லாமே.
9: அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பள்ளிகள் வந்திருக்காங்க, நிறைய மாணவர்கள் இப்போ வந்து கலைகளை எடுத்து பண்ணுறாங்க, அது ஒரு நல்ல விஷயம். எங்கள் காலகட்டத்துக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாரம்பரிய கலைகளை எடுத்து பண்ணுறாங்க, அந்த கலைகளின் வழியாக அவங்க வந்து நிறைய விஷயங்களை படிக்கிறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் என்ன பிரச்சனைனா நமக்கு வந்து அந்த ஒரு குவாலிட்டியான வேறுபாடு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக அரங்கேற்றம் பண்ணிவிட்டு அடுத்த நாளே வந்து நடன கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க அரங்கேற்றம்னா நான் எல்லாம் படித்து முடிச்சிட்டேன், அதனால் நான் டான்ஸ் டீச்சர் ஆகிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நிறைய பேர் வராங்க. அது வந்து ஒரு தவறான எண்ணம். ஏன்னா அரங்கேற்றம்னாலே வந்து ஒரு தொடக்கம் தான், அவங்க வந்து இதுவரைக்கும் படிச்ச ஒரு தொடக்கம். அதுக்கு மேல அவங்க வந்து ஒரு ஆசிரியருக்கான தேர்ச்சிகளை பெறணும், அது இப்போ கிடையாது. ஏன்னா யாரு வேணாலும் கத்துக் கொடுக்கலாம், எங்க வேணாலும் கத்துக் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுட்டு.
2: இல்ல, இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி நிபுணத்துவம் எடுத்துப்போமே, அதுக்கு கூட நெறிகள் இருக்கு, ஒரு கழகம் இருக்கு. இந்த பயிற்சி பெற்றவங்க இத்தனை ஆண்டு காலம் இருக்கிறவங்க தான் இந்த துறைக்குள்ள வர முடியும் அப்படின்னு. இப்படி எல்லா துறைக்கும் இருக்கும் போது நடனத்துறைக்கும் அதை அமைக்கப்படணும், பட்டா சிறப்பா இருக்கணும். ஸ்ரீதேவி சொல்றதுல எனக்கு புரிய வருது இல்லையா சார்?
8: வந்து கடினம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்திய கலைகள் மட்டும் கிடையாது, மற்ற கலை வடிவங்களும் இருக்கு இல்லையா, பேலே, இப்போ பியானோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தனியார் பள்ளிகள் இருக்குது, சின்ன பள்ளிகளும் இருக்குது, பெரிய பள்ளிகளும் இருக்குது. அப்புறம் வந்து வீட்டில் இருந்தபடியே வீட்டுக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க, வீட்டில் இருந்தபடியே மாணவர்கள் அவங்க வீட்டுக்கு வந்து கற்றுக்குவாங்க. அதனால் இதை வந்து ஒரு நெறிமுறை கொண்டு வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் இந்த ஒரு சூழலில். ஏன்னா இது வந்து நம்மளுடைய கரிக்குலம் வச்சு சொல்லி கொடுக்கறதுனா இட் வில் பிகம் கொஞ்சம் ரொம்ப ரிஜிட் ஆகிடும். இது வந்து கலை அல்லவா, அதனால கொஞ்சம் நீக்கு போக்கு தேவைதான். ஆனால் அதே நேரத்தில் நம்ம தெரிவு செய்யும் போது, அதாவது நான் ஒரு பெற்றோரா என்னுடைய மகளையோ மகனையோ நான் ஒரு வகுப்புக்கு அனுப்புறேன்னா, இல்லை என்னோட மகள் வளர்ந்த பிறகு அவங்க வந்து நான் படிக்க போறேன் இந்த மாதிரி கத்துக்க போறேன்னு சொல்லும் போது எதெல்லாம் பார்த்து ஒரு பள்ளியை தெரிவு செய்யணும், அது வந்து முக்கியம். அதை தான் இந்த நிகழ்ச்சியில நாங்கள் பேசுறோம்.
1: மீரா, நீங்க சொல்லுங்கம்மா. இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல ஏராளமான பள்ளிகள் இருக்கின்றன, நடன பள்ளிகள் இருக்கின்றன. இதுல வந்து எது வந்து தரமான பள்ளி, தரமான ஆசிரியர், எது நம்ம பிள்ளைக்கு பொருத்தமா இருக்கணும், எதை வந்து நம்ம கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு பெற்றோர்கள் தீர்மானி எப்படி பெற்றோர்கள் தீர்மானிக்கலாம், நீங்க சொல்லுங்களேன்.
10: இப்போ என்ன இதுன்னா சோசியல் மீடியான்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் வகிக்குது எல்லாத்துலயுமே. சோசியல் மீடியா குவாலிஃபிகேஷன், சோசியல் மீடியா வேலிடேஷன் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நிறைய ஆசிரியர்களும் சரி, தனிச்சையாக அவங்க சொல்லிக் கொடுக்குறவங்களும் சரி, இல்லை ஒரு சின்ன நிறுவனம் நடத்துகிறவங்களும் சரி, நான் வந்து ஒரு ரீல் போட்டிருக்கேன், அந்த ரீல் வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகள் சோஷியல் மீடியான்றது நம்ம வாழ்க்கையில் முக்கியமான அங்கம் இல்லையா, நம்ம எல்லாருமே அது மூலமாக நிறைய விஷயம் கற்றுக்கிறோம். ஆனால் வந்து அந்த ஒரு டியூ டிலிஜென்ஸோடு நம்ம அதை பார்க்கணும், எது தேவை எது தேவை இல்லைன்னு, என்ன விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, ஆயிரக்கணக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதுலேருந்து நமக்கு என்ன வேணுன்றத நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஒரு பெரிய பள்ளியாகட்டும் இல்லை ஒரு ஆசிரியராகட்டும், ஒரு பெரிய பள்ளியா இருந்தா எல்லா ஆசிரியரும் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்ல. தனிச்சியா சொல்லித்தர ஆசிரியர் வந்து சரியா சொல்லித்தர மாட்டாங்கன்னு கிடையாது. நீங்க ஒரு ஆசிரியர் இன்னாருதான் வேணும் அப்படின்னு நீங்க உங்க மனசுல நீங்க சோசியல் மீடியா பார்த்து டிசைட் பண்றீங்க, என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க போய் அவங்க கிட்ட பேசணும். முதல்ல அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நீங்க பரதம் கத்துக்க போறீங்கன்னா, பரதம் பத்தி ஒரு நாலு வார்த்தை நம்ம போய் என்ன அந்த கலை, அந்த கலைக்கான என்ன, அந்த கலையோட பாரம்பரியம்
9: என்ன, வரலாறு என்ன,
10: ஆமா அந்த வரலாறு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அது வந்து பரதமாகட்டும், கதக் ஆகட்டும், பேலே ஆகட்டும், கர்நாடக சங்கீதமாகட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், அதை பத்தி நமக்கு ஒரு டீச்சர் ஒரு ஆசிரியர் கிட்ட பேசுறதுக்கு நமக்கு கொஞ்சம் விவரம் தெரியணும். சோ அதுக்கான அந்த வரலாற்று முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு ஆசிரியர் கிட்ட பேசுங்க. வெறும்னு வந்து ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் ரீல மட்டும் பார்த்து முடிவு பண்ணாதீங்க. தெய்வம் செஞ்சு நீங்க உங்க பிள்ளையோட ஒரு எதிர்காலத்தை ஒரு ஆசிரியரை நம்பி ஒப்படைக்க போறீங்க. தெய்வம் செஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு MRT ஜஸ்ட் ஒரு டிக்கெட் வாங்கினீங்கன்னா நேரா போய் அந்த பள்ளிக்கு போயிட்டு அந்த ஆசிரியர் கிட்ட என்ன, எனக்கு இந்த விஷயம் புரியல, இது எவ்வளவு நான் என்ன என்ன மாதிரி வந்து இதுக்கான கமிட்மெண்ட் என்ன, எப்படி எல்லாம் படிக்கணும். பிள்ளையோட கமிட்மெண்ட் முக்கியன்ற மாதிரி ஆசிரியரோட கமிட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். அவங்க கிட்ட அதை புரிஞ்சுக்கோங்க, அவங்க வே ஆஃப் டீச்சிங் என்ன, அது நமக்கு வந்து தோதுப்படுமா. எனக்கு புரியுது சில பேருக்கு வந்து, ஓ நான் இவ்வளவு தூரம் போக மாட்டேன், எனக்கு வீட்டு பக்கத்திலேயே இருந்தா சுலபமா இருக்கும். கரெக்டு தான். ஆனா நீங்க அந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு அந்த பிள்ளையோட எதிர்காலத்தை நீங்க வந்து கேம்பிள் பண்ணுவீங்களா அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்க்கணும்.
2: ஒரு கருத்து சொன்னாங்க, சமூக ஊடகம்னு சொல்லும் போது அது ஒரு மோகம் இன்றைய உலகத்துல. அந்த காணொலிக்கு பின்னால இருக்கிறவங்களுக்கு வந்து அடிப்படை தெரியுமா, அவங்களுக்கு குரு இருக்காங்களா, அவங்க உண்மையிலே கத்துக்கிட்டாங்களா,
8: எத்தனை வருஷமா கத்துக்கிட்டு வராங்க,
2: கேட்கப்படுறது இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு நடனமணி கூட அவங்க அல்லது அவருடைய காணொலி சிறப்பா போனதுனால உலக சுற்றுலாலாம் செஞ்சாரு. ஆனா அவர் உண்மையிலே ஆடுவாரான்னு யாரும் கேட்கல, கத்துக்கிட்டாருன்னு யாரும் கேட்கல. அவர் பிரபலமா இருக்காரு, அவரோட பக்கத்துல என் புள்ள நின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அனுப்புறாங்க.
9: ஆமா,
2: அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். தொடர்ந்து இதை பத்தி விரிவா பேசுவோம். இப்போ ஒரு விடுமுறை இடைவெளி உங்களுக்காக நிகழ்ச்சியில இடம்பெற போகுது இல்லையா?
9: ஆமா, இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை நாம சந்திக்கிறோம். இது உங்கள் வணக்கம் சிங்கே.
11: 968 போக்குவரத்து நிலவரம்.
9: வாகனங்கள் பழுதாகி உள்ளன. SLEA நோக்கி செல்லும் TPE டெம்பனிஸ் லிங்க் இருக்கு. பிறகும் CTEA நோக்கி செல்லும் SLE மண்டாய் அவென்யூ இருக்கு. பிறகும் வாகனங்கள் பழுதாகி உள்ளன. AYEA நோக்கி செல்லும் CTE அங்மோக்கியோ அவென்யூ ஒன்றிற்கு முன்பு போக்குவரவு நெரிசலாக உள்ளது. நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:24 ஆகிவிட்டது.
12: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
13: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
14: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
13: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
15: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
16: குறுஞ்செய்தியா?
17: ஆமா, யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத என் தோழி நினைவூட்டுறா.
16: நல்லதுதான், நான் அதை பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
17: இந்த இரண்டு தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
16: ஓ, அது என்ன?
17: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
16: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
17: ஆமா, மத்திய கழக நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின்படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேஃப் தொகை வழக்கத்தை விட இரு மடங்கா கிடைக்க போகுது.
16: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
18: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேஃப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
19: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
20: ஆமா,
19: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
20: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
19: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம்.

0: அதேதான் ஒலி 9:06 நீங்க எழுந்திருக்கீங்க. 8:26 ஆகிவிட்டது. எதிரொலியில இன்று நடனம் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். சுவாரஸ்யமான இந்த உரையாடல்ல நீங்களும் பங்கு வகிக்கணும் அப்படின்னு சொன்னா வரலாம் எங்களுடைய டிக்டாக் லைஃப்க்கு. நேரடியா வந்து கருத்துக்களை வாழ்த்துக்களை அங்க வழங்கலாம். வாட்ஸ்அப் வாயிலா சில பேர் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கீங்க. ஸ்ரீதேவி, உங்களுடைய ஒரு மாணவி, இவங்க வந்து கடந்த 15 ஆண்டுகளாக அவங்க கிட்ட பரதம் கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும், அவங்க வரும்போது அவங்களுக்கு அவ்வளவா தெரியல, இப்ப அவங்களுக்கு ஒரு ஆள் தெரிஞ்சிருக்கு, தொடர்ந்து இன்னும் முன்னேற்ற பாதையை நோக்கி போகணும், அதுவும் அவங்க வந்து நான் இளமையான ஆள் இல்லை, இருந்தாலும் இதை செய்யணுங்கிற ஆசை ஸ்ரீதேவி கிட்ட இருந்து பார்த்த பிறகு எனக்கு கிடைச்சிருக்கு என்னுடைய குரு அப்படின்னு உங்களை
1: பாராட்டியிருக்காங்க. நன்றி.
0: அடுத்து வரோம், வாட்ஸ்அப் உங்க பக்கமாவும் வரேன், கவலைப்படாதீங்க.
1: சரி லட்சுமி, இப்ப நான் கேள்விப்பட்டேன், நீங்க இந்த பாகத்தை வந்து பதிவு செய்யும் பொழுது, நிகழ்ச்சியை பதிவு செய்யும் போது இந்த பேனல் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலந்துரையாடல்ல காரசாரமான பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன அப்படின்னு.
2: அதாவது கலந்துரையாடல்னாலே எந்த ஒரு டாபிக்னு சொல்லுவோம்ல, தலைப்பு எடுத்துக்கிட்டா காரசாரமா தான் இருக்கும். ஏன்னா அவங்க அவங்களுக்கு வந்து நிறைய வந்து கருத்துகள் இருக்கும், அது வந்து பகிர்ற விதம்னு இருக்கு. ஆனா அதுல இந்த கலந்துரையாடல்ல வந்து எல்லாரும் கருத்தை வந்து நல்ல விதமா தான் பகிர்ந்துகிட்டாங்க. அண்ட் வந்து என்ன சொல்லணும்னா, முக்கியமா
1: இப்ப கல்வி தரம், இந்த நுண்கலை கல்வியின் தரத்தை வந்து பத்தி பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப ஆர்ட்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லும் போது முழுமையா அந்த பகிர்வை பத்தி வந்து பேசியிருப்பாங்க இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: இப்ப வந்து மீரா மோதை சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதாவது வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட பேசணும், அப்பதான் அவங்களுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் மேட்ச் பண்ணுதா, ஒத்து வருமா, உங்க பிள்ளைங்களுக்கு வந்து ஒத்து வருமா, அதுதான் பிள்ளைகளுக்கிட்டையும் பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது பிள்ளைகளுக்கு என்ன தேவை, இப்ப வந்து கலாச்சாரம் பற்றி மட்டும் சிந்திக்கிறாங்கனாக்கா, அதாவது அந்த கல்ச்சரல் அவேர்னஸ் கொண்டு வரணும்னு நினைச்சாங்கனாக்கா, அது வந்து வேற ஒரு பாதையில போகணும். அதே வந்து இன்னொரு சாரார் வந்து, நான் நிறைய வந்து படைப்புகள் பண்ணணும், நிகழ்ச்சிகளில் வந்து பங்கேற்கணும், ஒரு நடன ஆசிரியர் ஆகலாம், இல்லை நடன மணி ஆகணும்னு வந்து ஒரு ஆசை இருக்கலாம் அந்த பிள்ளைக்கோ, இல்லை அவங்க பெற்றோர் வந்து அதை பார்க்கலாம், என்னோட குழந்தைக்கு இது வந்து செட் ஆகும், இது நல்லா வரும் அப்படின்னு யோசிக்கிறாங்கனாக்கா, வெவ்வேறு பாதைகள் இருக்கு. அந்த வெவ்வேறு பாதைகளுக்கு வந்து உகந்த ஒரு ஆசிரியர், உகந்த ஒரு பள்ளி, அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் கிடைக்கணும் இல்லையா. இப்ப மேடை நிகழ்ச்சிகள் அதிகமா நான் வந்து பங்கேற்கணும்னு ஒரு பிள்ளை நினைச்சிச்சுன்னா, இல்ல நாங்க வந்து இத்தனை வருஷம் கழிச்சு தான், இல்ல வந்து நீ இதெல்லாம் முடிச்ச பிறகுதான் நான் உன்னை வந்து மேடை ஏற்றுவேன்னு சொன்னாக்கா, அது வந்து ஒத்து வராது இல்லையா. அப்புறம் அந்த பிள்ளைக்கு கூட ஆர்வம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால எது வந்து பிள்ளைக்கு உகந்தது அதையும் நம்ம பார்க்கணும். அதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த கலந்துரையாடல.
0: இப்ப பிள்ளைகளுக்கு உகந்ததுன்னு சொல்லும்போது பெரும்பாலான பெற்றோருடைய மனப்போக்கு என்னன்னா, அரங்கேற்றம் செய்தாதான் என் பிள்ளை வந்து வெற்றி பெற்றுட்டாங்க நடன துறையில அப்படின்னு
1: நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எவ்வளவு சீக்கிரமா வந்து அரங்கேற்றம் செய்யணும் அப்படின்னு ஒத்தகால நிப்பாங்க,
2: யாராச்சும் சொல்லிருக்காங்களா சச்சி?
0: இருக்கு இருக்கு, ரெண்டு மூணு சம்பவங்கள் இருக்கு. அதை பத்தி மீரா ஸ்ரீதேவி உங்க கருத்து என்ன?
3: அதாவது எல்லாருமே அரங்கேற்றம் பண்ணணும்னு வரதில்லை, சில பேர் அந்த பாதையை நோக்கி போறாங்க. சில பள்ளிகள் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க நீங்க 4 வருஷத்துல 5 வருஷத்துல பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிச்சயமா மினிமம் நம்ம வந்து ஒரு 8 வருஷம் படிக்கணும். ஆனா அது எல்லாருமே 8 வருஷத்துல பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. நல்ல திறமையான ஒரு நடன மணி 8 வருஷத்துல பண்ணலாம்,
0: தொடர்ந்து பயிற்சி எடுக்கணும்,
3: தொடர்ந்து. ஆமா, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அதுக்கு மேல ஒரு 10 வருஷம் 12 வருஷம் எடுத்த பிறகுதான் வந்து ஒரு அரங்கேற்றத்தை பண்ண முடியும். ஆனா சில பள்ளிகள்ல வந்து அரங்கேற்றமே வந்து ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி, அரங்கேற்றத்தை டக்கு டக்குனு பண்ணி அவங்க வந்து மத்தவங்கள்ட்ட காட்டுறாங்க, நாங்க வந்து நிறைய அரங்கேற்றம் பண்றோம் அப்படின்னு. சோ அதாவது நீங்க முதல்ல சொன்ன மாதிரி, லட்சுமி சொன்ன மாதிரி, பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் என்ன தேவை. சில பெற்றோர்கள் வந்து அரங்கேற்றம் தான் பண்ணணும், என் டாட்டர் பெரிய நடனமணி ஆகணுங்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது, சும்மா படிக்கட்டும், ஆசைக்கு படிக்கட்டும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அதனாலதான் நிறைய பள்ளிகள் வருது. ஆனா இப்போ ஒரு தரம்னு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த தரமான பள்ளிகளை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ ஒரு வைட் வெரைட்டி ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்கிறது வந்து தவறு கிடையாது. ஆனால் அந்த பெற்றோரும் அந்த மாணவியும் அவங்களுக்கு என்ன வேணும், என்னுடைய குழந்தை வந்து 1 வருஷத்துல ஆடணும், என்னுடைய குழந்தை நல்லா தேர்ச்சி பெற்ற பிறகுதான் ஆடணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கு. ஆனா இப்படி நீங்க பார்க்கும்பொழுது அதுல ஒரு அபியூஸும் இருக்கு. சோ சில பேர் வந்து சும்மா மேடை ஏத்துறதுக்காகவே நடன பள்ளிகள் ஆரம்பிக்கிறாங்க, 3 மாசத்துலயே மாணவர்களை வந்து மேடை ஏத்துறாங்க. 3 மாசத்துல எப்படி ஏத்த முடியும் மாணவர்களை, அவங்க என்ன ஆடுவாங்க மேடையில? ஆனா அது அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங், சும்மா வந்து இந்த சோசியல் மீடியா மாதிரி மேடலை ஏத்தி ஏத்தி எப்படி ஆனாலும் பரவாயில்ல ஆடிட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து அவங்க வந்து சேர்க்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு தவறு. ஸோ ஒரு நடுநிலைமை அவங்க வந்து எடுக்கணும். ஓரளவுக்கு மேடை நிகழ்ச்சியும் கிடைக்கணும், ஓரளவுக்கு தரமும் இருக்கணும், அரங்கேற்றம் தான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அது எல்லாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா அரங்கேற்றம் வந்து ஒரு ரொம்ப ஒரு விலையான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 20,000-க்கு மேலேயே அவங்க செலவு பண்ணணும். எல்லாராலையும் அது பண்ண முடியாது. ஸோ ஆசைக்கு படிக்கலாம். எல்லாராலையும் வந்து நடன ஆசிரியராகவும் வர முடியாது. ஸோ அதனால அவங்களுக்கு என்ன தேவை அதை அவங்க பார்த்து சேர்த்துக்கணும்.
0: கருத்தை சொன்னீங்க ஸ்ரீதேவி. அதாவது பயிற்சி ஒரு பக்கம் இருக்க, செலவும் அதிகம். ஆனா அந்த செலவையும் செய்து எப்படியாவது மேடையத்தணும்னு நினைக்கிறாங்களே பெற்றோர் அல்லது பிள்ளைகள். ஏன் அப்படி மீரா?
4: அவங்களுக்கு வந்து அது ஒரு சில பேர் என்கிட்ட நிறைய பெற்றோர்கள் பேசும்போது அந்த அரங்கேற்றம்ன்றது வந்து ஒரு பினக்கிள் ஆஃப் லேர்னிங், அதுதான் வந்து ஒரு முற்று அப்படின்னு. நான் என் குழந்தைய வந்து அரங்கேற்றம் பண்ண வச்சுட்டேன்னா நான் வந்து என் குழந்தைக்கு வந்து தேவையான நடன அந்த பயிற்சிக்கு நான் செலவு அழிச்சிட்டேன். அந்த நேரம் காலம் எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கியாச்சு. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏ லெவல்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி அரங்கேற்றம் முடிச்சிடணும் ஆசிரியர், ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்க படிக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை பார்க்க போகிறாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த நடனம் அரங்கேற்றம்ன்றது வந்து ஒரு காலேஜ் டிகிரி மாதிரி, சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. இதுக்கு மேலே அவங்க வாழ்க்கையில் என்ன வேணாலும் பண்ணட்டும். ரொம்ப ரொம்ப சிலர் தான் வந்து இல்லை அதையும் தாண்டி படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது, அதில் நான் இன்னும் எப்படி முன்னுக்கு வரலாம் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அரங்கேற்றம் பண்ணுற வரைக்கும் அவங்க நிறைய மாணவர்கள் கிட்ட அந்த ஒரு துடிப்பு இருக்கும், ஓ நான் அரங்கேற்றம் அதுதான் என்னுடைய இலக்கு, அரங்கேற்றம் தான் ஒரு பெரிய இலக்கு பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும், அதை நோக்கி நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு வேகத்தோட ஓடுவாங்க. அந்த அரங்கேற்றம் முடிச்ச பின்னாடி ஓடின வேகத்தோடவே அப்படியே நிறுத்திடுவாங்க. அதுவும் வந்து ஒரு நடன ஆசிரியரா ஒரு நடன கலைஞரா அரங்கேற்றம்ன்றது வந்து ஒரு மைல்கல். அந்த மைல்கல்லை தாண்டி நீங்க நிறைய இருக்கு அதுல வந்து நீங்க வந்து பிரயாணம் செய்யறதுக்கு. நான் வந்து இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன், என்னுடைய ஆசிரியர் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்காங்க, அது அவங்களோட ஆசிரியரும் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க 80 வயசு 90 வயசு எல்லாருமே படிச்சுட்டு தான் இருக்காங்க. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு.
1: அற்புதமா சொல்லியிருந்தீங்க. இப்ப தனிச்சையான பல ஆசிரியர்கள் இருக்காங்க, நடன பள்ளிகள் இருக்காங்க, இவர்களுடைய தரம் எவ்வளவு சிறந்தது அப்படிங்கறத வந்து நாம எப்படி நிர்ணயிக்க முடியும், அதை வந்து நம்ம எப்படி பாதுகாக்க முடியும்? நீங்க வந்து சற்று முன்பு சொல்லியிருந்தீங்க இல்லையா ஸ்ரீதேவி, இப்ப வந்து தரம் அப்படிங்கறத வந்து நம்ம பாதுகாக்கணும், அது இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கணும், மேம்படுத்தணும் இல்லையா, அந்த தரத்தை நம்ம எப்படி கட்டி காக்கலாம்?
3: அதாவது முதல்ல வந்து ஓரளவுக்கு அந்த ஆசிரியர் என்ன மாதிரி பயிற்சி பெற்றிருக்கிறத நான் வந்து முதல்ல கண்டுபிடிக்கணும். அவங்க வந்து இப்போதான் வந்து அரங்கேற்றம் பண்ண மாணவியா இல்லை பல ஆண்டுகளாக படிச்சுட்டு வர்றாங்களா? மீரா சொன்ன மாதிரி கல்விக்கு வந்து எல்லை கிடையாது, படிச்சுக்கிட்டே இருக்கலாம். நானும் வந்து சமீபத்திலலாம் படிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ மாணவர்களோட நம்ம வந்து ஈடுபடும் பொழுது அஃப்கோர்ஸ் பழமையான யுக்திகளையும் நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். அதாவது முறையாக ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், சில விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனால் புது யுக்திகளையும் நம்ம வந்து பயன்படுத்தணும். இப்போ டெக்னாலஜி எல்லாம் இருக்குது, நம்ம வந்து மீடியா எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல விதமாக அவங்களுக்கு அதை பயன்படுத்தலாம். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வரும்போது நிறைய பேருக்கு வந்து நம்ம கதைகள் புராண கதைகள் தெரிய மாட்டேங்குது, நம்மளுடைய கலாச்சாரம் எல்லாம் புரிய மாட்டேங்குது. அது எல்லாத்தையுமே நம்ம கற்றுக் கொடுத்து தான் நடனத்தை கற்றுக் கொடுக்க முடியும். ஒரு ஒரு ஒரு பாடலை எடுத்தோன்னா அந்த பாடலை தமிழ் முதற்கொண்டு அதில் உள்ள கருத்துகள், அதுல வந்து அந்த கதைகள் என்ன கதை, ராமரை பத்தி கதையா கிருஷ்ணர் பத்தி கதையா, அந்த கதைகளையும் நம்ம சொல்லிதான் ஆகணும். நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் பண்ணும் பொழுதுதான் ஓரளவுக்கு தரம் வருது. ஃபர்ஸ்ட் வந்து அசைவுகள்ல நல்ல தரம் இருக்கணும், அடுத்தது அபிநயத்துல நல்ல தரம் இருக்கணும். அதுக்கு அவங்க எல்லாமே முழுமையா வந்து தெரிஞ்சுக்கணும். அப்ப கத்து கொடுக்கறவங்களுக்கு இதெல்லாம் தெரியலனா எப்படி வந்து அந்த தரம் மாணவருக்கு வரும்?
4: சரியா சொன்னீங்க. அது மட்டும் இல்ல, இப்போ வந்து இந்த நடன கலைன்றது வந்து ஒவ்வொருத்தருடைய உடல் சார்ந்ததும். ஒரு உடலை போல இன்னொரு உடல் இருக்காது. சோ

0: இந்த அளவு, இந்த அளவுக்கு அப்புறம் இந்த அளவு, இந்த இந்த பாடல் இப்படிதான் கத்துக் கொடுக்கணும்னு வேணா அவங்களுக்கு தெரியுமே ஒழிய, அந்த குழந்தைக்கு எப்படி அதை வர வைக்கணும்ன்ற விஷயம் வந்து அந்த யுக்தி அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை.
1: ஆமா, நிச்சயமா. இப்ப இந்த நுணுக்கங்களை தாண்டி செலவு அப்படிங்கிற பகுதிக்கு தான் மறுபடியும் போகணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நமக்கு அதிகரித்து வரும் செலவுகளுக்கு இடையில இந்த நடனம் மற்றும் இதர நடவடிக்கைகளுக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு லட்சுமி? பெற்றோர் இதை எப்படி அணுகிறாங்க?
2: இதுக்கு வந்து வாய்ப்பும் இருக்கு, அதே நேரத்தில் ஆர்வமும் நிறைய பேர் இருக்கு. ஸோ செலவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் தான் செலவு இருக்கு. இப்போ நம்ம வந்து கடைக்கு போய் நம்மளே காபி போட்டு குடிக்கிறதுக்கு பதிலாக என்ன எத்தனையோ கடைகள் இருக்கு இல்லையா, நம்ம காபி வாங்கி தானே குடிக்கிறோம். அதே மாதிரி தான் அந்த செலவை வந்து நம்ம ஏற்றுக்கிறோம். அதனால நம்ம பேசின நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, கலை அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு முதலீடாக நீங்கள் பார்க்கணும். அதை நான் கற்றுக்க போகிறேன்னா எனக்கு வந்து அதனால் மேடை ஏறணும், அரங்கேற்றம் பண்ணணும், அதை தவிர எனக்கு ஒரு பூர்த்தி மன திருப்தி கிடைக்குது, அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் அந்த கலையினால் உடல் ஆரோக்கியமும் இருக்குது, உடல் திடமாகும், அதுவும் இருக்குது. இப்போ ஒரு கலையை கற்றுக்கணும்னா நிறைய கமிட்மெண்ட் தேவை, அதனால் அந்த மன வலிமையும் வரும், அதாவது விடாமுயற்சி வரும். இதெல்லாம் வந்து எல்லா விஷயங்கள்லையும் நீங்க கத்துக்கக்கூடியது, வாழ்க்கையில எத்தனோ விதத்துல கத்துக்கலாம். கலையை கத்துக்கும் போது இதுவும் கிடைக்குது, அதனால இதை ஒரு முதலீடா பாருங்க. அதுக்கான செலவு வந்து இருக்கும், அதாவது நான் சொன்ன மாதிரி தான் மற்ற கலை அமைப்புகளும் இருக்கு. அங்கேயும் நீங்க போனீங்கன்னா வேலை பியானோ இந்த மாதிரி போனீங்கன்னாக்கா வெவ்வேறு பள்ளிகள் வெவ்வேறு அளவுல வந்து செலவு செய்யணும், நீங்க கட்டணம் கேட்பாங்க. அதை பொறுத்து உங்களுக்கு எது வந்து கட்டுப்படி ஆகுது, மறுபடியும் நம்ம திரும்ப வர்றது உங்களுக்கு என்ன தேவை
3: அதான். இப்ப வந்து சில பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் கூடுதலா வந்து கட்டணம் செலுத்தினேன்னா அந்த பள்ளி தரமான பள்ளி அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க வந்து குறைவான செலவுல வந்து வகுப்புகளை வந்து கற்றுக் கொடுக்கறாங்க, அப்ப இது தரம் அற்ற ஒரு பள்ளியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப சான்றிதழ்கள் வழங்குறாங்க, இந்த பள்ளி வந்து சான்றிதழ்கள் வழங்குறாங்க, அதனால இதுலதான் வந்து அதிக தரம் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க வந்து மேடை பெர்ஃபார்மன்ஸில் தான் வந்து அதிக கவனம் செலுத்துகிறாங்க, எப்படி வந்து என் பிள்ளைக்கு வந்து சிறப்பாக கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் மீரா ஸ்ரீதேவி?
0: நான் முன்ன சொன்ன மாதிரி தான், இப்போ வந்து அந்த சான்றிதழ் தான் வேணும், அந்த தேர்வு எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றவங்க அது அதை வழங்குற பள்ளிகளுக்கு போகலாம். அதை வந்து எப்படி அவங்க முறைப்படி செய்கிறாங்க, ஏன்னா சான்றிதழ்ன்றது வந்து நம்ம பிரிண்டிங் ஷாப் போனால் ரெண்டு வெள்ளி கொடுத்தா ஒரு சான்றிதழ் கிடச்சிரும், அதில் நம்ம பேரை போட்டுக்கலாம், அதில் ஆனால் வந்து அந்த சான்றிதழுக்கு என்ன ஒரு வேல்யூ இருக்கு? வேல்யூனா இது எல்லா இடத்துலையும் அது செல்லுமா? அது ஒரு விதமான ஒரு இது. ஆனால் வந்து நம்ம முறைப்படி படித்து அதுக்கான தேர்வு தேர்ச்சி நம்ம வந்து முறைப்படி அடைஞ்சி அந்த சான்றிதழ் கிடைக்கும் போது அந்த பிள்ளைக்கும் அது வந்து நான் உழைச்சிருக்கேன், நான் உழைச்சதுனால எனக்கு அந்த சான்றிதழ் கிடைச்சதுன்னு வரும். ஸோ அதை கொடுக்குற பள்ளிகளும் இருக்காங்க. இல்லை, ஸ்ரீதேவி முன்ன சொன்ன மாதிரி மேடை வாய்ப்புகள் அதுதான் வழங்குவோம், அதுதான் எங்களோட முக்கியமான ஒரு குறிக்கோள், நீங்க வந்து வேற எங்கேயாவது படிச்சுட்டு வாங்க, நல்லபடியா படிச்சுட்டு வாங்க, நாங்க உங்களுக்கு மேடை வாய்ப்பு தரோம்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஒரு நேர்மையான முறைப்படி நடக்கிற விஷயம். ஆனா வந்து இப்போ வந்து நீங்க ஒருத்தங்க கிட்ட போயிட்டு இப்போ என்கிட்ட வந்து நீங்க சேரும் போதே வந்து ஆசிரியர் எப்போ வந்து மேடையில ஏறுவோம் அப்படின்னு கேட்டா எனக்கு அதுக்கான பதில் கிடையாது. ஏன்னா நீங்க மேடை ஏறுவதோ இல்ல தேர்ச்சி அடைவதோ ஒரு சான்றிதழ் வழங்குவதோ எல்லாமே அந்த அந்த தனிப்பட்ட நபரினுடைய உழைப்பை பொறுத்தது. அவங்க நல்லா உழைச்சாங்க, நீங்க வந்து ஒரு குரூப்பான ஒரு குரூப்ல படிச்சீங்கன்னா கூட நீங்க நல்லா உழைச்சிங்கன்னா நீங்க முன்னேற்ற பாதையில இருப்பீங்க, நீங்க இன்னும் வந்து வேகமா படிக்கிறீங்க, நீங்க இன்னும் கூட நிறைய படிக்கிறீங்க. அப்போ வந்து சில மாணவர்கள் வந்து சொல்லுவாங்க, ஆசிரியர் எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல சொல்லுவாங்க, எனக்கு வந்து சான்றிதழ்கள்லாம் வேண்டாம், எனக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்க வந்து சொல்லுவோம், பரவாயில்ல, ஒரு பரீட்சை கொடுத்துதான் நீங்க வந்து சான்றிதழ் வாங்கணும்னு இல்லை, படிக்கலாம், நிறைய படிக்கலாம். இது வந்து ஏன்னா வந்து அறிவு சார்ந்த ஒரு விஷயம், அதை வளர்க்கணும்னு நினைக்கும் போது அதையும் வந்து நாங்க வந்து என்கரேஜ் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சில பள்ளிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து இல்லை, நீங்க தேர்வு வந்து நீங்க கொடுத்துதான் ஆகணும், சான்றிதழ் வழங்கிதான் தீர்வோன்றாங்க. அதுதான் வேணும்ன்றவங்களும் இருக்காங்க. இதுல வந்து சரி தவறுன்னு எதுவுமே இல்லை, ஆனா எதுவா இருந்தாலும் யோசிச்சு பிள்ளைகளுடைய அவங்களுடைய எதிர்காலத்தை மனசுல வச்சுட்டு பண்றது நல்லது.
3: சரி, இப்ப ஸ்ரீதேவி நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க இல்லையா, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு வந்து நம்மளுடைய புராண கதைகள் தெரிய மாட்டேங்குது, கலாச்சாரத்துல வந்து அவ்வளவு ஈடுபட்டு

0: அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. தொடர்ந்து இந்த மாதிரி கலைகள் நம்முடைய கலாச்சாரம் வந்து நம்ம இளையர்களுக்கிடையே வந்து இன்னும் நல்ல ஒரு முறையில் போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன மாற்றங்கள் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: அதாவது இப்போ நடன வகுப்புகளில் வந்து இந்த கதைகளை நம்ம சொல்லிட்டு வரோம். என்னுடைய நடன மாணவர்கள் வந்து சில சமயங்களில் வந்து நான் வந்து கோயிலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் அங்கே உள்ள வந்து சிற்பங்களின் கதைகளை எல்லாம் சொல்கிறோம். அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் மாதிரி, இப்போ ஸ்கூல்லலாம் வந்து லேர்னிங் ஜேர்னி போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறோம். அதே சமயத்தில் வந்து சில வீடியோஸ் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி இதை பாருங்க, இந்த கதையை பாருங்க, அந்த மாதிரி. ஸோ நிறைய வந்து கிளாஸ் ரூம்ல, ஏன்னா நம்ம வாரத்தில் ஒருத்தரை தான் சந்திக்கிறோம், ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம், அதுக்குள்ள எல்லாமே நம்ம பண்ண முடியாது. ஸோ அதை தவிர்த்து மற்ற நேரங்களில் என்ன பண்ணலாம், குவிஸ், சில நேரம் குவிஸ் எல்லாம் செஞ்சு ஆன்லைன் குவிஸ் அவங்களுக்கு அனுப்புவேன், ஒரு வீடியோ பதிவு செய்து அவங்களுக்கு அனுப்பி அதில் வந்து ஆன்சர்ஸ் பண்ணட்டும். ராமாயண கதையாக இருக்கட்டும், கிருஷ்ணர் கதையாக இருக்கட்டும், அண்ட் ஒவ்வொரு சில சமயம் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து மோதகம் செஞ்சு கொடுத்தேன். மோதகமே பார்க்காத நிறைய பிள்ளைங்க வந்துருக்காங்க. ஸோ அதனால இதுதான் மோதகம். தைப்பூசத்துக்கு எல்லாருமே போகிறாங்க, ஆனால் தைப்பூசத்துக்கு எதுக்காக நம்ம போகிறோம், அது என்ன, அதில் வந்து என்ன என்ன செலிப்ரேஷன், அது அந்த கதைகளை வந்து நிறையவே நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். முதல்ல வந்து மீரா சொன்ன மாதிரி அந்த கருத்துக்கு நான் இன்னொரு சின்ன ஒரு அடிஷன் பண்ண போறேன். சில பள்ளிகள் வந்து ரெண்டே வருஷத்துல டிப்ளமா கொடுக்கறேன்னு சொல்றாங்க. அந்த சான்றிதழ வந்து கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன, ரெண்டு வருஷத்துலலாம் எப்படி வந்து டிப்ளமா படிக்க முடியும் சொல்லுங்க. ஸோ அது வந்து கலைக்கு சேர ஒரு பெரிய ஒரு துரோகம் இல்லையா? அப்ப நாங்களாம் வந்து
0: ஆமா
1: பிள்ளைங்களை எட்டு வருஷம் பத்து வருஷம் படிக்கணும்னு சொல்றோம். அப்ப பெற்றோர் கேட்பாங்க, அவங்க ரெண்டு வருஷத்துல கொடுக்குறாங்களே அங்கே போங்க, தேவையில்லை. பரீட்சைகளும் அதனாலதான் அதை வச்சிருக்கேன். தவிர அதனால பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவேன், பர்ஃபார்மன்ஸும் முக்கியம், பரீட்சை ஆப்ஷனல், ஆனா அது பண்ண அந்த பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து உழைப்பாங்க, யூனோ. ஆனா நியாயமா இருக்கணும், இஷ்டத்துக்கு சர்டிபிகேட் அவங்க சொன்ன மாதிரி ரெண்டு வழி தான் பிரிண்ட் பண்ணி கொடுக்கறது, ரெண்டு வருஷத்துல டிப்ளமா கொடுக்கறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப அநியாயம்.
0: எனக்கு இப்ப லைட்டா நெஞ்சு வலிக்குது, பத்து வருஷம் பரதநாட்டியம் கத்துக்கிட்டேனே, முதுகெலும்பு தேஞ்சி போய் நீ
2: பட்டிட்டேன்.
1: வாங்க மறுபடியும்
2: அப்புறமே ஸ்ரீதேவி மீரா பாப்பா
3: கிட்ட நான் ஒன்று சொல்லணும். அதாவது இவங்க சொன்னது எல்லாமே தான், ஆனால் இப்போ வந்து கலை என்பது வந்து ஒரு வந்து ஒரு காலகட்டத்துக்கு உட்பட்டது கிடையாது. சில பேர் வந்து சிறு வயசில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு மாணவர் வந்து எங்களுடைய கலந்துரையாடலில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க வந்து சிறு வயதுலேருந்தே கற்றுக்கிட்டாங்க, ஆனால் நிறைய பள்ளிகள் மாறி மாறி போயிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய தேடல் என்னென்னா அவங்களுடைய தேவைக்கேற்ப எந்த பள்ளி எந்த பள்ளிக்குன்னு ஒரு கலாச்சாரம் வேறு இருக்கும் இல்லையா. அந்த பள்ளி அந்த ஆசிரியர் வந்து எனக்கு எப்படி எதை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தா நான் இன்னும் மேம்படுவேன், அதை தேடி போன ஒரு மாணவர் இருந்தாங்க. அதனால அதே நேரத்தில் சில பேர் சிறு வயசில் ஆரம்பிச்சுட்டு ஒரு கேப் இயர் மாதிரி இல்லை கேப் மெனி மெனி கேப் இயர்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வரவங்களும் இருப்பாங்க, அதில் தவறே கிடையாது. அதனால நமக்கு என்ன தேவைன்னு நமக்கே தெரிஞ்சாதான் அதை வந்து நம்ம செய்ய முடியும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த கலந்துரையாடல்ல, மிச்சம்லாம் வந்து இன்னைக்கு ராத்திரி நீங்க பார்க்கணும்.
2: அதேதான், அதான் நான் பார்த்தேன்,
0: சொல்லிட கூடாது. அதேதான். சரி, இறுதியா விடை பெறுவதற்கு முன்பு
2: இப்ப ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது சஜினி. ஒரு காலத்துல ஆரம்ப காலத்துல கூட சொல்லலாம், இவங்கதான் இந்த கலையை செய்யணும் அப்படிங்கிற திட்டம் இருந்துச்சு, வரைமுறை இருந்துச்சு. ஆனா இன்றைய காலத்துல யார் வேணாலும் வரலாம், எதை வேணாலும் கத்துக்கலாம் அப்படிங்கிற சுதந்திரம் இருக்கு. ஆனா இந்த சுதந்திரத்தை நம்ம சரியா பயன்படுத்துறோமா அப்படிங்கறதுதான் கேள்வி. ஆக பெற்றோரா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், நடனமணிகளா இருக்கட்டும், வந்து சேரணும்னு ஆசைப்படுறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே இன்று இரவு 9:30 பாகத்தை பார்த்து கலந்துரையாடலேருந்து கத்துக்கிட்டீங்கன்னா இவங்க இங்க வந்ததுக்கும் சிறப்பா இருக்கும், இந்த நிகழ்ச்சியை தயாரிச்ச லட்சுமிக்கும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா?
3: ஆமா, நிச்சயமா. இந்த இரவு 9:30 வசந்தத்தில்
4: ஆசிரியர்களும் பார்க்கணும்னு சொல்லுங்க.
0: சரி, இறுதியா இப்ப பெற்றோர்கள் வந்து சில பேருக்கு வந்து வானொலி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து அவங்களுடைய பிள்ளைகளை வந்து இந்த மாதிரி பாரம்பரிய வகுப்புகள்ல சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நீங்க வந்து சொல்ற ஒரு அறிவுரை என்ன சொல்லுவீங்க மீரா? நீங்க முதல்ல சொல்லுங்க. ஒண்ணு,
4: கத்துக்க அனுப்புங்க. கலைன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மனிதனை மனித நேயத்துடன் மனிதனாய் இருக்க செய்வதற்கு கலை மிக மிக அவசியம்.
0: பிரமாதம். ஸ்ரீதேவி நீங்க சொல்லுங்கம்மா.
1: நிச்சயமா கலைகளை கத்துக்கணும், அது மாணவர்களை வந்து மேம்படுத்தும், அவங்களுடைய அறிவுத்திறனை மேம்படுத்தும், அவங்களுடைய ஆர்டிஸ்டிக் சென்சிபிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் நிச்சயமா மேம்படுத்தும். நிச்சயமா மாணவர்கள் கலைகளை எடுத்து படிக்கணும், எந்த அளவுக்கு வேணாலும் படிக்கலாம், சிறு ஃபியூ இயர்ஸும் படிக்கலாம், நிறைய வருஷமும் படிக்கலாம், அவங்க இஷ்டத்துக்கு எது விருப்பப்படுறாங்களோ ஆனா நிச்சயமா படிக்கணும்.
2: பிரமாதம். நன்றி ஸ்ரீதேவி. லட்சுமி என்ன சொல்ல போறாங்கன்னா, இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு மறக்காம பாருங்க.
3: அதே நேரத்துல கலையை வந்து விட்டு கொஞ்சம் தள்ளி போனவங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, இதுக்கு திருப்பி நான் வரலாமா, எப்படி என்ன செய்யலாம், அதை பத்தி யோசிக்கிறவங்களும் இன்றைக்கு பாருங்க. ஏன்னா நிறைய உங்களுக்கான விஷயங்களும் அங்க வந்து அலசி ஆராயப்பட்டிருக்கு.
0: கண்டிப்பா பாப்பேனே.
2: 10 ஆண்டுகளுக்கு பிறகு
3: உங்களை பார்த்துதான் நான் சொல்றேன்னு நினைச்சிருக்கீங்களா?
0: இல்ல, 10 ஆண்டு படிச்சேன், விட்டு ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு.
2: கவலைப்படாதீங்க, நாளைக்கே ஆட ஆரம்பிச்சிருவாங்க நம்ம சஜினி. சரி, இந்த நிகழ்ச்சி ஒரு பக்கம் இருக்க, முக்கியமான கருத்துக்களை தெரிந்து கொள்ள இன்று இரவு 9:30 மணிக்கு வசந்த மொழி வழியை பார்க்க மறந்துடாதீங்க. எதிரொலி குழுவினருக்கு மிக்க நன்றி. தயாரிப்பாளர் லக்ஷ்மி மற்றும் நம்ம கூட இன்று இணைந்த ஸ்ரீதேவி, மீரா இருவருக்கும் மிக்க நன்றி.
0: நன்றி. வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் சந்திப்போம். நேர்மை பொழுது சரியாக காலை 8:47 ஆகிவிட்டது.
5: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
6: டவுன் பஸ். இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
7: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: 8:47 ஆகிவிட்டது. விபத்து நேர்ந்துள்ளது சாங்கியை நோக்கி செல்லும் PIE ஜாலன் பஹார் அந்த பகுதிக்கு பிறகு 2ம் தடத்தில்
5: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
8: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
9: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
8: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
10: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
11: வணக்கம் சிங்கே.

0: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
1: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
2: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
3: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு காத்திருக்கும். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 25 வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401-403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
8: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
9: ஆமா,
8: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
9: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
8: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
10: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
11: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்தே?
10: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
11: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
10: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
11: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
10: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
11: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
10: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
12: முகத்துல பரு.
13: குட்டைக்கு போங்க.
12: தலைமுடி கொட்டுது.
13: குட்டைக்கு போங்க.
14: ஐயா, கண்ணுக்கு கீழ கருவளையங்கள்.
13: குட்டைக்கு போங்க.
12: எங்க எல்லாருக்கும் இங்க பேட் டேயா இருக்கு, நீங்க என்ன குட்டே குட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க?
13: அத மாத்ததான் உங்களுக்கு குட் டே இருக்குது. த்ரெடிங், ஃபேஷியல்ஸ், க்ரூமிங், எல்லாத்துக்குமே குட் டே பியூட்டி பார்லர் நீங்க நாடலாம். ஒரே இடம்,
12: புதன்கிழமை தோறும் பிற்பகல் 1 மணிக்கு மேல ஆனந்தமான நிகழ்ச்சியை கேளுங்க.
13: புதுரங்கத்துல பங்கெடுக்க பரிசுகளை வெல்லுங்க.
12: 101 Strangon Road.

0: ஒலி 96.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 96.8 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 96.8
1: கேட்டாலே பரவசம்.
2: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
3: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
2: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 தேதி வரை மட்டுமே.
4: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்ஸ்.

0: வெல்கம் சிங்கே
1: ஜாலிலோ ஜிம்கானா ஆஹா ஜாலிலோ ஜிம்கானா
0: 90களல ஒலி 968ல அப்ப வந்து ஒலி 96.8
1: இல்லையா
0: கொடி கட்டி பறந்த ஒரு நிகழ்ச்சி ஜாலிலோ ஜிம்கானா.
1: இந்த நிகழ்ச்சியை கேட்கறதுக்காகவே பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு நான் தலை தெறிக்க ஓடி போவேன் ரவி.
0: ஆமா
1: நான் நடந்து கூட போக மாட்டேன், தலை தெறிக்க நான் ஓடி போவேன்.
0: அந்த கண்குளா காட்சியை நான் பார்க்க விரும்பல. நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா நம்ம ரஃபி அது நேரத்துல வந்து ஹேமமாலினி மூவரும் வந்து ரொம்ப பிரமாதமா சகஜமா நிகழ்ச்சிகளை வழங்கியிருந்தாங்க. அதுதான் இப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வானொலி பல மாற்றங்களை பார்த்திருக்கு. ஆரம்ப காலத்துல தூய்மையான தமிழை, எழுத்து தமிழை, கவிதை தமிழை வானொலியில முன் வச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி பேச்சு தமிழ், அதுக்கப்புறம் எழுத்து தமிழ்னு ஒரு கலவை வந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்தப்ப இந்த நகைச்சுவை சார்ந்த தமிழ் உள்ள நுழைஞ்சது. இன்னைக்கு நாம செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ஒரு தமிழை உள்ள கொண்டு வரோம், சமூக ஊடகம் சார்ந்த ஒரு தமிழை உள்ள கொண்டு வரோம். இப்படி ஒவ்வொரு பரிமாணம் பாத்திருக்கா தான் சொல்ல வரேன்.
1: ஓகே, நீங்க தான் வந்து நம்ம ஒலியின் என்சைக்ளோபீடியா
0: அப்படின்னு.
1: ஆமா, எல்லா தகவல்களையும் நீங்க வந்து மறக்காம நீங்க உங்க ஞாபகத்துல வச்சிருக்கீங்க.
0: எப்பப்ப தேவையோ அப்பப்ப பயன்படுத்தி.
1: அது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் வந்து நீங்க அவ்வளவு அழகா ஒரு கவிதை மாதிரி வர்ணிப்பீங்க பாத்தீங்களா, அடேங்கப்பா.
0: அதான் இந்த பரிமாணத்துல எனக்கும் ஆரம்பத்துல இருந்து ஒரு பங்கு இருந்துச்சு, உங்களுக்கே தெரியும். என்னுடைய அப்பா படைப்பாளரா இருந்தாரு. அந்த படைப்பின் போது கூட ஒரு சில நாள் வானொலியில பேசுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அப்பல இருந்து அந்த ஆர்வம்
1: நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கிற
0: இருக்கும்ல, அதுல செதுக்கி வைங்க கல்வெட்டா,
1: அப்புறம் செதுக்கி வச்சுட்டு.
0: ஆமா, உங்களுக்கு அடுத்து வர சந்ததியெல்லாம் அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். கடவுளே கடவுளே.
1: சரி நேர்களே, மா இந்திய திரைப்படத்துல இருந்து ஸ்ரீ வித்யா பாடி இருந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க. ஆதித்யா நீ செயல் அந்த பாடல் ஒலித்தது. தொடர்ந்து உங்களுக்காக 90களில் வெளியான விறுவிறுப்பான பாடல்கள் ஒளியேறவிருக்கின்றன. என்னென்ன பாடல்கள் அப்படின்னு கேக்குறீங்களா? எனக்கு ஒரு ட்ரெய்லர் போடுங்கம்மா, இதோ வருது.

0: பாடல்கள் எல்லாத்தையும் முழுமையா கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து நீந்திருங்க. என்னப்பா ஃபூன்னு சொல்றீங்க?
1: ஆட்டம் போட வைக்கிற மாதிரி உங்களுக்காக வருது பாடல்கள்லாம். எங்களோட நீந்திருங்க, உங்களுக்கு நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம். சச்சினி
0: ரவி ஜி, இன்று உங்களுக்கு வானிலை வந்து இடியுடன் கூடிய மழையாக இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வகத்தார் முன்னறிவித்துள்ளனர்.
1: அதோடு PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேரம் நிலவரப்படி 107 145 உட்பட்டிருக்கும். இது ஆரோக்கியம் அற்ற நிலை.
2: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிராய்ஸ்.
3: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாஸில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
4: இப்பொழுதா? விழாக்காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
3: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாஸில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
5: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: நித்யா, உன் வீட்ல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
7: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
6: சுவையா?
7: இந்த காஃபி.
6: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
7: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
8: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
9: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 ஆண்டில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு காத்து. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 25 வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீங்கன் ரோட், சிங்கப்பூர். தளபதி விஜய் நடித்திருந்த நிலாவேவா, பூவே உனக்காக ஆகிய திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள்
2: ஒலித்தன.
3: போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது. கிளெமெண்ட் அவென்யூ 6 PIE நோக்கி செல்லும் வழியில் கிளெமெண்ட் அவென்யூ வெஸ்ட்க்கு பிறகு முதல் தடத்தில் காரணம் அங்கே விபத்து.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு. பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
8: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை. அனுமதி இலவசம்.
9: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
10: ஆமா,
9: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
10: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
9: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
11: சொல்லுங்கள் ராஜமாதா.
12: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
11: அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
12: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
11: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
12: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
11: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
12: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
13: உங்களுக்கு தெரியுமா, இதே நாள் அக்டோபர் 14 1964 குடிமை உரிமைகள் மற்றும் சமூக நீதி தொடர்பான அவரது பணிகளுக்காக மார்டின் லூதர் கிங் ஜூனியருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது.
3: நோபல் பரிசு அப்படின்னு சொல்லும் போது இதை வென்ற ஆக இளையர் மலலா யூசுஃப்சாய் 2014 வெறும் 17 வயதுல இந்த விருதை அவங்க பெற்றாங்க.
12: நோபல் பரிசு வென்றவர்களிலே ஆக வயதானவர் லியோனார்ட் ஹர்விச். இவர் தமது 90வது வயதில் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை 2007 வென்றார்.
3: ஆல்ஃபிரட் நோபல் இவரின் உயிலின் படி நோபல் பரிசுகள் பொதுவாக ஸ்டாக்ஹோம் ஸ்வீடன் அங்கே வழங்கப்படுகின்றன. ஆனால் அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும் நோர்வே ஆஸ்லோ அங்கே வழங்கப்படுகின்றது.
4: இத்தகவலை வழங்கியோர்
14: அதிக தூய்மை, அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.
15: தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன தகன

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு.
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர், இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: ஜானகிராமன் படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க, அதுக்கு முன்னால கிழக்கு முகம் படத்திலிருந்து பாடல் இடம்பெற்றது. நினைவிருக்கும் வரை படத்திலிருந்து அடுத்த பாடல் இடம்பெற போகுது. எல்லாமே உங்களை ஆட வைக்க போகுது. வானொலி பக்கம் அமையுங்க. இப்போ தங்க வெள்ளி நிலவரம்
4: 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 167 வெள்ளி 50 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
5: இன்னும் கிளம்பலையா?
6: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
5: கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாரா ஸ்மல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் ஃபேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
6: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
5: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.

0: நிலவரம்?
1: சாங்கியை நோக்கி செல்லும் PIE KPEக்கும் தோப்பாயோ எக்ஸிட் 16A இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. CTEயை நோக்கி செல்லும் SLE மண்டாய் அவென்யூவிற்கும் வுட்லண்ட்ஸ் அவென்யூ 12 இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
6: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
6: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
8: பிரிமியர் பிளாஸ் உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். நீ வாட்சில் நேரடியாக பார்த்து மகிழுங்கள். பிரிமியர் பிளாஸ் மாதாந்திர திட்டத்தின் படி அதிக சுதந்திரம் அல்லது ஸ்பாட்ஸ் பிளாஸ் பிரிமியர் பிளாஸ் பண்டல் என உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். நீ வாட்சில் ஸ்டார் பிரிமியர் பிளாஸ் பண்டல் என உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடு
1: 2. உலகம் எங்கும் இந்த திரைப்படத்தை நம்ம ரஜினி ரசிகர்கள் கண்டு மகிழலாம்.
2: இந்த படம் வெளிவரதுக்கு முன்னாலேயே லாபம் பார்த்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா?
1: என்ன சொல்றீங்க நீங்க?
2: சமீபத்தில் வெளிவந்த தகவல் என்னன்னா, ஜெயில 2 படத்திற்கான மொத்த செலவு 350 கோடி அப்படின்னும், படம் விற்பனையானதே 650 கோடி அப்படின்னும், படம் வெளியில் வர்றதுக்கு முன்னாலே போட்ட காசை தயாரிப்பாளர்கள் எடுத்துட்டாங்க அப்படின்னும் தகவல்கள் சொல்லுது.
1: அப்படின்னா இந்த படம் வசூல்ல சாதனை படைக்க போகுது அப்படின்னு சொல்லுங்க.
2: எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குது, அதை பூர்த்தி செய்யுமாங்கிறத பொறுத்திருந்து பாப்போம்.
1: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க
3: அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: காதலன் படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க, ஜென்டல்மேன் படத்துல இருந்து பாடல் வந்துச்சு. விறுவிறுப்பான பாடல்கள் உங்களை உற்சாகப்படுத்திருக்கோம் அப்படின்னு நாங்க நம்புறோம்.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்
2: சிட்டி இஐ நோக்கி செல்லும் எஸ் எல்இ உட்லண்ட்ஸ் அவென்யூ 12 பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. சிட்டி இஐ நோக்கி செல்லும் எஸ் எல்இ அப்பர் தாம்சன் ரோட் எக்ஸிட் அங்கேயும் வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: பாரம்பரிய சுவை குறைந்த விலை, அதுக்கு மெட்ராஸ் காபி ஹவுஸ் தான். காலையில சுட சுட சிற்றுண்டி, மத்தியானம் சுவையான சாப்பாடு, காரோ இருப்பு எல்லாமே சிறப்பு. மெட்ராஸ் காபி ஹவுஸ் சிங்கப்பூர்ல 8 கிளைகள். தேக்கா தீபாவளி சந்தையில அக்டோபர் 10 முதல் நவம்பர் 8 வரை. கடையின் 29-30 ஜெக்ஸலாம் எக்ஸ்போவில் அக்டோபர் 16 முதல் 25 வரை. கடையின் 143. ஒரு முறை சுவைத்தால் மீண்டும் மீண்டும் வரவேற்கும் மெட்ராஸ் காபி ஹவுஸ். 8196-4806.
8: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
9: ஆமா,
8: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
9: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
8: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
10: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ண ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பிட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசோபியோல் என இன்னும் பல 70% வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் oneshop.sg.
2: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது
0: வணக்கம் சிங்கே.
2: நேரம் இப்பொழுது காலை 9:52 ஆகி விட்டது.
0: ரஜினி, சிங்கப்பூரின் முதல் மற்றும் ஆக பழமையான பலதுறை தொழில்நுட்ப கல்வி கழகம் சிங்கப்பூர் பாலி
2: 1954 இது தொடங்கப்பட்டது.
0: அந்த கல்வி கழகத்துக்கு தான் இன்னைக்கு நாம எல்லாம் போக போறோம்.
2: ஆமா, நாம அப்படின்னு சொல்லும் பொழுது ரவிஜி, சஜினி, காதர், ஹலிமா, முகமது, ரஃபி, நாம ஐவருமே வந்து சிங்கப்பூர் பாலி போக போறோம். மாணவர்களை சந்திக்க போறோம்.
0: தீபாவளி திருவிழா, அதை நாங்க தொடங்கி வைக்க போறோம். இந்த கொண்டாட்டத்தை நீங்க நேரடியா எங்களுடைய டிக்டாக் லைவ்ல பாக்கலாம். மீடியாகாப் ஒலி 968.
2: ஆமா, பிற்பகல் 3:30 மேல் உங்களுக்காக நாங்க டிக்டாக் லைவ்ல வலம் வர போகிறோம்.
0: நீங்களும் வந்துருங்க, உங்களை அங்க நாங்க சந்திக்கிறோம். இப்போதைக்கு விடைபெற்றுக் கொள்வது
2: ரவிஜி.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 10, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி. சிங்கப்பூரின் பொருளாதாரம் 3வது காலாண்டிலும் தொடர்ந்து வலுவாக வளர்ச்சியடைந்துள்ளது. சிங்கப்பூரின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 3ஆம் காலாண்டில் 5.4% வளர்ச்சி கண்டதாக வர்த்தக தொழிலமைச்சின் முன்னோடி மதிப்பீடுகள் காட்டுகின்றன. சென்ற காலாண்டு கண்ட 6.2% வளர்ச்சியை விட அது சற்று குறைவு. மின்னியல், பொது உற்பத்தி, துல்லிய பொறியியல், போக்குவரத்து பொறியியல் ஆகிய துறைகளில் உற்பத்தி அதிகரித்தது. அமெரிக்கா ஈரான் மோதல் தொடர்ந்து நீடிப்பதால் எண்ணெய் விலைகள் உயர்ந்துள்ளன. அதோடு சந்தையில் நிலவும் ஏற்ற இறக்கங்களால் மக்கள் செலவுகளை குறைத்துள்ளதாகவும் அமைச்சர் சொன்னது. சிங்கப்பூர் நாணய வாரியம் நாணய கொள்கையில் மாற்றமில்லை என்று அறிவித்திருக்கிறது. இவ்வாண்டில் முதல் முறை அந்த முடிவை வாரியம் எடுத்திருக்கிறது. ஏற்கனவே இவ்வாண்டு 2 முறை சிங்கப்பூர் நாணயத்தின் மதிப்பை பலப்படுத்த வாரியம் நாணய கொள்கையை வலுப்படுத்தியது. வரும் சில காலாண்டுகளில் சிங்கப்பூரின் பொருளாதாரம் தொடர்ந்து வலுவாக வளரும் என்றும் பின்னர் வளர்ச்சி வேகம் குறையலாம் என்றும் அது தெரிவித்துள்ளது. அடிப்படை பணவீக்கம் 1.5% 2% இடைப்பட்டிருக்கும் என்று வாரியம் கீழ்நோக்கி திருத்தியுள்ளது. முன்னதாக அது 1.5% முதல் 2% வரை இருக்கும் என்று முன்னுரைக்கப்பட்டது. சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் சவுதி அரேபியாவுக்கான அனைத்து பயணங்களையும் ஒத்திவைக்குமாறு சிங்கப்பூரர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. ஜூலை மாதத்திலிருந்து அங்கு விமான நிலையங்களையும் எரிசக்தி உள்கட்டமைப்புகளையும் குறிவைத்து அதிக அளவில் ஏவுகணை வானூர்தி தாக்குதல்கள் நடத்தப்படுவதை அமைச்சர் சுட்டியது. ஏற்கனவே சவுதி அரேபியாவில் இருக்கும் சிங்கப்பூரர்கள் மன்னர் கலித் அனைத்துலக விமான நிலையத்தையும் அதிக அபாயம் உள்ள பிற பகுதிகளையும் முற்றிலும் தவிர்க்கும்படி அமைச்சர் வலியுறுத்தியது. அதோடு நாட்டிற்குள் அவசியமற்ற பயணங்களை தவிர்க்கவும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. சவுதி அரேபியாவில் இருக்கும் சிங்கப்பூரர்கள் வெளியுறவு அமைச்சின் இணைய பக்கத்தில் பதிந்து கொள்ளவும் நினைவூட்டப்பட்டது. இதற்கிடையே உம்ரா புனித பயணம் மேற்கொள்ள திட்டமிடும் சிங்கப்பூரர்கள் தங்களது பயணத்தை தற்காலிகமாய் ஒத்திவைப்பது குறித்து பரிசீலிக்குமாறு முயிஸ் எனும் இஸ்லாமிய சமய மன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது. சவுதி அரேபியாவில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் அதிகரித்திருப்பதை மன்றம் சுட்டியது. உம்ரா பயணத்தை ஒத்திவைக்க அல்லது வேறு தேதிக்கு மாற்றிக்கொள்ள தேவையான ஏற்பாடுகளில் யாத்ரீகர்களுக்கு உதவ மன்றம் உம்ரா பயண முகவர்களுடன் இணைந்து செயல்படுவதாக சொன்னது. சவுதி அரேபியாவின் அரசாங்கத்திற்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனம் மீது புவியீர்ப்பு ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கிழக்கு பகுதியில் உள்ள தாரான் நகரில் அமைந்துள்ள நிறுவனத்தின் தலைமையக அலுவலகத்தின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அதில் 3 மாடிகள் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. தாக்குதலால் வளாகத்தில் தீ பற்றிக் கொண்டதாகவும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் கூறப்பட்டது. சிங்கப்பூரின் எல்லா பகுதிகளிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் நீடிக்கிறது. இன்று காலை 9 மணி நிலவரப்படி 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு மத்திய பகுதியில் 142 மேற்கு பகுதியில் 144 கிழக்கில் 139 தெற்கு பகுதியில் 124 வடக்கில் 106 பதிவானது. தெற்கு சுமத்ரா, கலிமந்தான் பகுதிகளிலிருந்து புகைமூட்டம் சிங்கப்பூருக்கு பரவியதால் காற்று தரம் மோசமடைந்திருப்பதாக தேசிய சுற்றுப்புற அமைப்பு தெரிவித்தது. போப் லியோவிற்கு நுரையீரல் புற்றுநோய் இருப்பதாகவும் அவரது வலது நுரையீரலின் ஒரு பகுதியை அகற்றுவதற்கான அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாகவும் வத்திக்கன் தெரிவித்துள்ளது. 90 நிமிட அறுவை சிகிச்சை நேற்று மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போப்பிற்கு நுரையீரல் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. போப் லியோ மருத்துவமனையில் 1 வாரம் தங்கி ஓய்வெடுப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது தென் அமெரிக்க பயணம் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் வத்திக்கன் சொன்னது. இந்திய உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் திருத்தும் நடைமுறையில் அதிக வெளிப்படைத்தன்மை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஏற்றுக்கொண்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி மனுவை தாக்கல் செய்தார். தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து சுயேட்சையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்று கோரி இந்தியாவில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. வாக்காளர் பதிவேட்டில் செய்யப்பட்டிருக்கும் மாற்றங்களால் கிட்டத்தட்ட 130 மில்லியன் பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஐரோப்பாவின் பல இடங்களில் மாணவர்கள் வழிநடத்தும் ஆர்ப்பாட்டங்கள் அதிகரித்து வருகின்றன. மாணவர்களுக்கு அதிக ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் சிறந்த உள்கட்டமைப்பு வசதிகள் தேவை என்றும் வலியுறுத்தி அவர்கள் ஆர்ப்பரிக்கின்றனர். பெல்ஜியத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வகுப்பறைகளில் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதையும் கல்வி செலவுகள் உயர்ந்து வருவதையும் எதிர்த்து போராட்டம் நடத்தினர். அல்பேனியாவிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அங்கு மாணவர்கள் கல்வி அமைச்சின் கட்டடம் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.

0: டைமண்ட் பர்ல் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் படைக்கும் ரசா வீணை இசையால் நம் மனங்களை மீட்டும் ராஜேஷ் வைத்யா காந்த குரலால் நம்மை வசீகரிக்கும் சந்தீப் நாராயண் இரு மாபெரும் இசை கலைஞர்கள் ஒரே மேடையில் ஓர் அபூர்வ சங்கமம். மரபின் அழகு, புதுமையின் பரவசம், இசை மழையில் நிறைய வாருங்கள். ரசா அக்டோபர் 25 27 மணிக்கு விக்டோரியா அரங்கில். உங்கள் நுழைவு சீட்டுகளை sistic.com.sg இணையதளத்தில் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள். ரசா மாபெரும் இசை நிகழ்ச்சி.
1: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்ஜோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 ஆண்டில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு காத்திருக்கின்றன. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 தேதியிலிருந்து 25 தேதி வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

இப்படி சூடு.

0: ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நாளைக்கு சூப்பர் ஸ்டாருடைய படம் ஜெயில 2 வெளியாகுது. காதர் எப்படி
1: நினைக்கிறேன்.
0: ஆமா, உங்களுக்கு ஐமேக்ஸ்ல பார்த்தா தானே திருப்தி.
1: ஏன்னா பாக்கணும், தமிழ் திரைப்படங்கள் வந்து ஐமேக்ஸ் வருது அரிது. சோ அங்க எப்படி இருக்கு அந்த அனுபவம்னு பார்க்க ஆசையா இருக்கு. தலைவரை பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணும் ஆசையா இருக்கு.
0: ஆமா ஆமா, ஆங்கில படங்களை அதிகமா நம்ம ஐமேக்ஸ்ல பார்க்கலாம். தமிழ் படங்களை பாக்குறது ரொம்ப அரிதுதான். அதே நேரத்துல இன்றைக்கு பாத்தீங்கன்னா நாங்க சிங்கப்பூர் பாலிடெக்னிக் போக போறோம்.
1: ஆமா, ரொம்ப அழகா தீபாவளி ஆடைகளை வந்து உடுத்திட்டு வந்திருக்கிறோம். இப்ப எப்படி நம்ம உடுத்திட்டு இருக்கணும்னு பார்க்க முடியாது. கூடிய விரைவில் நீங்க ஒரு காணொலி பாப்பீங்க. ரவிஜி, சஜினி, ஹலீமா மற்றும் நான் கூடவே ஸ்பெஷல் கெஸ்டா
0: நம்ம ரஃபி இருக்க போறாரு. 5 பேரை நீங்க சிங்கப்பூர் மாலில பார்க்கலாம். நீங்க அங்க மாணவரா இருந்தீங்கன்னா நீங்க வந்து பாக்கலாம். இது ஒரு பொது இடம் கிடையாது, ஒரு பள்ளி. அதனால எல்லாரும் வர முடியாது
1: இல்லையா?
0: பஸா போயிருந்தோம் காதர். நேற்று நிறைய புத்தம் புதிய பலகார வடிவங்கள்லாம் வந்திருக்கு. பார்க்கும் போது நாங்களே கொஞ்சம் ஆச்சரியப்பட்டோம். அச்சுமுறுக்குல அதுவும் பாண்டான் சுவையில அச்சுமுறுக்கு இருக்குதா அப்படின்னு நேற்றுதான் எனக்கு தெரிய வந்திருக்கு.
1: அதன் பிறகு பானி பூரி சாப்பிட்டுருக்கோம். இது வந்து பூரி பிரியாணி, பானி பிரியாணியா?
0: அவர் அங்க இருந்தாரு வேலை பாக்குற ஒருத்தர். நமக்கு ரொம்ப அழகா அதை தயார் செஞ்சு கொடுத்திருந்தாரு. அதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த முழு பானிபூரிய வாயில நான் திணிக்கிறது. ஆனா காதர் எவ்வளவு சுலபமா எளிமையா சாப்பிட்டாரு அப்படின்னு
1: நீங்க பாக்க.
0: அந்த காணொலியும் கூடிய விரைவில் உங்களுக்காகவே சமூக வலைதளங்கள்ல வரும்.
1: சரி, இப்ப இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. அது முன்ன நம்ம சுத்தி நிறைய மாற்றங்களும் வந்துட்டு இருக்குது.
0: மாற்றங்கள்
1: இப்ப நிறைய, அதாவது தினமும் பாத்தீங்கன்னா மாற்றம் தானே. அதே வேலையை செய்யறோம், அதே விஷயங்களை வந்து நம்ம பாக்குறோம். எல்லாமே செஞ்சாலும் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான நாள், ஒவ்வொரு நாளத்திலயும் மாற்றம் இருந்துகிட்டே இருக்குது.
0: எதுவுமே
1: ஸ்டக்னா இல்ல.
0: துணுக்குகள் எல்லாமே வெவ்வேறு தகவல்களாக இருக்குது. பாடல்களும் வெவ்வேறு பாடல்களாக இருக்குது. அதனால ஒரு நாள் போல இன்னொரு நாள் இருக்காது.
1: இப்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அலிமா. ஒரு விஷயத்த ஃப்ரீஸ் பண்ணணும். நீங்க வந்து ஒரு விஷயத்த ஃப்ரீஸ் பண்ண போறீங்க. அது பொருளா இருக்கலாம், ஒரு தருணமா இருக்கலாம், அல்லது ஏதாவது இருக்கலாம். அந்த விஷயத்த ஃப்ரீஸ் பண்ணணும்னா நீங்க என்ன செய்ய, நீங்க எதை ஃப்ரீஸ் பண்ண ஆசைப்படுவீங்க?
0: அது நான் இரண்டு பாடங்களுக்கு அந்த இரண்டு பாடங்களை நீங்க கேட்டுட்டு வந்துருங்க.
1: நேர்களை நீங்களும் யோசிச்சு வைங்க. நீங்க எந்த விஷயத்தை ஃப்ரீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னா நீங்க அதை எடுத்து அப்படியே தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி பொருளா இருக்கலாம், அல்லது ஏதாவது தருணமா இருக்கலாம். இப்ப நம்ம திருவிழாவா ஆரம்பிக்க போறோம். உங்களுக்காக லால் சலாம் திரையப்படுத்து சங்கர் மாதேவன், ஏ ரஹாயினா, இது ஆனந்தம்
0: ஆரம்பம்.

0: வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இரண்டு மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலையை கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை முழுமையாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு முக்கியமான வளையல மையமா வச்சு அதை சுற்றி எளிமையான வளையல்களை சேர்த்து பாருங்க. கையில எந்த எண்ணிக்கையில வளையல்கள் இருக்குது என்பது முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி நம்ம அணியிறோம், எந்த வரிசையில எப்படி அதை அடுக்கி நம்ம அணியிறோம் என்பதுலதான் அந்த முழு அழகே இருக்குது. அதோட தினமும் நீங்க அணியும் தங்க நகை அதிக வேலைப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மெலிதான சங்கிலி, சிறிய காதணி, எளிய வளையல், இவை போதுமானது. எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க அழகா எளிதா அணிந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க ஜாய் அலகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
1: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
2: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
1: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
3: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122, வாரத்தில் 7 நாட்களும்.
4: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
5: ஆமா,
4: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
5: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
4: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: இந்த அக்டோபரில் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
5: விளக்கம் கேட்டபோது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அறைந்தார்.
4: மீ லிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: அதான் நேற்று சொல்லியிருந்தாங்க, நான் ஒரு காலத்துல ஒரு நடிகரை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேன், ஆனா இப்ப நான் ஒரு நடிகரை தான் கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா அந்த நேர்காணல் செய்யறவங்க கேட்டாங்க, ஒரு காலத்துல நீங்க சொன்னீங்களே நடிகரை நீங்க கல்யாணம் பண்ண மாட்டீங்கன்னா, நடிகர் தானே கல்யாணம் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு கருத்து வேறுபடுதே அப்படின்னு வந்து சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, உங்க கருத்துக்கள் வேறுபடணும், நீங்க பக்குவம் அடையும் போது உங்க கருத்துக்கள் வேறுபட்டாதான் நீங்க முதிர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க, நீங்க ஒரு வித பக்குவத்தை பெற்றிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்க 15 வயசுல சொன்னதை 25 வயசுல 35 வயசுல அதே கருத்தோட நீங்க இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் அதிக அனுபவங்களை பெறல, நீங்க இன்னும் முதிர்ச்சி அடையல அப்படின்னு அவங்க சொல்லி இருந்தாங்க. அதனால கருத்துக்கள் வேறுபடுறது ஒரு நல்ல விஷயம்தான், அதையே நம்ம கெட்டதா பாக்குறோம் அப்படின்னு அவங்க பகிர்ந்து கொள்ளும் போது என்ன அதை ரொம்ப யோசிக்க வச்சதுக்காது.
1: ஆமா, அதனாலதான் சில விஷயங்களை வந்து நம்ம நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறது தப்பு கிடையாது, ஆனா ஏற்றுக்கொள்ளணும். அதனாலதான் புகைப்படங்கள் உருவாகி இருக்குது. இப்ப ஒரு விஷயத்த ஃப்ரீஸ் பண்ணுது, அது வந்து அந்த மோமெண்ட், அந்த தருணம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணனாலதான் நம்ம எப்போதுமே இந்த பழசை மறக்க முடியாம அந்த பழைய விஷயங்களை வந்து போய் பார்ப்போம், இந்த புகைப்படங்களை பார்ப்போம், காணொலிகளை பார்ப்போம். அது இருக்கிறது ரொம்ப நல்லதுதான், ஆனா அதையும் தாண்டி போகணும். நம்ம அதை தாண்டி போகும்போதுதான் நம்ம புதிய புதிய விஷயங்களை வந்து கத்துக்க முடியும், அதே நேரத்துல வந்து நம்மளும் வளர்ச்சி அடைய முடியும்.
0: உண்மைதான். சரி, இப்போ ஒரு தருணத்தை நீங்க தக்க வைக்கணும்னா எந்த தருணத்தை நீங்க தக்க வைப்பீங்க அப்படின்னு நீங்க எங்கிட்ட கேட்டு இருந்தீங்க. நான் கண்டிப்பா என்னுடைய உயர்நிலை பள்ளி காலகட்டத்தை சொல்வேன். ஏன்னா அந்த காலகட்டத்துல நமக்கு எந்த ஒரு பெரிய பொறுப்பும் இருக்காது இல்லையா, நல்லா படிக்கணும், பள்ளிக்கு போகணும், நண்பர்களோட நம்ம ரிசர்ச்க்கு போவோம், என்ன சாப்பிடலாம், இதை பற்றி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ரொம்ப ஒரு சந்தோஷமான காலகட்டமா இருந்துச்சு, இப்போ சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா நிறைய பொறுப்புகள் அதோட சேர்ந்து நமக்கு வந்திருக்குல்ல. ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போது ஒரு 10 பொறுப்புகள் நம்ம வந்து முடிக்கணும், ஆனா அந்த காலத்துல படிப்பு மட்டும் தான் நமக்கு இருந்துச்சு. நிறைய நண்பர்கள் இருந்தாங்க காதர், பொறுப்பே இல்லாத அந்த வாழ்க்கையை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்.
1: ரொம்ப அழகா உங்களுடைய தருணத்தை சொல்லிட்டீங்க. நான் எந்த தருணத்தை ஃப்ரீஸ் பண்ண போறேன்னு இன்னும் கொஞ்சத்துல சொல்றேன். நேர்களும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிக்கலாம். 9 6 7 8 8 9 6 8

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
3: நிறைய மலரும் நினைவுகள் எனக்கு இருக்குது. சரி, காதலுக்கு எப்படி எந்த ஒரு காலகட்டம்?
4: அலிமா, நான் வந்து என்னோட குழந்தை பருவத்துக்கு தான் போவேன். பல பேர் நினைக்கலாம் நான் பள்ளி மேடைகள்ல வந்து பேச்சு போட்டி பரிசு வென்றது அந்த மாதிரி தருணத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ண போறேன்னு நினைக்கலாம். அது கிடையாது. எனக்கு வந்து மறக்க முடியாத நினைவுகள்ல ஒரு நினைவுனா அப்பா அம்மா என் தம்பி நான். எங்க அப்பா வந்து அப்ப அந்த ஹோண்டா சிவிக் வாகனம் ஓட்டிட்டு இருந்தாரு. அது வந்து சிவப்பு வண்டியா இருந்தது, அதுக்கு மேல ஒரு நீல வண்டி கலருக்கு மாத்திட்டாரு, வண்ணத்துக்கு மாத்திட்டாரு. அந்த வாகனத்துல நம்ம வந்து வார இறுதி நாள்ல வந்து ஒன்னா பயணம் செய்வோம், ஜேபிக்கு போவோம். ஜேபியில வந்து மிந்தி அந்த ஜேபியுடைய டவுன் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அலிமா, நடுவில் வந்து ஒரு லொங்காங் இருக்கும். அந்த லொங்காங் பக்கத்திலே, அது ஆப்போசிட்லயே அங்க நிறைய கடைகள் இருக்கும். அங்க போய் நம்ம உட்காந்து மட்டன் சூப் குடிப்போம். அந்த இரவு நேரத்துல அந்த கூட்டத்துல அப்பா அம்மா நான் தம்பி நாலு பேரும் உட்காந்து அந்த மட்டன் சூப் குடிக்கிற அந்த தருணத்தை, அது மட்டன் சூப்காக கிடையாது, அந்த குடும்பமா ஒன்னா வந்து உட்காந்து நம்ம சாப்பிடறோம்ல,
3: அதுதான்,
4: அதை எங்களால மறக்கவே முடியாது. அதுதான் இப்ப இல்ல, அது இல்லாத ஒரு தருணமாக இருக்குது. நிச்சயமா பல பேருக்கு அங்க யோசிக்கலாம், ஆமா இல்ல இந்த மாதிரி நம்ம குடும்பத்தோட நேரம் செலப்ரேட் பண்ணே. அந்த மாதிரி தருணங்கள் இப்ப மிக மிக குறைவா இருக்குது.
3: கண்டிப்பா
4: இன்னும் கொஞ்சம் அதிகமா அந்த மாதிரி நேரம் செலவு பண்ணோம். என்னோட குடும்பமே பார்த்து இப்ப லைட்டா தூப்பிட்டு, ஏ நீ வீட்லயே இல்ல,
3: சின்ன தருணங்கள் கூட நமக்கு ரொம்ப ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா ஓட்டம் தான், ஒரே ஓட்டம் தான், அந்த மாதிரி தான் வந்து வண்டி சக்கரத்துல ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு எலி எப்படி நீங்க ஒரு சக்கரத்துல விட்டீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி நாமளும் ஒரு ரெட் ரேஸ்ல இருக்கோம்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் வாழ்க்கையை நம்ம ரசிச்சு நிதானத்தோட வாழ்ந்தோம்னா, மைண்ட்ஃபுல்லா நம்ம வாழ்ந்தோம்னா, கண்டிப்பா நீங்க இன்னும் நல்லா அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
4: கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணுங்க உங்களுடைய நேரத்தை, ஃப்ரீஸ் பண்ணுங்க உங்களுடைய தருணத்தை, ஃப்ரீஸ் பண்ணுங்க. இல்லைனா ஏதாவது பெரிய விஷயம் நடந்து உங்க வாழ்க்கையை ஃப்ரீஸ் பண்ண தள்ளிவிடும். இல்லைனா இந்த காட்டு தூய்மை கேட்டு குறியீடு கொஞ்சம் அதிகரிக்க அதிகரிக்க எல்லாரும் வெளியே போக வீட்டில் இருக்கிற மாதிரி வரும், அப்போதான் நம்ம ஃப்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்கும்.

0: கிளம்பலையா?
1: பாரு என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் மல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேர்பாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515858.
1: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
2: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா,
1: தங்கத்தால உங்களுடைய அன்பான உங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல. தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: ஹாய், குட் மார்னிங் ஹலிமா என் கதர், எப்படி இருக்கீங்க? நான் இந்த பொன் மலர் பேசுறேன். ஓகே, சம்திங் டு ரிமெம்பர் சொன்னாக்கா, என் விச் இஸ் ஐ மிஸ்ஸிங் மோஸ்ட்னாக்கா, எவ்ரி சண்டே நான் எங்க அம்மா, கசின்ஸ், எங்க அத்தை, எங்க மாமா எல்லாமே எல்லாரும் வில் கோ டு என்னோட பாட்டி வீட்டுக்கு போவோம், கிராண்ட்மா ஹவுஸ், எவ்ரி சண்டே. ஸோ வி ஆல்வேஸ் லுக் ஃபார்வர்ட் டு, அப்போல்லாம் நம்மளா கிட்ஸா, ஸோ யூ நோ ஹவ் வி கெதர்ட் வித் கசன்ஸ் அண்ட் ஆல், அண்ட் தென் ஆண்டி அங்கிள் தென் பாட்டி சமைச்சு வைப்பாங்க. தட் மோமெண்ட் இஸ் ரியலி ரியலி கோல்டன் மோமெண்ட்.
1: ஹலோ ஹலிமா, காதர். எஸ் காதர் சொல்றதுல நான் எப்படி பண்ணுவேன், ஏன்னா நம்மளாம் முன்ன வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடுவோம். ஆனா இப்ப வந்து நேரப்பட்ட குறையா அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம், ஏதாச்சும் அந்த பர்த்டே அந்த மாதிரி வந்தா நம்ம வந்து ஒன்னா கேதர் பண்ணி போய் சீ ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு கேக் வெட்டிக்கிட்டு, இல்லைன்னா பிக்னிக் போயிட்டு அங்க கேக் வெட்டி ஒன்னா உட்காந்து சாப்பிடுற மாதிரி முயற்சி பண்றோம்.
2: வணக்கம் வணக்கம் காதர். நான் இப்பதான் இந்த சப்ஜெக்டே கேட்டேன், காலையில இருந்து கொஞ்சம் வேலையா இருந்தேன், ரேடியோ ஓடிட்டுதான் இருக்கு, கொஞ்சம் வேலையா இருந்து கவனக்குறையா இருந்தேன்ங்களா, இல்ல என்ன தொடருதா? தொடருதுன்னா என்னோட இளமை காலங்கள் எனக்கு பிடிச்ச தருணம்னா எங்க அப்பா கூட ஸ்பெண்ட் பண்ண தருணம். எங்க அப்பா வந்து நான் செகண்டரி மிடில் செகண்டரி வரைக்கும் நான் படிச்சிருக்கேன், அண்ட் மிட் செகண்டரியில வரைக்கும் எங்க அப்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து வந்து பைசிக்கிள் பின்னால்தான் உட்கார வச்சு அழைச்சிட்டு போவார், அழைச்சிட்டு போவார், எங்க போனாலும் அந்த பைசிக்கிள் பின்னால்தான் உட்காந்துருவோம். அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாத தருணம். நீங்க சொல்றது பார்க்க எனக்கு அதெல்லாம் நினைப்பு வருது, அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாது. எங்க போனாலும் ஸ்கூலுக்கு சரி எங்க போனாலும் பைசிக்கிள் பின்னால்தான் அழைச்சிட்டு போவார். அப்ப வந்து நம்ம ஒரு மூணு நாள் அஞ்சு பேர் தான் இருந்தோம்.
3: நூர் ஜஹான் குறிஞ்சதை அனுப்பி வச்சிருக்காங்க. நான் ஒரு டைம் டிராவல் மாதிரி பின்னோக்கி போகணும்னா கண்டிப்பா போயிருவேன். என்னுடைய சகோதரிகள், என்னுடைய அப்பா இருந்த ஒரு காலகட்டம், எல்லாரும் சேர்ந்து டின்னர் ஒன்னா சாப்பிடுவோம், உணவு ஒன்னா சாப்பிடுவோம். ஆனா இப்போ எங்க வீட்டுல ஒரு டைனிங் டேபிள் கூட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மூவர் மட்டும் தான் இருக்கும், அந்த டைனிங் டேபிள் எங்களுடைய வீட்டுல இல்லை, அந்த மேசை சாப்பிட்றதுக்காக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி தருணங்கள் எவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைக்காது காதர்,
4: நிச்சயமா கிடைக்காது. இங்க லட்சுமி அதான் சொல்லியிருக்காங்க, எனக்கு 11 வயசு வரைக்கும் சாங்கி வில்லேஜ்ல வளர்ந்த நினைவுகள் இருக்கு. அப்புறம் என்னுடைய எஸ்பிசி 80களில் எஸ்பிசியில் வேலை பார்த்த என்னுடைய வேலை அனுபவங்களை என்னால் மறக்க முடியாது அப்படின்னு லட்சுமி இந்த செய்தி அனுப்பிச்சிருக்காங்க.
3: கலாதேவி, தேவி, மலர், நூர் ஜஹான், லட்சுமி, உங்களுடைய குரல் பதிவுகளுக்கு, குறிஞ்சிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இப்ப வாங்க பழைய பாடல் தொகுப்பை நம்ம ஆரம்பிச்சு வைக்கலாம். பிராப்தம் இடத்துல இருந்த டிஎம் சவுந்தரராஜன் பேசி சில கொண்டு வரும் பாடல் இதோ.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. உள்ள மகிழ சமைக்க உதவும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
3: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
2: விலை எப்படி?
3: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
1: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002211 96. செல்லுங்கள் newmtechgroup.com. Metra

0: டவுன்பஸ், இது நம்ம ஊர் ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டவுன்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஊர் ஸ்நாக்ஸ்.
1: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg

0: எப்போதுமே இந்த அங்கத்துல இடத்துக்கான குறிப்புகளை நாங்க வழங்குவோம். ஆனா இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமா, இல்ல இன்றையில எது கொஞ்சம் வித்தியாசமா, ஒரு கலவையா இடங்களையும் தாண்டி சாலைகளுக்கான வரலாறு அதிகமாகவே சிங்கப்பூர்ல இருக்குது. அந்த சாலைகளை கண்டுபிடிக்கிற அளவுக்கு சில குறிப்புகள் அமைய போகுது.
1: சில நேரங்களில் அந்த சாலைகளுடைய பேரே அந்த வரலாறு ஒட்டிதான் இருக்கும்.
0: ஆமா காதர், சரியா சொன்னீங்க.
1: அப்துல் காதர் தெருன்னு இருக்கு தெரியுமா?
0: அப்துல் காதர் தெரா எங்க இருக்கு சொல்லுங்க. துபாய்லயா?
1: போன பிறகு பாருங்க,
0: துபாய்
1: இந்த பூமி விட்டு போன பிறகு
0: ஹலிமாவுக்கு ஒண்ணு வரும்.
1: அப்துல் காதர் ஸ்ட்ரீட்,
0: ஹலிமா அஸ்மான் ஸ்ட்ரீட், சாலி
1: ஹலிமா அஸ்மான் ரோட்,
0: ஹலிமா அஸ்மான் ரோட், நல்லா
1: ஹலிமா அஸ்மான் எவென்யூ 5.
0: சிங்கப்பூருக்கு வேலை வாய்ப்புகளை தேடி வந்த ஒரு குறிப்பிட்ட தமிழ் சமூகத்தினர் இந்த பகுதியில அதிகமா குடியேறினாங்க. சிங்கப்பூருக்கு வேலை வாய்ப்புகளுக்காக இவங்க
1: வந்திருக்காங்க.
0: இந்த குறிப்பிட்ட தமிழ் சமூகத்தினர் வந்த பிறகு அவங்க இங்கதான் குடியேறி இருந்தாங்களா? இரண்டாவது குறிப்பு, இந்த சாலையில இருக்கிற புகழ்பெற்ற வழிபாட்டு தலத்தின் வரலாறு ஒரு மரத்தின் அருகே கண்டெடுக்கப்பட்ட சிலையில இருந்து தொடங்கியதா கூறப்படுது. இந்த இரண்டு
1: காந்தாரா மாதிரி இருக்கு கொஞ்சம், ரைட்டா?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல,
1: மரத்துக்கடியில இருக்கிற ஒரு
0: திரும்ப சொல்லணும்னா நேர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. இது வரைக்கும் நான் சொன்னதை வச்சு
1: அது என்ன மரம், ஆலமரமா?
0: வேற நீங்க சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லிருங்க, இப்போ சொல்லிருங்க, பதில கொடுத்துருங்க. இந்த அங்கமே நம்ம விளையாட தேவையில்லை.
1: பச்சை குழந்தைப்பா,
0: இத சொல்லி சொல்லிதான் ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க.

0: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியல போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
2: கட்டி பியூரிஃபால இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ண பறிக்குது.
5: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கட மாலைனா கண்ண பறிக்கத்தான் செய்யும்.
4: நினைச்சேன், நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
5: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை. என்று
6: என்ன சொல்றீங்க? தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
7: ஆமா,
6: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
7: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
6: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
8: அனிருத் தி கொண்டு வரும் பாடலை கேட்கலாம். வாங்க, அதன் பிறகு தொடர்ந்து உங்களுக்காகவே பழைய பாடல்கள் இடம்பெறும்.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
0: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
2: இது என்ன நிகழ்ச்சி?
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.

0: ராஜன் குறிஞ்சதி வாயிலா கடையநல்லூர் தெருவா.
1: ஐ, நமக்கு தெரிஞ்ச இடம் அது.
0: அந்த இடத்துல மட்டுமா இருக்கு, பல இடத்துல இருக்கே, பல தெருக்களுக்கு அருகில வந்து கோயில்கள் இருக்குதே. கிடையாதுங்க, கிடையாது. தொடர்ந்து யோசிச்சு பாருங்க. சில பேர் இப்பதான் நீங்க வானிலை திறந்திருக்கலாம், இன்றைக்கு என்ன ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னு யோசிக்கலாம். இரண்டு குறிப்புகளை வழங்கியிருந்தோம். 19ஆம் நூற்றாண்டுல சிங்கப்பூருக்கு வேலை வாய்ப்புகளுக்காக பல பேரும் வந்திருந்தாங்க, இங்க தேடி வந்திருந்தாங்க. குறிப்பா இந்த தமிழ் சமூகத்தினர் வந்த பிறகு அவங்க இந்த பகுதியில தான் குடியேறி இருந்தாங்க, அதிகமா குடியேறி இருந்தாங்க. இரண்டாவது குறிப்பு, இந்த சாலையில இருக்கிற புகழ்பெற்ற ஒரு வழிபாட்டி தளத்தின் வரலாறு ஒரு மரத்தின் அருகில கண்டெடுக்கப்பட்ட சிலையிலிருந்து தொடங்கியதா கூறப்படுது.
1: சரி, இங்க நம்ம சிரோச்சனா இருக்காங்களே, 1923-24 உள்ளன் சாலையில உள்ள ஒரு அரச மரத்தடியில, அதாவது போற்றி, அங்க வந்து அரச மரத்தடி வழிபாடு அப்படின்னு ஒரு அங்க இருந்துச்சா உள்ளன்சா?
0: நல்ல ஒரு வரலாறு சொல்லிருக்காங்க சூ ஸ்வீட்டி. ஆனா நாங்க தேடுற அந்த இடம் நம்முடைய அதிபர் பிரதமர் எங்க இருக்காங்க? உட்லண்ட்ஸ்ல இருக்காங்க.
1: அவங்க எங்க இருக்காங்க தெரியாத?
0: தெரியாதா? சிங்கப்பூர்ல நீங்க

திடீர்னு வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்துட்டாங்க, சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிருச்சு, இறால் மட்டும் குளிர்பதன பெட்டியில இருக்குன்னா டக்குன்னு சமைச்சாசத்தை அந்த இறாலை வச்சு என்ன சமையல் செய்யலாம் தெரியுமா? காரமான இறால் பிரட்டல், அதுவும் தேங்காய் பால சமைக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை சொல்றேன் கேளுங்க. 400 கிராம் இறால் சுத்தப்படுத்துறது, அதோட 2 தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய், அதோட 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் வெட்டிக்கொள்ளுங்க, 1 தக்காளி அதை வெட்டிக்கொள்ளுங்க, 3 பூண்டு அதை நல்லா மசித்துக் கொள்ளுங்க, 1 பட்டை, அதோட கருவேப்பில, 60 மில்லிகிராம் தேங்காய் பால், கொஞ்சம் தண்ணீர், மஞ்சத்தூள் 1/2 தேக்கரண்டி, 1/2 தேக்கரண்டி மீன் மசாலை தூள், 1 தேக்கரண்டி மிளகாய் தூள், கொஞ்சம் புளி, குறுமிளகு, காரத்துக்கு ஏற்ற வகையில 1/2 எலுமிச்சைக்காய். இவைதாங்க காரமான இறால், அதுவும் தேங்காய் பால சமைக்க தேவையான பொருட்கள். இப்ப வாங்க செய்முறையை தெரிஞ்சுக்கலாம். தொடக்கமாக கடாயில தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதுல காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இவற்றை நல்லா பொரித்துக் கொள்ளுங்க. அது ஆறின பிறகு ஒரு சப்பல லேசா அரைத்துக் கொள்ளுங்க, அது ஒரு பக்கமா வச்சிருங்க. பிறகு மீண்டும் அதே கடாயில தேங்காய் எண்ணெய் ஊற்றி பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், லவங்கப்பட்டை இவையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக் கொள்ளுங்க. இவையெல்லாம் பொன்னிற மானிதோட வெட்டி வச்சிருக்கும் பூண்டு, அதோட தக்காளி இவற்றெல்லாம் சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக் கொள்ளுங்க. சாந்து போல கொஞ்சம் நல்லா திரண்டு வரும்போது அதுல கொஞ்சம் தண்ணீரை விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுல மஞ்சத்தூள், மீன் மசாலை தூள், மிளகாய் தூள் இவற்றை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதுல 60 மில்லிகிராம் தேங்காய் பாலை சேர்த்துக் கொள்ளுங்க. நல்லா கொதி வரும்பொழுது அதுல சுத்தப்படுத்தி வைத்திருக்கும் இறால சேர்த்து கொதிக்க விடுங்க. ஏற்கனவே 3-4 நிமிடங்கள்ல இறால் நல்லா கொதிச்சு வரும்போது அதுல குறுமிளகு தூவி, அதோட ஏற்கனவே அரைத்து வைத்திருக்கும் கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் கலவைய சேர்த்து தூவி இறக்குனீங்கன்னா ருசியான காரமான ஓஹோன்னு சொல்லக்கூடிய காரமான இறால் பிரட்டல் தயார். தரமான பஞ்சு போன்ற நறுமணமுள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை

0: ஆனந்தத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.
1: டைமண்ட் பர்ல் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் படைக்கும் ரசா வீணை இசையால் நம் மனங்களை மீட்டும் ராஜேஷ் வைத்யா காந்த குரலால் நம்மை வசீகரிக்கும் சந்தீப் நாராயண் இரு மாபெரும் இசை கலைஞர்கள் ஒரே மேடையில் ஓர் அபூர்வ சங்கமம். மரபின் அழகு, புதுமையின் பரவசம், இசை மழையில் நிறைய வாருங்கள். ரசா அக்டோபர் 25 27 மணிக்கு விக்டோரியா அரங்கில். உங்கள் நுழைவு சீட்டுகளை sistic.com.sg இணையதளத்தில் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள். ரசா மாபெரும் இசை நிகழ்ச்சி.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்ஜோ, மேட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 ஆண்டில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 தேதியிலிருந்து 25 தேதி வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
6: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
7: I want to go out and buy for bring me downstairs.
6: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும், தன்னை அழைத்துச் செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியாகாப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
4: குறிப்புகளை வச்சு நேர்கள் எந்த இடத்தை சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இல்லங்க, கிடையாது. சரி, இன்னும் சில நேர்கள் பகிர்ந்து கொண்டிருக்காங்க.
8: வணக்கம் காதர் ஹலிமா, ஜெய்பிலிருந்து அழைக்கிறேன். கேட்ட கேள்விக்கு பதில் ஜூலியா ஸ்ட்ரீட்
4: கிடையாது.
8: வீரபத்ரமா காளியம்மன் கோவில். நன்றி
9: ஹலிமா. காதர், நான் நினைக்கிறேன் தேக்கால இருக்கல வீராசாமி ரோடு, அதுவா இருக்குமா?
10: வணக்கம், நீங்க கேக்குறதுக்கான பதில் வந்து ரிவர்வெல்லி. ரிவர்வெல்லி
4: கிடையாதுங்க.
11: அதான் அரச மரத்துல எடுத்துல இருந்த விநாயகர், இந்த சித்தி விநாயகர் இருக்குல்ல, அந்த விநாயகர் எடுத்து வழிபட்டு இருந்தாங்க. செட்டியார் ஸ்ட்ரீட் இருக்கணும் இல்ல செட்டியார் அவனியூ.
12: வணக்கம். ஸ்ரீ செண்பக விநாயகர் கோயில் என்று நான்
3: ரோடு
4: தெரு பெயர் சொல்லியே.
13: ஹலோ அலிமா,
9: புனித மரம் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஆலயம், அது நேவல் பேஸ் வட்டாரத்துக்காரங்க கட்டினதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா நேவல் பேஸ் வட்டாரத்துல நிறைய தமிழர்கள் இருந்தாங்க.
3: போயிட்டீங்க.
4: ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா. ஆமாமா, இதாரன் கோவிந்தம்மா. நீங்க எல்லாருமே சொன்ன பதில் சரியான பதில் தான். முரளி என்ன பதில் சொல்லிருக்காரு?
14: பக்கோடா ஸ்ட்ரீட்.
3: பக்கோடா ஸ்ட்ரீட் உங்களுக்கு ஒரு இலவசமா பக்கோடா கொடுக்குறோம்.
4: சரியான பதில சொல்லிருக்காங்க காதர். மூன்று பேர் தான் சரியான தெருவை சொல்லிருக்காங்க. செலோன் தெருவை தான் நாங்க கொடுத்திருந்தோம். ஆமாங்க, செலோன் அப்படின்னு சொல்லும் போது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பெயர் எப்படி வந்தது அப்படின்னு. இலங்கை நாட்டின் பழைய ஆங்கில பெயர் தான் செலோன். இப்போ 19ஆம் நூற்றாண்டுல இலங்கையில இருந்து பல தமிழர்கள் வேலை வாய்ப்புகளை தேடி சிங்கப்பூருக்கு வந்திருந்தாங்க. அவங்கள பல பேரும் அரசாங்க அலுவலகங்கள்ல வேலை பார்த்தாங்க. எழுத்தாளர்களாக, தொழில்நுட்ப பணியாளர்களாக, நிர்வாக ஊழியர்களாக அவங்க பணி புரிஞ்சாங்க, பொறுப்பேற்று இருந்தாங்க. அங்கதான் குடியேறி இருந்தாங்க காதர். செலோன் சாலையதான் அவங்க இருந்தாங்க.
14: ஆமாம், அங்கே நிறைய தமிழர்கள் இருந்தனால, சிலோனீஸ் தமிழர்கள் இருந்தனால 1909 300 குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து சிங்கப்பூர் சிலோன் தமிழ் அசோசியேஷன் ஆரம்பிச்சாங்க. அலிமா, அது வந்து ஒரு சின்ன சமூகமாகவே அங்கே மாறிடுச்சு. நல்ல வரலாறு நிறைந்த ஒரு இடமாக அங்கே இருக்கு, தொடர்ந்து இருக்கு. அங்கே சொன்ன மாதிரி அங்கே ஒரு கோயில் ஆலயமும் இருக்குது.
4: ஆமா, புகழ்பெற்ற செண்பக விநாயகர் ஆலயத்தின் வரலாறு 1850களிலே ஆரம்பிச்சிருச்சு காதர். அங்க இருந்த ஒரு குளம், அந்த குளத்தின் அருகே செண்பக மரத்தடியில விநாயகர் சிலை கண்டெடுக்கப்பட்ட ஆலயத்தின் வரலாறு கூறுது.
14: அந்த சிலையை எடுத்துதான் இப்ப செண்பக விநாயகர் கோயில் ஆலயத்துல வந்து அவங்க வந்து பொறுத்திருக்கிறாங்க.
4: ஆமா, ஆமாங்க. இன்றைக்கு நாங்க கொடுத்தது சிலோன் சாலை தான் கண்டுபிடிச்ச அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள்.
5: இத்தகவலை வழங்கியோர்
2: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய். சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
3: உப்பு கருவாடு, ஊற வச்ச சோறு, ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
0: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொரிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொரிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொரிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சள் தூளையும் சேர்த்து பொரிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
1: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
4: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
5: ஆமா,
4: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
5: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
4: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
6: கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது. அந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூரின் பல பகுதிகளில் இருந்து பலரும் வந்து கலந்து கொண்டனர்.

0: படைத்தார்கள். போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுக் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள்.
1: உங்கள் அனைவரையும் அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கின்றோம்.
0: இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்த சுகாதார பங்காளிகள் இபின் மற்றும் கிரீன் லைஃப். Fit and Fun Everybody Knows நிகழ்ச்சியின் ஒரு கூறாக MediaCorp ஏற்பாடு செய்தது.
2: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்டஷாப் திருவிழா அக்டோபர் 14 தேதி வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பிட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோ என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 தேதி வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் wondershop.sg.
0: 20 ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா, 300 மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம், இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சினி. சிங்கப்பூரின் பொருளாதாரம் 3வது காலாண்டிலும் தொடர்ந்து வலுவாக வளர்ச்சியடைந்தது. சிங்கப்பூரின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 3 காலாண்டில் 5.4 விழுக்காடு வளர்ச்சி கண்டதாக எரிசக்தி வர்த்தக தொழில்துறை அமைச்சின் முன்னோடி மதிப்பீடுகள் காட்டுகின்றன. சென்ற காலாண்டில் 6.2 விழுக்காட்டு வளர்ச்சியை விட அது சற்று குறைவு. மின்னியல், பொது உற்பத்தி, துல்லிய பொருளியல், போக்குவரத்து பொறியியல் ஆகிய துறைகளில் உற்பத்தி அதிகரித்தது. அமெரிக்கா ஈரான் மோதல் தொடர்ந்து நீடிப்பதால் எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. சந்தையில் நிலவும் ஏற்ற இறக்கங்களால் மக்கள் செலவுகளை குறைத்துள்ளதாக அமைச்சர் சொன்னது. சிங்கப்பூர் நாணய வாரியம் நாணய கொள்கையில் மாற்றமில்லை என்று அறிவித்திருக்கிறது. இவ்வாண்டில் முதல் முறை அந்த முடிவை வாரியம் எடுத்திருக்கிறது. ஏற்கனவே இவ்வாண்டு 2 சிங்கப்பூர் நாணயத்தின் மதிப்பை பலப்படுத்த வாரியம் நாணய கொள்கையை வலுப்படுத்தியது. வரும் சில காலாண்டுகளில் சிங்கப்பூரின் பொருளாதாரம் தொடர்ந்து வலுவாக வளரும் என்றும் பின்னர் வளர்ச்சி வேகம் குறையலாம் என்றும் அது தெரிவித்துள்ளது. அடிப்படை பணவீக்கம் 1.5 விழுக்காட்டிற்கும் 2 விழுக்காட்டிற்கும் இடைப்பட்டிருக்கும் என்று வாரியம் கீழ்நோக்கி திருத்தியுள்ளது. முன்னதாக அது 1.5 விழுக்காடு முதல் 2.5 விழுக்காடு வரை இருக்கும் என்று முன்னுரைக்கப்பட்டது. சிங்கப்பூர் செயற்கை நுண்ணறிவு மோசடிகளுக்கு எதிரான பாதுகாப்பை வலுப்படுத்துகிறது. சிங்கப்பூர் அரசாங்கத்தின் காஃப்டெக் தொழில்நுட்ப அமைப்பு செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி நிறுவனமான கூகுள் டீப் மைனுடன் இணைந்து சாதனங்களில் AI மோசடிகள் நடக்கும்போதே அவற்றை கண்டறியும் தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருகிறது. இணைய பாதுகாப்பு அறிவார்ந்த தேசத்திட்ட குழுவின் அமைச்சரான ஜோசபின் தியோ அதனை தெரிவித்தார். நமது சாதனங்களால் மோசடி முயற்சிகளின் அறிகுறிகளை முன்கூட்டியே கண்டறிய முடிந்தால் தனிப்பட்ட விவரங்கள் பாதுகாக்கப்படும், பண மோசடிகளையும் தவிர்க்கலாம் என்றார் அவர். மோசடிக்காரர்கள் AI தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதற்காக அதை நாம் தவிர்க்கக்கூடாது. மாறாக நமது பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்தி அவற்றை மேம்படுத்த வேண்டும் என்றார் அவர். வளர்ந்து வரும் குவாண்டம் தொழில்நுட்பத்தை பாதுகாப்பான முறையில் நடைமுறைப்படுத்துவதில் நிறுவனங்களுக்கு கூடுதல் ஆதரவு கிடைக்கவுள்ளது. அதற்காக குவாண்டம் பாதுகாப்பு மானியத்தையும் இன்று அமைச்சர் தியோ அறிமுகம் செய்தார். நிறுவனங்கள் குவாண்டம் திட்டங்களை நடைமுறைப்படுத்த மானியம் துணை புரியும். சவால்களை அடையாளம் காணவும் பாதுகாப்பான குவாண்டம் தீர்வுகளை சோதிக்கவும் அவற்றை விரிவான அளவில் பயன்படுத்துவதற்கான அனுபவத்தை பெறவும் நிறுவனங்களுக்கு அது உதவும். கடல்துறை துறைமுக ஆணையம் மின்சாரத்தில் இயங்கும் துறைமுக படகுகளை அதிகம் பயன்படுத்தவும் அந்த தொழில்துறையை மேம்படுத்தவும் புதிய மானிய திட்டத்தை அறிமுகப்படுத்தவுள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி 1 திட்டம் நடப்புக்கு வரும். ஈராண்டு வழங்கப்படும் மானியம் தகுதி பெறும் மின்சார துறைமுக படகுகளை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும். படகின் அளவுக்கு ஏற்ப ஒவ்வொரு படகுக்கும் அதிகபட்சம் 250,000 வெள்ளி வரை ஆதரவு வழங்கப்படும். சிங்கப்பூர் அணை துலக கப்பல் எரிபொருள் கருத்தரங்கில் மானியம் குறித்து அறிவிக்கப்பட்டது. உம்ரா புனித பயணம் மேற்கொள்ள திட்டமிடும் சிங்கப்பூரர்கள் தங்களது பயணத்தை தற்காலிகமாய் ஒத்திவைப்பது குறித்து பரிசீலிக்குமாறு முயிஸ் எனும் இஸ்லாமிய சமய மன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. சவுதி அரேபியாவில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகரித்திருப்பதை மன்றம் சுட்டியது. உம்ரா பயணத்தை ஒத்திவைக்க அல்லது வேறு தேதிக்கு மாற்றிக்கொள்ள தேவையான ஏற்பாடுகளில் யாத்ரீகர்களுக்கு உதவ மன்றம் உம்ரா பயண முகவர்களுடன் இணைந்து செயல்படுவதாக சொன்னது. சிங்கப்பூரின் எல்லா பகுதிகளிலும் காற்றுத்தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் நீடிக்கிறது. முற்பகல் 11 நிலவரப்படி 24 காற்று தூய்மை கேட்டு குறியீடு மத்திய பகுதியில் 141 மேற்கு பகுதியில் 143 கிழக்கில் 140 தெற்கு பகுதியில் 125 வடக்கில் 106 பதிவானது. தெற்கு சுமத்ரா, கலிமந்தான் பகுதிகளிலிருந்து புகைமூட்டம் சிங்கப்பூருக்கு பரவியதால் காற்றுத்தரம் மோசமடைந்திருப்பதாக தேசிய சுற்றுப்புற அமைப்பு தெரிவித்தது. இந்தோனேசியா காடுகளிலும் நிலத்திலும் ஏற்படும் தீயை கட்டுப்படுத்த மற்ற நாடுகளின் உதவியை பெறுவது பற்றி பரிசீலிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. எத்தகைய உதவி கிடைக்கும் என்பதை பொறுத்து முடிவு எடுக்கப்படும் என்று இந்தோனேசியாவின் சுற்றுப்புற அமைச்சர் ஜும்ஹூர் ஹிதாயத் சொன்னார். பிற நாடுகளின் உதவி தீயணைப்பு பணிகளை விரைவுபடுத்துவதில் எவ்வளவு பயனளிக்கும் என்பதை இந்தோனேசியா உறுதிப்படுத்த வேண்டும் என்றார் அவர். காடுகளிலும் நிலத்திலும் பற்றி பரவும் தீயை ஒரு மாதத்திற்குள் அணைக்க இந்தோனேசியா திட்டமிட்டுள்ளதாக திரு ஜும்ஹூர் தெரிவித்தார்.
3: சொல்லும் பொருளும் நெக்லிஜென்ஸ், அலட்சியம். கட்டடங்களின் தீ பாதுகாப்பு விதிமுறைகளில் அலட்சியமாக நடந்து கொள்ளும் நிறுவனங்கள் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும். நெக்லிஜென்ஸ், அலட்சியம்.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294

0: தள்ளுபடி 10 முதல் 70 விழுக்காடு வரை உங்கள் ஹனிஃபாவில்.
1: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
2: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
1: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், நியூட்ரோன் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
3: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். நண்பகல் 12 மணி. செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். உங்களுக்காக எப்படிப்பட்ட பாடல்கள் இந்த அங்கத்துல காத்து
5: கொண்டிருக்கின்றன?
6: குரல்ல இந்த பாடல் இடம்பெற போகுதுங்க. ஏன்
5: சொன்ன?
6: புரிஞ்சிருச்சு. அதாவது வானிலை இடியுடன் கூடிய மழையை இருக்க போறதுனால இந்த மழை பாடல்களை நம்ம ஒளிபரப்புறோம். சொன்ன மாதிரி இன்று வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ்க்கும் 34 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டிருக்கும்.
4: ஈரத்தன்மை 60க்கும் 95 விழுக்காட்டிற்கும் இடைப்பட்டு இருக்கும். 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டகுரிய இடையே எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மத்திய பகுதியில 141, மேற்கு பகுதியில 143, கிழக்கு பகுதியில 140, தெற்கு பகுதியில் 125, வடக்கு பகுதியில் 106. காற்று தர குறியீடு ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது.
6: நீங்க நேற்று விட இன்னைக்கு கொஞ்சம் குறைவா இருக்குல்ல அனிமா?
4: ஆமா, அது அப்படியே குறைஞ்சு நடுத்தரத்துக்கு வந்தா சிறப்பா இருக்கும்.
6: சந்தோஷம்.
7: வானிலை நிலவரம் ஆதரவு
8: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணி ரைஸ்.

0: ராவணன் படத்துல இருந்த சங்கர் மகாதேவன் அனுராதா ஸ்ரீராம் கொண்டு வந்த பாடலை கேட்டோம். அதற்கு முன்னால எந்திரன் படத்துல இருந்த ஜாவித் அலி சின்மயி கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. காலர் சின்மயி ஒரு ஒரு சத்தம் செய்வாங்க இல்லையா அகிலி மஞ்சாருல, அதை நீங்க சிங்க பாப்போம். இல்ல இல்ல நீங்க
1: என்ன தொடர்பு அங்கத்துல நாங்க கொடுக்க போற மூன்று குறிப்புகள், ஒரு பட்டாம்பூச்சி, ஒரு பாம்பு, ஒரு நண்டு, இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு?
0: பட்டாம்பூச்சி, பாம்பு, நண்டா, மூன்றையும் நம்ம சாப்பிடலாம். இல்ல இல்ல பட்டாம்பூச்சி சாப்பிட முடியாது.
1: பாம்பு சாப்பிடுங்க.
0: பாம்பு கறிலாம் இருக்கப்பா.
1: பாம்பு கறியா?
0: காட்டு வாசிகள்லாம் சில பேர் என்னென்னமோ சாப்பிடுவாங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. தவளை, பாம்பு, என்னென்னமோ சாப்பிடுவாங்க. சரி, அந்த பக்கம் நம்ம போவோம். இப்ப இந்த பக்கம் வருவோம். பட்டாம்பூச்சி, பாம்பு, நண்டு,
1: மூன்றுக்கும் என்ன ஒரு தொடர்பு? அது நீங்க நல்லா ஆராய்ச்சி செஞ்சு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெயர் இருக்கு. அந்த பெயரை நீங்க சரியா குறிப்பிடணும். சரியா
0: சொல்லுங்க பாப்போம். வாட்ஸ்அப் செய்யுங்க 9678 9 8. இப்ப
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: நல்லதுதான்,
2: இந்த
3: இரண்டு தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
2: ஓ, அது என்ன?
3: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
2: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
3: ஆமா, மத்திய கழக நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின் படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேஃப் தொகை வழக்கத்தை விட இரு மடங்கா கிடைக்க போகுது.
2: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
4: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேஃப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
5: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
6: ஏன் அவசியம்னா,
5: குழந்தைங்க, முதியோர், நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
6: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம். பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. முப்தா ஜோசியன நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangan Road, Take a Place, B1-25.
5: இப்போதே அழையுங்க 6334-1055-633-410-5.
6: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்டஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பிட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோ என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் oneshop.sg.

0: பூச்சி, பாம்பு, நண்டு, இந்த மூன்றுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டு இருந்தோம்.
1: நான் சாந்தி ஜேபி பண்டா புத்தரல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: மூணும் முட்டை போடும், இனப்பெருக்கம் செய்யும். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிருக்கேன்.
2: நீங்க பேசிக் சயின்ஸ்க்கு போயிட்டீங்க, நம்ம அதையும் தாண்டி ஒன்னு கேட்கலாம்.
0: ஆமா, இதெல்லாமே சரிதான். ஆனா இதையும் தாண்டி வேற ஒரு பதில நாங்க எதிர்பார்க்கிறோம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: வலை
2: வலை வலை வீசி என்ன செய்யுது?
0: இல்லங்க, கிடையாது. தொடர்ந்து யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாங்க கொடுத்தது பட்டாம்பூச்சி, பாம்பு,
2: அதன் பிறகு
0: நேரத்தை சரி பார்த்து கொள்ளுங்க. நேரம் சரியா
2: 12:31.
4: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
5: சிறு சிறு நினைவுகள் நினைவில் மலருதே. டவுன் பஸ்,
4: இது நம்ம

0: பாடல் எழுதப்பட்டவனை பத்தி இங்க யாருமே பேசல, யாரும் பேச மறுக்கிறாங்க அல்லது வந்து மறக்கிறாங்க.
1: அதனாலதான் ஒலியில பாடல் ஆசிரியர்களுக்கு நாங்க பெருமை சேர்க்கிறோம்.
2: திரைப்பாடல்களை சுவையாக்கும் இந்த பாடல் ஆசிரியர்களுக்கு ஒலியிலிருந்து எங்கள் நன்றி.
1: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது அப்படிக்சன் சாலை 321 கிளெமென்டி மால் 6 வேர்டன் சாலை.
2: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: தொலைக்காட்சி வானொலி
4: அடடா
3: மின் இலக்கம்
4: பிரமாதம். ஆனா என்னோட வியாபாரம் சின்னது.
3: அது போதும்.
5: உங்க வியாபாரத்தோட அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்க மீடியாகாப் வழங்குகிற நம்பகமான தொலைக்காட்சி வானொலி மின் இலக்கம் ஆகிய தளங்களின் மூலம் பயன்பெறுங்க.
3: ஆரம்பிக்க நீங்க தயாரா?
5: சிறந்த வளர்ச்சிக்கு பெரிய பிராண்டாக இருக்க அவசியம் இல்லை. மீடியாகாப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க 6333398888. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/readysetgrow.

0: அவங்க அதுதான் சொன்னாங்களா இல்ல வேற என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்களா?
1: எவ்வளவுதான் ஆச்சு, அதாவது எவ்வளவு விலை ஆயிடுச்சு மலையாளத்துல?
0: ஓ, இப்ப இந்த பாட்டுக்கு நீங்கதான் பாடல ஆசிரியரா? ஆஹா, தெரியாம போத்தே
1: விவேகா, மன்னிச்சிருங்க,
0: ரொம்ப வருத்தப்படுவாரு. சரி, வாங்க இப்ப அங்கத்துக்கு போவோம். அங்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? அங்கத்துல இன்றைக்கு நாங்க கொடுத்தது
1: பட்டாம்பூச்சி, வண்ணத்து பூச்சி, பாம்பு, நண்டு அப்படின்னு சொன்னப்போ சற்று முன்பு தவறான பதில்கள்லாம் கூறியிருந்தாங்க. கொஞ்சம் கூகுள் செய்து பாருங்க அப்படின்னு சொன்னப்போ சரியான பதில்கள் வந்தன. பதில் என்னன்னா, இந்த மூன்றுக்கும் என்ன ஒற்றுமைனா, தோல் அல்லது வெளிப்புற உரையை உரித்தல்.
0: பழைய
1: வெளிப்புற உடல் உரைய நீக்கிறதுல அதுதான் சொல்றாங்க. பாம்பு உங்களுக்கு தெரியும், பாம்பு வந்து தன்னுடைய தோலை வந்து ஷெடிங் செய்யும். அதே நேரத்தில் நண்டும், நண்டு என்ன செய்யுதுனா, கடினமான அந்த வெளிப்புற ஓடு இருக்குல்ல, அது என்ன செய்யுது, நண்டு வளரும் போது அதோட பழைய ஓட்டை அதை கலற்றி புதிய பெரிய ஓட்டை வந்து உருவாக்குது. பாருங்க இயற்கை என்ன மாதிரியான ஒரு ரீஜெனரேஷன், இல்ல ரீஜெனரேஷன் சொல்லலாம்.
0: ஆமா, அவ்வளவு கஷ்டப்பட்டு நண்டு தன்னுடைய சேலை திரும்ப திரும்ப செய்யுது, அதை நம்ம வெட்டி நண்டு சூப்பு, நண்டு கறி, நண்டு சப்பால் செய்யறோம்.
1: அந்த உணவுக்கு போறீங்க, நான் வந்து இப்ப உணர்வுக்கு வரேன். இப்ப நண்டு வந்து ஒரு மெட்டபாரிக்கலா பாக்கலாம். நண்டு அவ்வளவு பெரிய அந்த ஒரு கடினமான ஓடே ஒரு நண்டு வந்து கழற்றி வைக்குதுன்னா, நம்மளுக்குள்ள ஏதாவது கல்லு மாதிரி ஏதாச்சும் உண்டு வந்தா கூட அதை கரைச்சி நண்டு மாதிரி, நண்டு சூப் மாதிரி ஆக்கிடணும்.
0: நண்டு கொள்றதுல நீங்க நிக்கிறீங்க, அதை சாப்பிடறதுல நீங்க நிக்கிறீங்க,
1: சாப்பிடறது பத்தில நண்டு சூப் மாதிரி ஆக்கிறீங்க.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 பத்து நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
3: நியூ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளஸ் ஒளி வழிகளில் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் மீண்டும் தொடங்கவிருக்கின்றன. பிரபல குழுக்கள் போட்டியிட இருக்கின்றன. அனைத்து ஆட்டங்களையும் நியூ வாட்சில் நேரடியாக பார்த்து மகிழுங்கள். பிரீமியர் பிளஸ் மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம் அல்லது ஸ்பாட்ஸ் பிளஸ் பிரீமியர் பிளஸ் பண்டல் என உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். நியூ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளஸ்க்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செலுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
4: பியூர், இது என்ன நிகழ்ச்சி?
5: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
6: ஆனந்தம் ஆரம்பம்.

0: நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், நியூ 200 ஸ்ட்ரெங்கன் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
1: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாயாலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
2: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
1: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாயாலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாயாலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
3: ஜாயாலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: டைமண்ட் பர்ல் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் படைக்கும் ரசா வீணை இசையால் நம் மனங்களை மீட்டும் ராஜேஷ் வைத்யா காந்த குரலால் நம்மை வசீகரிக்கும் சந்தீப் நாராயண் இரு மாபெரும் இசை கலைஞர்கள் ஒரே வேளையில் ஓர் அபூர்வ சங்கமம். மரபின் அழகு, புதுமையின் பரவசம் இசை மழையில் நனைய வாருங்கள். ரசா அக்டோபர் 25 27 விக்டோரியா அரங்கில். உங்கள் நுழைவுச் சீட்டுகளை sistic.com.sg இணையதளத்தில் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள். ரசா மாபெரும் இசை நிகழ்ச்சி.
0: சரியா 1:03 ஆகுது. 1:03 ஆகும் போது அந்த 1:03 சொல்றது ஒரு வேற லெவல் திருப்தி நமக்கு கிடைக்குது.
5: ஏன்னா அதுக்கு பின்னால வந்து 57 நிமிடங்கள் இருக்கு.
0: அவருடைய
5: இசையில ஒரு இண்டி பாடல் வரப்போகுது, ஒரு தனி சிங்கிள் பாடல். ஸ்மித் ஆஷர் வந்து ஏற்கனவே அனிருத் கூட வந்து அதிகமாக வேலை பார்த்துருக்கிறாரு, ஜிவி பிரகாஷ் குமார் கூட வேலை பார்த்துருக்கிறாரு. அவர் வந்து இந்த மிக்சிங் சவுண்ட் என்ஜினியர்.
0: அதை நீங்கள் இந்த பாட்டில் கேளுங்க, அப்போ புரியும்.
5: அவர் இசை அமைப்பாளராக இப்போ ஆகியிருக்காரு. அவருடைய பாடல் தான் இது. தீக்ஷிதாவோட அந்த பாடலை பாடியிருக்கிறாரு.
0: இதை உங்களுக்காக

0: இன்றைக்கு ஒரு சொல் நாங்க கொடுக்க போறது இல்ல, அதற்கு பதிலா நாங்க மூன்று கேள்விகளை எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த மூன்று கேள்விகளை தான் இப்ப நாங்க கேட்க போறோம். முதல் கேள்வி, ரா வரிசையில தொடங்கும் ஒரு செயலை நீங்க சொல்லணும்.
1: இரண்டாவது, ரா வரிசையில நீங்க மருத்துவமனையில செய்யும் ஒன்று,
0: அதை நீங்க பகிர்ந்து கொள்ளணும். மூன்றாவது, ரா வரிசையில தொடங்கும் ஒரு சிங்கப்பூரின் சாலை பெயரை நீங்க சொல்லணும். பதில் தெரிஞ்சா இப்போதே அனுப்புங்க உங்க பதில்களை குரல் பதிவு வாயிலா
1: 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9
0: மேற்கு பகுதியில் 125, வடக்கு பகுதியில் 106, காற்று தர குறியீடு ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கு.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: ஒலி 968
1: விஜய் தேவர் கொண்டா கடவுளை பார்த்து எனக்கு தயவு செஞ்சு ஒரு ஹிட் படத்தை கொண்டா.
2: அதே போல கொடுத்துட்டாருப்பா உங்களுக்காகவே. அக்டோபர் 16 தேதி அருமையான ஒரு படம் வெளிவர இருக்குதுங்க. அந்த படத்தின் பெயர் தான் ரணபாலி. இந்த படத்துல விஜய் தேவர்கொண்டாருடைய ஜோடி யார்னா அவருடைய மனைவி தான் ரஷ்மிகா மந்தனா நடிக்கிறாங்க இருவரும். இந்த படத்துடைய ஒரு பாடலை சற்று முன்பு நாங்க ஒளிபரப்பி இருந்தோம். கார்த்திக் ஸ்வேதா மோகன் கொண்டு வந்திருந்தாங்க ரணபாலி படத்துல இருந்த எதையா சாமி. இந்த பாடலுடைய காட்சிகளை நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது இந்த காலத்துல எடுத்த ஒரு படம் கிடையாது. இந்த காலத்தை மையமா வச்சு எடுத்த ஒரு படம் கிடையாது.
1: ஆமா, 1876 to 1878 நடந்த ஒரு சம்பவம். அதாவது பிரிட்டிஷ் காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ராணுவ வீரர்கள் இருந்த காலகட்டம் அது.
2: அந்த ஒரு காலகட்டத்தை மையமா வச்சுதான் இந்த படத்தை அவங்க நகர்த்துறாங்க. பழமை வாய்ந்துதான் இருக்கு, ஆனா கண்டிப்பா சம்பந்தப்படுத்த முடியும். விஜய் தேவர்கொண்டா ஒரு நேர்காணல் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த படத்தை பார்த்து தெலுங்கு திரை உலகமே பெருமைப்படும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்திருக்காரு.
1: ஏன்னா இது மறுபடியும் பாகுபலி அந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறலாம் நீங்க. பாகுபலி படம் மாதிரி இருக்காது, இது வந்து ஒரு நிஜ சம்பவத்தை ஒட்டி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அதனால விஜய் தேவர்கொண்டா இதுக்கு கடினமா உழைத்திருக்கிறாரு. அவருடைய உடல் அமைப்புலாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மல்யுத்தர் வீரர், ஒரு தலைவர். அந்த ட்ரெய்லரை பார்க்கும் போது கடைசியா ஒரு காட்சி தான் வருது, அதாவது பயங்கரமா கொடூரமா இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. ஆனா முழுமையா காட்டல, அப்படியே டீசரா விட்டுட்டு போயிட்டாங்க.
2: அதுல தமிழ் தெலுங்குல இந்த படத்தை அவங்க வெளியிடுறாங்க. அவரை பார்க்கும் போதே தெரியுது சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சு இப்படி பலமா வலிமையா இருக்காருப்பா. ஒரு குத்துல எல்லாரும் கீழே விழுந்துருவாங்க அந்த அளவுக்கு இருக்குது. படம் அக்டோபர் 16 தேதி வெளியாகுது.
1: 2 நாட்களுக்கு முன்பு ரஷ்மிகா மந்தனா அவங்களுடைய சமூக வலைதளத்துல அவங்க தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை போய் சந்தித்த ஒரு தருணத்தை அவங்க பதிவேற்றம் செஞ்சு வச்சிருந்தாங்க. நான் வந்து ஒரு பெரிய ஃபேன்களா இருந்தேன், இப்ப அவர் முதலமைச்சரா ஆயிட்ட பிறகு எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. உன்ன வேலை பார்த்திருக்காங்களே, வாரிசு திரைப்படத்துல
2: அவங்க நடிச்சிருக்காங்க. ரஷ்மிகா மந்தனாவும் விஜய் தேவர்கொண்டாவும் நம்ம விஜயோட சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த படத்தையும் நீங்க சமூக வலைதளத்துல பார்க்கலாம்.
3: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி. தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை. 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட் சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: பொன்னியின் செல்வன் ஒன்று படத்தில் இருந்த வி என் மகாலிங்கம் சத்யபிரகாஷ் கொண்டு வந்த பாடலை கேட்டோம். இப்ப
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்
2: உள்ளன்ஸை நோக்கி செல்லும் பி கே அங்கு உள்ளன்ஸ் ரோடு எக்ஸிட் காரில் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கு. பிஆர்இ நோக்கி செல்லும் பி கே அங்கு பிஆர்இ துவாஸ் எக்ஸிட் காரில் சாலை பணி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: உள்ளன்ஸை நோக்கி செல்லும் பி கே உள்ளன்ஸ் சுங்கச்சாவடி எக்ஸிட்டில் போக்குவரத்து நெரிசல்.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.

0: காதல் பாட்டு ஆதரவு
1: மெய்மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
2: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
3: குட் டே பியூட்டி பார்லர் நிறுவனத்தின் ஆதரவில் நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று வாடிக்கையாளர் கீர்த்தனா அவங்க சரும பராமரிப்பு பற்றி சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொண்டாங்க.
4: வணக்கம், என் பேரு கீர்த்தனா, நான் ஹவுகாங்ல இருந்து பேசுறேன். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியால தான் குட் டே பத்தி பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் கன்சல்டேஷனுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். என்னோட ஃபர்ஸ்ட் விசிட்லயே ஸ்கின் வந்து ரொம்ப டீடைல்டா அனலைஸ் பண்ணாங்க. என் ஃபேஸ் டல்னஸ்க்கு வந்து மெயின் ரீசன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கான ப்ராப்பர் ஹைட்ரேஷன், என்ன மாதிரி ஸ்கின் கேர் ரூட்டீன் பண்ணணும் அதை மெயின்டைன் பண்றதுக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் மோஸ்ட்லி ஃபேஷியல்ஸ் தான் எனக்கு இப்போ வந்துக்கே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் சில ப்ராடக்ட்ஸும் சஜஸ்ட் பண்ணாங்க சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. நான் இப்போ ரெகுலராக அவங்க கிட்ட ஃபேஷியல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு மேல வந்து சிம்பிள் ஸ்கின் கேர் ரூட்டீன் அவங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ குட் டே ரெக்கமெண்ட் பண்ண கிளென்சர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் அதை தான் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனஸ்ட்லி ஒரு 2-3 ஃபேஷியல்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க கொடுத்த ப்ராடக்ட்ஸையும் நான் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. நான் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷமா குட் டேயோட கஸ்டமராக இருக்கேன். அண்ட் கன்சிஸ்டண்டாக ஃபேஷியல்ஸ்க்கும் போயிட்டு இருக்கேன். ஸோ நான் மொதல் வாட்டி போனதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எனக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னோட ஸ்கின் டல்னஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு. அண்ட் என்னோட ஸ்கின் க்ளோவும் இப்போ அதிகமாகிடுச்சு. உங்களுக்கும் என்ன மாதிரி ஃபேஸ் டல்னஸ் இல்லை சருமத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக குட் டே ட்ரை பண்ணுங்கள். எஸ்பெஷலி உங்களோட ஃபேஷியல்ஸ் எடுத்து நீங்கள் கன்சிஸ்டண்டாக ட்ரை பண்ணி அவங்க கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் நீங்கள் இந்த பேக்கேஜை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக வந்து குட் டேக்கு விசிட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு கால் பண்ணி கூட இந்த பேக்கேஜை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.

0: நாம் இரண்டு நாம் நாடகங்கள்ல இருந்து வந்த பாடல்களை நம்ம கேட்டு இருந்தோம். பாடல்களை கேட்கும் போது காதர் உங்களுக்கு நிறைய நினைவுகள் வந்திருக்குமே.
1: நிறைய வந்திருக்கு. இரண்டு நாடகத்திலயும் நான் நடிச்சிருந்தேன்.
0: ஜோதிபாலா,
1: ஜோதிபாலா என்ன ஆயிட்டு தெரியல. ஜோதிபாலாக்கு
0: ஒரு காலத்துல அவர் இருந்தாரு, எல்லாரும் ஜோதிபாலா ஜோதிபாலா ஜோதிபாலான்னு
1: உங்களுடைய
0: வந்து குவிச்சிருந்தாங்க. ஆமா, ஆனா இப்ப வரைக்கும் அந்த ஒரு கதாபாத்திரம் மக்களுடைய மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்கு.
1: நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும் நம்மளுடைய சூரிய வீரனுக்கு,
0: கேப்டன் ஆஃப் தி ஷீப். சரி, இப்ப வாங்க தங்க விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு
1: 166 வெள்ளி 90 காசு. இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
3: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
2: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
4: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், 111 ஸ்ட்ரைன் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
5: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8 4 3

0: 0491450 8430 4950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds Power Your Desire.
1: பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
2: சுவையின் சிறப்பு, அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
3: சிங்கப்பூர் சாலையின் பெயர் ஒன்று.
1: இந்த மூன்று கேள்விகளுக்கும் யாராவது சரியான பதில் சொல்லிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா பல பேரும் சரியான பதில் சொல்லிருக்காங்க. ஆனா என்ன, நமக்கு ஒரே ஒரு கிளியர் சாய்ஸ் மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் இருக்கு காதர், அதனால ஒருத்தருக்கு மட்டும் தான்
3: நம்ம சொல்ல முடியும்.
1: யார் அவங்க?
3: திவ்யா. திவ்யா
1: திவ்யா திவ்யா
4: ரசிப்பது ரத்த பரிசோதனை, ரங்கூன் ரோடு.
1: திவ்யா ஏன் இவ்வளவு குசு குசு குசுன்னு அப்படியே அமைதி ரகசியம் சொல்ற மாதிரியே பேசுறாங்க?
3: அவங்க அலுவலகத்துல இருக்காங்க, மேனேஜர் பார்க்க கூடாது சொல்லிட்டு அவங்க டேபிளுக்கு அடியில உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி பேசுறாங்க.
1: அவங்க டேபிள் அடியில தான் உட்காந்துருக்காங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்?
3: சீக்கிரட்டா பேச முடியும்?
1: நீங்க சிசிடிவி
3: போட்டோ பாக்குறது பல பேர் இருக்காங்களே வேற இடத்துல.
1: ஐயோ போக வேண்டாம்ப்பா. சரி திவ்யா, நீங்க ரகசியமா பேசியிருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கு நாங்க ஒரு கிளியர் சாய்ஸ் மாய்ஸ்சரைசர் வழங்குறோம். வாழ்த்துக்கள்.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
2: You eat already.
0: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியாகாம் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
3: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
4: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20 ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினைப் பொருட்கள், 300 மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 ஃபோயர் 3 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
5: ஒரு முறை சுவை குறைந்த விலை அதுக்கு மெட்ராஸ் காபி ஹவுஸ் தான். காலையில சுடச்சுட சிற்றுண்டி, மத்தியானம் சுவையான சாப்பாடு, காரோ இருப்பை எல்லாமே சிறப்பு. மெட்ராஸ் காபி ஹவுஸ், சிங்கப்பூர்ல 8 கிளைகள். டேக்கா தீபாவளி சந்தையில அக்டோபர் 10 முதல் நவம்பர் 8 வரை. கடையின் நியூட்ரி 36 3. ஒரு முறை சுவைத்தால் மீண்டும் மீண்டும் வரவேற்கும். மெட்ராஸ் காபி ஹவுஸ், 8 1 9 6 4 8 0 6.
6: சற்று முன்பு உங்களுக்காக சாஹி சிவா, நித்யஸ்ரீ, வெங்கட்ராமன் கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. அம்மம்மா அம்மம்மா பித்த மகனே மருமகனா,
7: அவர் பாடும் மற்றொரு பாடல்
6: வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம், ஒரு சாலை. அந்த ஒரு சாலையின் வரலாறு, அந்த காலத்துல யாரெல்லாம் அங்க குடியேறி இருந்தாங்க, அதை பற்றிலாம் நம்ம நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம். 11 மணிக்கு மேல 12 மணி செய்திகளுக்கு பிறகு
7: உங்களுக்காக இன்று எங்கே இங்கே அங்கத்துல நாம இன்று சிலோன் சாலைக்கு போயிருந்தோம்.
6: சிலோன் சாலைக்கு போயிருந்தோமா? 12 மணிக்கு மேல பட்டாம்பூச்சி.
7: ஓ, பட்டாம்பூச்சி
6: நண்டே. ஹலோ, ஆமா
7: படைத்து
6: நல்ல நல்ல பாடல்களை ஒளிபரப்பி இப்ப நாங்களும் விடைபெறும் நேரம் வந்தாச்சுங்க. கடைசி பாடல் உங்களுக்காக
7: முட்டை முட்டை முட்டனாலதான் மூளை வேலை செய்ய நினைக்கிறேன் போறேன்.
6: ஐயோ வேண்டாம் வேண்டாம், சமாதானம், சண்டை வேண்டாம். நீங்களும் நல்லபடியாக இந்த நாளை செலவழிச்சிருப்பீங்க, நாங்க நம்புறோம். அதுவும் எங்களோட சேர்ந்து நீங்க செலவழிச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நாளைக்கும் மறுநாளும் யார் நிகழ்ச்சியை வழங்க போறாங்கன்னு நாளை காலையில
7: அப்துல்
6: காதர்
7: ஆரம்பம்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரெங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: இதுவரை நீங்கள் கேட்ட அங்கத்திற்கு ஆதரவு 101 ஸ்ரெங்கன் ரோட்டில் அமைந்திருக்கும் கிரேட் டே பியூட்டி பார்லர்.

0: டைமண்ட் ஹால் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் படைக்கும் ரசா வீணை இசையால் நம் மனங்களை மீட்டும் ராஜேஷ் வைத்யா காந்த குரலால் நம்மை வசீகரிக்கும் சந்தீப் நாராயண் இரு மாபெரும் இசை கலைஞர்கள் ஒரே வேளையில் ஓர் அபூர்வ சங்கமம். மரபின் அழகு, புதுமையின் பரவசம் இசை மழையில் நிறைய வாருங்கள். ரசா அக்டோபர் 25 27 விக்டோரியா அரங்கில். உங்கள் நுழைவுச் சீட்டுகளை sistic.com.sg இணையதளத்தில் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள். ரசா மாபெரும் இசை நிகழ்ச்சி.
1: இன்னும் கிளம்பலையா?
2: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
1: கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாரா ஸ்மல் தனி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
2: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
1: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர், ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg.
2: ஒலியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹிந்தி பாடல்கள்.
3: You're listening to Hindi numbers on 96.8.

0: பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 ரெங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: பாரம்பரிய சுவை குறைந்த விலை, அதுக்கு மெட்ராஸ் காபி ஹவுஸ் தான். காலையில சுட சுட சிற்றுண்டி, மத்தியானம் சுவையான சாப்பாடு, காரோ இனிப்பு, எல்லாமே சிறப்பு. மெட்ராஸ் காபி ஹவுஸ், சிங்கப்பூர்ல 8 கிளைகள். தேக்கா தீபாவளி சந்தையில அக்டோபர் 10 முதல் நவம்பர் 8 வரை. கடையின் 29-30 ஜெக்சலாம் எக்ஸ்போவில் அக்டோபர் 16 முதல் 25 வரை. கடையின் 143. ஒரு முறை சுவைத்தால் மீண்டும் மீண்டும் வரவேற்கும் மெட்ராஸ் காபி ஹவுஸ், 8196-4806.
2: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பிட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசோபியோல் என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் wondershop.sg.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: மீடியா கபலி 96.8 ஹிந்தி பாடல்கள்.
6: You're listening to Hindi Nam.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர், ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: டைமண்ட் பர்ல் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் படைக்கும் ரசா வீணை இசையால் நம் மனங்களை மீட்டும் ராஜேஷ் வைத்யா காந்த குரலால் நம்மை வசீகரிக்கும் சந்தீப் நாராயண் இரு மாபெரும் இசை கலைஞர்கள் ஒரே வேளையில் ஓர் அபூர்வ சங்கமம். மரபின் அழகு, புதுமையின் பரவசம், இசை மழையில் நிறைய வாருங்கள். ரசா அக்டோபர் 25 இரவு 7 மணிக்கு விக்டோரியா அரங்கில். உங்கள் நுழைவு சீட்டுகளை sistic.com.sg இணையதளத்தில் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள். ரசா மாபெரும் இசை நிகழ்ச்சி.
2: Join President Tharman in a special performance featuring Zoe Day and Iman Fundi at the President's Challenge Night 2026. And don't miss performances by our very own Tasha Lau, Nathan Hartono, Japanese dance sensation Avangarde, British pop band Johnny Hates Jazz, and more. Hosted by Rebecca Lim and Rishi Budrani. Together, we can uplift lives and inspire hope. Catch President's Challenge Night 2026 live on Sunday, 25th October, 7:30 p.m. on 5 Me Watch and MediaCorp Entertainment on YouTube. Please continue to donate generously to the President's Challenge Donation Drive 2026. Simply head to mediacorp.sg/PC to give your support now.
3: மீடியா கபலி 9:08 இல் ஹிந்தி பாடல்கள்.
4: You're listening to Hindi Numbers on Only 968.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212212. வாரத்தில் 7 நாட்களும்.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர் ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
1: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
1: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
3: தொலைக்காட்சி, வானொலி,
2: அடடா,
3: மின்னிலக்கம்,
2: பிரமாதம். ஆனா என்னோட வியாபாரம் சின்னது.
4: அது போதும். உங்க வியாபாரத்தோட அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்க மீடியாகாப் வழங்குகிற நம்பகமான தொலைக்காட்சி, வானொலி, மின்னிலக்கம் ஆகிய தளங்களின் மூலம் பயன்பெறுங்க.
5: ஆரம்பிக்க நீங்க தயாரா?
4: சிறந்த வளர்ச்சிக்கு பெரிய பிராண்டாக இருக்க அவசியம் இல்லை. மீடியாகாப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க. 6333398888. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/readysetgrow.
6: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
7: மலையாள பாடல்கள்.

0: முதல் முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ் லாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள் 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 பத்து நாட்கள் ஜாக்ஸ் லாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: Join President Thaman in a special performance featuring Zoe Day and Iman Fundi at the President's Challenge Night 2026. And don't miss performances by our very own Tasha Lau, Nathan Hartono, Japanese dance sensation Avangarde, British pop band Johnny Hates Jazz, and more. Hosted by Rebecca Lim and Rishi Budrani, together we can uplift lives and inspire hope. Catch President's Challenge Night 2026 live on Sunday, 25th October, 7:30 p.m. on 5 MeWatch and MediaCorp Entertainment on YouTube. Please continue to donate generously to the President's Challenge Donation Drive 2026. Simply head to mediacorp.sg/pc to give your support now.
4: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது

0: இதுவரை நீங்கள் கேட்டது மலையாள பாடல்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
2: ஒலி 968 அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது தெலுங்கு பாடல்கள்.
3: தெலுங்கு பாடல்கள்

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.

0: அதிகாரிகள் ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு காத்திருக்கின்றன. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23rd தேதி வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 to 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
1: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்

0: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாயா லுகாஸில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
1: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
0: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாயா லுகாஸில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாயா லுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
2: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்டர்ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பிட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோல் என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் oneshop.sg.
4: 20th ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா, 300 மேற்பட்ட கடைகள், ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம், இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை, குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
2: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்.

நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேர்பாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515858.
1: டைமண்ட் பர்ல் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் படைக்கும் ரசா வீணை இசையால் நம் மனங்களை மீட்டும் ராஜேஷ் வைத்யா காந்த குரலால் நம்மை வசீகரிக்கும் சந்தீப் நாராயண் இரு மாபெரும் இசை கலைஞர்கள் ஒரே மேடையில் ஓர் அபூர்வ சங்கமம். மரபின் அழகு, புதுமையின் பரவசம் இசை மழையில் நிறைய வாருங்கள். ரசா அக்டோபர் 25-27 விக்டோரியா அரங்கில். உங்கள் நுழைவு சீட்டுகளை sistic.com.sg இணையதளத்தில் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள். ரசா மாபெரும் இசை நிகழ்ச்சி.
2: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
3: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா
2: தங்கத்தால உங்களுடைய அன்பானவங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல. தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
4: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
5: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலனா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
6: குட் பியூரிஃபையர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
7: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
8: கேட்டால் தருவோம்
9: சுட சுட விருந்து.
10: போடப்பா
9: போட்டுருவோம்
10: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி.
9: அப்படி பாடக்கூடாது. இப்படி எல்லாம் உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள் உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
10: டீ கடைக்கு போமா?
9: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
10: எக்ஸாக்ட்லி,
9: கேட்க தவறாதீங்க.
10: தொந்தரவு என்ன, ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல.
9: இதோ வந்துட்டோம். வேடிக்கையா இருக்கும். அண்மையில வந்து ஓணம் பண்டிகை வந்த பொழுது அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, சமூக வலைதளத்தில், இந்தியாவை சேர்ந்தவர், தமிழகத்தை சேர்ந்தவர், அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, சமூக வலைதளத்துல போயிட்டு எனக்கு காசு அனுப்புவீங்க, நான் வந்து கேரளாக்கு போனோம் அப்படின்னு கேட்டிருந்திருக்காரு. எல்லாரும் காசு அனுப்பியிருக்காங்க. அந்த காசை பயன்படுத்தி இவர் வந்து தமிழகத்துல இருந்து கேரளா போயிருக்காரு. அங்க சென்று அந்த தேய் தோட்டம் எல்லாம் இருக்கு இல்லையா, தேயிலை தோட்டம், அங்கிருந்து வந்து காணல எடுத்து எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி அப்படி சொல்லிருக்காரு.
11: இதுல புதுவிதமான இன்ஃபுளுசிங்கா இருக்கு.
9: அது கூட பரவாயில்ல. இப்ப அடுத்த கட்டமா அண்ணன் ஒரு புதிய ஒரு முயற்சியில குதிச்சிட்டு இருக்காரு.
11: ஐரோப்பா போறாரா?
9: இப்ப தீபாவளி வர போகுது இல்லையா, எனக்கு வந்து பரிசு பொருள்லாம் வேணும். வீட்டுல வந்து ஒரு தொலைக்காட்சி பெட்டி, குளிர்பதனை பெட்டி, சோஃபா எல்லாம் புதுசா வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்திருக்காரு.
11: அப்புறம்
9: சும்மா இருந்தாங்களா இணையவாசிகள்? எல்லாம் அனுப்பி விட்டாங்களே.
11: என்ன விம்லா?
9: ஆமா நித்யா, அனுப்பி விட்டு அவரு வீட்டுக்கு ட்ராலி ட்ராலியா, லாரி லாரியா, புதுசா இந்த மாதிரி மின்னல் கருவிகளை வந்து சேர்ந்திருக்கு.
11: இல்ல இது பொய்யா என்ன?
9: இல்ல அதுல உண்மையில வந்து சேர்ந்திருக்கு. சேர்ந்தது மட்டும் இல்லாம ஆனா இதுல இன்னொரு கேட்ச் அப்படின்னா, எல்லாம் வந்து கேஷ் ஆன் டெலிவரி. அதையும் இந்த வீரமணி என்பவர் சமூக வலைதளத்துல பதிவேற்று செஞ்சிருக்காரு. இன்னொரு காடியில் என்ன செஞ்சிருக்காரு, வீட்டு முன்னாடி யாருப்பா மிலிட்டரி டேங்க் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மிலிட்டரி டேங்க் முன்னால நின்று அவர் வந்து காணொலி செஞ்சு பதிவேற்று செஞ்சிருக்காரு.
11: பாருங்க, இவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும் விமலா.
9: அவர் மீலி மிலிட்டரி டாங்ல இல்ல, அவர் AI பயன்படுத்தி ஒரு காரோலி செஞ்சிருக்காரு வெச்சிருக்கீங்க.
11: முதல்ல கதை மாதிரி இந்த மாதிரி அவர் வந்து AI வச்சு செஞ்சிட்டு இருந்தாரா, தூக்கி உள்ள வச்சிர போறாங்க.
9: ஆனா உண்மையிலே வந்து இந்த பொருளை அனுப்பி வச்சது உண்மை. கேஷ் ஆன் டெலிவரியில வந்து அவருக்கு வந்து பொருளை அனுப்பி வச்சிருக்காங்க.
11: அவரே பணம் கொடுக்கணும். இந்த மாதிரிதான் செய்யணும், இலவசமா பொருளை கேப்பீங்க.
9: அதனால என்ன செஞ்சாரு, இப்ப அண்ணன் வீட்டை காலி
11: பண்ணிட்டாரு. அந்த பயம் இருக்கட்டும்.
9: அதனால என்னன்னா, சமூக வலைத்தளங்கள எவ்வளவு எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்கு அப்படின்னு இந்த மாதிரி அவங்க வந்து வித்தியாசமா யோசிச்சிருக்காரு பாத்தீங்களா. இதுல ஒரு நல்ல ஒரு முயற்சி, வித்தியாசமா யோசிக்கும் பொழுது மக்களுடைய கவனத்தை ஈர்க்கலாம் என்பது நமக்கு தெரிய வருது இல்லையா.
11: இப்ப ஏன் இந்த கதை எடுத்துட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னும் சில தினங்கள்ல உங்களுடைய பிறந்த நாள் வருது, நேர்களிடம் எனக்கு வந்து பரிசு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு காணொளிய தயார் பண்ணிட்டு இருக்கீங்க தானே.
9: இதெல்லாம் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கங்க.
11: மறக்காதீங்க, கேஷ் ஆன் டெலிவரி போட மறந்துடாதீங்க.
9: இது உங்களுக்காக தொடங்கியாச்சு. இரவு 8 மணி வரை உங்களை சந்தோஷப்படுத்த
11: வந்தாச்சு,
9: ரவுடி பீபி வந்தாச்சு.
11: இது டீ கடை.

0: பாட்டு
1: போக்குவரவு நெரிசலாக இருக்கு.
0: நகரை நோக்கி செல்லும் ஏசிபி சாங்கி எக்ஸிட் அங்கு நெரிசல் அதிகமாக இருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
5: ஏன் அவசியம்னா,
4: குழந்தைங்க, முதியோர், நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
5: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசைன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 ஸ்ட்ரைகன் ரோட், டேக் அ பிளேஸ், B1-25.
4: இப்போதே அழையுங்க. 6334-1005
5: பாரம்பரிய
4: வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
0: சுவையின் சிறப்பு, அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்டரிங், தொலைபேசி 8183-9075.

0: சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் டவுன் பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஊர் ஸ்நாக்ஸ்.
1: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 ஆண்டில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 தேதியிலிருந்து 25 தேதி வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
2: ஆவி பறக்கும் டீக்கடை பக்கமா வாங்க. உங்களுக்காக விமலா நித்யா 4 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் கொஞ்சம் காசு நிறைய

0: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு.
1: என்னது சொர்க்கத்துள்ள நுழையுறமா எல்லாம் கரும் போக மழை வருவது போல இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்தா மழையும் இல்ல, இவ்வளோ கரும் போக.
2: காலையில இருந்து அப்படிதான் இருக்குங்களா? இப்போ நான் வந்து மேற்கு பகுதியில் இருக்கேன்னு வைங்க, அங்கதான் இப்ப ஆக அதிகமான காற்று தூய்மை கேட்ட நிலை, இன்னும் ஆக உயரிய நிலையில இருக்கு. 251 இருந்தது, இன்றைக்கு காலையில 284 இருந்தது. ஆக திடீர்னு என்னடா வீட்டுக்குள்ளெல்லாம் புகை மூட்டமா இருக்கு, வீட்டுக்குள்ளே நுகர்ற மாதிரி ஒரு தருணம் ஏற்பட்டுச்சு. ரொம்ப அசௌகரியமா இருந்தது.
1: பெரியவங்க வயசுல மூத்தவங்க நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க கொஞ்சம் கஷ்டமா,
2: குழந்தைங்களை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா பள்ளிக்கூடம் எல்லாம் இன்னும் பழைய நிலைக்கு வந்து அது தொடங்கிட்டு தான் இருக்காங்க, அது வந்து நடத்தி கூட தான் இருக்கு. ஆனா நினைச்சு பாருங்களேன், அவங்க இந்த காலகட்டத்துல இவ்வளவு கஷ்டத்தோட அவங்களும் வந்து பள்ளிக்கூடத்துக்கும் சென்று அன்றாட வாழ்க்கையை வந்து ஒரு மாதிரி தொடர்ந்து என்ன பண்றதுங்களா. ஆனா கூடிய விரைவில் இதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். இப்பதான் ஒரு அறிக்கை வந்தது,
1: ஆமா
2: அடுத்த வருஷம் வரைக்கும் இது தொடரும் அப்படின்னு நான் நினைச்சேன்.
1: அடுத்த வருஷம் வரைக்குமா?
2: ஆமா நான் நினைச்சேன் 2 இது வந்து கொஞ்சம் தனிஞ்சிரும்னு நினைச்சா. நேற்று ஒரு அறிக்கை வந்தது விம்லா, முக்கியமான சமூக ஊடகங்கள்ல வந்திருந்தது, அடுத்த வருஷம் அதாவது ஜனவரி பிப்ரவரி அந்த மாதிரி மாதங்கள்ல இது தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சீக்கிரமா இதற்கு ஒரு நல்ல தீர்வு நம்ம காணணும்னு
1: சொல்லும் போது பேசும்போது எனக்கு கோவிட் காலகட்டம் தான் ஞாபகம். அப்படிதான் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போட இந்த நிலை சீராயிரும், நல்லபடியா திரும்பிரும்,
2: அது மட்டும் நம்ம வேண்டாம்.
1: அதுக்கு அதையே கடந்துட்டோம் நித்யா. ஆமா ஆமா அதையே கடந்துட்டோம். எது வேணா சமாளிச்சு
2: கூடத்துக்கே வந்து நான் வேலை செய்யறேன். ஆள முடிஞ்ச
1: கோவிட் வந்து வேற மாதிரி. அது
2: வேண்டாம் வேண்டாம், ஒரு
1: நல்லதும் செஞ்சது தீமையும் செஞ்சது. நன்றி வணக்கம், போயிட்டு வா,
2: போயிட்டு
1: வாங்க, வர போயிட்டு போயிடு. ஓகே நம்ம காற்றுல வந்து நல்லா சுவாசிச்சு இருக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம தண்ணீர் குடிப்போம், ஓய்வெடு.
2: முகக்கவசம் அணியுங்க,
1: வெளியே போறதா இருந்தா.
2: ஆமா முகக்கவசம் நிச்சயமா அணியணும்.
1: அது இந்த நேரத்துல வெளியே வெளிப்புறங்களை வேலை செய்யறவங்க நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவங்க எப்படி சமாளிப்பாங்க அப்படின்னு நினைக்கும்போது
2: கூட தொழிலாம் வேலை செய்யறவங்க. ஆமா ஆமா,
1: கடை வச்சிருக்கிறவங்க, வெளியே கடை வச்சிருக்கிறவங்க, சந்தை வச்சிருக்கிறவங்க,
2: இதனாலேயே வியாபாரங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு.
1: கொஞ்சம் கஷ்டமான
2: தீபாவளி நேரம் வேற இப்போ. சரி என்ன இருந்தாலும் நம்ம வந்து
1: பாதுகாப்பாக இருப்போம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சுற்றி இருப்பவர்களும் பாதுகாப்பா வைத்துக் கொள்ள முயற்சி செய்வோம். நிறைய தண்ணீர் குடிப்போம், ஆரோக்கியமாக இருக்க முயற்சி செய்வோம். இப்பொழுதுமே
2: சரி வாங்க, நீங்களே சோர்ந்து போன எப்படியும்லாம்.
1: அதனால அடுத்த வீட்டு பாட்டு ஒரு காத்துட்டு இருக்கேன். அடுத்த
2: நம்ம வீட்டு லட்சுமி.
1: ஆமா அதனால நம்ம வீட்டு லட்சுமி பாட்டு
2: கொண்டு வரும்.
1: கொஞ்சம் காலம் ஆச்சு இந்த பாட்டு கேட்டு. பிஆர் பந்துலு, ஏபிஎம் ராஜன், நாகேஷ், முத்துராமன், எங்களோட எம் எம்வி ராஜம்மா, அப்புறம் பாரதி, பலர் நடித்திருக்கும் திரைப்படம்
2: தான்.
1: இந்த படத்துல ஒரு நல்ல பாட்டு இருக்கு, அதிகமா வானொலியில் இடம்பெறாத ஒரு பாடல்.
2: அப்படியா, வாங்க கேட்போம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாடு அங்கத்திலயும் ஒரு பாடல் காத்துட்டு இருக்கு உங்களுக்காக.
1: நல்ல பாடக்கூடியவரா இருந்தீங்கன்னா வானொலி பக்கமாவே இணைஞ்சிருங்க, உங்க பாடும் திரையில தெரிஞ்சுக்கலாம். இப்ப வாங்க லட்சுமி வராங்க.

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம். ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. உள்ள மகிழ சமைக்க உதவும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: நாம காற்று தூய்மை கேட்ட பத்தி பேசிட்டு இருக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி சோர்வு அடைஞ்சிட்டோம் இல்ல. உற்சாகமா இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லவா?
3: எப்படி?
2: தங்க விலையை தெரிஞ்சுக்கிறது லேசா இறங்கி இருக்கு. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 166 வெள்ளி தொண்ணூறு காசு. மீண்டும் சொல்றோம், 166 வெள்ளி தொண்ணூறு காசுங்க.
3: தங்க விலை குறைஞ்ச மாதிரி காற்று தூய்மை கேட்டு குறையிடும்.
4: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட்.

0: ஃபேமிலி தள்ளுபடி 10 முதல் 70 விழுக்காடு வரை உங்கள் ஹனிஃபாவில்.
1: மதுரையோட மனமு ருசியோ, ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: நீங்களும் இளையராஜாவோட விசிறியா? அப்ப நீங்க தொடர்ந்து கேட்க வேண்டிய ஒரே ஒரு நிகழ்ச்சி

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: அபிமான நட்சத்திரங்களின் திருவிருப்பான ஆட்டம் போட வைக்கும் பாடல கேட்க கொண்டாட நீங்க தயாரா? வாரந்தோறும் வியாழக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சி கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாக பார்க்கலாம். ஆதரவு பஞ்சாராஸ் சரும பராமரிப்பு பொருட்களையும் தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதி ஸ்டா புஷ்பக்கடை.
2: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பிட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏஸ் ஆஃப் யோல் என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் oneshop.sg.
3: இன்றைக்கு எப்படிப்பட்ட பாடலை நாம ஆராய்ச்சி செய்ய போறோம்?
4: இன்றைக்கு கொஞ்சம் புதுசுதான். நீங்க கேட்ட மாதிரி இருக்கும், ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாடல இருந்து ஒரு இடத்த அப்படி நான் உருவிட்டேன்.
3: சரி,
4: நம்ம நேர்கள் கண்டுபிடிக்கலாம்.
3: இது கண்டுபிடிக்கலன்னு வைங்க,
4: அடி.
3: அப்புறம் அவ்வளவுதான், வீட்டுல வந்து காற்று தூய்மை கேட்டுக்கு பதிலா வேற ஒரு புகை வரும்.
4: சரி, நல்ல ஒரு பாடல், ரொம்ப நாள் ஆச்சு அந்த பாடல் கேட்டு கூட. அந்த பாடல் என்ன அப்படின்னு உங்களால கணிக்க முடிஞ்சதுதான். வாங்களே ஒலி வாட்ஸ்அப் பக்கமாக
3: மீண்டும் அந்த இசை நம்ம கேட்கலாமா?
4: நிச்சயமா.

0: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ் லாம் இந்தியா 20 ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள் 300 மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்றி சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16-25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 போகிர் 3 10 நாட்கள் ஜாக்ஸ் லாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
1: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
2: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
1: விலை எப்படி?
2: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும்போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
3: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 900-2-2196. செல்லுங்கள் newmtechgroup.com.
4: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
5: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
4: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 கூட கொடுக்கல.
5: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
4: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
5: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
4: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
5: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
4: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
6: பதிவு செய்யுங்கள்.
7: Heart Eyes.
8: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு.
9: தயாரா?
10: மிக மிக சுலபமான பாடல் இன்றைக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம்.
11: ஆனால் நம்ம நேர்கள் வித்தியாசமான பதிலா சொல்லி ஆசதி இருக்காங்க. பாருங்க, ஒரு குரல் பதிவு வந்திருக்கு. வெற்றி செல்வன் என்ன சொல்றாருன்னா,
12: இனிய மாலை வணக்கம் நித்யா விமலா.
11: வணக்கம்.
12: அந்த பாடல் வந்து பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே.
11: பம்பர கண்ணாலே காதல் சங்கதி, ஒரே மாதிரி தான் இருக்கு பாடல். ஆமா, பேக் டு பேக் போட்டுருவோம். சரி, இன்று இடம்பெற்ற பாடலுடைய அந்த பகுதி
10: பழனிசாமி, சிவா, ராஜு, புஷ்பா, ராதகுமாரி, சந்திரன், லக்ஷ்மணன், மங்களம், ராதாகிருஷ்ணன் நாயுடு, மீனாட்சி, சித்ரா, லோகன் அப்படின்னு இன்னும் பல பேர் சரியான பதில் சொல்லிருக்காங்களே.
11: எல்லாம் அந்த காலத்து விசிறிகள் பாடு விசிறிகள் போல இருக்கு. ராதாகிருஷ்ணன் நாயுடு ரொம்ப அழகா பாடியிருக்காரு. வாங்க, அவர் குரல் பதிவு
13: கேட்போம். உலகம் போரும் போக்கு பாரு கங்கை சங்கதி நல்லாலே, டிங்கிரி டிங்காலே மீனாட்சி, டிங்கிரி டிங்காலே. நன்றி, வணக்கம்.
11: அந்த காலத்துல எல்லாம் பாடியிருப்பாருன்னு நினைக்கிறேன்.
10: புதுச்சி
11: அதே மாதிரி மீனாட்சி பாடியிருக்காங்க. அவங்க பேர் வேற பாடல.
14: வணக்கம், நான் மீனாட்சி பேசுறேன். பாட்டு வந்து டிங்கிரி டிங்காலே மீனாட்சி, டிங்கிரி டிங்காலே. உலகம் போற போக்கு பாரு தங்கமத்தி இல்லாம.
10: அந்த காலத்துல உங்களை பார்த்து இப்படித்தானே பாடியிருப்பாங்க.
11: அது சொல்லுங்க நித்யா, தமிழ் தெரிஞ்சவங்களே தெரியாதுங்களோ பாக்குறவங்களா? மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. சின்ன குழந்தை இருக்கும் போது இதெல்லாம் பார்த்த ஞாபகம் இருக்கு. நம்ம நண்பர்கள் வந்து மொழி தெரியாதவர்கள் மற்ற இனத்தவர்கள் பாடக்கூடும் இந்த பாடல். வாங்க அந்த பாடலை இப்போ கேட்கலாம். அன்பு எங்கே அப்படின்னு தேடுறவங்களுக்காக இந்த பாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது
10: டீ கடை.

0: இவ்வாறு நட்சத்திரம்
1: அனிருத். தேவி திரையில இடம்பெற்றிருக்கும் அந்த பாடல், அவருடைய இசமைப்புல அவருடைய குரல இடம்பெற்றிருக்க அந்த பாடல் பலருக்கும் பிடித்த பாடல்கள் ஒன்று கூட. இந்த பாடல் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கேட்க இருக்கோம். அதற்கு முன்பாக சிங்கப்பூரின் வானிலை எப்படி இருக்கிறது லேசா பார்த்து சொல்லுங்களேன்.
0: மேகமூட்டமாக தான் இருக்கு விமலா. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ்க்கும் 34 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டு இருக்கும்.
1: மாலை 5 மணி நிலவரப்படி சிங்கப்பூர்ல பிஎஸ்ஐ எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வடக்கு பகுதியில 139, மேற்கு பகுதியில 251, மத்திய பகுதியில 219,
0: தெற்கு பகுதியில 190 கிழக்கு பகுதியில 202 பதிவாயிருக்குங்க.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
4: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை
3: ஆதரவு.
5: தரும் தினம் ஆர்கேஜி நெய்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: குறுஞ்செய்தியா?
2: ஆமா, யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத என் தோழி நினைவூட்டுறா.
0: நல்லதுதான், நான் அதை பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
2: இந்த இரண்டு தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
0: ஓ, அது என்ன?
2: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
0: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
2: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின்படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேப் தொகை வழக்கத்தை விட இரு மடங்கா கிடைக்க போகுது.
0: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
3: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
4: நீங்க தங்க மாதிரி ஜொலிக்கணுமா? ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
5: I love, love, love, love, love.

0: பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் வி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
2: ஏன் அவசியம்னா,
1: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
2: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம். பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தா ஜோசியனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 ஸ்ட்ரைகன் ரோட், டேக் அ பிளேஸ், B1-25.
1: இப்போதே அழையுங்க. 6334-1055, 6334-1055.
0: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை.
3: என்ன பாருங்க, நானும் இப்ப வந்து சிரி சென்டர் மாதிரி ஐட்டம் பாருங்க. தீபாவளிக்கு ஏதோ ஒரு புதிய விஷயத்த மாற்றி இருக்கீங்களா? அது உங்களிடமாக இருக்கலாம், உங்க மனசுல இருக்கலாம், உங்க வீட்டுல இருக்கலாம், அல்லது உங்க வேலை இடத்துல இருக்கலாம்.
4: ஆமா,
3: இப்ப நித்யாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தீபாவளி தீபாவளிக்கு புதுசா ஒரு அலமாரியோ ஒரு நாற்காலியோ ஏதோ ஒரு புதுசா வாங்கி வச்சிருவாங்க.
4: வீடு வீடு நமக்கு வந்து ஆடை உடுத்துறது அது ஒண்ணு, அந்த வீட்டுக்கு ஏதாச்சும் புதுசா சின்னதா இல்ல பெருசா ஏதாவது ஒண்ணு நம்மளால முடிஞ்சது அப்பப்ப செய்யணும்னு ஆசைதான்.
3: ஆமா, புதுசா வந்து சேர்த்து கொள்வது உங்களுடைய தீபாவளி விஷயத்துல கொண்டாட்டங்களை ஒண்ணு அமைஞ்சிருக்கா? நானும் வந்து பழைய திருச்சியில எல்லாம் பழசுதா, புதுசுனா ஒண்ணு
4: சில விஷயங்கள் வந்து பழசு பயன்படுத்தணும் தான். அந்த அலங்கார பொருட்கள் எல்லாம் வந்து யாரு பாக்க போறா? ஏதோ ஓ புதுசுதான் வாங்கிருக்கீங்களோ, பழசா அப்படின்னு யாரும் ஒண்ணு பாக்க போறது இல்ல. அதை எப்படி நீங்க மாற்றி அமைச்சு புதுமையா படைக்கிறீங்க அதுலதான் இருக்கு.
3: அந்த மாதிரி கூட யோசிக்க முடியலையே.
4: சரி, அவங்களுக்கு ஏத்த மாதிரி செய்ய வேண்டியதான். ரொம்ப சில பேர் சொல்லுவாங்க, வருத்திக்கிட்டு செய்யணும்னு அவசியம் இல்ல இல்லையா?
3: அது நம்ம சொல்லக்கூடாது. நம்ம நேர்களாம் பாருங்க, தீபாவளின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. நாங்க வந்து இந்த எங்க பேட்டையில எங்க ஏரியால நாங்கதான்
4: அந்த மாதிரி செய்யும் போது நாம நினைப்போம், ஆஹா நாம கொஞ்சம் இயல்பா செய்யலாம்னு பார்த்தா இவங்க என்ன மார்க்கெட்டே ஒரு மாதிரி வேற மாதிரி கொண்டு போறாங்களே.
3: பாருங்க அந்த அங்கிள் வீட்டெல்லாம் எப்படி எல்லாம் அலங்கடிச்சிருக்காங்க. நம்ம வீட்டுல ஒண்ணுமே இல்ல, பிள்ளைங்க சொல்லுவாங்க
4: நேரத்துல எல்லாம் வந்து விளக்கெல்லாம் தேடுறோமா, எடுத்து சுருட்டு
3: வருஷம் இதே பிரச்சனை தான். அச்சோ நம்ம வீட்டுல ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரி போய் பாப்போம் என்ன இருக்கு,
4: என்னென்ன இருக்கு, என்னென்ன அடுக்கி வச்சிருக்கோம், பதுக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு.
3: பதுக்கில வைப்பீங்களோ?
4: அப்படி போய் அங்கங்க அமுக்கி வைக்கிறதா?
3: ஏன் இல்ல இல்ல, சரி நீங்க பதுக்கி வைக்கிறீங்களோ அடுக்கி வைக்கிறீங்களோ வாங்க இதை பத்தி பேசலாம். புது விஷயங்கள் எந்த இந்த வருஷம் நீங்க சேர்த்துக் கொள்ள போறீங்க அல்லது மாற்றி அமைக்க போறீங்க, அது உங்களிடமா இருக்கலாம், வேலை இடமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், ஏதோ ஒரு புது விஷயம் உங்க வீட்டுல இந்த வருஷம் தீபாவளி என்ன சேர்க்க போறீங்க?
4: என்னுடைய பழைய எண்ணங்கள்லாம் தூக்கி போட்டு புதுசா அதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம். நாங்க வந்து பொருள் பத்தி பேசிட்டு இருக்கோம், வீடு அலங்காரத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், அல்லது உங்களோட ஃபேஷன் ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி சொல்லுங்க. சரிங்களா,
3: பேசலாம். 9-6-7-8-8 வாங்க பேசிக்கிட்டே ஆத்தங்கர பக்கமா போலாம்.
4: போலாமே.

0: இனிமையான 90 இவ்வங்கத்திற்கு ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: மணி படத்திலிருந்து கிழக்கு சீமையில படத்திலிருந்து பாடல்கள் ஒலித்தன. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக இதே போன்ற அருமையான பாடல்கள் காத்திருக்கின்றன. நம்ம நேர்களும் அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்காங்க. அதாவது இந்த தீபாவளிக்கு என்ன புதுசா கொண்டு வரணும் அவங்களுடைய வாழ்க்கையில, அல்லது கொண்டாட்டங்கள் அப்படின்னு பகிர்ந்து கொண்டிருக்காங்க. அவற்றை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக
3: போக்குவரத்து நிலவரம்.
2: விபத்தொன்று நேர்ந்திருக்குங்க. MCE நோக்கி செல்லும் AYE கிளாமிட்டி அவென்யூ 2 நுழைவாயில் அருகில். அடுத்ததாக வாகனம் பழுதாக இருக்கு. BKE நோக்கி செல்லும் SLE அப்பதாம்ச சாலை அருகில்.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
1: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை.
2: வீட்டுல புதுமையான விஷயங்கள் என்னென்ன கொண்டு வர போறீங்க, எப்படி எது நீங்க வந்து புதுமையாக செய்ய போறீங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்.
5: கொண்டாட்டங்களாலே அப்படிதான் நினைத்தியா? புது விஷயங்களை சேர்த்துக் கொள்ளும் போது ஒரு உற்சாகம் வரும். அவனோட வாழ்க்கையில ஒரு புதிய விஷயம் சேர்த்திருக்கோம் அப்படின்னு ஒரு தோணும். இல்லனாலும் இன்றையிலிருந்து யோசிக்க ஆரம்பிக்கு, என்ன சேர்க்கலாம் அப்படின்னு.
2: எனக்கு புதுமையான விஷயம்னா, ஒவ்வொரு வருஷமும் குடும்பமாக என்ன நிறத்துல ஆடை அணிய போறோம், என்ன மாதிரி பாணியில நம்ம ஆடை அணியலாம், அது ஒரு உற்சாகம், ஒரு குதூகலம் தான்.
5: நான் என்ன செய்ய வச்சிருவோம், சமையல் ஏதாவது புதுசா இதை வாங்கி
2: வச்சிருவேன்,
5: சட்டி பானை கரண்டி.
2: இதுவும் நல்ல விஷயம் தான்ங்களா? வாங்கி அழுகு பார்க்க கூடாது, சமைக்கணும். நீங்க அதெல்லாம் சரியா செஞ்சிருவீங்க. தெரியும் தெரியும், மாஸ்டர் ஷெஃப் இருக்காங்க வீட்டுல.
5: ஆமா, மாஸ்டர் ஷெஃப் இருக்காங்க, அவங்க செஞ்சுக்குவாங்க. சரி, இந்த மாதிரி நீங்க என்ன செய்ய போறீங்க இந்த தீபாவளிக்கு? இன்னொரு புது விஷயத்த வீட்டுல சேர்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு கேட்டது போது, இங்க சுஜாதா செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வழக்கமா வந்து அவங்களுடைய வீட்டுல இருக்கிற அந்த விளக்குகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த வருஷம் வந்து மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். ஏன்னா வந்து பல வருஷமா அதே அழகா தான் இருக்கு, நல்லதான் இருக்கு, ஆனா அதையே வந்து 5 வருஷமா பயன்படுத்திட்டேன். அதனால புதிய விளக்குகளை நம்ம வந்து அழகா அலங்காரம் செய்யும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் பாக்குறதுக்கு ஒரு புதிய ஒரு அழகு கொடுக்கும்.
2: இங்க வந்து செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க டீனா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வருஷம் அவங்களுடைய சமையல்ல ஒரு மாற்றத்தை அவங்க கொண்டு வர போறாங்க.
5: எப்படி?
2: எப்போதும் போல பிரியாணி, அப்புறம் அதாவது தீபாவளி முதல் நாள் அன்று அவங்க வீட்டுக்கு வந்து விருந்தாளிகள் எல்லாம் வருவாங்க. அது இல்லாம கொஞ்சம் ஃபியூஷனா நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் என்ன சமைக்கலான்னு. கொஞ்சம் ஃபியூஷன், அதாவது நம்மளுடைய இந்திய பாரம்பரிய உணவோட வேற என்னென்ன உணவுகள் வகைகளை நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்களோ. நல்லா
5: இந்த சமூக வலைதளத்துல திறந்து பார்த்தா தீபாவளி அன்றைக்கு இவ்வளவு அழகா வந்து அவங்களோட வீட்டை அலங்காரம் செஞ்சிருக்காங்களா. அந்த நடைபாதை இருக்கும் இல்லையா, அந்த காரிடோர், ஒவ்வொரு வீடும் பயங்கரமா வந்து அலங்காரம் செஞ்சிருப்பாங்க. அது பார்க்கும்போது பொறாமையா இருக்கணும் வச்சுக்கோங்களேன், நம்ம தான் இருக்குமே அப்படின்னு.
2: வீடுன்னு சொல்றீங்க, அடுக்குமாடி கட்டடங்களையும் அலங்கரிக்கிறவங்க வந்து பல பேர் இருக்கிறாங்க. அந்த கட்டடத்துக்குள்ள நீங்க நுழையும் போதே இந்த வாசல்ல வந்து தோரணங்களை கட்டி வச்சிருப்பாங்க. இது மற்ற சமூகத்தினர் அவங்க பார்க்கும் போது கூட, ஏய் நல்லா இருக்கே, அவங்களும் பாராட்டுவாங்க அதையும். ஆமா, இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இந்த வருஷம் நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். சமூக வலைதளத்துல போன வருஷம் நிறைய பேர், பல பேர் வெவ்வேறு பிளாக், வெவ்வேறு கட்டிடங்கள்ல வந்து யாரு எல்லாம் ஒன்று கூடி செய்யறாங்க பெரிய பெரிய அளவுல அலங்காரங்கள்லாம்.
5: உண்மையிலே வந்து அதான் கொண்டாட்டம், அது குழந்தைகளுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு நினைவாக அமைஞ்சிருக்கு.
2: ஆமா ஆமா, அது மட்டும் இல்லாம பாருங்க, நாம தீபாவளி நாமளே கொண்டாடுறது அது வந்து தவிர்த்து அண்டை வீட்டினர்களையும் கூப்பிட்டு கொண்டாட்டங்கள், அவங்க வீட்டுல பிள்ளைகள் இருந்தா நம்ம வீட்டுல ஏதாவது கோலம் போட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூப்பிட்டு சேர்ந்து கோலம் போட வைங்க. அதுவும் ஒரு புதிய விஷயம் தானே.
5: எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னுடைய வீட்டுல தீபாவளி என்னுடைய அண்டை வீட்டார அழைச்சிருந்தேன். அவங்க சீன பெண் பண்ணி அவங்க குடும்பத்தோட வாங்க வீட்டுல இருந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வந்தவங்க நித்யா என் கையை புடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க.
2: ஐயோ
5: ஏன் புரியல எனக்கு என்ன சொல்றீங்க அழைச்சிருக்கோம். ஒரு சின்ன ஒரு விஷயம் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நினைவு அமைஞ்சிருக்க,
2: அதுவே ஒரு புதிய ஒரு விஷயமாக நாம வந்து எடுத்துக்கொள்ளலாம். நம்மளுடைய உற்றார் உறவினர்கள், குடும்பங்கள் மற்றும் அழைக்காம உங்களுடைய அதாவது மற்ற இனத்தவர்கள் இருக்கிறாங்களா, அவங்களே வீட்டுக்கு கூப்பிட்டு தீபாவளிலாம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி
5: அப்படின்னு சொல்லுங்க. தொடர்ந்து பேசலாம், தீபாவளி கொண்டாட்டங்கள் உணர்வுகளுக்கு இன்னும் புத்துணர்ச்சி கொடுக்கலாம். இது
2: டீ கடை.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: பல செய்திகள் வந்து குவிஞ்ச வண்ணமா இருக்கு. அவற்றில இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கலாம். இந்த தீபாவளிக்கு என்ன புதுசா அவங்களுடைய வாழ்க்கையில சேர்க்க போறாங்க அப்படின்னு இப்ப நேரத்தை சரி பார்த்து சொல்லுங்க நித்யா.
1: மாலை மணி 5:36 ஆயிடுச்சுங்க.
0: நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது
2: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு. சிறு
3: நினைவுகள் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
4: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
6: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 ஆண்டில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 25 தேதி வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401-403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
7: வேலை முடிஞ்சு கலப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா? அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா? அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு.

0: பிறகு வாகனம்
1: ஒன்று நிலவரம் ஆதரவு
2: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம் சுவையின் அற்புதம்
0: சுவையாக சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
4: உப்பு கருவாடு உறவச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
0: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொறிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொறிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொறிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சள் தூளையும் சேர்த்து பொறிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
1: House brand batter mix. பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. House brand batter mix. ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
5: இன்னும் கிளம்பலையா? பாரு என் முகப் பொலிவே இல்லாம இருக்கு. கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தன. முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் ஃபேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
6: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
5: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.

0: மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
0: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
0: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: டீ கடை, ஒரு சிப் நிறைய சிறப்பு.
3: தீபாவளி கொண்டாட்டுகள் களைகட்ட ஆரம்பிச்சிருக்காது. குறிப்பாக நித்யா என்ன சில தினங்கள்ல முறுக்கெல்லாம் சுட ஆரம்பிச்சிருக்காங்க சிங்கப்பூர்ல.
4: ஆமா,
3: அப்ப வந்து தீபாவளி உண்மையிலேயே இன்னும் களைகட்ட ஆரம்பிச்சிடும்னு சொல்லல இல்லையா?
4: வீட்டுல அந்த பலகாரங்கள்லாம் சுடும் போதுதான் விமலா அந்த ஒரு உணர்வே வரும்.
3: அதுவோ எடுக்காத சாப்பிடாத அப்படின்னு சொல்லும் போது அது திருடி சாப்பிடுற ஒரு சந்தோஷம் இருக்கே,
4: அது ஒரு சந்தோஷம் தான்.
3: எல்லாமே சின்ன குழந்தைகள் ஆயிருவோம்.
4: ஆமா ஆமா, அது உண்மைதான்.
3: நம்ம நேர்கள் பலரும் செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. யோகேஸ்வரி

0: என்னுடைய விருப்பம் தான். சோ இத நான் நோட் பண்ணிக்கிறேன். இன்னொன்னு வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா, வருஷம் வருஷம் நம்ம வந்து வீடு எங்களோட ஹால் வந்துட்டு நாங்க பெயிண்ட் மாத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா என்னுடைய பிள்ளைகள் முன்ன வந்துட்டு பெரியவர் வந்துட்டு அப்படியே ஃபுல்லா டிராயிங் பண்ணிட்டு இருந்தாரு, வால்ல வந்து ஆர்ட் வரைவாரு. அப்புறம் அவரு முடிச்சுட்டு ஓகே முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு நம்ம நினைச்ச டைம்ல பார்த்தா இப்ப அவங்க சிஸ்டர் வந்து டிக் டென் பண்ணிக்கிட்டாங்க. சோ நம்ம தான் தெரியுமே வீடு ஃபுல்லா அப்படி கலரா அப்படி ஸ்கிரிபிள் பண்ணி அப்படி இருக்கு வாலு. சார்ட் அடிக்கிறதுக்கு பதிலா வேற என்னதான் செய்யறது? வால் பேப்பர் போடுறதுக்கும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். இது எப்படிதான் செய்யறது, என்னதான் செய்யறதுன்னு நான் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன் விமலா. நித்யா முடிஞ்சா அதுக்கு ஒரு ஐடியா கொடுங்களேன்.
1: அதுக்கு சரியான ஆளுங்க இருக்காங்க நித்யா, சொல்லுங்க. வீட்டுல அவங்க என்ன பயன்படுத்துறாங்க, மார்க்கர்ஸா கிரேயோனா? அதெல்லாம் வந்து வாஷபிள், அதாவது எழுதுல நீங்க கழுவக்கூடிய அந்த மாதிரி வண்ணம் தீட்டும் பொருட்களை வாங்கி கொடுங்க. அல்லது உங்களுடைய அந்த வீட்டினுடைய அந்த சாயம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த வாஷபிள் பெயின்ஸ்னு சில இது இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க போய் தேடி பார்த்து நீங்க வாங்க, கவலைப்படாதீங்க. எவ்வளவு அதே பிரச்சனை தான், ஆனா ஒரு மாதிரி நம்ம வந்து பயமுறுத்திப்போம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிலாம் சொல்லி கொஞ்சம் நிறுத்தி வைப்போம். ஆனா பிள்ளைகள் அவங்களுடைய உள்ளக்குள்ள இருக்கிற கலைஞனை வெளியே கொண்டு வாங்கறதுக்கு நம்ம தானே உதவி செய்யணும்லா. ஆமா
2: யோகேஸ்வரி, உங்களுக்கு வந்து இந்த குறிப்பு உதவியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வாஷபிள் பெயிண்டா நீங்க சொன்னீங்க,
1: ஆமா
2: அந்த மாதிரி நீங்க பெயிண்ட் பண்ணீங்கன்னா, சாயம் பூசிட்டீங்கன்னா, இந்த வருஷம் கொஞ்சம் முதலீடு பண்ணிருங்க, அடுத்த வருஷத்துல அப்படியே தொடச்சு நீங்க எடுக்கலாம், கரையை கொஞ்சம் தொடச்சு எடுக்கலாம், முழுசா போகலன்னாலும் கொஞ்சம் போது போகும். என்ன பண்றது ரீதியா, எல்லா குழந்தைகளும்
1: செலவு பண்ணிதான் சில விஷயங்கள் செய்யணும்னா செஞ்சுதான் ஆகணும்
2: பாருங்க. அந்த மாதிரி வந்து சின்ன வயசுல கிறுக்கி கிறுக்கிதான் இப்ப நித்யா வந்து வரைஞ்சிட்டு இருக்காங்க.
1: ஆமா அதான் சொல்றேன், உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஓவிய கலைஞனை வாழ விடுங்கப்பா.
2: எங்க வாழ விடுங்க,
1: அங்க பாருங்க நம்மளுடைய ஒளி கூடத்துல அந்த சார் வந்து சும்மாதான் இருக்கு,
2: கிறுக்கி விடுங்க.
1: வந்து வரேன்
2: நந்தினி, வரங்க.
3: வணக்கம் நித்யா, வணக்கம் விமலா, நந்தினி பேசுறேன். ஓகே, எனக்கு இந்த வருஷம் வந்து தீபாவளி வந்து நான் பிளான் பண்ண ஆரம்பிச்சப்போ வந்து சரி இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், சிம்பிளா முடிச்சுக்குவோம்னு சொல்லிட்டு. எப்படி எவ்வளவு சிம்பிள்னா, நான் பிள்ளைங்களுக்கு வந்து பதிவு சுட்டுவோம் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் போக போக வந்து என்னன்னு நினைச்சேன்னா, சரி பிள்ளைங்களுக்கு பாவாடை தாவணி தைப்போம் அப்படின்ட்டு அதெல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன நினைச்சேன்னா, சரி 10 வருஷத்துக்கு அப்புறம் அதே கட்டணை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் வீட்டுலன்ட்டு கேட்டனை வந்து மாத்திட்டேன், அதாவது புதுசா ஆர்டர் கொடுத்தாச்சு. தீபாவளின்னா ஒரு புது ஒரு புத்துணர்ச்சி வேணும்ல, அப்படி சொல்லிதான் நான் வீட்டுல வந்து அந்த சேஞ்ச பண்ணேன். தேங்க்யூ லேடிஸ்,
2: நன்றி.
1: வீட்டுல இருக்கிற அந்த திரைச்சிலை இருக்கு இல்லையா, அதெல்லாம் மாத்தி அது வந்து உள்ளுக்குள்ள ஒரு வண்ணமும் வெளியில ஒரு வண்ணமும் சிலது இந்த லேஸ் கர்டன்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து மாட்டும் போதுதான் விமலா அந்த வரவேற்பு அறையில அப்படி பிரகாசமா ஜொலிக்கும் பாருங்க.
2: ஆமா, வங்கியில கணக்கு நல்லா நடனம் ஆடும், ஒரு ஒரு செட்டு வாங்கி தச்சு மாட்டுறதுக்குள்ள யமான இருக்கு
1: விமலா. அதுதான் விமலா தீபாவளி
2: அப்படின்றீங்க, அப்ப மாத்திருவோம், கொஞ்சம் காசு கொடுங்க நித்யா, போனஸ் இப்பதான் வந்துச்சு
1: யாருக்கு.
2: அதுல ஒரு விஷயம், பெரிய விஷயமோ பெரிய மாற்றமோ சின்ன மாற்றமோ, ஏதோ ஒரு சின்ன மாற்றத்தை இந்த தீபாவளியில உங்க வாழ்க்கையில் கொண்டு வர்றவங்க இல்ல, அல்லது ஒண்ணு முடியலையா, இருக்கிற சோஃபாவை இந்த பக்கம் இருக்கிறத அந்த பக்கமா மாத்தி வைங்க, இந்த பக்கம் இருக்கிற கட்டிடத்துக்கு அந்த பக்கமா போடுங்க,
1: அதேதான்.
2: இந்த மாதிரி மாற்றி அமைக்கிறது உங்க சிந்தனையில நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்.
1: சரி, எதையுமே சந்தோஷமா செய்யுங்க, அதுதான் முக்கியம், வருத்திக்கிட்டு செய்யாதீங்க.
2: ஆமா,
1: ஐயோ வீடெல்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தீபாவளி அன்னைக்கு நீங்க எல்லாம் சோர்ந்து காணக்கூடாது, காணப்படக்கூடாது,
2: அப்புறம் சுத்தம் பண்றேன்னு சண்டை போடக்கூடாது. வாங்க நித்யா, நம்ம சண்டை போடலாம், பாட்டு கேட்டு
1: வாங்க,
2: டீ கடையில பாருங்க அந்த பக்கம் கிளம்புற மாத்துவீங்க.

0: வணக்கம். மாலை மணி 6, மீடியா காப் ஒளி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூரில் சமூக மன்றங்கள் தகுதி பெறும் சிங்கப்பூரர்களுக்கு N95 முகக்கவசங்களை விநியோகிக்க தொடங்குகின்றன. சில்லறை விற்பனையாளர்களின் கிடங்குகளிலும் அரசாங்க சேமிப்புகளிலும் போதுமான N95 முகக்கவசங்கள் இருப்பதாக தேசிய சுற்றுப்புற அமைப்பு சொன்னது. 1 மணி நேர PM2.5 அளவு அதிகரித்தது அதற்கு காரணம். 5 மணி நிலவரப்படி 1 மணி நேரத்திற்கான PM2.5 அளவு மேற்கில் 234 பதிவானது. முன்னதாக பிற்பகல் 3 மணிக்கு அந்த இடத்தில் அது 288 பதிவானது. 5 மணி நிலவரப்படி 24 மணி நேரத்திற்கான காற்று தூய்மை கேட்டு குறியீடு 121-175 இடைப்பட்டுள்ளது. PM2.5 அளவு அதிகமாக இருப்பதால் சில விளையாட்டு வசதிகள் முன்னெச்சரிக்கையாக மூடப்பட்டன. சிங்கப்பூர் AI சார்ந்த இணைய மிரட்டல்களை கையாள ஒரு பணிக்குழுவை அமைத்திருக்கிறது. நிபுணர்கள், தொழில்துறை தலைவர்கள் ஆகிய சுமார் 20 பேர் அதில் உள்ளனர். அவர்கள் தொலைத்தொடர்பு, ஊடகம், இணைய பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளைச் சேர்ந்தவர்கள். தகவல் தொடர்பு ஊடக மேம்பாட்டு ஆணையம் அதனை தெரிவித்தது. பணிக்குழு 3 அம்சங்களில் கவனம் செலுத்தும். AI தொழில்நுட்பம் சார்ந்த இணைய மிரட்டல்களை இன்னும் வேகமாக கையாள்வது, முக்கிய கட்டமைப்புகளை பலப்படுத்துவது, துறைகளுக்கு இடையே தகவல்களை பரிமாறிக்கொள்வது ஆகியவை அவை. பணிக்குழு அடுத்த ஆண்டின் முதல் பாதியில் ஓர் அறிக்கையை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் நடைமுறைக்கேற்ற வழிகாட்டிகளும் சிறந்த நடவடிக்கைகளும் இடம்பெற்றிருக்கும். சிங்கப்பூர் தென்கிழக்காசியாவிலேயே எத்தனால் பங்கரிங் முறையை மேற்கொள்ளும் முதல் நாடாக திகழவிருக்கிறது. எத்தனால் பங்கரிங் என்பது கப்பல்களுக்கு திரவ எத்தனால் எரிபொருளை விநியோகிக்கும் நடைமுறை. அது இந்த வாரம் பசிர்பஞ்சாங் முனையத்தில் செயல்படுத்தப்படும். சுற்றுப்புறத்திற்கு உகந்த எரிபொருள் தெரிவுகளை அதிகரிக்கும் ஒரு முயற்சி இது. கப்பல்களில் சரக்குகள் ஏற்றி இறக்கப்படும் அதே நேரத்தில் எத்தனால் எரிபொருள் விநியோகமும் இடம்பெறும். சிங்கப்பூர் தற்போது மெத்தனால் எரிபொருள் விநியோகத்திற்கு தரநிலைகளை கொண்டுள்ளது. எத்தனால் எரிபொருளுக்கு ஏற்ப அவற்றை மாற்றிக்கொள்ளலாமா என்பதும் சோதிக்கப்படும். சிங்கப்பூர் அம்மோனியா எரிபொருள் விநியோகத்திற்கும் புதிய தரநிலைகளை அறிமுகம் செய்துள்ளது. எதிர்காலத்தில் எந்த எரிபொருள் முக்கியமானதாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. எனவே கடல்துறையில் பலதரப்பட்ட எரிபொருள்களை பாதுகாப்பாகவும் அதிக அளவிலும் பயன்படுத்த முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. உம்ரா பயணம் மேற்கொள்ள திட்டமிடும் சிங்கப்பூரர்கள் சவுதி அரேபியாவுக்கான பயணத்தை தள்ளி வைப்பது குறித்து யோசிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். கடந்த சுமார் 1 வாரமாக மன்னர் காலித் அனைத்துலக விமான நிலையம் உட்பட சவுதி அரேபியாவின் பல இடங்கள் தாக்கப்பட்டன. சவுதி அரேபியா செல்வதை தவிர்க்குமாறு சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சு முன்னதாக கூறியிருந்தது. முயிஸ் எனும் இஸ்லாமிய சமய மன்றம் உம்ரா பயணங்களை ஏற்பாடு செய்யும் நிறுவனங்கள் விவரங்களை தெளிவாக யாத்ரீகர்களுக்கு எடுத்துச் சொல்லுமாறு கேட்டுக்கொண்டது. கூடுமானவரை பயணத்தை வேறொரு தேதிக்கு மாற்றி வைக்க உதவுமாறும் வலியுறுத்தப்பட்டது. வெளியுறவு அமைச்சின் பயண ஆலோசனைக்கேற்ப பயணங்களை திட்டமிடுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. சவுதி அரேபியாவில் தற்போதிருக்கும் சிங்கப்பூரர்கள் நிதானமாக உள்ளூர் அதிகாரிகளும் சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சும் வழங்கும் ஆலோசனைகளை பின்பற்றி நடந்து கொள்ளுமாறு வலியுறுத்தப்படுகிறது. அமைச்சின் இணையதளத்தில் பதிந்து கொள்ளவும் பரிந்துரைக்கப்படுகிறது. இதற்கிடையே உம்ரா புனித யாத்திரைக்காக சவுதி அரேபியா சென்றிருக்கும் திருவாட்டி நர்கீஸ் பான் தமது அனுபவத்தை பகிர்கிறார்.
1: அக்டோபர் 12 நாங்கள் கத்தார் ஏர்வேஸ் ஃப்ளைட் எடுத்து தோஹாவில் ட்ரான்சிட் ஆகி மதீனாவுக்கு வந்தோம். பிளான் பண்ண மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் மக்கா கிளம்புறோம். இது வரைக்கும் வந்து ஒரு மாற்றங்களோ இல்லை, எங்கள் ஏஜனும் எதுவும் சொல்லலை, சேஃபாக இருக்கிறோம் இப்போதைக்கு. நாங்கள் 27ஆம் தேதி எங்களுக்கு ஃப்ளைட்டு, ஜெட்டா ஏர்போர்ட்லேருந்து டோஹாவுக்கு போய் டோஹாலேருந்து சிங்கப்பூருக்கு வரணும். யோசனையாக இருக்குது, ஏதாச்சும் தடங்கள் இருக்குமா, இல்லை ஃப்ளைட்டு மாற்றி போடுவாங்களா, இல்லை ஃப்ளைட்டு ஸ்டாப் பண்ணுவாங்களான்னு சண்டைன்னு கேள்விப்பட்டு என் பிள்ளைகள் எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் ஃபோன் அடித்து, சேஃபாக இருக்கிறங்களா, தடையின்றி போய் சேர்ந்துட்டங்களா, நிலைமை எப்படி இருக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு தடவை யாராச்சும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க.
0: தற்போது இருக்கும் இடத்தில் அனைத்தும் சீராக இருப்பதாக திருவாட்டி நர்கேஸ்வான் கூறினார். சிங்கப்பூரின் அடிப்படை பணவீக்கம் அடுத்த சில காலாண்டுகளுக்கு உயர்ந்திருக்கும் என்று சிங்கப்பூர் நாணய வாரியம் எதிர்பார்க்கிறது. அடுத்த ஆண்டின் பிற்பாதியில் அது தணியும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் பொருளாதாரம் இந்த ஆண்டு தொடர்ந்து 3வது வருடமாய் வழக்கத்தை விட அதிக வளர்ச்சி காணும் என்றும் வாரியத்தின் அண்மை ஆய்வு கூறுகிறது. இந்த ஆண்டு சிங்கப்பூரின் பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில்நுட்பத் துறைகள் முக்கிய பங்காற்றியுள்ளன. ஆனால் AI முதலீடுகள் குறைந்தால் உற்பத்தி துறை பாதிக்கப்படலாம். AI துறையின் வளர்ச்சி அடுத்த ஆண்டு மிதமாக இருக்கும் என்று வாரியம் எதிர்பார்க்கிறது. இருப்பினும் பொருள்களுக்கான தேவை தொடர்வதால் உற்பத்தி அதிகரிக்கிறது. அதனால் உடனடியாக பெரிய பாதிப்பு இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது. எரிசக்தி, உணவு விலை காரணமாக அடிப்படை பணவீக்கம் வரும் மாதங்களில் உயர்ந்திருக்கும். உயரும் செலவையும் விநியோக இடையூறுகளையும் சமாளிக்க நிறுவனங்களும் முன்பை விட தயாராயிருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
1: பக்கத்து கிளாஸ் தான்
2: மஜா பண்ணிட்டான்ப்பா.
1: அப்படியா?
2: டேய் உங்களே மடா,

0: என்ன மச்சான் பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க?
1: டேய் நம்ம பிரவீன் பையன் கவி டைட்டானா?
0: இவனுக்கு பொண்ணா? சும்மாவே ரொம்ப ஆடுவான். எப்பட்ரா

0: அதெல்லாம் ஒரு உணர்வு இல்ல, உயர்நிலை பள்ளி அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்களே இந்த பப்பி லவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா,
1: அது உண்மைதான்.
0: சொல்லும் போது இந்த மாதிரி
1: இப்ப எல்லாம் காண்டாமிருகம் மாதிரிதான் இருக்கலாம்.
0: எது
1: இல்ல பப்பி லவ்
0: யாரை பார்த்துட்டு காண்டாமிருகம் சொல்றீங்க?
1: இல்ல பொதுவா சொன்னேன்,
0: சரி இல்ல இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்ல. அவங்கெல்லாம் வேற மாதிரி வேற வேற விஷயங்கள், உலக அமைதி மனநலம் அப்படின்னு சொல்லிட்டு மும்முரமா அவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க.
1: இந்த காலத்து பிள்ளைங்களா உஷார் தான், தெளிவா இருக்காங்க. நாம தான் ரொம்ப குழம்பி இருந்தோம். இந்த காலத்து பிள்ளைங்க நல்லா தெளிவா இருக்காங்க.
0: சரி சரி,
1: இப்ப நல்லா இளையராஜ பாட்டு கேட்டனால வந்தவனே
0: எது சரி காத்திருக்கும் பாடல்களையும்
2: முன்னாட்டு
1: சொல்லுங்க.
2: கல்லாத கல
0: இப்படி இந்த ரகத்துல பாடல்கள் இருக்கின்றன. அப்புறம் நான் வேறொரு ரகம்
3: காமிக்கிறேன்.
0: வழியாக கொண்டாட்ட உணர்வை கொண்டு வர போறோம் டீ கடையில.
1: ஆமா, அது மட்டும் இல்லாம இன்றைக்கு புதிய ஒரு அவதாரத்துல குதிக்க போறாங்க நம்மளுடைய நித்யா. குறிப்புகளும் காத்துட்டே இருக்கு, அதனால வானொலி பக்கம் இணைஞ்சிருக்கு.
0: ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வி, சுவாரஸ்யமான
1: சொல்றோம்,
0: உண்மையாகவே இருக்கும். நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு
1: பாக்குறேன்.
0: வேகமூட்டமாக இருக்கும், வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும்
1: இடைப்பட்டிருக்கும். சிங்கப்பூரின் பிஎஸ்ஆ எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு மாலை மணி 6:11 நிலவரப்படி பார்க்கும் பொழுது வடக்கு பகுதியில 111, மேற்குல 257, மத்திய பகுதியில 226,
0: தெற்கு பகுதியில 148 ஆகவும் கிழக்கு பகுதியில 190 ஆகவும் பதிவாகி இருக்குங்க.
4: வானிலை நிலவரம் ஆதரவு
5: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னிராய்ஸ்.
6: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
7: ஆமா,
6: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
7: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
6: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
5: பாரம்பரிய சுவை குறைந்த விலை, அதுக்கு மெட்ராஸ் காபி ஹவுஸ் தான். காலையில சுட சுட சிற்றுண்டி, மத்தியானம் சுவையான சாப்பாடு, காரோ இருப்பு எல்லாமே சிறப்பு. மெட்ராஸ் காபி ஹவுஸ் சிங்கப்பூர்ல 8 கிளைகள். தேக்கா தீபாவளி சந்தையில அக்டோபர் 10 முதல் நவம்பர் 8 வரை. கடையின் 29-30 ஜெக்சலாம் எக்ஸ்போவில் அக்டோபர் 16 முதல் 25 வரை. கடையின் 143. ஒரு முறை சுவைத்தால் மீண்டும் மீண்டும் வரவேற்கும் மெட்ராஸ் காபி ஹவுஸ், 8196-48-06.
8: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை.

0: செயல்பாட்டு ஆதரவு.
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் பில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையன் சன்ஸ்.
2: வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இரண்டு மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலையை கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை முழுமையாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு முக்கியமான வளையலை மையமா வச்சு அதை சுற்றி எளிமையான வளையல்களை சேர்த்து பாருங்க. கையில எந்த எண்ணிக்கையில வளையல்கள் இருக்குது என்பது முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி நம்ம அணியிறோம், எந்த வரிசையில எப்படி அதை அடுக்கி நம்ம அணியிறோம் என்பதுலதான் அந்த முழு அழகே இருக்குது. அதோட தினமும் நீங்க அணியும் தங்க நகை அதிக வேலைப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மெலிதான சங்கிலி, சிறிய காதணி, எளிய வளையல், இவை போதுமானது. எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க அழகா எளிதா அணிந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
0: ஒரு சிறப்பு

0: பொத்தானி அழுத்தவா?
1: அழுத்துங்க. பெரிய சவால் விட்டுருந்தீங்க, பதில கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு பாக்குறேன். முதல் குறிப்பு, நான் ஒரு விலங்கு சரியா, என்னுடைய உயிரினத்துல நான் தான் முதன் முதலாக செயற்கை வழியாக உருவாக்கப்பட்டேன், ஆர்டிபிஷியலி இன்குபேட்டட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிதான் என்ன உருவாக்கி இருந்தாங்க விமலா. ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு பூங்காவில என்ன பராமரிச்சுக்கிட்டு வந்தாங்க. 1989 எனக்கு 4 வயசு இருக்கும். நான் வளர்ந்துட்டு வந்த பராமரிச்சுக்கிட்டு வந்த அந்த பூங்காக்கு பக்கத்துல ஒரு பாலர் பள்ளி இருந்தது. இதுதான் இரண்டாவது குறிப்பு. ஒவ்வொரு நாளும் 800 மீட்டர் பயணம் செஞ்சு அந்த பாலர் பள்ளிக்குள்ள போய் அங்கிருக்கும் பிள்ளைகளோட சேர்ந்து நான் கண்ணாமூச்சி ஆட்டெல்லாம் விளையாடுவேன். அப்புறம் அவங்களுடைய இசை பாடத்தின் போது அவங்க கூட பக்கத்துல இருந்து நானும் இசையை கேட்டு அங்கே சுத்தி சுத்தி வருவேன்.
0: இசை பிரிய
1: ஆசிரியர்களும் எனக்காக இந்த பியானோ வழியாக இசையெல்லாம் வந்து அவங்க அமைச்சு எனக்கு வந்து என்ன சந்தோஷப்படுத்துவாங்க சரிங்களா. அங்க இருக்கும் பிள்ளைகள் எனக்கு கட்டாக்கூன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க.
0: என்னது
1: கட்டா குஸ்தியில கட்டாக்கூன்?
0: கட்டாக்கூன்.
1: என்னுடைய கதை, இதுதான் மூன்றாவது குறிப்பு. என்னுடைய கதை பல பேருக்கு வந்து ஒரு உந்துதலாக இருந்தது. அதனால என்ன ஒரு சுயசரிதி, என்னுடைய கதை வந்து சுயசரிதியா மாற்றி அதன் பிறகு ஒரு அனிமே படத்தை உருவாக்கி இருந்தாங்க.
0: வாவ், சத்தியமா என்னன்னு தெரியல.
1: நான் காலமான பிறகு 2008 எனக்கு ஒரு செலை வச்சாங்க விமலா. அந்த பாலர் பள்ளி எங்க இருந்ததோ அங்க எனக்கு வந்து செலை வச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த பாலர் பள்ளியில இருக்கும் பிள்ளைகள் ஆசிரியர்கள் என்ன அவங்க வந்து மறக்க முடியல. நான் யார்
0: மறக்க முடியாத உயிரினமாக இன்று அவதரித்திருக்கும் நித்யாக்கு உள்ள யாருக்காங்க என்பதை கண்டுபிடிச்சு பதில் சொல்லுங்க. 9

0: கடற்கரை பக்கமாக வாங்க வாங்க அப்படின்னு அடைக்கிறோம்.
1: வாங்க வாங்க, இந்த நேரத்துல பயணம் செய்து கொண்டிருப்பவர்களுக்காக
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து நேர்ந்திருக்குங்க. ஆர்ச்சர்ட் பிராஸ் பாசாவை நோக்கி செல்லும் நேப்பியர் ரோட், ஆர்ச்சர்ட் ரோடுக்கு முன்பாக முதல் தடத்தில் விபத்து நேர்ந்திருக்கு.
1: உள்ளே நோக்கி செல்லும் பிகே மண்டை சாலைக்கு அருகில் விபத்து ஏற்பட்டிருக்கு. மூன்றாம் தடத்தை தவிர்த்து விடுங்க.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
5: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ண பறிக்குது.
6: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கட மாலைனா கண்ண பறிக்கத்தான் செய்யும்.
5: நினைச்சேன் நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
6: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை. 1 கேம்பல் லேன்.

0: தள்ளுபடி 10 முதல் 70 விழுக்காடு வரை உங்கள் ஹனிஃபாவில்.
1: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு காத்திருக்கின்றன. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 முதல் 25 வரை சன்ஜெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: இன்று அக்டோபர் 14 ஒரு அமெரிக்க டாலர் 1.28
4: 1.43
3: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.69
4: ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 89
3: 100 இந்திய ரூபாய் 1.32
4: அதுவே 100 இலங்கை ரூபாய் 39
3: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3.19.
5: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், World's favorite jeweler.

0: திரையில இருந்து எஸ் தமிழ் அவருடைய இசையில அவரே பாடியிருக்காரு. அந்த பாடல் நம்ம
1: கேட்டோம். சிம்பு பாடின மாதிரி இருந்துச்சு எனக்கு குரல கேட்கும் போது.
0: எல்லாரும் அவர மாதிரி தான் பாடணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா முடியுமா?
1: இல்லப்பா.
0: ஆனா சிம்புன்னு சொல்லிட்டீங்க பாத்தீங்களா, அழகா ஒரு பாடல் வந்து விழுந்திருக்கு. பாடல் என்ன கொஞ்ச நேரத்துல, அதற்கு முன்பாக
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
3: உன்னதம் சுவையின் அற்புதம்.
4: திடீர்னு வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்துட்டாங்க, சாப்பாடுல முடிஞ்சிருச்சு, இறால் மட்டும் குளிர்பதன பெட்டியில இருக்குன்னா டக்குன்னு சமைச்சாசத்து அந்த இறால வச்சு என்ன சமையல் செய்யலாம் தெரியுமா? காரமான இறால் பிரட்டல், அதுவும் தேங்காய் பால சமைக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை சொல்றேன் கேளுங்க. நான் இருக்கிறேன் இறால் சுத்தப்படுத்துறது, அதோட 2 தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய், அதோட 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் வெட்டிக்கொள்ளுங்க, 1 தக்காளி அதை வெட்டிக்கொள்ளுங்க, 3 பூண்டு அதை நல்லா மசித்துக் கொள்ளுங்க, 1 பட்டை, அதோடு கருவேப்பிலை, 60 மில்லிகிராம் தேங்காய் பால், கொஞ்சம் தண்ணீர், மஞ்சத்தூள் 1/2 தேக்கரண்டி, 1/2 தேக்கரண்டி மீன் மசாலை தூள், 1 தேக்கரண்டி மிளகாய் தூள், கொஞ்சம் புளி, குறுமிளகு, காரத்துக்கு ஏற்ற வகையில 1/2 எலுமிச்சைக்காய். இவைதாங்க காரமான இறால், அதுவும் தேங்காய் பால சமைக்க தேவையான பொருட்கள். இப்ப வாங்க செய்முறையை தெரிஞ்சுக்கலாம். தொடக்கமாக கடாயில தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதுல காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இவற்றை நல்லா பொரித்துக் கொள்ளுங்க. அது ஆறின பிறகு ஒரு சப்பல லேசா அரைத்துக் கொள்ளுங்க, அது ஒரு பக்கமா வச்சிருங்க. பிறகு மீண்டும் அதே கடாயில தேங்காய் எண்ணெய் ஊற்றி பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், லவங்கப்பட்டை இவெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுங்க. இவையெல்லாம் பொன்னிற மானிதோட வெட்டி வச்சிருக்கும் பூண்டு, அதோட தக்காளி இவற்றெல்லாம் சேர்த்து 1-2 to 3 நிமிஷம் நல்லா வதக்கி கொள்ளுங்க. சாந்து போல கொஞ்சம் நல்லா திரண்டு வரும்போது அதுல கொஞ்சம் தண்ணீரை விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுல மஞ்சத்தூள், மீன் மசாலை தூள், மிளகாய் தூள் இவற்றை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதுல 60 மில்லிகிராம் தேங்காய் பாலை சேர்த்து கொள்ளுங்க. நல்லா கொதி வரும்பொழுது அதுல சுத்தப்படுத்தி வைத்திருக்கும் இறால சேர்த்து கொதிக்க விடுங்க. ஏற்குறைய 3-4 நிமிடங்கள்ல இறால் நல்லா கொதிச்சு வரும்போது அதுல குறுமிளக தூவி, அதோட ஏற்கனவே அரைத்து வைத்திருக்கும் கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் கலவைய சேர்த்து தூவி இறக்குனீங்கன்னா ருசியான காரமான ஓஹோன்னு சொல்லக்கூடிய காரமான இறால் பிரட்டல் தயார். தரமான பஞ்சு போன்ற நறுமணம் உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.

0: போக்குவரத்து
1: நிலவரம் ஆதரவு
2: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம் சுவையின் அற்புதம்.
3: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
4: ஆமா,
3: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
4: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
3: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
5: முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20 ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300 மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள். துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 பவங்கர் 3 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
6: New Watchil Star Premier Plus ஒளி வழிகளில் Premier League ஆட்டங்கள் மீண்டும் தொடங்க இருக்கின்றன. பிரபல குழுக்கள் போட்டியிட இருக்கின்றன. அனைத்து ஆட்டங்களையும் New Watchil நேரடியாக பார்த்து மகிழுங்கள். Premier Plus மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம் அல்லது Sports Plus Premier Plus பண்டல் என உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். New Watchil Star Premier Plus க்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செலுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
0: ஒரு சிப் நிறைய சிறப்பு. ஜப்பான் சிலை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருது ஹச்சிகோ, நாய்க்குட்டியின் சிலை.
7: அத பத்தி தான் நான் யோசிச்சேன். அந்த நாய்க்குட்டி இல்லையா?
0: இல்ல நாய்க்குட்டி இல்ல, நான் வேறே.
7: அப்படியா?
0: ஆமா, அதனாலதான் விமலா நான் ஒவ்வொரு நாளும் எப்படி பயணம் செஞ்சேன் அப்படின்னு நான் சொல்லலே.
7: உண்மைதான், உண்மைதான். இருந்தாலும்

0: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாயா லுகாஸில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
1: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
0: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாயா லுகாஸில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாயா லுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
2: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்தேன்.
4: ஆஹா, சம்ம வாசனை! அட்டாங்க அம்மா. எங்க
3: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
5: ஆர்கேஜி நெய், சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
6: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
6: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68 வெள்ளி 95.

0: காசுதா?
1: கை தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வரும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துடை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
0: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோல் என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
3: அலை கடல திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
4: பாத்தீங்களா, ஓடி போயிட்டாங்க, நீங்களும்
5: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்கதான் வந்தாகணும்.
6: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்கதான் வருவீங்கன்னு.
7: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
6: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
2: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு.
1: அடுத்ததாக பிள்ளைகள் அங்கிருக்கும் மாணவர்கள் எனக்கு கட்டாக்குன் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில என்னை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க, அப்படி சொயின்னு வருவேன் பாருங்க பள்ளிக்கூடத்துக்கு. அப்படி எல்லாருக்குமே மகிழ்ச்சி ஆயிரும், யாருக்குமே தொந்தரவு கொடுக்க மாட்டேன். ஆமா, 2008 எனக்கு வந்து ஒரு 23-27 இருக்கும் போது காலமாயிட்டேன். என்னுடைய கதையை வந்து அதன் பிறகு சுயசரிதையா ஆக்குனாங்க, அனிமே படமாக்க, அப்புறம் அந்த கேலி சித்திரமாக அவங்க வந்து உருவாக்கி இருந்தாங்க. எனக்கு ஒரு சிலையும் வச்சிருந்தாங்க.
8: அந்த சிலை வடித்தால் அந்த சின்ன பெண்ணுக்கு யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? சரியான பதில் சொல்லிருக்காங்க முதல் நேயராக
1: சாமுவேல். எப்போதும் போல முதல் நேயராக அசத்தி இருக்காரு, குரல் பதிவு அனுப்பியிருக்காரு.
9: வணக்கம் விமலா, நித்யா. நீங்கள் குறிப்பிடும் அந்த உயிரினம் பெலிகன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். யாருமே பயப்பட மாட்டாங்க, யாருக்குமே தொந்தரவு கொடுத்ததில்லை, யாரையும் வந்து ஒரு மாதிரி கடிச்சோ எதுவும் அது செஞ்சதே இல்லை. அதுக்குள்ள அது வந்து ஒரு பெலிகன் பறவையா இருந்தாலும் கூட ஒரு மனிதனுடைய அந்த சோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஜீவன் உள்ள வாழ்ந்துட்டு இருக்குன்னு
8: நினைக்கிறோம். அதுவும் எல்லா உயிரினத்துக்கும் அந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது சந்தோஷம் இருக்கும், அது ரொம்ப அழகா பார்த்துப்பாங்க. ஆமா, வந்து இந்த பள்ளி கொடுத்து போனது அந்த குழந்தைகளை பார்க்கணும் என்பதற்காக தான் தெரியுது. அழகான ஒரு கதை அமைஞ்சிருக்கு. பாருங்க, நம்ம நேர்களும் இன்று ராத்திரி அல்லது இப்பே கூகுள்லாம் செய்து இந்த பெலிகன் பறவை யார் அப்படின்னு கூகுள்
1: கண்டிப்பா அந்த லிங்க் உங்களுக்கு வேணும்னா பகிர்ந்து கொள்ள. நித்யா விம்லா நாங்க ரெண்டு பேரும் காத்துட்டு இருக்கோம்.
8: இது
1: டீ கடை.

0: கட்டாய விலை வழங்கியோர்.
1: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ்ட் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ்ட் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ்ட் பன்னீர், மில்கி மிஸ்ட் தயிர்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங். வணக்கம். இரவு மணி 7, மீடியா கோப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூரில் சமூக மன்றங்கள் தகுதி பெறும் சிங்கப்பூரர்களுக்கு N95 முகக்கவசங்களை விநியோகிக்க தொடங்குகின்றன. ஒரு மணி நேர PM2.5 அளவு அதிகரித்தது அதற்கு காரணம். 6 மணி நிலவரப்படி ஒரு மணி நேரத்திற்கான PM2.5 அளவு ஆக அதிகமாக மேற்கில் 257 பதிவானது. முன்னதாக பிற்பகல் 3 மணிக்கு அது மேற்கு வட்டாரத்தில் 288 பதிவானது. 6 மணி நிலவரப்படி 24 மணி நேரத்திற்கான காற்று தூய்மைக்கேட்டு குறியீடு 124 182 இடைப்பட்டுள்ளது. PM2.5 அளவு அதிகமாக இருப்பதால் சில விளையாட்டு வசதிகள் முன்னெச்சரிக்கையாக மூடப்பட்டன. சிங்கப்பூரில் போதுமான அளவு N95 முகக்கவசங்கள் இருப்பதாக தேசிய சுற்றுப்புற அமைப்பு கூறியுள்ளது. முகக்கவசங்களுக்கான தேவை அதிகரித்துள்ளதால் சில்லறை கடைகள் சிலவற்றில் தற்காலிகமாக இருப்பு இல்லை என்று அது சொன்னது. புகை மூட்டத்துக்கான பணிக்குழு கடைக்காரர்களுடன் பணியாற்றுவதாக அமைப்பு கூறியது. சிங்கப்பூரும் Anthropic நிறுவனமும் AI ஒத்துழைப்பு ஒப்பந்தம் செய்துள்ளன. பாதுகாப்பு அம்சங்களில் நிறுவனம் அரசாங்கத்துடன் எவ்வாறு பணியாற்றலாம் என்பது ஒப்பந்தத்தில் இடம்பெறும். செயல்பாடுகளில் தொழில்நுட்பத்தை இணைப்பது, அதன் தாக்கம் உள்ளிட்ட விவகாரங்களும் அதில் அடங்கும். இந்நிலையில் Anthropic நிறுவனம் சிங்கப்பூரில் அலுவலகத்தையும் திறந்திருக்கிறது. நிறுவனத்தின் இணைய பக்கத்தில் தற்போது 12 வேலைவாய்ப்புகள் உள்ளன. சிங்கப்பூர் AI சார்ந்த இணைய மிரட்டல்களை கையாள ஒரு பணிக்குழுவை அமைத்திருக்கிறது. நிபுணர்கள், தொழில்துறை தலைவர்கள் ஆகிய சுமார் 20 பேர் அதில் உள்ளனர். அவர்கள் தொலைத்தொடர்பு, ஊடகம், இணைய பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளைச் சேர்ந்தவர்கள். தகவல் தொடர்பு ஊடக மேம்பாட்டு ஆணையம் அதனை தெரிவித்தது. பணிக்குழு 3 அம்சங்களில் கவனம் செலுத்தும். AI தொழில்நுட்பம் சார்ந்த இணைய மிரட்டல்களை இன்னும் வேகமாக கையாள்வது, முக்கிய கட்டமைப்புகளை பலப்படுத்துவது, துறைகளுக்கு இடையே தகவல்களை பரிமாறிக்கொள்வது ஆகியவை அவை. பணிக்குழு அடுத்த ஆண்டின் முதல் பாதியில் ஓர் அறிக்கையை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் நடைமுறைக்கேற்ற வழிகாட்டிகளும் சிறந்த நடவடிக்கைகளும் இடம்பெற்றிருக்கும். சிங்கப்பூர் தென்கிழக்கு ஆசியாவிலேயே எத்தனால் பங்கரிங் முறையை மேற்கொள்ளும் முதல் நாடாக திகழவிருக்கிறது. எத்தனால் பங்கரிங் என்பது கப்பல்களுக்கு திரவ எத்தனால் எரிபொருளை விநியோகிக்கும் நடைமுறை. அது இந்த வாரம் பசிர் பஞ்சாங் முனையத்தில் செயல்படுத்தப்படும். சுற்றுப்புறத்திற்கு உகந்த எரிபொருள் தெரிவுகளை அதிகரிக்கும் ஒரு முயற்சி இது. கப்பல்களில் சரக்குகள் ஏற்றி இறக்கப்படும் அதே நேரத்தில் எத்தனால் எரிபொருள் விநியோகமும் இடம்பெறும். சிங்கப்பூர் தற்போது மெத்தனால் எரிபொருள் விநியோகத்திற்கு தரநிலைகளை கொண்டுள்ளது. எத்தனால் எரிபொருளுக்கு ஏற்ப அவற்றை மாற்றிக்கொள்ளலாமா என்பதும் சோதிக்கப்படும். சிங்கப்பூர் அமோனியா எரிபொருள் விநியோகத்திற்கும் புதிய தரநிலைகளை அறிமுகம் செய்துள்ளது. எதிர்காலத்தில் எந்த எரிபொருள் முக்கியமானதாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. எனவே கடல்துறையில் பலதரப்பட்ட எரிபொருள்களை பாதுகாப்பாகவும் அதிக அளவிலும் பயன்படுத்த முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. உம்ரா பயணம் மேற்கொள்ள திட்டமிடும் சிங்கப்பூரர்கள் சவுதி அரேபியாவுக்கான பயணத்தை தள்ளி வைப்பது குறித்து யோசிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். கடந்த சுமார் 1 வாரமாக மன்னர் காலித் அனைத்துலக விமான நிலையம் உட்பட சவுதி அரேபியாவின் பல இடங்கள் தாக்கப்பட்டன. சவுதி அரேபியா செல்வதை தவிர்க்குமாறு சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சு முன்னதாக கூறியிருந்தது. முயேஸ் எனும் இஸ்லாமிய சமய மன்றம் உம்ரா பயணங்களை ஏற்பாடு செய்யும் நிறுவனங்கள் விவரங்களை தெளிவாக யாத்ரீகர்களுக்கு எடுத்துச் சொல்லுமாறு கேட்டுக்கொண்டது. கூடுமானவரை பயணத்தை வேறொரு தேதிக்கு மாற்றி வைக்க உதவுமாறும் வலியுறுத்தப்பட்டது. வெளியுறவு அமைச்சின் பயண ஆலோசனைக்கேற்ப பயணங்களை திட்டமிடுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. சவுதி அரேபியாவில் தற்போதிருக்கும் சிங்கப்பூரர்கள் நிதானமாக உள்ளூர் அதிகாரிகளும் சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சும் வழங்கும் ஆலோசனைகளை பின்பற்றி நடந்து கொள்ளுமாறு வலியுறுத்தப்படுகிறது. அமைச்சின் இணையதளத்தில் பதிந்து கொள்ளவும் பரிந்துரைக்கப்படுகிறது. இதற்கிடையே உம்ரா புனித யாத்திரைக்காக சவுதி அரேபியா சென்றிருக்கும் திருவாட்டி நர்கீஸ் பான் தமது அனுபவத்தை பகிர்கிறார்.
2: அக்டோபர் 12 தேதி நாங்கள் கத்தார் ஏர்வேஸ் ஃப்ளைட் எடுத்து தோஹாவில் ட்ரான்சிட் ஆகி மதீனாவுக்கு வந்தோம். பிளான் பண்ண மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் மக்கா கிளம்புறோம். இது வரைக்கும் எந்த ஒரு மாற்றங்களோ இல்லை, எங்கள் ஏஜனும் எதுவும் சொல்லலை, சேஃபாக இருக்கிறோம் இப்போதைக்கு. நாங்கள் 27 எங்களுக்கு ஃப்ளைட்டு ஜெட்டா ஏர்போர்ட்லேருந்து டோஹாவுக்கு போய் டோஹாலேருந்து சிங்கப்பூருக்கு வரணும். யோசனையாக இருக்குது, ஏதாச்சும் தடங்கள் இருக்குமா, இல்லை ஃப்ளைட்டு மாற்றி போடுவாங்களா, இல்லை ஃப்ளைட்டை ஸ்டாப் பண்ணுவாங்களான்னு சண்டைன்னு கேள்விப்பட்டு என் பிள்ளைகள் எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் ஃபோன் அடித்து சேஃபாக இருக்கிறங்களா, தடையின்றி போய் சேர்ந்துட்டங்களா, நிலைமை எப்படி இருக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு தடவை யாராச்சும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க.
1: தற்போது இருக்கும் இடத்தில் அனைத்தும் சீராக இருப்பதாக திருவாட்டி நர்கீஸ்வான் கூறினார்.
3: சொல்லும் பொருளும் நெக்லிஜென்ஸ், அலட்சியம். கட்டடங்களின் தீ பாதுகாப்பு விதிமுறைகளில் அலட்சியமாக நடந்து கொள்ளும் நிறுவனங்கள் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும். நெக்லிஜென்ஸ், அலட்சியம்.
1: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
5: மாலை 4 முதல் 8 வரை டீ கடை ஆதரவு.

0: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கலை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 ஃபோயர் 3 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை, 60% இலவசம்.
1: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
2: ஆமா,
1: நகைகளை வாங்கும் போது 40% விழுக்காடு வரை தள்ளுபடியா?
2: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
1: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
3: தொலைக்காட்சி, வானொலி,
4: அடடா,
3: மின்னிலக்கம்,
4: பிரமாதம். ஆனா என்னோட வியாபாரம் சின்னது.
3: அது போதும்.
5: உங்க வியாபாரத்தோட அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்க மீடியாகாப் வழங்குகிற நம்பகமான தொலைக்காட்சி, வானொலி, மின்னிலக்கம் ஆகிய தளங்களின் மூலம் பயன்பெறுங்க.
3: ஆரம்பிக்க நீங்க தயாரா?
5: சிறந்த வளர்ச்சிக்கு பெரிய பிராண்டாக இருக்க அவசியம் இல்லை. மீடியாகாப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க. 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/readysetgrow.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும்
7: இடம்பெறுகின்றது உங்க அபிமான டீ கடை.
8: ஆமா விமலா,
7: டீ மட்டும் இல்லைங்க,
8: சுட சுட பாடல்களும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. புதிய பாடல் ஒன்று காத்துட்டு இருக்கு நம்ம நேயர்கள் அனைவருக்கும். அன்னைக்கிளியே அப்படிங்கிற இந்த பாடல், இது வந்து தனிப்பட்ட ஒரு தனி இசை. இது அது இந்த இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தீக்ஷிதா ஸ்மித் ஆஷ கொண்டு வரும் பாடல் காத்துட்டு இருக்கு. விலங்குகளோட சேர்ந்து பறக்கிற மாதிரி நான் எப்படி யோசிக்கிறேன் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க.
7: அது மட்டும்
8: இல்லாம ஆமா, 80களில் வெளிவந்த இந்த பாடலும் காத்துட்டு இருக்கு. கொஞ்சம் ரீமிக்ஸ் ஆயிடுச்சு. ஆல் இன் ஆல் அழகுராஜா திரையில இருந்து பாடல் காத்துருக்கு.
7: இவையெல்லாம் காத்திருப்பதால வானொலி பக்கமா இணைஞ்சிருக்கு. சிங்கப்பூர் செய்தி காத்திருக்கு. அதே நேரத்துல தமிழ் சினிமா சம்பந்தமான ஒரு தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ள நாங்க காத்துட்டு இருக்கோம்.
8: விஜய் சேதுபதி விசிறியா புதிய பாடல், புதிய படம் ஒன்று காத்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த தகவல். இது டீ கடை.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: சற்று முன்பாக ஸ்மித் ஆஷர் அவருடைய புதுமையான இசையில பாடல கேட்டோம்ல, எப்படி இருக்கு பாட்டு?
2: ரொம்ப வித்தியாசமா அமைஞ்சிருக்கு, ஜில்லுன்னு அமைஞ்சிருக்கு பாடல கேக்குறதுக்கு.
3: நிச்சயமா காணொலியை நீங்க பார்த்தே தீரணும், ரொம்ப புதுசா பண்ணிருக்காங்க.
2: இப்ப வாங்க நிலவரங்களை தெரிஞ்சுக்கலாம். சாலையில
4: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
3: வாகனம் பழுதாகி உள்ளது, பிகே நோக்கி செல்லும் எஸ்எல்இ அப்ப தாம்சன் ரோடுக்கு பிறகு
2: உள்ளே நோக்கி செல்லும் பிகே உள்ளே சாலையிலிருந்து உள்ளே சவரி 3 நெடுக நெரிசல்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
5: நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க, சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
2: அழைங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 900-2-2196. செல்லுங்கள் newmtechgroup.com.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேர்பாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515158.
1: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசோபியோ என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் oneshop.sg.
2: நீங்களும் இளையராஜா அடிவிசுரியா? அப்ப நீங்க தொடர்ந்து கேட்க வேண்டிய ஒரே ஒரு நிகழ்ச்சி

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: சிங்கப்பூர்ல என்ன புதுசு, புது புது நிகழ்ச்சிகள், நடவடிக்கைகள் என்னென்ன நடைபெறவிருக்கின்றன அப்படிங்கறதுக்கான தகவல் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வருது விமலா.
2: ஆமா, என்ன வானொலி பக்கமா தொடர்ந்து இணைய தவறாதீங்க. இப்ப வாங்க நேரத்தை சரிபார்த்து விடலாம்.
0: சிங்கப்பூர் மலேசிய பார்த்துல இப்போது 7:27 ஆயிடுச்சு.
3: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
4: சிறு நினைவுகள் நினைவிலே மலருதே. டவுன் பஸ்,
5: டவுன் பஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
0: இப்ப வாங்க தங்க விலை நிலவரத்தை மீண்டும் தெரிஞ்சுக்கலாம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு
2: 166 வெள்ளி 90 காசு.
3: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: மாலை 4 மணியிலிருந்து 8 மணி வரை டீ கடை. ஒரு சிப், ஒரு சிரிப்பு.

0: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
1: ஆமா,
0: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
2: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
0: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
3: கல்யாண விருந்தினா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
4: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
5: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்டரிங், தொலைபேசி 8183905.
6: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு காத்திருக்கும். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 25 வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
3: ஒரு சிப் நிறைய சிறப்பு சிங்கப்பூர் செய்தி. சிங்கப்பூர்ல இது புதுசு. விமலா, இந்த பாட்டை நீங்க கேளுங்களேன். விமலா, அதுக்கு தெம்பு இல்ல அப்படிங்கறதுக்கு ஒரு பக்கம் இருக்க. உண்மையில வெளிய சொல்றீங்க நித்யா, வயசாவில இன்னும் இளமையாத இருக்கீங்க நீங்க. போதும் போதும், ஆடி ஆட்டம் என்ன. சரி, இப்ப எதற்கு இந்த பாடல் ஒளிபரப்பணும்னா, அந்த காலத்துல கேசட், சிடி, இசைவட்டின் வழியாக, ஏன் இந்த வைனல் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதன் வழியாக நம்ம பாடல்களை கேட்டிருப்போம், இசையெல்லாம் கேட்டிருப்போம். இப்ப இதற்கான வாய்ப்பை மீண்டும் ஏற்படுத்தி கொடுக்கறாங்க சைட் ஏ சிங்கப்பூர் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அமைப்பு. இந்த மாதிரி கேசட், அப்புறம் இசைவட்டு, வைனல் ரெக்கார்ட்ஸ் பிரியர்கள் வந்து அவங்க புரட்டி பார்க்கலாம். வெவ்வேறு பெட்டிகள் இருக்கும், அந்த பெட்டிகளுக்குள்ள பழைய காலத்து பாடல்கள், அந்த காலத்துல இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த ரெக்கார்ட்ஸ்ல ஒவ்வொன்றாக அவங்க பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு வீட்டுல போய் கேட்கலாம். 37 கடைக்காரர்கள், அதாவது இந்த மாதிரி சிடி இசைவட்டெல்லாம் விற்கும் கடைக்காரர்கள் இதுல அவங்க பங்கேற்க போறாங்க விமலா. இதுல அவங்க யூனிவர்சல் மியூசிக், அப்புறம் மோஸ்டர் ரெக்கார்ட், வைனல் காக்கீஸ், ரங்கங் ரெக்கார்ட்ஸ், இந்த மாதிரி புகழ் பெற்ற இசை கலைஞர்களுடைய பாடல்கள், இந்த மாதிரி இசைவட்டின் வழியாக அவங்க அந்த பாடல்கள், அந்த இசைவட்டை வாங்குறது மட்டும் இல்லாம அங்க நேரடியாக டிஜே எல்லாம் இந்த மாதிரி பாடல்களை அவங்க ஒலிபரப்பு செய்ய போறாங்க. பல விதமான இசை கலை நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றன. அந்த காலத்துல இசை நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டா அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு உணர்வை மீண்டும் அங்க ஏற்படுத்த போறாங்க. எங்கனா சன்டெக் சிங்கப்பூர் கன்வென்ஷன் அண்ட் எக்ஸிபிஷன் சென்டர் ஹால் 324-326 இந்த அரங்கங்களுக்குள்ள இது நடைபெறவிருக்கிறது. காலை 11 மணியிலிருந்து 7:30 வரைக்கும் இந்த ஒரு நிகழ்வு நடைபெறவிருக்கிறது.
7: இசை பிரியர்களுக்கு ஒரு பெரிய இசை விருந்தே காத்துட்டு இருக்க வாய்ப்பு கிடைச்சு சென்று பாருங்க, அனுப்புவீங்க.

0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
1: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
2: சுவையாக சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
4: உப்பு கருவாடு, ஊற வச்ச சோறு, ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
2: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொரிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொரிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொரிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சள் தூளையும் சேர்த்து பொரிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
5: House brand batter mix. பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. House brand batter mix. ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
6: இன்னும் கிளம்பலையா? பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு. கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாரா ஸ்மல் தனி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் ஃபேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
2: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
6: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
5: ஒலி 968
2: பத்தா திரைப்படத்துக்கு அப்புறம் விஜய் சேதுபதியின் அடுத்த முயற்சி.
7: ரொம்ப நாள் ஆச்சு விம்லா, விஜய் சேதுபதி ஒரு திகில் படத்துல பார்த்து.
2: பிட்சா படத்துக்கு அப்புறம் திகில் படத்துல விஜய் சேதுபதியா?
7: அதேதான். இந்த திகில் படத்தை யார் இயக்க போறாங்க தெரியுமா?
2: சொல்லுங்களே.
7: என்ன
2: சொல்றீங்க மிஷ்கினா?
7: ஆமா, படத்தின் தலைப்பு என்னன்னு தெரியுமா? ட்ரெயின். ஆக இந்த ஒரு ரயில் பயணத்துல இந்த கதையை அமைஞ்சிருக்கு. இந்த கதை வந்து சுருக்கமா சொல்ல போனா, நம்ம விஜய் சேதுபதி காலமான அவருடைய மனைவியின் சமாதிய பாக்குறதுக்கு இறுதிமுறை பார்த்து அதன் பிறகு அவர் ஒரு முடிவுக்கு வருவாரு. அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்பாக இந்த ஒரு ரயில் பயணத்தை அவர் மேற்கொள்ளணும். அதை எடுத்துட்டு போகும்போது அந்த ரயில் பயணத்துல பல மர்ம விஷயங்கள் நடக்கும். மிஷ்கின் சொல்லவே முடியாது. நம்மள ஒரு மாதிரி ஒரு ரோலர் கோஸ்டர் பயணத்துல கொண்டு போய் சேர்த்துருவாருன்னு வைங்க. இதுல விஜய் சேதுபதி, ஸ்ருதி ஹாசன் முக்கிய வேடங்கள்ல நடித்திருக்காங்க.
2: ரெண்டு பேரும் மீண்டும் இணைகிறாங்க.
7: ஆமா விம்லா, நாசர், நரேன், யுகி சேது, கே எஸ் ரவிக்குமார், சம்பத் ராஜ், கலையரசன் இப்படின்னு ஒரு நடிகர் பட்டாளமே இந்த படத்துல நடிக்கிறாங்க.
2: ட்ரெயின் டு புசானா,
7: ட்ரெயின் டு எங்க சமாதி அப்படின்னு போடலாம் நினைக்கிறேன். டிசம்பர் 4 இந்த வருடம் நம்ம நேர்கள் எதிர்பார்க்கலாம்.
2: வாவ், அது

0: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
3: மீண்டும் வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இன்று இரவு மேகமூட்டமாக இருக்கும். வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டு இருக்கும்.
0: 7:46 நிலவரப்படி சிங்கப்பூரில் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு. வடக்கு பகுதியில 96, மேற்குல 269, மத்திய பகுதியில 229.
3: லேசா ஏறி இருக்கு. தெற்கு பகுதியில 166 கிழக்கு பகுதியில 164 பதிவாகி இருக்குங்க.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
0: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணியரைஸ்.
4: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
5: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
4: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
5: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
4: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
5: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
4: ஆமா, அதோட துணை கருவிகள், பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
5: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
4: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய
6: இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை November 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண், பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். October 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg

0: நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: ஆரம்பத்திலேயே ஓசி பொருள்களை ஆசைப்பட்ட ஒரு நபருடைய கதையோட ஆரம்பிச்சிருந்தோம்.
2: மதுரை சேர்ந்த ஒருவர் சமூக வலைதளத்துல தானே ஒரு இன்ஃபுளுசர் அப்படி சொல்லி எனக்கு காசு கொடுங்க பண்ண கேரளா
1: பேட் இன்ஃபுளுன்ஸ்.
2: ஆமா, கேக்குறது கேட்டதுக்கு காசு கொடுத்திருக்காங்க பல பேரு. அவர் அதை பயன்படுத்தி கேரளா போயிருந்தாரு. இப்ப தீபாவளி வரும் போது இல்லையா, எனக்கு பொருள்களை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்ல பலர் வந்து அவரோட வீட்டுக்கு வந்து ஃபிரிட்ஜ், தலைப்பாட்சி பெட்டி இதெல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா வந்து இன்னொரு ட்விஸ்ட்னா, ஆங்கிலத்துல கேஷ் ஆன் டெலிவரி சொல்லுவோம் இல்லையா, பொருளை கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறமா காசு கொடுங்கன்னு சொல்லி அண்ணன் வீடு மாறி போயிட்டாரு.
1: ஏன்னா ஆரம்பத்துல கேரளாவுக்கு அனுப்பணும் இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்கன்னா ரொம்ப ஆசையோட இருந்திருக்காரு அண்ணன்.
2: அவருடைய அந்த உத்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பயங்கரமா யோசிச்சிருக்காரு.
1: ஆமா ஆமா, 5 மணிக்கு மேல நாம தீபாவளியை முன்னிட்டு
2: உங்க வாழ்க்கையில இந்த தீபாவளிக்கு இல்ல என்ன ஒரு விஷயத்த நீங்க கொண்டு வர போறீங்க, மாற்ற போறீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். பல அழகான விஷயங்களை நம்ம நேயர்கள் பகிர்ந்துகிட்டாங்க.
1: 6 மணிக்கு மேல இன்றைக்கு நான் கட்டாக்கூன் அப்படிங்கிற ஒரு பெலிக்கனாக மாறி இருந்தேன். ஹுசைன் ஒரு செய்தி அனுப்பி வச்சிருந்தாரு, பெலிக்கன்ங்கிறது நட்டையா தான் இருக்கும், உங்களுக்கு ஏன் கட்டாக்கூன்
2: நல்லா இருக்குல்ல
1: பாத்தீங்களா,
2: இல்ல விட்டா எல்லாம் குழம்பு வச்சிருவாங்க.
1: கட்டாக்குனுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும்.
2: அதனை தொடர்ந்து நம்ம நேரலிக்காக இன்றைக்கு சினிமா செய்தியில விஜய் சேதுபதி பத்தி சொல்லியிருந்தோம். சிங்கப்பூர் செய்தியில
1: சைட் ஏ சிங்கப்பூர் ரெக்கார்ட்ஸ் அவங்க புதியதொரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த வைனல் ரெக்கார்ட்ஸ் அப்புறம் இசைவட்டல பாடல்கள்லாம் கேட்க உங்களுக்கு ஆசை இருந்தா, மீண்டும் அந்த 80கள் 90கள் காலத்தை வந்து நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு புதியதொரு நிகழ்ச்சி அவங்க ஏற்பாடு செய்யறாங்க.
2: இது மட்டும் இல்லங்க, இடம்பெற்ற பாடல்கள் தகவல்கள் எங்களோட குறும்பான பேச்சுல உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்புறோம்.
1: குறும்பு நீ கரும்பு
2: ஓ எறும்பாக
1: எருமையா
2: இல்ல எறும்பு,
1: நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த இடது பக்கத்து நின்னு பேசாதீங்க.
2: மருத்துவமனைக்கு நாளைக்கு வந்து நான் நித்யா கூட்டு போலான்னு இருக்கேன். எல்லாரும் கிளம்புங்க.
1: ஹலோ.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். இரவு மணி 8, மீடியா காப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூரில் சமூக மன்றங்கள் தகுதி பெறும் சிங்கப்பூரர்களுக்கு N95 முகக்கவசங்களை விநியோகிக்க தொடங்குகின்றன. ஒரு மணி நேர PM2.5 அளவு அதிகரித்தது அதற்கு காரணம். 7 மணி நிலவரப்படி ஒரு மணி நேரத்திற்கான PM2.5 அளவு ஆக அதிகமாக மேற்கில் 269 பதிவானது. மற்ற இடங்களில் அது 96-229 இடைப்பட்டிருந்தது. 7 மணி நிலவரப்படி 24 மணி நேரத்திற்கான காற்று தூய்மை கேட்டு குறியீடு 125-190 இடைப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் போதுமான அளவு N95 முகக்கவசங்கள் இருப்பதாக தேசிய சுற்றுப்புற அமைப்பு கூறியுள்ளது. முகக்கவசங்களுக்கான தேவை அதிகரித்துள்ளதால் சில்லறை கடைகள் சிலவற்றில் தற்காலிகமாக இருப்பு இல்லை என்று அது சொன்னது. புகை மூட்டத்துக்கான பணிக்குழு கடைக்காரர்களுடன் பணியாற்றுவதாக அமைப்பு கூறியது. சிங்கப்பூரில் புகை மூட்டம் மோசமடைந்திருப்பதால் சில சாஃப்ரா ஆக்டிவ் SG வசதிகள் மூடப்பட்டுள்ளன. குறிப்பாக வெளிப்புற வசதிகள், குளிர்சாதன வசதி இல்லாத இடங்கள் மூடப்பட்டுள்ளன. ஜூரோங், சுவாச்சுகாங், டெம்பனீஸ், தொப்பாயோ ஆகிய இடங்களில் உள்ள சாஃப்ரா நிலையங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. வெளிப்புற நிகழ்ச்சிகளையும் சாஃப்ரா தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. கிழக்கு, மேற்கு, மத்திய வட்டாரங்களில் உள்ள ஆக்டிவ் SG நிலையங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அவற்றின் வாசலில் அறிக்கைகள் ஒட்டப்பட்டுள்ளன. உடற்பயிற்சி செய்ய சென்றவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். சிங்கப்பூரும் என்த்ரோபிக் நிறுவனமும் AI ஒத்துழைப்பு ஒப்பந்தம் செய்துள்ளன. பாதுகாப்பு அம்சங்களில் நிறுவனம் அரசாங்கத்துடன் எவ்வாறு பணியாற்றலாம் என்பது ஒப்பந்தத்தில் இடம்பெறும். செயல்பாடுகளில் தொழில்நுட்பத்தை இணைப்பது, அதன் தாக்கம் உள்ளிட்ட விவகாரங்களும் அதில் அடங்கும். இந்நிலையில் என்த்ரோபிக் நிறுவனம் சிங்கப்பூரில் அலுவலகத்தையும் திறந்திருக்கிறது. நிறுவனத்தின் இணைய பக்கத்தில் தற்போது 12 வேலைவாய்ப்புகள் உள்ளன. சிங்கப்பூர் AI சார்ந்த இணைய மிரட்டல்களை கையாள ஒரு பணிக்குழுவை அமைத்திருக்கிறது. நிபுணர்கள், தொழில்துறை தலைவர்கள் ஆகிய சுமார் 20 பேர் அதில் உள்ளனர். அவர்கள் தொலைத்தொடர்பு, ஊடகம், இணைய பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளைச் சேர்ந்தவர்கள். தகவல் தொடர்பு ஊடக மேம்பாட்டு ஆணையம் அதனை தெரிவித்தது. பணிக்குழு 3 அம்சங்களில் கவனம் செலுத்தும். AI தொழில்நுட்பம் சார்ந்த இணைய மிரட்டல்களை இன்னும் வேகமாக கையாள்வது, முக்கிய கட்டமைப்புகளை பலப்படுத்துவது, துறைகளுக்கு இடையே தகவல்களை பரிமாறிக்கொள்வது ஆகியவை அவை. பணிக்குழு அடுத்த ஆண்டின் முதல் பாதியில் ஓர் அறிக்கையை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் நடைமுறைக்கேற்ற வழிகாட்டிகளும் சிறந்த நடவடிக்கைகளும் இடம்பெற்றிருக்கும். சிங்கப்பூர் தென்கிழக்காசியாவிலேயே எத்தனால் பங்கரிங் முறையை மேற்கொள்ளும் முதல் நாடாக திகழவிருக்கிறது. எத்தனால் பங்கரிங் என்பது கப்பல்களுக்கு திரவ எத்தனால் எரிபொருளை விநியோகிக்கும் நடைமுறை. அது இந்த வாரம் பசிர் பஞ்சங் முனையத்தில் செயல்படுத்தப்படும். சுற்றுப்புறத்திற்கு உகந்த எரிபொருள் தெரிவுகளை அதிகரிக்கும் ஒரு முயற்சி இது. கப்பல்களில் சரக்குகள் ஏற்றி இறக்கப்படும் அதே நேரத்தில் எத்தனால் எரிபொருள் விநியோகமும் இடம்பெறும். சிங்கப்பூர் தற்போது மெத்தனால் எரிபொருள் விநியோகத்திற்கு தரநிலைகளை கொண்டுள்ளது. எத்தனால் எரிபொருளுக்கு ஏற்ப அவற்றை மாற்றிக்கொள்ளலாமா என்பதும் சோதிக்கப்படும். சிங்கப்பூர் அமோனியா எரிபொருள் விநியோகத்திற்கும் புதிய தரநிலைகளை அறிமுகம் செய்துள்ளது. எதிர்காலத்தில் எந்த எரிபொருள் முக்கியமானதாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. எனவே கடல்துறையில் பலதரப்பட்ட எரிபொருள்களை பாதுகாப்பாகவும் அதிக அளவிலும் பயன்படுத்த முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் புதிய 15 சிறை தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க விடுத்த கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. அதனால் அவருடைய தண்டனைக் காலம் 2028 தொடங்கும்.
2: 1 MDB சர்ச்சையின் தொடர்பில் தண்டனை விதிக்கப்பட்டது. ஏற்கனவே அதே விவகாரத்தின் தொடர்பில் நஜீப் 2022 சிறையில் இருக்கிறார். சென்ற மாதம் அந்த தண்டனை காலத்தின் எஞ்சிய காலத்தை வீட்டுக் காவலில் நிறைவு செய்ய நிபந்தனையுடன் அரச மன்னிப்பு வழங்கப்பட்டது. இந்தோனேசியாவில் காட்டுத்தீ தொடர்பில் 200 அதிகமானோரை காவல்துறை சந்தேக நபர்களாக அறிவித்துள்ளது. 9 நிறுவனங்களும் அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. சுமார் 5000 நிலம் எரிக்கப்பட்டதன் தொடர்பில் சுமார் 273 புகார்கள் கிடைத்துள்ளதாக காவல்துறை கூறியது. எல்லை கடந்த புகை மூட்டம் மோசமடையும் நிலையில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வேளையில் கலிமந்தான் சுமத்ராவில் காட்டுத்தீயை சமாளிக்க இந்தோனேசியாவுடன் இணைந்து செயல்படுவது பற்றி முதல் முறையாக பேச்சு நடத்தப்படுவதாக மலேசியா கூறியிருக்கிறது. இந்தியாவின் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியைச் சேர்ந்த 2 தலைவர்களுக்கு 5 சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இருவரும் தனியார் இடத்திற்குள் அத்துமீறி நுழைந்ததாக காவல்துறை கூறியது. டெல்லியின் ஜந்தர் மந்தர் இடத்தை அது சுட்டுகிறது. 30 மேலாக ஜந்தர் மந்தரில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. இனி அது சாத்தியமில்லை. காரணம், போராட்டம் நடத்துவதற்கான இடங்களின் பட்டியலில் இருந்து ஜந்தர் மந்தர் நீக்கப்பட்டுவிட்டது. இந்த மாதம் 10 அந்த இடத்தில் பேரணி நடத்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தலைவர்கள் அழைப்பு விடுத்திருந்தனர். ஆனால் காவல்துறை அனுமதி வழங்கவில்லை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 9 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர், ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் ஒன் ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பிட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோல் என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் oneshop.sg.
2: 20th ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. 10 நாட்கள் ஜாக் சலாம் இந்தியா. 300 மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம், இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை, குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968,
2: மீடியா கபலி 968 ஹிந்தி பாடல்கள்.
4: It's time for some Hindi tunes on your favorite station, ஒலி 968.

0: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
1: ஆமா,
0: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
1: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
0: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
2: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கே.
3: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
2: சுவையா?
3: இந்த காஃபி.
2: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சே. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
3: கோத்தாஸ் ஃபில்டர் காபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
4: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
5: Join President Tharman in a special performance featuring Zoe Day and Iman Fundi at the President's Challenge Night 2026. And don't miss performances by our very own Tasha Lau, Nathan Hartono, Japanese dance sensation Avangarde, British pop band Johnny Hates Jazz, and more. Hosted by Rebecca Lim and Rishi Budrani, together we can uplift lives and inspire hope. Catch President's Challenge Night 2026 live on Sunday, 25th October, 7:30 p.m. on 5 Me Watch and MediaCorp Entertainment on YouTube. Please continue to donate generously to the President's Challenge Donation Drive 2026. Simply head to mediacorp.sg/pc to give your support now.
6: You're listening to Hindi Numbers on MediaCorp Oli 968.
7: MediaCorp Oli 968 Hindi Paadalgal.
8: Hush, hush, hush. Papa's sleeping.

0: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
1: ஏன் அவசியம்னா,
0: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
1: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. முஃப்தா ஜோசியன நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 ஸ்ட்ரங்கன் ரோட், டேக் அ பிளேஸ், B1-25.
0: இப்போதே அழைங்க 6334105555 6334105.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர் ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 ஆண்டில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு காத்திருக்கின்றன. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 தேதியிலிருந்து 25 தேதி வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
2: மீடியா கபலி 9:68 ஹிந்தி பாடல்கள்.
3: You're listening to Hindi numbers on only 968.

0: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாயா லுகாஸில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
1: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
0: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாயா லுகாஸில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அதுமட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாயா லுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
2: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: உங்க அபிமான நட்சத்திரங்களின் விறுவிறுப்பான ஆட்டம் போட வைக்கும் பாடல்களை கேட்க கொண்டாட நீங்க தயாரா?
4: ரெடிதான் வரவா.
3: வாரந்தோறும் வியாழக்கிழமைகள்ல மாலை 6 இரவு 7 வரை டீ கடை நிகழ்ச்சி கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாக பார்க்கலாம். ஆதரவு பஞ்சாராஸ் சரும பராமரிப்பு பொருட்களையும் தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.
5: Join President Thaman in a special performance featuring Zoe Day and Iman Fundi at the President's Challenge Night 2026. And don't miss performances by our very own Tasha Lau, Nathan Hartono, Japanese dance sensation Avangarde, British pop band Johnny Hates Jazz, and more. Hosted by Rebecca Lim and Rishi Budrani, together we can uplift lives and inspire hope. Catch President's Challenge Night 2026 live on Sunday, 25th October, 7:30 p.m. on 5 Me Watch and MediaCorp Entertainment on YouTube. Please continue to donate generously to the President's Challenge Donation Drive 2026. Simply head to mediacorp.sg/pc to give your support now.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹிந்தி பாடல்கள்.
7: You're listening to Hindi Numbers on 968.

0: வணக்கம். 9:00 மீடியா காப் ஒலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூரில் மோசமடையும் புகை மூட்டத்துக்கு மத்தியில் N95 முகக்கவசங்களின் விநியோகம் முன்கூட்டியே நடத்தப்படுகிறது. 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு 200 தொடுவதற்கு முன் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய சிங்கப்பூரர்களுக்கு முகக்கவசங்கள் விநியோகிக்கப்படுகின்றன. முகக்கவசங்களை முன்கூட்டியே பெறவும் பொதுமக்கள் சிலர் கேட்டுக்கொண்டிருந்தனர். 1 மணி நேர PM2.5 அளவு உச்சநிலையை அடைந்த பிறகு முகக்கவசங்களை கட்டங்கட்டமாக விநியோகிக்கும் முறை தொடங்கப்பட்டது. குறிப்பிட்ட இடங்களில் முகக்கவசங்கள் கட்டங்கட்டமாக கிடைக்கப்பெறுகின்றன. சமூக மன்றங்கள், குறிப்பிட்ட பொது போக்குவரத்து நடுவங்களின் பொருள் விநியோக இயந்திரங்கள் ஆகியவற்றில் முகக்கவசங்கள் கிடைக்கின்றன. அப்படி முகக்கவசம் பெற்றவர்களில் ஒருவர் மீனாட்சி மாரியப்பன்.
1: என்னுடைய அண்டை வீட்டார் என்கிட்ட இதை பத்தி சொன்னாங்க. ஸோ உடனே வேலை முடிஞ்சு நான் வந்து எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் வந்து இந்த மாஸ்க் எடுத்தேன். ஏன்னா வெளியே கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. ஸோ அவங்க சொன்னனால நான் வந்து முதலாம் இங்க வந்து எடுத்துட்டேன். ஸோ நல்ல வேலை கையில கிடைச்சிட்டு. ஸோ ஒரு நல்ல விஷயம் தான்.
0: 8 மணி நிலவரப்படி 1 மணி நேர PM2.5 அளவு 79-274 இடைப்பட்டிருந்தது. 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு 126-197 இடைப்பட்டிருந்தது. சிங்கப்பூரில் போதுமான அளவு N95 முகக்கவசங்கள் இருப்பதாக தேசிய சுற்றுப்புற அமைப்பு கூறியுள்ளது. முகக்கவசங்களுக்கான தேவை அதிகரித்துள்ளதால் சில்லறை கடைகள் சிலவற்றில் தற்காலிகமாக இருப்பு இல்லை என்று அது சொன்னது. புகை மூட்டத்துக்கான பணிக்குழு கடைக்காரர்களுடன் பணியாற்றுவதாக அமைப்பு கூறியது. சிங்கப்பூரில் புகை மூட்டம் மோசமடைந்திருப்பதால் சில சாஃப்ரா ஆக்டிவ் எஸ்ஜி வசதிகள் மூடப்பட்டுள்ளன. குறிப்பாக வெளிப்புற வசதிகள், குளிர்சாதன வசதி இல்லாத இடங்கள் மூடப்பட்டுள்ளன. ஜூரோங், சுவாச்சுகாங், டெம்பனீஸ், தோப்பாயு ஆகிய இடங்களில் உள்ள சாஃப்ரா நிலையங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. வெளிப்புற நிகழ்ச்சிகளையும் சாஃப்ரா தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. கிழக்கு, மேற்கு, மத்திய வட்டாரங்களில் உள்ள ஆக்டிவ் எஸ்ஜி நிலையங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அவற்றின் வாசலில் அறிக்கைகள் ஒட்டப்பட்டுள்ளன. உடற்பயிற்சி செய்ய சென்றவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். வேலைகளை நீக்குப்போக்கான வகையில் மறுவடிவமைக்கும் முதலாளிகளுக்கு மானியங்களும் ஊக்குவிப்புகளும் வழங்கப்படவிருக்கின்றன. தற்காலிக மனிதவள அமைச்சர் ஜேஸ்மின் லாவ் அதனை தெரிவித்தார். அந்த கொள்கையை எந்தெந்த துறைகளில் செயல்படுத்தலாம் என அரசாங்கம் ஆராய்வதாக திருவாட்டி லாவ் சொன்னார். என்றாலும் அதுபோன்ற பணிகளை செய்யும் ஊழியர்கள் தாங்கள் பெறும் சம்பளம் மாறுபடலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் அவர். அவர்கள் செய்யும் வேலைகள், அதன் விளைவுகள் ஆகியவற்றை பொறுத்தும் சம்பளம் இருக்கலாம் என்று திருவாட்டி லாவ் சொன்னார். சுகாதார பராமரிப்பு ஊழியர்கள் வேலையில் எதிர்கொள்ளும் குற்றங்களிலிருந்தும் துன்புறுத்தல்களிலிருந்தும் அவர்களை பாதுகாக்க புதிய பணிக்குழு ஒன்று அறிமுகமாகியுள்ளது. சிறிய மருந்தகங்கள் முதல் பெரிய அளவில் சுகாதார பராமரிப்பு சேவை வழங்குவோர் வரை உதவிக்கு பணிக்குழுவை நாடலாம். சுகாதார பராமரிப்புத்துறை பாதுகாப்பு கண்காணிப்பு குழு என்பது அதன் பெயர். காவல்துறையினர், குடிமை தற்காப்பு படையினர், சிங்கப்பூர் மருத்துவ சங்கம் ஆகியன பணிக்குழுவில் இடம்பெற்றுள்ளன. குற்றங்கள், பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து காவல்துறை ஆலோசனை வழங்கும். சுகாதார பராமரிப்பு ஊழியர்களின் பாதுகாப்பை வலுப்படுத்துவது, சந்தேகத்துக்குரிய நடவடிக்கைகள் பற்றி புகார் அளிக்கும் வழிமுறைகள் உள்ளிட்டவை குறித்தும் பகிர்ந்து கொள்ளப்படும். சிங்கப்பூரும் என்த்ரோபிக் நிறுவனமும் AI ஒத்துழைப்பு ஒப்பந்தம் செய்துள்ளன. பாதுகாப்பு அம்சங்களில் நிறுவனம் அரசாங்கத்துடன் எவ்வாறு பணியாற்றலாம் என்பது ஒப்பந்தத்தில் இடம்பெறும். செயல்பாடுகளில் தொழில்நுட்பத்தை இணைப்பது, அதன் தாக்கம் உள்ளிட்ட விவகாரங்களும் அதில் அடங்கும். இந்நிலையில் என்த்ரோபிக் நிறுவனம் சிங்கப்பூரில் அலுவலகத்தையும் திறந்திருக்கிறது. நிறுவனத்தின் இணைய பக்கத்தில் தற்போது 12 வேலைவாய்ப்புகள் உள்ளன. மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் புதிய 15 ஆண்டு சிறை தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க விடுத்த கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. அதனால் அவருடைய தண்டனைக் காலம் 2028 தொடங்கும். 1 MDB சர்ச்சையின் தொடர்பில் தண்டனை விதிக்கப்பட்டது. ஏற்கனவே அதே விவகாரத்தின் தொடர்பில் நஜீப் 2022 சிறையில் இருக்கிறார். சென்ற மாதம் அந்த தண்டனை காலத்தின் எஞ்சிய காலத்தை வீட்டுக் காவலில் நிறைவு செய்ய நிபந்தனையுடன் அரசு மன்னிப்பு வழங்கப்பட்டது. இந்தோனேசியாவில் காட்டுத்தீ தொடர்பில் 200 அதிகமானோரை காவல்துறை சந்தேக நபர்களாக அறிவித்துள்ளது. 9 நிறுவனங்களும் அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. சுமார் 5000 ஹெக்டேர் நிலம் எரிக்கப்பட்டதன் தொடர்பில் சுமார் 273 புகார்கள் கிடைத்துள்ளதாக காவல்துறை கூறியது. எல்லை கடந்த புகை மூட்டம் மோசமடையும் நிலையில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வேளையில் கலிமந்தான் சுமத்ராவில் காட்டுத்தீயை சமாளிக்க இந்தோனேசியாவுடன் இணைந்து செயல்படுவது பற்றி முதல் முறையாக பேச்சு நடத்தப்படுவதாக மலேசியா கூறியிருக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: இரவினில்
1: ஆட்டம் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வருக வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். நான் ரஃபி,
0: நான் நவீன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்ல ஒரு புதன்கிழமை இன்றைக்கு நம்ம இணைஞ்சிருக்கோம். வந்த உடனே நான் பாக்குறேன், ரஃபி புக்கும் கையுமா இருக்காரு, என்னடா ரொம்ப மும்முரமா படிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் கேட்டேன், இல்ல நவீன், நம்ம நேர்கள் கிட்ட ஒரு கருத்து சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன், தேடிக்கிட்டு இருந்தேன், படித்ததில் பிடித்தது அவங்க கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு
1: சொல்லியிருந்தீங்க. ஆமா, அதாவது எண்ண அலைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் என் கையில கிடைச்சது.
0: சரி,
1: நான் சிவானந்தன் இந்த புத்தகத்தை எழுதி இருக்கிறாரு. ஆக இந்த புத்தகத்தில் என்ன இருக்கு? ஏன்னா ரொம்ப நாளாச்சு ஒரு புத்தகத்தை கையில எடுத்து அந்த தாட்களை தொட்டு பார்த்து வாசிச்சே நாளாச்சுன்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்குல இருந்து அதை ஒரு பழக்கமாக்கி கொஞ்சமாவது அதை படிச்சு மனசுல
0: ஏற்றி நல்ல ஒரு பழக்கம் தான் சொல்லுங்க.
1: ஆமா, இந்த ஆசை எனக்கு உண்டு பண்ணது யாரு தருமா? நேற்று இங்க துப்புரவு பணி செய்ய வந்த ஒரு இளைஞர், அவர் சொன்னாரு, அண்ணா எனக்கு ஏதாவது ஒரு புத்தகம் கொடுங்க, படிக்க போறேன்.
0: சரி,
1: ஏன் தம்பி இப்ப எல்லாருமே ரீல்ஸ் பாக்குறாங்களே, நீங்க பாக்குறது இல்லையா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னது, வேணா அண்ணா நேரம் அதுலயே போகுது,
0: படிக்கிறேன்
1: அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
0: சரி,
1: இன்னைக்கு நான் என்ன எடுத்து மனசுல அப்படி ஏத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, முதல் வரியே வந்து அப்படியே டச்சிங்கான ஒரு வரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல,
0: சரி, ஆமா,
1: அந்த மாதிரியான வரி வந்ததுனால அது மனசுக்குள்ளேயே பதிஞ்சிருச்சு எனக்கு.
0: சொல்லுங்க.
1: வருவாயா அம்மா? அம்மா, எத்தனை முறை அழைத்தாலும் நீ வரமாட்டாய், எனக்கு நன்கு தெரியும். என்ன செய்வது அம்மா? உலகில் அனுபவிக்க தக்க எல்லா செல்வங்களையும் ஒன்று திரட்டினாலும் உன் அன்புக்கு அவை இம்மியும் ஈடில்லையே அம்மா. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் இழக்கவே கூடாததை இழந்துவிட்ட துரதிருஷ்டசாலி நான். ஆமாம் அம்மா, உன்னை இழந்ததால் மகிழ்ச்சி என்பது என்னை விட்டு நீங்கிவிட்டது. மனிதன் அடையும் சொத்தை வசதிகளை இழந்து வாழ்வது எவ்வளவு கொடுமை என்பதை தன் தாயை பறிக்கொடுத்தவன் மட்டுமே விவரிக்க இயலும். துயரத்தின் எல்லைக்கே மனிதன் செல்லும் கட்டம் தன் உயிரான தாயை இழப்பதுதான். அம்மா, இன்னும் ஒரே ஒரு முறை உன் மடியில் தலை வைத்து தூங்க வேண்டும். நீ என் முடியை வருடியபடியே கதைகள் சொல்ல வேண்டும். எப்படி
0: ரொம்ப மனதை நிகழ வைக்கும் ஒரு கதை.
1: ஆமா, என் கண்ணில் கண்ணீர் வந்தது இதை வாசித்ததோட. அதனால இந்த மாதிரியான வரிகளை நம்ம வந்து நேயர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அது மட்டும் இல்லாம நம்ம நேயர்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாசிச்சு மனசுலயே நிற்கும் அது.
0: ஆமா ஆமா, கண்டிப்பா இருக்கும். அதை வந்து என்ன அப்படிங்கறத நம்ம கூட பகிருங்க, அதைதான் நம்ம கேட்க விரும்புறோம். இன்ற முதல் ஒரு மணி நேரத்துல நீங்க படித்ததில் பிடித்தது எப்போதுமே நாம படிச்சு உங்ககிட்ட நம்ம பகிருவோம். நீங்களும் கண்டிப்பா ஏதாச்சும் நீங்க வாசிச்சிருப்பீங்க, அதை நம்ம கூட பகிருங்க.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம். குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
4: ஏன் அவசியம்னா,
3: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
4: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 ஸ்ட்ரங்கன் ரோட், டேக் அ பிளேஸ், B1-25.
3: இப்போதே அழைங்க, 6334-10555, 6334-10555.
5: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா, இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை November 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். October 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg.
6: இரவின் ஆட்டம், இரு கண்கள் மூடும் இசையின் ஓட்டம், தொடர்ந்து வரும் கீதம் இந்த காற்றில் சேர்ந்திடும் பரவசம் பரவசம். இரவின் ஆட்டம்.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
3: ரஃபி, இந்த ஒரு தகவலை தனியா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளவு மோசமா இருக்கு இன்றைக்கு.
4: ஆமா,
3: அது ஏன்னு தெரியல. நெட்வொர்க்குமே ஓரளவுக்கு ஓகே தான் இருந்துச்சு நினைக்கிறேன்.
4: ஆமா,
3: இன்னைக்கு காலையில எழுந்திருச்ச உடனே ரொம்ப அதிக அளவுல இருந்துச்சு. அதுதான் நம்மளுடைய ஹேஸ், புகைமூட்டம்.
4: கொஞ்ச காலமா வந்து கிழக்குல வந்து மோசமா இருந்தது, ஆனா இப்ப கிழக்குல இருந்து மேற்கு பக்கம் கொஞ்சம் மோசமாயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். 274,
3: இதாவது 8 மணி நிலவரம் படி.
4: சரி,
3: அதற்கு பிறகு வடக்குல 79, அங்க மட்டும் எப்படி தப்பிச்சாங்கன்னு தெரியல. கிழக்குல 113, தெற்குல 129, மத்திய பகுதியில 203 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப மோசமாயிட்டு நேற்றைய நிலவரம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது. ஆக நல்லபடியா நீங்க தண்ணீர் அருந்துங்க, வீட்லயே இருங்க.
4: அது மட்டும் இல்லாம சில பேருக்கு கண் அரிப்பு ஏற்படலாம், தொண்டை அரிப்பு ஏற்படலாம், நீங்க மருத்துவரை பாருங்க. அது மட்டும் இல்லாம சில ஏற்பாடுகளும் இருக்கு இப்ப, இல்லையா? உங்களுக்கு குறைந்த விலையில மருத்துவம் வந்து வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாம சில இடங்கள்ல மாஸ்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க,
3: முகக்கவசத்தை வழங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சிலர் வந்து வெண்டிங் மிஷின்ல அவங்க கொடுக்கறாங்க, அல்லது நேரடியாவே கொடுக்கறாங்க. பெற்றுக்கொள்ளுங்க, பயன்படுத்துங்க, உங்களுடைய உடல் நலத்தை பாத்துக்கோங்க.

0: லியோ திரைப்படத்திலிருந்து அனிருத்துடைய இசையில அனிருத் லோதிகா பாடிய பாடலை நம்ம கேட்டோம், அன்பினும் அப்படிங்கிற தலைப்புல. நேரம் இப்பொழுது 9:19.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் பழுதாகி உள்ளது சிடிஇ நோக்கி செல்லும் SLE வுட்லண்ட்ஸ் அவென்யூ 2க்கு முன்பாக.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்,
4: பாரம்பரிய சுவை, குறைந்த விலை, அதுக்கு மெட்ராஸ் காபி ஹவுஸ் தான். காலையில சுட சுட சிற்றுண்டி, மத்தியானம் சுவையான சாப்பாடு, காரோ இருப்பு, எல்லாமே சிறப்பு. மெட்ராஸ் காபி ஹவுஸ் சிங்கப்பூர்ல 8 கிளைகள். தேக்கா தீபாவளி சந்தையில அக்டோபர் 10 முதல் நவம்பர் 8 வரை. கடையின் 29:30. ஜெக்சலாம் எக்ஸ்போவில் அக்டோபர் 16 முதல் 25 வரை. கடையின் 143. ஒரு முறை சுவைத்தால் மீண்டும் மீண்டும் வரவேற்கும் மெட்ராஸ் காபி ஹவுஸ். 8196-4806.
5: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
6: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
5: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
6: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
5: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
6: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
7: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
8: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
7: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
8: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
7: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி
8: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
7: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
8: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
7: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகாபிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: இந்த வாசிப்பு அப்படிங்கிறது ஒரு மறந்த கலை, மறையும் கலை அப்படின்னு நினைக்கிறேன் ரஃபி. ஏன்னா புத்தகத்தை எடுத்து அதை கைப்பட நம்ம வாசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டு,
1: நூலகத்துக்கு போறவங்களோட எண்ணிக்கையும் குறைந்த வண்ணமா இருக்கு. அதை மறுபடியும் நம்ம கொண்டு வரணும், பிள்ளைங்களுக்கு புத்தகத்தின் பால் ஈர்ப்பை ஏற்படுத்தணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கு. அதனாலதான் இந்த தலைப்பு தொட்டு நீங்க நம்ம பேசிட்டு இருக்கிறோம்.
0: உங்ககிட்ட நம்ம கேட்டிருந்தோம், நீங்க படித்ததுல ஏதாச்சும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும், நம்ம கூட பகிருங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆனா மாறா நேர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படிக்கிறத பத்தி அவங்க வந்து நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. அபு
1: என்ன மாதிரி புத்தகம் அவருக்கு பிடிக்குமா கேட்போமா நம்ம.
2: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி ரஃபி ரிமெம்பர் டியூரிங் அவர் யங்கர் டேஸ் அட் இஸ் ஒன் புக், நீங்க அந்த பேர் மறந்து போச்சு. ஐ ரியலி கேனாட் கெட் த நேம். ஓகே, மை நேம் இஸ் அபு அகெயின். அந்த புக்கு நம்ம படிக்கும்போது இருந்து அந்த அடுத்த சாப்டருக்கு போறதுக்கு முன்னாடி அது கேட்கும் ஆப்ஷன் ஒன் ஓகே, யூ வாண்ட் டு கண்டினியூ தீஸ் பாப், செகண்ட் யூ வாண்ட் டு கண்டினியூ த செகண்ட் பாப் ஆர் தேர்ட் பாப். ஸோ நம்ம அந்த மூணு ஆப்ஷன்ஸில் இல்லாட்டி நாலு ஆப்ஷன்ஸில் நம்ம ஒன்று சூஸ் பண்ணனா, யூ ஸ்ட்ரைட் அவே ஸ்கிப் த பேஜ், யூ கோ டு த தேர்ட் ஆப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அங்கேருந்து என்ன நடக்குதுன்னு இஸ் யூஸ் டு பி இன் செகண்டரி ஸ்கூல் லைப்ரரிஸ், இன்னும் செகண்டரி ஸ்கூல் ஸ்கூல் லைப்ரரிஸில் இருக்கும். ஐ ரியலி கேனாட் ரிகால் தட் புக் ஐ யூஸ் டு ரீட். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இஸ் லைக் யூ ஆர் ரியலி நோ இன்டராக்டிவ்லி கேன் சே தட் இமேஜினேட்டிவ்லி யூ ஆர் இன்வால்வ் இன் தட் ஸ்டோரி தட் யூ ஆர் நோ ரீடிங் த்ரூ.
1: அது வந்து இந்த கேம் புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க, முன்பு இருந்தது. அதாவது இந்த கதை வந்து எப்படி போகணுங்கிறத நீங்க தீர்மானிப்பீங்க, இப்படி வேணும்னா இந்த பக்கத்துக்கு போங்க.
0: இல்ல, இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா புத்தக வடிவத்துல கிடையாது ரஃபி. இது ஒரு செயலி மூலமா நான் கேள்விப்பட்டேன், ஒரு விளையாட்டாவே நான் விளையாடி இருக்கேன் சின்ன வயசுல. ஆனா இது ஒரு புத்தகம் மூலமாக அவங்க செஞ்சிருக்காங்க, அந்த காலத்திலயே செஞ்சிருக்காங்க அப்படின்னு இப்பதான் நான் முதல் முறை என்ன கேட்கறேன்.
1: இருக்கு, இருந்துச்சு, புத்தகம் பயில இருந்தது, வடிவில இருந்தது, அதுதான் அவர் ஞாபகப்படுத்தி இருக்கிறாரு. அந்த மாதிரி புத்தகம் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து படிங்க அப்படின்னு தான் நம்ம.
0: எப்படி இருந்தாலுமே ஒரு வழியில நம்ம ஒரு ஈர்ப்பை உண்டாக்கணும், புத்தகத்தை வாசிக்கிற அந்த பழக்கத்தை நம்ம உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யுத்திகளை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. உங்களுக்கு நீங்க கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு புத்தகத்தை படிச்சிருப்பீங்க, ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி உங்களுக்கு கண்டிப்பா கவர்ந்திருக்கும், அது என்ன அப்படிங்கறத நம்ம கூட பகிருங்க. 9678 9688 முழுமையா சொல்லணும்னா கிடையாது, ஒரு பாதியா சொல்லுங்க அந்த கருத்து என்ன அப்படிங்கறத நம்ம கூட பகிருங்க.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: இன்று அக்டோபர் மாதம் 14 தேதி இன்றைய நாணய செலாவணியை பார்த்துருவோம். ஒரு அமெரிக்க டாலர் 1.28 ஒரு யூரோ 1.43, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.69, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 89, 100 இந்திய ரூபாய் 1.32, 100 இலங்கை ரூபாய் 39, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கெட் 3.19.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜூ.

0: புத்தகங்கள் இனிமே இருக்குமா அப்படின்னு இணையம் வரும்போது ஒரு கேள்வி வந்தது. நவீன், இணையம் தான் வந்துடுச்சேன், எல்லாமே எல்லாமே அங்கேயே படிச்சுக்கோமே.
1: ஆமா, அது ஓரளவுக்கு உண்மைதான். இருந்தாலுமே உண்மையான அந்த புத்தகங்கள் நம்ம கையில எடுத்து நம்ம படிக்கும்போது அந்த உணர்வு வேற.
0: ஏன் வந்து புத்தகங்கள் முக்கியம் அப்படின்னா, இப்ப நீங்க கிண்டல் எடுத்து வாசிக்கிறீங்க, அந்த மாதிரியான கருவியெல்லாம் வந்துடுச்சு, கண்ணுக்கு வந்து அது பாதுகாப்பா இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா ஒரு அந்த காலத்துலதே நம்ம புத்தகத்தை தான் வந்து வாசிச்சுக்கிட்டு வரோம் இல்லையா. நமக்கு அது ஆரம்பத்துல நமக்கு அது ஐபேட் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா அப்ப உள்ளவங்க பாருங்க, புத்தகத்துல வந்து அவங்க வெரைட்டிஸ் இருந்து, அதாவது பல வகையான புத்தகம் இருந்தது. அதை வந்து இந்த எழுத்தாளருடைய மட்டும் தான் படிப்பேன் அப்படின்னு இல்லாம எல்லா புத்தகத்தையும் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அது ஒண்ணுதான் அவங்களுக்கு. நூலகம் என்பது சிங்கப்பூர்ல அப்ப புத்தகங்களை இலவசமா நீங்க இரவல் பெறலாங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு.
1: ஆனா நீங்க உண்மையா அந்த புத்தகத்தை கையில எடுத்து படிக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் மெனக்கெடணும். ஒரு புத்தகம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது சிங்கப்பூர்லயே ஒரே ஒரு நூலகத்துல இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க.
0: ஆமா, அது கண்டுபிடிக்கணும்,
1: அது கண்டுபிடிக்கணும். அது மத்தவங்க வந்து இரவல் வாங்காம இருக்கணும், அப்பதான் உங்களால அது இரவல் வாங்க முடியும் அப்படின்னு நிபந்தனை இருக்கு. அல்லது நீங்க பொதுவா நம்ம சொல்லுவோம், சரி நூலகம் மட்டும் கிடையாது, நீங்க ஒரு புத்தகத்தை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது நீங்க ஒரு புத்தக கடைக்கு நீங்க போனீங்கன்னா, அங்க என்ன இருக்கோ அங்கதான் நீங்க வாங்க முடியும்.
0: ஆமா,
1: இப்ப இணைய மூலமா எந்த புத்தகம் வேணாலும் நம்ம எப்ப வேணாலும் போய் படிக்கலாம், அப்படி ஒரு வசதி வந்துட்டு. ஆனா முன்பு காலத்துல அப்படி கிடையாது. அதனால எனக்கு என்னமோ முன்பு காலங்கள எல்லா புத்தகங்களையும் படிக்க ஒரு ஆர்வம் வரும், ஒரு கியூரியாசிட்டி வரும் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: ஆமா, ஆக புத்தகத்துல உள்ள தகவல் சில வேளைகள்ல நீங்க படித்தது உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து கை கொடுக்கும். அது வந்து ரொம்ப உண்மை. என் நண்பர் வந்து புத்தகம் அதிகமா வாசிக்க கூடியவர்.
1: சரி,
0: அவர் சொல்ற உதாரணங்கள், பயன்படுத்துற வார்த்தைகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்னடா இது, நம்ம அது வந்து புத்தகத்துல மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. அது எழுத்தாளர்கள் மட்டும்தான் எழுதுவாங்க, இணையத்துல நீங்க மேலோட்டமா பாக்குறீங்க, அதை வந்து உள்ள போய் நீங்க வந்து படிக்கிறது கிடையாது. இந்த மேலோட்டமா படிச்சுட்டு போயிடுறோம். ஆனா புத்தகம் அப்படி கிடையாது. நீங்க என் நேரமும் எடுத்து அதை திருப்பி பாத்தீங்கன்னா அதுல வந்து உறுதியான தகவல்கள் மட்டும்தான் இருக்கும். அது எவ்வளவு பெரிய ஒரு உண்மை தெரியுமா?
1: உண்மைதான்.

0: நிலவரம்.
1: எம்சிஇஏ நோக்கிச்சலும் ஏஒய்இ ஜாலான் முல்லைக்கு பிறகு சாலை பணிகள் அங்கே முதலாம் தடத்தை தவிர்த்துருங்க. எஸ்எல்இஏ நோக்கிச்சலும் சிடிஇ பிஐஇ சாங்கிக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. இறுதியாக நகரை நோக்கிச்சலும் இசிபி சாங்கிக்கு பிறகு சாலையில ஒரு தடை ஏற்பட்டுள்ளது, அங்கே மூன்றாம் தடத்தை தவிர்த்துருங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
5: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
4: விலை எப்படி?
5: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
6: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002216. செல்லுங்கள் newmtechgroup.com.
7: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 ஆண்டில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு காத்து. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23rd தேதி வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
8: எப்படி எல்லாருமே பயன் அடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
9: 30 அனுபவம்னா சும்மாவா?
8: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவையை பெறலாம்.
10: ஆனா எல்லாருமே இப்படி பயன் அடையலாம்.
8: இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
10: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், 101 ஸ்ட்ரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.

0: எங்களுடைய உறுதியை உங்களுக்கு நாங்க கொடுக்கறோம். என்ன உறுதியா நாங்க சொல்றோம்னா, நீங்க கேட்கிற பாடல் எந்த ஒரு பாடலாக இருந்தாலும், நீங்க சின்ன வயசுல 5 வயசுல கேட்டிருக்கலாம், 6 வயசுல கேட்டிருக்கலாம், இப்போ உங்களுக்கு வயசு வந்து ஒரு 50-60 இருக்கலாம், எப்பவோ கேட்ட பாடலுங்க, அந்த பாடலை இப்ப கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஒளியிலிருந்து கொடுக்கறோங்கிற அந்த உறுதியை நாங்க கொடுக்கறோம் உங்களுக்கு.
1: ஆமா, எப்ப வேணாலும் கேட்ட பாடலாம் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம தமிழ் பாடலாக இருக்கணும், அதை மட்டும் நம்ம சொல்லிக்கலாம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, தழுவல் பாடல்கள் நம்ம கிட்ட கொடுப்பாங்க. ஏன்னா ரொம்ப அரிதா இருக்கும் தழுவல் பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது, அது தெலுங்குல இருக்கலாம், ஹிந்தியில இருக்கலாம், அதை தழுவி தமிழுக்கு மொழிபெயர்ப்பு செய்யும்போது அந்த பாடலை ஒளிபரப்புங்க நம்ம கிட்ட கேட்பாங்க. அதையும் நம்ம வந்து ஒளிபரப்புறோம், முடிந்த அளவுக்கு
0: நம்ம தேடி பார்க்குறோம் அந்த பாடல் கைவசம் கிடைச்சதுன்னா எடுத்து நாங்கள் ஒளிபரப்புறோம் உங்களுக்கு. ஏன்னா எங்களுடைய வங்கியில, பாடல் வங்கியில, ஆயிரக்கணக்கான, 10,000-க்கணக்கான, 20,000-க்கணக்கான பாடல்கள் நிறைய நாங்க வைத்திருக்கிறோம். அந்த வங்கியில இருந்து நாங்க எடுத்து உங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லும் போது நாங்க தேடி பார்த்து தான் எடுத்து போடணும்.
1: நிச்சயமா. அதே சமயத்துல நீங்க தாராளமா பாடல்களை கேட்கலாம், ஆனால் அந்த முதல் உரிமை யாருக்கு வழங்கப்படும் அப்படிங்கறது, இப்ப முதல் முறையா கேட்கும் நேயர்களுக்கு முதல் உரிமை, ரொம்ப நாளுக்கு பிறகு இப்ப வந்து தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்களுடைய பாடல் நம்ம ஒளிபரப்பல அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கும் ஓரளவுக்கு நம்ம முதல் உரிமை கொடுப்போம்.
0: யாருமே வந்து புதுசா வரல அப்படின்னு சொல்லும் போது, அடிக்கடி கேட்கிற நேயர்களா இருந்தாலும் நீங்க வராதீங்க நாங்க சொல்ல மாட்டோம், தாராளமா வாங்க, உங்களுடைய பாடல் நாங்க ஒளியேற்றோம். ஆனா சில பேர் வந்து இந்த கழுத்துல கத்தி வச்சிட்டு கேட்பாங்க, தெரியுமா எத்தனை மணிக்கு போடுற சொல்லு, இன்னைக்கு தெரிஞ்சாகணும் எத்தனை மணிக்கும், அந்த மாதிரி இல்லாம நாங்க அந்த நேரத்தை உங்களுக்கு சொன்னோம்னா அந்த பாடல் வருதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா எங்களுடைய பட்டியல்ல யார் வந்து இது நாள் வரைக்கும் வரலையோ, ஒரு 10 நாளைக்கு அப்புறம் வந்திருக்காங்களா, 15 நாளுக்கு அப்புறம் வந்திருக்காங்களா, அவங்களுக்கு முதல் உரிமை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட நாங்க வரோம்.
1: சரியா, விதிமுறைகள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரியா, தொடர்ந்து இப்பவே உங்களுடைய விருப்ப பாடல்களை கேளுங்க. 10 மணியிலிருந்து 11:30 வரைக்குமே உங்களுடைய விருப்ப பாடல் அங்கும் இடம்பெறும்.
0: தொடர்ந்து இணைந்திருங்க ஒலியோட.
1: இது ஒலி 9:06.
0: பரவசம்.

0: மெர்சல் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மானுடைய இசையில அந்த பாடலை கேட்டோம். நேரம் இப்பொழுது 9:53.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: பிகேஇயை நோக்கி செல்லும் கேஜேஇ சுங்காய் தங்கா சாலை எக்ஸிட் அங்கு சாலை பணிகள். இதன் காரணமாக சுங்காய் தங்கா சாலை எக்ஸிட் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எஸ்எல்இயை நோக்கி செல்லும் டிபிஇ டெம்பனிஸ் அவென்யூ 7 முன்பாக சாலை பணிகள், அங்கே 3 தடத்தை தவிர்த்துங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: பாடல் எழுதப்பட்டவனை பத்தி இங்க யாருமே பேசல, யாரும் பேச மறுக்கிறாங்க அல்லது வந்து மறக்கிறாங்க.
5: அதனாலதான் ஒலியில பாடல் ஆசிரியர்களுக்கு நாங்க பெருமை சேர்க்கிறோம்.
6: திரைப்பாடல்களை சுவையாக்கும் இந்த பாடல் ஆசிரியர்களுக்கு ஒலியிலிருந்து எங்கள் நன்றி.
7: ஒவ்வொரு

பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் பி முத்தையா அண்ட் சன்ஸ்.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரேங்கூன் சாலை, ஃபேரபாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515158.
1: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 டைமண்ட்ஸ். பவர் யோர் டிசைர்.
2: தொலைக்காட்சி,
3: வானொலி,
4: அடடா
2: மின்னிலக்கம்,
4: பிரமாதம். ஆனா என்னோட வியாபாரம் சின்னது.
2: அது போதும்.
5: உங்க வியாபாரத்தோட அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்க மீடியாகோப் வழங்குகிற நம்பகமான தொலைக்காட்சி, வானொலி, மின்னிலக்கம் ஆகிய தளங்களின் மூலம் பயன்பெறுங்க.
2: ஆரம்பிக்க நீங்க தயாரா?
5: சிறந்த வளர்ச்சிக்கு பெரிய பிராண்டாக இருக்க அவசியம் இல்லை. மீடியாகோப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/readysetgrow.
6: இரவனிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
7: தொலைபேசி மூலமா அழைங்க
8: 669-11-968.
6: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
7: வாட்ஸ்அப் மூலமாக
8: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு நீங்க அனுப்பலாம்.
6: 9678-8968.
8: உங்க விருப்ப பாடல்களை
7: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
8: இது உங்களுடைய இரவனிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
9: இரவின் ஆட்டம் நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல் கேட்கும் நேரம் வந்துவிட்டது.
10: சாந்தினி தான் முதல் பாடலை அனுப்பி வைத்திருக்கிறாங்க. இவங்க ஒலிக்கு புதிய நேயர் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
9: எத்தனையோ சாந்தி இருக்காங்களே, ஆனா இது ஒரு புதிய சாந்தி.
10: சாந்தினி,
9: ஓ சாந்தினி,
10: நீ இருக்கிறதுனால புதிய நேயர். ஏன்னா அவங்களுடைய அந்த வாட்ஸ்அப் சேட்ல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால அவங்க எந்த பாடலையும் கேட்கல.
9: ஆமா, சரி.
10: இல்ல புதுசா நம்பர் எடுத்திருக்காங்களா என்னன்னு தெரியல. நேயர் அப்படி கூட இருக்கலாம்.
9: ஆமா, சரி. என்ன பாடல கேட்டிருக்காங்க இன்றைக்கு?
10: ஆமா, அவங்க கேட்ட பாடல் நல்ல ஒரு பாடல், தர்மம் தலை காக்கும். படத்துல இருந்து கேவி மகாதேவன், திரை இசை திலகம், அவரோட இசையில கண்ணதாசன் இயற்றிய பாடலை கேட்டிருக்கிறாங்க. TM சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்கும் பாடல்னா சொல்லணுமா? தொட்டுவிட தொட்டுவிட பாடல்.
9: என்று கேட்ட ஞாபகம் தொகுப்புல இந்த பாடல் வருது. கேட்ட மகிழ்ங்கள். தொடர்ந்து உங்களுடைய பாடல்களை கேட்டுக்கிட்டே இருங்க. 9678-9868 இது உங்கள் இரவில் ஆட்டம்.
10: பாடல்களை கேளுங்கள்,
9: மறைந்துவிடும் சோகங்கள்.

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம். ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. உள்ள மகிழ சமைக்க உதவும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
3: ஏன் அவசியம்னா,
2: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
3: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம். பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. முப்தா ஜோசியனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 ஸ்ட்ரைகன் ரோட், டேக் அ பிளேஸ், B1-25.
2: இப்போதே அழையுங்க. 6334-1055, 6334-1055.
4: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை.
5: 20th ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா, 300 மேற்பட்ட கடைகள், ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம், இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. October 16-25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை, குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
6: இந்த விருப்ப பாடல் அங்கத்துல புதிய நேயர்களுக்கு முதல் உரிமை வழங்கப்படும் அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம்.
7: ஆமா,
6: அந்த வரிசையில ஒரு புதிய நேயர் இன்றைக்கு ஒரு பாடலை கேட்டிருக்காரு, ஹரிஷ் 786. அவரும் ஒரு வானொலி நிலையத்தை நடத்துறாரு ஆர்பி.
7: அது தெரியல, அது ஏதோ அந்த எண்ணெய் பயன்படுத்தி வைத்திருக்கிறாரு அவரு. ஒரு சமயம் அதிர்ஷ்டம் என்ன இருக்குமோ அவருக்கு தெரியல. எனக்கு
6: அவருடைய எண்ணிலே இருக்கு, தொலைபேசி எண்ணிலே 786 அப்படின்னு இருக்கு.
7: ஆமா,
6: இருக்கு.
7: சரி, ஹரிஷ் 786 பாடல் நம்ம வந்து ஒளியேற்ற போறோம். அவர் கேட்டிருக்கிறது கடல் படத்திலிருந்து நெஞ்சுக்குள்ளி பாடலை வந்து ஒளியேற்றுமாறு கேட்டிருக்கிறாரு. ஹரிஷ், உங்களை வருக வருக வரவேற்கிறோம். உங்களுக்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேளுங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் அங்கத்துக்கு இரண்டு பாடல்கள் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். பொதுவாக 80களில் வெளிவந்த பாடல்கள் தான் நம்ம எடுத்து வச்சிருப்போம். இது ஒரு கிட்டத்தட்ட 80களில் வெளிவந்த ஒரு பாடல், 70களின் இறுதியில வந்த பாடல்கள் இரண்டுமே.
1: ஆமா, வெள்ளி ரதம் படத்துல அலைமகள் கலைமகள் நல்ல ஒரு பாடல். இந்த பாடலை வந்து ராஜபாண்டியன் அவர் வந்து விரும்பி கேட்டிருக்கிறாரு, இந்தியாவில இருந்து அனுப்பி வைத்திருக்கிறாரு. அவருடைய பாடல் வருது, அதனை தொடர்ந்து
0: ஷர்லா குமார் விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்க ஒரு குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க, கேட்போம்.
2: இரவு வணக்கம் ரஃபி, என்ன ஷர்லா குமார் ஜிபிலிருந்து
0: பேசுறேன்.
2: இது வந்து எனக்கு கன்னிப்பருவத்திலே திரையில இடம்பெற்ற பட்டு வண்ண ரோசாவும் எஸ் ஜானகி அம்மா பாடிய பாடல். எல்லோருக்காகவும் நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: 70களின் அதிசய உலகம்.
1: காதல் பூத்தது அதை கேட்டு
0: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
2: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி 9:08.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
3: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
4: குட்டி பியூரிஃபையர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
5: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
6: வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இரண்டு மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலையை கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை முழுமையாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு முக்கியமான வளையலை மையமா வச்சு அதை சுற்றி எளிமையான வளையல்களை சேர்த்து பாருங்க. கையில எந்த எண்ணிக்கையில வளையல்கள் இருக்குது என்பது முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி நம்ம அணியிறோம், எந்த வரிசையில எப்படி அதை அடுக்கி நம்ம அணியிறோம் என்பதுலதான் அந்த முழு அழகே இருக்குது. அதோட தினமும் நீங்க அணியும் தங்க நகை அதிக வேலைப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மெலிதான சங்கிலி, சிறிய காதணி, எளிய வளையல், இவை போதுமானது. எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல இருந்தாலும் நீங்க அழகா எளிதா அணிந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க. ஜாயாலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். பாரம்பரிய சுவை குறைந்த விலை, அதுக்கு மெட்ராஸ் காபி ஹவுஸ் தான். காலையில சுட சுட சிற்றுண்டி, மத்தியானம் சுவையான சாப்பாடு, காரோ இருப்பு எல்லாமே சிறப்பு. மெட்ராஸ் காபி ஹவுஸ், சிங்கப்பூர்ல 8 கிளைகள். தேக்கா தீபாவளி சந்தையில அக்டோபர் 10 முதல் நவம்பர் 8 வரை. கடையின் 29-30 ஜெக்சலாம் எக்ஸ்போவில் அக்டோபர் 16 முதல் 25 வரை. கடையின் 143. ஒரு முறை சுவைத்தால் மீண்டும் மீண்டும் வரவேற்கும் மெட்ராஸ் காபி ஹவுஸ். 8196-4806.
7: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 ஆண்டில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு காத்து. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 25 தேதி வரை சன்டே கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401-403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
8: நீங்க தங்க மாதிரி ஜொலிக்கணுமா?
9: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா,
8: தங்கத்தால உங்களுடைய அன்பானவங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல. தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவல்லர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
10: இரவு நாட்டம் நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறாரு சந்திரசேகர், அவரை நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
11: நல்லா விதமா இருக்கிறேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
10: ரொம்ப நல்லா இருக்கிறோம் சந்திரசேகர். தெரியாம தான் கேக்குறேன், நல்லா இருக்கேன்னு சொல்றீங்க, நல்லா இல்லாத ஒரு பாடல் கேட்டிருக்கீங்களா?
11: பிடித்தமான பாடல்.
12: பிடித்தமான ஒரு பாடல் அப்படிங்கறத கேட்டிருக்கீங்க, சரி, என்ன பாடல் அப்படிங்கறத சொல்லுங்களேன்.
11: பாடல் வந்து யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க.
10: மலர்ச்சியான பாடல் கேட்பாங்களே, இது வந்து ரொம்ப விரக்தியான ஒரு பாடலா இருக்கு, அதுக்காக சொன்னேன். இந்த பாடல் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
11: அருமையான பாடல்.
12: ஆமா,
11: உண்மைதான், நடக்கிறத கூட நடக்கிற மாதிரி நினைக்கும்.
10: உண்மைதான். சரி, அதாவது சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு பிடித்த பாடல் இந்த பாடல் தான்.
11: ஆமா, ரைட்.
10: சரி, இதை தவிர இன்னொரு பாட்டை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா வேற என்ன பாட்டு சொல்லுவீங்க?
11: இன்னொரு பாட்டு சொல்லுமா? அந்த இந்த பாட்டு தான், அந்த அது சிவாஜி படம் தான், நடிச்சது வந்து பாடிய பறந்த குயில்.
10: பாடி பறந்த குயில்ல என்ன பாட்டு?
11: அந்த ஒரு சோகப்பாடு கல்யாணத்துக்குள்ள பாடு படிக்காது.
10: சரி, அதுக்கு இந்த பாடலே எவ்வளவு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இந்த பாடலே ஒளிபரப்புறேன், கேக்குறீங்களா?
11: நல்லா கேக்குறேன்.
10: நன்றி, வணக்கம்.
11: நன்றி, வணக்கம்ங்க.
10: வணக்கம் வணக்கம்.
11: யாரை

0: அடுத்த மூன்று பாடல்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம வரிசையா உங்களுக்கு நம்ம சொல்ல போறோம். நல்லா தெளிவா கேட்டுக்கங்க, கவனமா கேட்டுக்கங்க. அதுல முதல் பாடல் பி ஜெயச்சந்திரனும் எஸ் ஜானகியும் சேர்ந்து பாடியிருக்கும் பாடல் நான் எடுத்து வச்சிருக்கேன். முத்துராமன் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாரு. பாலசுப்ரமணியம் பாலா கடந்த ஒரு வாரமா இந்த திரைப்படத்திலிருந்து ஏதாச்சும் ஒரு பாடல் போடுங்க போடுங்க போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. இன்றைக்கு அவருடைய பாடலுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு.
1: ஆமா, இருக்குறள் கீதத்தை எடுத்து வச்சிருக்கிறவங்களுக்கு அருமையான ஒரு பாடல் இளையராஜோட இசையில வந்தது, மறக்க முடியாத பாடலும் கூட. அதனையும் எடுத்து என்ன பாடல் காத்துக்கிட்டு இருக்கு, ருக்கு ருக்கு அவள் வருவாளா படத்துல இருந்து
0: சுதாகரன் இந்த பாடல விரும்பி கேட்டிருக்காரு.
1: அதனை அடுத்து மோகன் வந்து ஸ்வீஸ்ல இருந்து அனுப்பி வச்சிருக்காரு. அவர் என்ன பாடல் கேட்டிருக்கிறாருன்னா, ஒன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சேன் அபூர்வ சகோதரர்கள் படத்துல இருந்து இந்த பாடல் வெளியேற்ற முடியுமா, நேரம் தான் ஒளிபரப்புங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த மூன்று பாடல்களையும் ஒன்றன் பின் ஒன்றா கேட்போம், தொடர்ந்து இணைந்திருங்க.
0: இது உங்கள் ஒளி 9:06
1: கேட்டாலே பரவசம்.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோ என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் wondershop.sg.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: 90 ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
3: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
4: தொலைபேசி மூலமா அழைங்க
5: 669-1198.
3: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
4: வாட்ஸ்அப் மூலமாக
5: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு நீங்க அனுப்பலாம்.
3: 967-88-968.
5: உங்க விருப்ப பாடல்களை
4: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
5: இது உங்களுடைய இரவு நிலாட்ட பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.

0: இரண்டு பாடல்களை நாங்கள் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கிறோம். ரெண்டுமே பழைய பாடல். ஒன்று வந்து 50களில் வெளி வந்தது. நேற்றே சூ ஸ்வீட்டி கேட்டிருந்தாங்க, அவங்கள்ட்ட சொன்னா மறுபடியும் ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு உள்ள வந்துட்டாங்க. இப்ப மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்கு என்ன பாடல்னா,
1: 50களில் வெளிவந்த மைனர் லைஃப் ரொம்ப ஜாலி ஏஎம் ராஜா பாடியிருக்கும் பாடல் இது. கேஜி மூர்த்தியுடைய இசையில இல்லறமே நல்லறம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை விரும்பிக்கிட்டிருக்காங்க.
0: அடுத்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்கும் வண்டொன்று வந்தது காட்டு ரோஜா படத்திலிருந்து விஷாலி இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க.

குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212212, 101 சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேரபாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515158.
1: உங்க அபிமான நட்சத்திரங்களின் திருவிருப்பான ஆட்டம் போட வைக்கும் பாடுகளை கேட்க கொண்டாட நீங்க தயாரா?
2: ரெடிதான் வரவா.
1: வாரந்தோறும் வியாழக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சி கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாக பார்க்கலாம். ஆதரவு பஞ்சாராஸ் சரும பராமரிப்பு பொருட்களையும் தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.
3: ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா.
4: சைனீஸ் ரோஜாவா, இந்தியன் ரோஜாவா, எந்த ரோஜா வேணும் உங்களுக்கு சொல்லுங்க.
3: இல்ல 4 ரோஜா போட்டாரு. இருந்தாலுமே அப்படி சொல்லும் போதே எனக்கு என்ன பாடல் தெரிஞ்சுட்டு,
4: ஒவ்வொரு ரோஜாக்கும் ஒன்னு கிருஷ்ணன் வேற வேற மாதிரி கொண்டு வந்திருக்காரு பாத்தீங்களா.
3: வார்த்தையில ரெண்டு அதே வார்த்தை தான் 4 முறை அவர் போட்டாலுமே அது என்ன பாடல்னு தெரிஞ்சுக்கிட்டேன். காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை நம்ம ஒளிபரப்ப போறோம். ஏஆர் ரஹ்மானுடைய இசையில
4: ஹரிஹரனும் அதை பண்ணுவாரு. அதாவது ஒரு பாடல்ல அந்த பல்லவி முடிஞ்சு சரணத்துக்கு போகும்போது மறுபடியும் பல்லவிக்கு வர்றாரு இல்லையா, அந்த பல்லவிய முதல் பல்லவி மாதிரியே மறுபடியும் பாட
3: மாட்டாரு. ஆமா, வித்தியாசமா முயற்சி செய்வாரு.
4: அதுதான் கவனிச்சிருக்கிறேன். சரி வாங்க அந்த பாடல் நம்ம கேட்டு வருவோம். 11 மணிக்கு மேல நேர்களை சந்திப்போம்.
3: ரஃபி, அதுக்கு முன்னாடி இந்த பாடலை யாரு கேட்டாங்கன்னு கொஞ்சம் சொல்லிடுங்களேன்.
4: ஓ, இந்த மாதிரி பாடல்லாம் வந்ததுன்னா ரெண்டு பேர் தான் மாறி மாறி வருவாங்க உள்ள.
3: ரசாக் இல்லாட்டி ஃபாரிஸ்.
4: ஆமா, ஃபாரிஸ் வந்து ஃபாரிஸோட பாடல்.

0: செல்ல வந்துட்டாலே இல்ல.
1: தேட தேட புதையல் கூட கிடைச்சிரும்.
2: ஆனா பாட்டு கிடைக்குமா?
3: கட்டமே இல்லையா?
4: ஆனா எங்க கிட்ட இருக்கு?
5: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரை நேயர் விருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு.
1: 1:30 மணி நேரம் அதுல நீங்க கேக்குற பாட்டு கிடைக்கும்.
2: இரவின் ஆட்டம்
6: பாடல்களை கேளுங்கள், மறைந்து பரிசோகங்கள்.
7: இரவுநிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க 3 வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
8: தொலைபேசி மூலமா அழைங்க
2: 669-11-968.
7: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
8: வாட்ஸ்அப் மூலமாக
2: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்.
7: 9678-8968.
2: உங்க விருப்ப பாடல்களை
8: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
2: இது உங்களுடைய இரவுநிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
9: உங்களுக்கு தெரியுமா,
1: இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியில இன்றைக்கு புதன்கிழமை, அக்டோபர் மாதம் 14 இன்றைய நாள்ல, இன்றைய தினத்துல உலகத்துல என்னென்ன அனுசரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம்.
10: இந்த டிசர்ட்டுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்களா நவீன்?
1: ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. எப்போதுமே ஒரு சாப்பாடு சாப்பிட்ட உடனே ஏதாச்சும் இனிப்பா சாப்பிடணும்னு சாப்பிடணும்.
10: உங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் இன்னைக்கு நாள் வந்து தேசிய அளவுல சில நாடுகள்ல கொண்டாடும் நாள், நேஷனல் டிசர்ட் டே.
1: ஆமா, ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். இருந்தாலுமே இப்ப எல்லாமே கொஞ்சம் அளவோட தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம்.
10: சமீப காலமா அந்த மேக்ரோன்ஸ்ங்கிறத வந்து பரிமாற பல இடங்கள்ல விக்கிறாங்க, வண்ண வண்ணமா இருக்கும். அது சாப்பிடுவீங்களா நீங்க?
1: சாப்பிடுவேன் ரஃபி, ஆனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியாது. சாப்பிடுவேன் அப்பப்ப இருந்தா. என்னதான் வண்ணமயமா இருந்தாலுமே, பல வண்ணங்கள் இருந்தாலுமே, எல்லாமே ஒரே மாதிரி தான் எனக்கு தோணுது.
10: ஆக இந்த மாதிரியான டிசர்ட்ஸ் வந்து என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுறது எனக்கு பரவாயில்ல.
1: ஆமா,
10: மனசு வந்து எனக்கு சரின்னு சொல்லும், எடுத்துக்கோ அப்படின்னு. ஆனா என்னைக்கும் அடிக்கடி போய் நீங்க சொல்ற மாதிரி சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு டிசர்ட் இருக்கணுங்கிறது ஒரு கட்டாயம் கிடையாது.
1: இப்ப ஒரு புஃபேக்கு போகும்போது எல்லாருமே மெயினா என்ன சாப்பிடுவாங்கன்னா, அங்க என்ன இருக்கும் சமைத்த உணவு தான் அடிக்கடி அங்க சாப்பிடுவாங்க. ஆனா எப்போதுமே கொஞ்சம் இடம் விடுவேன் இந்த டிசர்ட்ஸ்க்கு, எல்லாமே நான் கொஞ்சம் இடம் கொடுத்துதான் அதையும் நான் கொஞ்சம் ருசிச்சு சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு டிசர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் டிசர்ட்ஸ் பிடிக்கணும் இன்றைக்கு அதை ருசித்து உங்களுக்கும் டிசர்ட்ஸ் பிடிக்கணும் இன்றைக்கு அதை ருசித்து சாப்பிடும் ஒரு தினம் என்று.
10: சரி, அடுத்து தேசிய அளவில் தான் இங்க சிங்கப்பூர்ல கிடையாது இது, பல நாடுகள்ல, மேற்கத்திய நாடுகள்ல கொண்டாடும் ஒரு நாள், நேஷனல் ஸ்டாப் புலியிங் டே. புலி பண்ணாதீங்க.
1: ஆமா ஆமா, இதனால பல பேர் வந்து தற்கொலை அளவுக்கு கூட போயிருக்காங்க.
10: ஆமா,
1: ஆக இதை நம்ம லேசா எடுத்துக்க கூடாது. எப்ப நம்ம கண்டுபிடிக்கிறோமோ யாராச்சும் புலி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தடுக்கணும்.
10: ஆமா, பகடி வதைன்னு சொல்றாங்க அதை, குண்டர் கும்பல் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அவங்க தான் வந்து போய் இதெல்லாம் இறங்குறது. சரியா, அந்த மாதிரி பகடி வதை செய்யாதீங்க.
1: ரஃபி, உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தினம் இன்று. உங்களுக்குன்னு கிடையாது,
10: எனக்கு என்ன சார்ந்த விலங்குகளுக்கு.
1: ஆமா, நேஷனல் பெட் obesity awareness day. இது என்ன புதுசா இருக்கு ரவி,
10: உங்களுக்கு தெரியுமா?
1: அது மட்டும் இல்லாம ஒரு பூனையை காட்டியிருக்காங்க.
10: ஆமா,
1: குண்டு பூனைய.
10: குண்டு பூனை தான், என்னோட பூனை அப்படிதான் இருந்தது. தூக்கிட்டு போன ஒரு முறை அவங்க சொல்லிட்டாங்க, மனிதர்கள் வந்து அந்த மாதிரி இருந்தாங்கன்னா, பர்மனா இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க, நீங்க போய் வந்து உடற்பயிற்சி செய்யுங்க அப்படின்னு.
1: உறுப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு.
10: இது கேட்க மாட்டேது. நான் சாப்பாடு குறைச்சி வச்சா என்ன பார்த்து முறைச்சிக்க நிக்கிது, நான் என்ன செய்யட்டும்? இன்னும் சாப்பாடு கேட்டுட்டு இருக்கு.
1: இல்ல, இதுவும் ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு நாளும் நான் யோசிச்சது கிடையாது. ஆனா உண்மைதான், நான் யோசிச்சு பாத்திருக்கேன். இப்ப பூனை வகைகள், நாய் வகைகள் எல்லாமே குண்டு குண்டா இருக்கும்.
10: ஆமா, த்ரெட் மில் வாங்கி வச்சாலும் அதுல ஏற மாட்டேது, நான் என்ன செய்யட்டும்?
1: சரி, அதனை தொடர்ந்து இன்றைக்கு இன்டர்நேஷனல் இ வேஸ்ட் டே அனுசரிக்கப்படுது. அதாவது மின் கழிவுகள், அதற்காக இப்ப தொட்டிகள்லாம் இருக்கு. நேத்தம் இதை பத்தி பேசியிருந்தோம், எல்லாத்துக்குமே தொட்டி இருக்கு. இந்த மின் கழிவுகளுக்கும் தொட்டிகள் இருக்கு அங்கங்க குடியிருப்பு பேட்டைகள்ல. அதை நம்ம சரியான வழியில நம்ம வந்து
10: பயன்படுத்தணும். ஆமா, என்னுடைய தேவையில்லாத இந்த அடாப்டர்ஸ்,
1: பேட்டரி,
10: கேபிள், எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க போட்டிருக்கேன்.
1: சரி,
11: இத்தகவலை வழங்கியோர்
12: அதிக தூய்மை, அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.
13: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
14: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவைய நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
13: விலை எப்படி?
14: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
15: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002-21-96. செல்லுங்கள் newmtechgroup.com.
16: சிங்கப்பூரர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹங்சோ, மெட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 ஆண்டில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு காத்திருக்கும். அளிக்கின்றன. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃபிளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 தேதியிலிருந்து 25 தேதி வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
0: பாரம்பரிய சுவை குறைந்த விலை, அதுக்கு மெட்ராஸ் காபி ஹவுஸ் தான். காலையில சுட சுட சிற்றுண்டி, மத்தியானம் சுவையான சாப்பாடு, காரோ இருப்பு எல்லாமே சிறப்பு. மெட்ராஸ் காபி ஹவுஸ் சிங்கப்பூர்ல 8 கிளைகள். தேக்கா தீபாவளி சந்தையில அக்டோபர் 10 முதல் நவம்பர் 8 வரை. கடையின் 29-30 ஜெக்சலாம் எக்ஸ்போவில் அக்டோபர் 16 முதல் 25 வரை. கடையின் 143. ஒரு முறை சுவைத்தால் மீண்டும் மீண்டும் வரவேற்கும் மெட்ராஸ் காபி ஹவுஸ் 8196-4806.
10: வழக்கமா ஒரு படத்துல இருந்து ஒரு பாடல் ஒளியேறிய பிறகு அதே படத்துல இருந்து மறு பாடல் இன்னொரு பாடல் போடணுமான்னு யோசிப்போனுமே. அதுக்கு காரணம் இருக்கு, ஏன்னா ஒரே படத்துல இருந்து 5-6 பாடல்களை விரும்பி கேட்டாங்கன்னா அதை போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னன்னா ஒரே திரைப்பாடலா இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும்.
1: முன்பு
10: ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு நவீன், ஒரே திரைப்பாடல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வச்சு.
1: சரி, எல்லா பாடலுமே ஒளிபரப்புவீங்க?
10: ஆமா, அந்த 5 மணிக்கு ஒரே திரைப்பாடல் என்று இன்னைக்கு வந்து முகவரி படத்துல இருந்து எல்லா பாடலையும் கேட்போம். ஒரு சிடி எடுத்து வச்சிருவோம் நம்ம, அந்த சிடில இருந்து நீங்க நிறுத்தாம கூட போடலாம், நிறுத்தியும் போடலாம்.
1: அந்த நேரத்துல வந்து கொஞ்சம் சுலபமா இருந்திருக்கோம்ல.
10: ஆமா ஆமா. ஆக இப்ப 2வது பாடல் ஒரே படத்துல இருந்து, இந்த முறை வந்து கலைவாணி கேட்டிருக்கிறாங்க. கன்னி பருவத்திலே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதே படத்துல இருந்து சர்லா குமார் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன்ல, பட்டு வண்ண ரோசா.
1: ஆமா,
10: அதே படத்துல இருந்து இவங்க வடிவுக்கரசி அவங்களை பத்தி முதல்ல பேசிக்கிட்டு இருந்தோம் நம்ம. அவங்க அந்த காலத்துல வந்து நடிக்கும் போது சிவப்பு ரோஜாக்கள் திரைப்படத்துல அவங்க அப்பாட்ட பொய்ய சொல்லிட்டு போய் நடிச்சாங்களாம்,
1: கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா
10: ஆமா, ஏன்னா அந்த படம் ஒரு ரொம்ப மாடலா நடிக்கணும் இல்லையா. அதுக்கப்புறம் அவங்க அறிமுகமான இன்னொரு திரைப்படம் நாயகியா வந்து இந்த திரைப்படம் தான் சொல்லணும், நல்லா நடிச்சிருந்தாங்க. சமீபத்துல அவங்க ஒரு போட்டியில கலந்து கொண்டு தொலைக்காட்சியில, சமீபம் சொன்னா ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால அப்படின்னு சொல்லலாம்.
1: சரி,
10: வெற்றியும் பெற்றாங்க அவங்க.
1: என்ன போட்டி இது?
10: 1 வார்த்தை 1 லட்சம் நினைக்கிறேன். அந்த போட்டி எப்படின்னா, ஒரு தமிழ் சொல் வார்த்தை, அந்த சொல்ல சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு நீங்க சொல்றதுக்கு 3 குறிப்பு கொடுக்கணும் உங்க எதிராளி கிட்ட. உங்க குழுல இருக்கிற இன்னொருத்தட்ட நீங்க சொல்லுவீங்க, இப்ப தோரணம்னு வச்சுக்கோமே, வாசல் நீங்க அதிகமா சொல்ல முடியாது, வாசலில் கட்டுவதெல்லாம் சொல்ல முடியாது,
1: நான் சொல்லுவேன்
10: வாசல்
1: அலங்காரம்
10: இல்லை, அந்த மாதிரி 3 வார்த்தை தான் சொல்லணும். அந்த 3 வார்த்தைக்குள்ள நீங்க கண்டுபிடிச்சா தோரணம்.
1: ஆமா, அதுதான் அந்த விளையாட்டு. அதுல வந்து வெற்றியும் பெற்றிருக்காங்க,
10: வெற்றி பெற்றிருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு கிடைத்ததெல்லாம் வந்து ரொம்ப கடினமான வார்த்தைகள். ஆக அவங்க மேல உள்ள மதிப்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு வைங்களேன்,
1: ஒரு
10: விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காங்களே இவங்க அப்படின்னு.
1: வாங்க, இந்த படத்துல இருந்து இந்த பாடல கேட்போம். எஸ் ஜானகி இந்த பாடல பாடியிருக்காங்க.

0: ரஃபி ஒரு அழைப்பு வருது, எடுக்கலாமா?
1: தாராளமா எடுப்போம். யார் அது?
0: வணக்கம்.
2: ரொம்ப நாளாச்சு இந்த பாட்டு ரேடியோல கேட்டு.
1: என்ன பாட்டு?
2: தெரியாது. தனக்கு தனக்கு என்று ஒதுக்காதே. படம் வந்து மகிழம் பூ.
1: சரி, ஏன் திடீர்னு உங்களுக்கு இந்த பாட்டு ஞாபகம் வந்தது?
2: அர்த்தமுள்ள பாட்டு, பாட்டு அதான் ரேடியோல கேட்டு
1: தெரியும். கேள்விப்பட்டிருக்கேன் பாட்டு,
2: ரொம்ப அர்த்தமுள்ள பாட்டு.
1: ஆமா, நல்ல ஒரு பாடல ஞாபகப்படுத்திருக்கீங்க. கேப்போமா அந்த பாடலை? நம்ம
0: அவரை பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து போனை வச்சுட்டாரு. சரி, இருந்தாலுமே அவருக்கு இந்த பாடல் இந்த நேரத்துல வந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொரு பாடல் இருக்குல்ல ரஃபி?
1: ஆமா, வைஜெயந்தி மாலா அனுப்பி வைத்திருக்கிறாங்க. அவங்க நம்ம உள்ளூர் தயாரிப்பான மாஸ் டேட் அ பிளே பாய் அந்த நாடகத்தை பார்த்திருக்காங்க போல இருக்கு. இந்த பாட்டுக்கு அப்படியே அடிமை ஆயிட்டாங்க அவங்க. இமே ஷபீர் பான்னது
0: அந்த பாடலை முதல்ல கேட்போம். அதற்கு பிறகு பழைய பாடல் நம்ம சொல்லியிருந்தோம்ல, தனக்கு தனக்கு, அந்த பாடல் நம்ம கேட்க போறோம். இது உங்கள் ஒலி 96.8
1: கேட்டாலே பரவசம்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122 வாரத்தில் 7 நாட்களும்.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: இந்த அக்டோபரில் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
6: விளக்கம் கேட்டபோது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அறைந்தார்.
5: மீ லிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
7: தனக்கு தனக்கு என்று ஒரு காதே, செய்த தருமம் தலை காக்கும் மறக்காதே, தனக்கு மிஞ்சிதான் தானும் என்கின்ற தத்துவம் போய் அதை மதிக்காதே. இருக்கு இருக்குதென்று கொடுக்காதே, பணம் இல்லாத காலத்தில் தவிக்காதே, தனக்கு மிஞ்சிதான் தானும் என்கின்ற தத்துவம் மெய் அதை மறக்காதே. தனக்கு தனக்கு என்று ஒதுக்காதே, செய்த தருமம் தலை காக்கும்

மனிதரின் நெஞ்சில் கடவுள் இருக்கின்றான், தன்னலமில்லா மனிதரின் நெஞ்சில் கடவுள் இருக்கின்றான், நல்ல தருமம் செய்பவனின் கைகளின் வழியே கர்ண

அடுத்தவன் மதிக்க கொடுப்பது எல்லாம் கொடையினில் சேராது. அடுத்தவன் மதிக்க கொடுப்பது எல்லாம் கொடையினில் சேராது. அளந்து கொடுக்கிறவன் இருக்கிற வரைக்கும் தருமம் வளராது. இருப்பதை எல்லாம் கொடுக்கிற மனிதர்க்கு நிலைக்கிற புகழ் இருக்கும். இருப்பதை எல்லாம் கொடுக்கிற மனிதர்க்கு நிலைக்கிற புகழ் இருக்கும். அதை தடுக்கிற பாவிக்கு கையொடு காலம் நிறைத்ததும் பெயர் மறக்கும்.

வளர்ந்து போடென்று பழமொழி இருக்கிறது. ஆற்றில் போட்டாலும் அளந்து போடென்று பழமொழி இருக்கிறது. அளவுக்கு மீறி கொடுப்பது எல்லாம் விஷமாய் போகிறது.

0: அண்ணன் தம்பி பாடல் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாடல் எப்போதுமே எல்லாருமே குறிப்பிடுவாங்க. ஒரு அண்ணன் தம்பிக்கு பாடுறதா இருக்கட்டும் சரி, ஒரு தம்பி அண்ணனுக்கு பாடுறதா இருக்கட்டும் சரி, இந்த பாடல் அப்படிங்கிறது ஒரு முன் உதாரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரஃபி.
1: ஆமா நிச்சயமா, இது வந்து பிரபு ரஜினிகாந்த் இருவரும் நடித்த திரைப்படம், மறந்திருக்க முடியாது நீங்க. தர்மத்தின் தலைவன் படத்துல இருந்து நிறைவா ஒரு பாடல். சரி, மற்றவங்களுக்குலாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கலாம், ஐயோ என் பாடல் வரலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இல்லாம இருந்தாலும் நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, வியாழன் வெள்ளி ரெண்டு நாள் இருக்கு இன்னும்.
0: ஆமா, அப்படியும் அங்க வரலன்னா அடுத்த வாரமும் இருக்கு, நீங்க தொடர்ந்து முடிச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம்.
1: ஆமா, இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க தேவிகா. தேவிகாவுடைய பாடல் தான் நிறைவு பாடலா வருது. மற்றவங்க தளர விடாதீங்க, மனசை தொடர்ந்து இணைந்திருங்க. அனிருத்துடைய பாடல் வந்துகிட்டு இருக்கோம் ஒண்ணு, உங்க எல்லாருக்காகவும் நாங்க வச்சிருக்கோம் அந்த பாடல் ஒளியேற்றதுக்கு.
0: அதற்கு முன்பாக திரை தகவலும் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. இது உங்கள் இரவனில் ஆட்டம்.
1: பாடல்களை கேளுங்கள்,
0: மறைந்துவிடும் சுகங்கள்.

0: ஒலி 9:08 சினிமா
1: ஜெயிலர் 2 திரைப்படம் வரப்போகுது. விடிஞ்சா நீங்க தான் மொத அளவு நிப்பீங்களா பாக்குறதுக்கு?
2: ஆமா ரஃபி, ஆமா ரொம்ப ஆவலா இருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்களே, அதற்கு இந்த நுழைவுச் சீட்டுகளை கிடைக்கிறதே ஒரு அபூர்வம். இருக்கு 2 கிடைச்சிருக்கு, ஒரு நண்பரோட போய் பார்க்க போறேன்.
1: 2 கிடைச்சிருக்கு, அது எப்படி?
2: அதெல்லாம் அப்படிதான், சில பேர் வந்து ரொம்ப அவளோட காத்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த இணைய பக்கமாவே இருப்பாங்க. எப்படா வரும், வந்த உடனே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மன்னன் திரைப்படத்தில் பாத்திருக்கீங்களா? நம்ம கவுண்டர் பண்ணியோ போற
1: அந்த கண்ணாடியெல்லாம் உடஞ்சு
2: அதே மாதிரிதான். என்ன இணைய மூலமாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அது வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்தா வாங்கியிருக்காங்க.
1: ஓ,
2: கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றத விட அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டேன். இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு தகவல் வந்திருக்கு ரஃபி.
1: என்ன தகவல்?
2: இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது படம் வெளிவந்த பிறகுதான் நமக்கு தெரியும்.
1: என்ன என்ன தகவல் சொல்லுங்க.
2: சரி, அது ஒவ்வொரு இயக்குனருக்குமே அந்த யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணணும், உருவாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு.
1: நெல்சன் திலீப் குமார் இருக்கு.
2: ஆமா, இல்ல ஒவ்வொரு இயக்குனருக்குமே சொல்லுவேன், லொகேஷன் வந்து LCU அப்படின்னு ஒன்னு உருவாக்கி, செய்தியா இருக்கட்டும், வந்த மற்ற திரைப்படங்களை எல்லாத்தையுமே ஒன்னு இணைச்சிட்டாரு எல்லாமே.
1: சரி,
2: வெங்கட் பிரபு எப்பயோ அதை செஞ்சிருக்காரு.
1: சரி,
2: அடுத்ததாக நெல்சனும் இது மாதிரி செய்ய போறாரு. இந்த ஜெயிலர் 2 மூலமாக பீஸ் திரைப்படத்தையும் டாக்டர் திரைப்படத்தையும் இணைக்க போறாரு அப்படின்னு ஒரு வதந்தி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பீஸ் திரைப்படத்திலேயே டாக்டர் திரைப்படத்தில் நடிச்ச 2 கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்தினாரு, லேசா அறிமுகப்படுத்தி விட்டுட்டாரு. அதனால இதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதிக அளவு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இன்னும் தெரியல.
1: சரி,
2: வந்தாதான் நமக்கு தெரியும்.
1: இப்ப வெளியாக போகும் ஜெயிலர் 2 திரைப்படம், அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்துல நாளை வந்துரும், நாளைக்கு வந்துரும் இந்த திரைப்படம். தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னட ஆகிய மொழிகள்ல அது வரப்போகுது. ரஜினிகாந்த் இதுல வந்து டைகர் முத்துவேல் பாண்டியனாக வருகிறார்.
2: ஆமா ரஃபி, ரொம்ப ஆவலா இருக்க. நீங்களும் முடிஞ்சா படத்தை போய் பாத்துருங்க, திரையரங்குல போய் பாருங்க.
3: இந்த திரை தகவல உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி.

0: கொண்டாட்டம். ஒலி 968 இவ்வார கலைஞராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் ராக் ஸ்டார் அனிருத்.
1: அனிருத்துடைய பாடல்கள் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா அவரோட இசையில இல்ல நம்ம கேட்க போற பாடல். உங்களுக்கு கொஞ்சம் மனசு வருத்தம் நினைக்கிறேன்.
0: வருத்தம் கிடையாது ரஃபி, எனக்கு என்னன்னா எத்தனையோ பாடல்கள் இருக்காரு, பாடியிருக்காரு, இசையமைச்சிருக்காரு, அது எல்லாத்தையும் விட்டு இந்த ஒரு பாடல அதை ஒளிபரப்புவேன் அப்படின்னு நீங்க ஒத்தக்கால நிக்கிறீங்க பாத்தீங்களா. அதுக்காகவே இந்த பாடல் நான் எடுத்து வச்சிருக்கேன் ரஃபி.
1: ஏன்னா அவர் பாடின விதத்தை நீங்க கவனிக்கணும். எனக்கு டீமானோட இசை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஆமா,
1: அவரோட இசையில அவருடைய அந்த சவுண்ட் குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நினைப்பேன். இதே மாதிரியான குவாலிட்டியை வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மனோஜ் கேன் கொடுத்ததா எனக்கு ஞாபகம், 80களில். அதுக்கப்புறம் இவர்
0: ஈமன். ஆமா, ஆனா இருந்தாலுமே நல்ல தரமான இசையா இருந்தாலுமே அந்த மெட்டி எப்படி இருக்கும், நீ என்ன பெரிய அப்பா டக்கரா அப்படின்னு கேட்கிற விதத்துல தான் இருக்கும். ஆனா நீங்க சொல்றது உண்மை ரஃபி, அனிருத் பாடிய விதத்துல அந்த ஒரு நக்கல் இருக்கும்.
1: அதே மாதிரிதான் அந்த பாடல அப்படின்னு
0: அதுவா. ஆமா ஆமா, அது தெலுங்கு பாடல்ல. சரி, இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமா யோசிப்பாரு அனிருத் நினைக்கிறேன். அவருக்கு குரல்ல என்ன வழங்க முடியும், அந்த இப்ப அந்த கதாநாயகன் வந்து உண்மையிலே பாடுற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமா பாடுவாரு.
1: திரையுலகத்தினர் அவரை வந்து அணி தான் கூப்பிடுவாங்க. அணி,
0: சில பேர் அனில் அப்படின்னு
1: கூப்பிடுவாங்க. அணி, அணியுடைய பாடல போடுங்கப்பா கேப்போம்.
2: நீ என்ன பெரிய அப்பாட்ட

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
3: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் ஒன் ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பிட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோ என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் oneshop.sg.
6: அமைதியாக அமைந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
7: வணக்கம்.
8: நீங்க சுத்தி இங்கதான்
9: வருவீங்க. எங்க பாட்டையும் கேட்கலாம்,
8: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது Oli 968.
11: இப்ப காணொலி எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா? நவீன்,
12: எப்படி போயிட்டு இருக்கு?
11: AI உள்ள வந்ததுக்கு அப்புறம் செயற்கை நுண்ணறிவு முத மனிதர்களை வைத்து காணொலி செய்துகிட்டு இருந்தாங்க.
12: ஆமா,
11: இப்ப விலங்குகளை வைத்து காணொலி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.
12: விலங்குகளை வைத்தா எப்படி?
11: இப்ப நீங்க AI-ல போய் அதாவது ஒரு நாடகம் தயாரிக்கணும், ஒரு குறு நாடகம் தயாரிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரையும் நீங்க வாங்குறதுக்கு பணம் செலுத்த வேண்டியது இருக்கு. அதனாலதான் சில வேலைகள்ல ஒரே முகம், ஆனா வெவ்வேறு ஆட்களா இருப்பாங்க. முடிய இந்த ஹேர் ஸ்டைல் மட்டும் மாத்தி இருப்பாங்க.
12: சரி சரி, தோற்றம்
11: தோற்றம் அந்த தோற்றம் வந்து ஒன்னா தான் இருக்கும் எல்லாருக்கும். அது ஆனா அந்த தோற்றம் மாறுபட்டு இருக்கும், முடியெல்லாம் மாத்திருப்பாங்க. சரி, இப்ப பள்ளிகளை வைத்து அவங்க செய்திருக்கிறாங்க. ஒன்னு பாட்டு பாடுறாங்க, அப்படி இல்லைன்னா என்ன செய்யறாங்கன்னா, அந்த குறு நாடகத்துல மனிதர்கள் என்ன செய்வாங்களோ பள்ளிகளை பார்த்தா என்ன செய்வாங்க, ஒரு குளியல் அறையில பாக்குறாங்க, ஐயோ பள்ளி நிக்குது உள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளி சொல்லுது, அங்க பாருங்க ஹியூமன் நிக்குது மேல.
12: மற்ற விலங்குகள் வந்து மற்ற விலங்குகளை பார்த்தா என்ன செய்யும், என்ன சொல்லும் அப்படின்னு ஒரு கற்பனையில உருவாக்கியிருக்காங்க.
11: மீன் வந்து வீட்டுல இருக்கு, மீன் நடக்குது இங்க. மீன் வந்து மனைவி கிட்ட சொல்லுது, கணவன் மீன் மனைவி கிட்ட சொல்லுது, நான் சந்தைக்கு போறேன், இப்ப ஹியூமன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு.
12: ரொம்ப நகைச்சுவா இருக்குல்ல. இந்த மாதிரி கற்பனை பல விதமா இருக்கு. ஏன்னா கார்ட்டூனை பொறுத்த வரைக்கும், இப்ப சின்ன வயசு பசங்க பாக்குற கார்ட்டூனா இருக்கட்டும், விலங்குகளை வைத்துதான் அவங்க செய்வாங்க. அப்பதான் அவங்களுக்கு புரியும், ஏன்னா ஓ சரி விலங்குகள் பேசுது, ஒரு கற்பனையில அது போகும். ஆனா இத நகைச்சுவை எப்படி கொண்டு போலாம் அப்படின்னு பலரும் யோசிச்சு வச்சிருக்காங்க.
11: ஆமா, அதுலயும் இது வந்து உடைகள்லாம் வந்து மனிதர் மாதிரியே உடுத்திக்கிட்டு பள்ளியா இருந்ததுனாலும் சேலை கட்டிட்டு வருதுன்னா பாருங்களேன்.
12: சரி, அந்த ஒரு காணொலியை பத்தி நம்ம சொல்லிட்டோம். இப்ப அடுத்து நம்ம கேட்டதில் கேட்காத அங்கத்துக்கு நம்ம வரப்போறோம். சரி, இந்த பாட்டுக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தம் கிடையாது. சும்மா இப்ப வந்து ஒரு பாடலை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன். ஆனா இந்த பாடலை நமக்கு ஒரு நேயர் தான் அறிமுகப்படுத்திருக்காரு.
11: யார் அவங்க?
12: விக்னேஸ்வரி இந்த பாடல் நமக்கு அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இன்றைய விருப்ப பாடல் அங்கத்துல இடம்பெற வாய்ப்பு கிடைக்கல, இதனாலுமே இந்த பாடல் நம்ம எடுத்து வைத்து சரி இந்த அங்கத்துக்கு பொருத்தமா இருக்குமே.
11: ஆமா, கேட்டதில் கேட்காதது தானே, கேட்காத ஒரு பாடல் ஒளியேற்றுவோம். விக்னேஸ்வரி என்னதான் சொல்றாங்க?
7: வணக்கம் ரவி.
11: வணக்கம்.
7: நான் வந்து பூங்குயில் ராகமே நான் பேச நினைப்பதெல்லாம் அப்படிங்கிற படத்திலிருந்து பாட்டை விரும்பி கேட்கிறேன். என் பேர் விக்னேஸ்வரி. நன்றி, வணக்கம்.
12: பாருங்க, சிற்பியோட இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல் இது. எஸ் பி எத்தனையோ பாடல்களை பாடியிருக்காரு, எல்லாத்தையுமே நம்மளால தெரிஞ்சிருக்க முடியாது. அதுல ஒண்ணுதான் இந்த பாடல் நினைக்கிறேன். அவரோட வழக்கம் போலவே ரொம்ப அருமையா பாடியிருப்பாரு. அத அவருடைய குரலுக்காகவே கண்டிப்பாக நம்ம கேட்கலாம் இந்த பாடலை.
11: கேட்போமே.

0: சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
2: உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
0: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொரிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொரிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொரிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சள் தூளை சேர்த்து பொரிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
3: ஹவுஸ் பிராண்ட் பெட்டர் மிக்ஸ், பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பெட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. உள்ளம் மகிழ சமைக்க உதவும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
4: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
4: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக

0: புத்தம் புதிய ஒரு நாளை நாம இருக்கோம். இன்றைக்கு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை நம்ம இருக்கோம்.
1: இந்த வியாழக்கிழமை எல்லாருக்கும் நல்ல ஒரு நாளா அமைறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, விழா காலத்துல இருக்கிறோம், தீபாவளி நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல வந்து வீட்டை சுத்தப்படுத்துறது அதை பத்தி எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா.
0: ஆமா,
1: நம்மளுடைய நேர்கள் மட்டும் இல்ல, இதுல எங்களையும் சேர்த்துக்குங்க. நாம எல்லாருமே பொதுவாவே எந்தெந்த இடங்களை எல்லாம் அந்த ஸ்டோரேஜ்க்கு பயன்படுத்துறோம், அந்த பொருட்கள் வைக்கிறதுக்கு பயன்படுத்துறோம்,
0: அடுக்கி வைப்போம், இந்த மாதிரி பொருட்களை அடுக்கி வைப்போம். ஆனா இந்த அறையா இருக்கு, பல இடங்கள் இருக்கு சொல்லுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாமளும் ஒரு பட்டியல் இட்டு இருக்கோம், எல்லாமே நம்ம பகிர போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. அதே சமயத்துல காதல் பாடல்களும் நம்ம கேட்க போறோம் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு.
1: தொடர்ந்து இணைந்திருங்க இரவு நிலாட்டம்.
0: பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.
2: லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிருச்சு.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம்.
2: ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்?
0: இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
2: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: இது காதல் புரியுதுல்ல?

0: எந்தெந்த இடங்களை நம்ம பொருட்களை பதுக்கி வைக்குவோம், அடுக்கி வைப்போம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம்.
1: ஆமா,
0: இது வந்து பொதுவா நம்ம சொல்ற இடங்கள் கிடையாது. இப்போ ஸ்டோரேஜ் ரூம் இருக்குன்னா ஒரு அறை அதுக்குன்னே ஒதுக்கி வச்சிருக்கோம்னா அது பரவாயில்ல, அது நம்ம ஏத்துக்கலாம். ஆனா இப்ப ஒரு திடீர்னு நம்ம ஒரு அறையை திறக்கிறோம், ஒரு மெத்தை இருக்கும், ஒரு கட்டில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற அந்த இடத்துல பொருட்கள் எல்லாம் குவிஞ்சு கிடக்கும்.
1: இப்போ பெரும்பாலான வீட்டில் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோர் ரூம் உடைச்சிருவாங்க. இப்போ நம்மளுடைய சில நண்பர்கள் வந்து மத வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்குவாங்க ஸ்டோர் ரூம் இல்லையா. இன்னும் ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த சிறு அறையை வந்து ரொம்ப அழகாக வைத்திருப்பாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, பொருள் சேர்ற இடம் அதை உடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி உடைச்சிருவாங்க.
0: சரி, அது மட்டும் அது உடைக்கும் போது அந்த வீடு இன்னும் கொஞ்சம் பெரிதாக இருக்கும்.
1: இந்த ஏ மாடல் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இது உடைக்கும் போது கொஞ்சம் பெருசாக இன்னும் பெருசாக இருக்கும். சரி, இது அது ஸ்டோர் ரூம் தான். முதல்ல நீங்கள் உடைக்காமல் வச்சுருந்தீங்கன்னா ஒரு வீட்டில் போய் கேட்டு நீங்கள் எல்லாத்தையும் உடைச்சிட்டீங்களே அப்படின்னு அவங்க வீட்டில் ரொம்ப சுத்தமாக இருக்கும், பொருள்லாம் இல்லாமல் சொன்னாங்க. ஸ்டோர் ரூம் இருந்தாலே பொருள் சேருது, அதனால நாங்கள் என்ன செஞ்சோம், ஸ்டோர் ரூம் உடைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக நம்மவங்க பதுக்கி வைக்கிற இடமே ஸ்டோர் ரூம் தான்.
0: சரி, ஆனால் இப்போ ரஃபி, எல்லா அடுக்குமாடி கட்டடங்களையும் பில்டின் ஸ்டோர் ரூம்னு ஒன்று இருக்கேன்.
1: நீங்கள் அந்த அசிடியா இதை சொல்கிறீங்க நீங்க இல்லையா, ஷெல்டர் சொல்கிறீங்க, பாம்ப் ஷெல்டர்.
0: எல்லாருமே ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 99 பேர் வந்து என்ன பயன்படுத்துவாங்க, ஒரு அறையாத பயன்படுத்துவாங்க எல்லாமே அவங்களோட பொருட்களை சேர்க்கறதுக்கு.
1: ஆனா அது அவங்க அதுக்கு கொடுக்கலங்கிறது உங்களுக்கு தெரியுமா?
0: அதுதான்,
1: அதுல வந்து நீங்க அவசர காலத்தின் போது உள்ள தங்குறதுக்கான வசதி மட்டும்தான் இருக்கணும். ஒரு மேசையை போட்டு வைக்கலாம், ஒரு நாக்காளி இருக்கலாம், அல்லது ஒரு கட்டில் படுக்கை இருக்கலாம் இல்லையா, அதுதான் நீங்க வைக்கணுமே தவிர்த்து அங்க ஒரு ஷெல்ஃப் ஆயிடுச்சு, உள்ள பானை சட்டி வீட்டுல தேவையில்லாத பூந்தொட்டிகள் எல்லாமே உள்ளதா இருக்கு.
0: அப்படியே அவங்க குளிச்சு வச்சிருப்பாங்க, திறக்கவே முடியாது ரஃபி, திறந்தாலே அப்படியே எல்லாமே விடும் வெளியே. ஆக அப்படி வச்சிருக்காதீங்க, தயவு செஞ்சு அது வந்து அந்த பையனை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அவசர காலத்தின் போது அது உங்களுக்கு வந்து கை கொடுக்கும், நீங்க அதை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டீங்கன்னா தான் நீங்க உள்ள போய் அங்க கொஞ்சம் இருக்க முடியும்.
1: எங்க ஃப்ரீயா விடுறது, இன்னொரு இடம் நான் சொல்றேன், எங்கெங்க பொருள் சேர்க்கறாங்க அப்படின்னு தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 968
0: கேட்டாலி பரவசம்.
2: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
3: இது சாதாரண பாட்டு இல்ல, எல்லாமே காதல் பாடல்
4: பாடல் உங்கள் ஒலி.

0: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல.
1: வார நாட்களில் இரவு நாட்டத்தில் நள்ளிரவு 12 மணியிலிருந்து 1 மணி வரை காதல் பாடல்கள்.

0: உனக்கு எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். அப்போ இப்போ எப்பவுமே உன்னை அப்படியெல்லாம் விட்டுட்டு போயிட முடியாது.
1: எல்லாமே காதல் காதல் பாடுங்கள் ஒலியில்

0: வீட்டுக்கு வெளியே பாத்தீங்கன்னா இந்த ரைசர் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க.
1: ஆமா
0: கதவு.
1: ஆமா ஆமா
0: அந்த கதவுக்குள்ள
1: தடு ஒரு சாரேஜ் தானே கிடையாதா?
0: இப்ப என்ன நினைப்பாங்கன்னா அந்த பிடிஓ கட்டினவங்க எல்லாம் இதை பேசாம தனியா வேற இடத்துல வச்சிருந்திருக்கலாம் மூணுமே மறைச்சு.
1: இல்ல அவங்க பண்ண தப்பு என்ன தெரியுமா, அதுல ஒரு கதவு போடுறது. கதவு இல்லாம போட்டு பாருங்க, யாருமே இன்னும் வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
0: இல்ல அப்படிலாம் நினைச்சிடாதீங்க, நம்மவங்கள நீங்க குறைச்சி அடை போட்டுறாதீங்க. நம்மவங்க மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க
1: சிங்கப்பூரர்களை.
0: சிங்கப்பூரர்களை அவங்க என்ன செய்வாங்கன்னா வீட்டுக்கு வெளியே அவங்களோட இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அங்க வந்து உள்ள பைகளை வைக்கிறது, அப்புறம் நீங்க வந்து சந்தைக்கு போயிட்டு வந்து வைக்கிறது கூட
1: அலமாரி
0: மாதிரி உள்ள நிறைய இருக்கு.
1: கொஞ்சம் பயமா இருக்கு.
0: என்னது
1: சொல்ற எல்லாமே என் வீட்டுல இருக்கு, என் வீட்லயும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும். 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. 300க்கும் மேற்பட்ட கடைகள், ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம், இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை, குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம். நம்ம பொருட்களை எங்கெங்கெல்லாம் பதுக்கி வைக்கிறோம், தூக்கி போடாம பதுக்கி வைக்கிற இடங்கள் என்னென்னங்கறத நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்.
1: சில பேரு அதை கொஞ்சம் மறைச்சி வைக்க கூட பார்க்க மாட்டாங்க ரஃபி, அப்பட்டமா அப்படி வச்சிருவாங்க, குவிச்சு வச்சிருவாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த பால்கனி. எல்லாரும் வீட்டையும் இருக்காது, பழைய வீடுகளில் தான் இருக்கும் இந்த ஒரு இடம் அப்படிங்கிறது. அங்க கூட எல்லாத்தையுமே சேகரிச்சு குவிச்சு வைப்பாங்க.
0: உங்க பால்கனி, அதாவது இந்த பால்கனி சொல்றீங்களா, இது வந்து வீட்டுக்கு வர வழி உள்ள அங்க இருக்க வாசல் இருக்கா? சில பால்கனியில வாசல் இருக்கும்.
1: ஆமா, சில வாசல்ல இருந்தா அங்க போறதுக்கு கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கும். சில பேருக்கு வந்து பால்கனி கொஞ்சம் பின் புறத்துல இருக்கும், வீட்டுல நுழைஞ்ச பிறகு
0: இன்னும்
1: கொஞ்சம் மூடிடுவாங்க, ஒரு திரையை வச்சு அவங்க மூடிடுவாங்க.
0: அதுக்காக கொடுத்துருக்காங்க பால்கனி.
1: அங்க கொடுத்துருக்காங்களோ இல்லையோ, அந்த இடம் இருக்கு, அதுல நான் பொருட்களை வைக்க போறேன், திணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வைப்பாங்க. எப்பயாச்சும் ஒரு பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா அங்க போய் தேட ஆரம்பிப்பாங்க. எல்லாத்தையுமே ஒன்னொன்னா
0: கீழே வச்சுட்டு
1: எடுத்துட்டு, சில சமயங்கள்ல கொஞ்சம் ஆபத்தா இருக்கும் ரஃபி, ஏன்னா எல்லாமே அவங்க அந்த சீலிங் வரைக்குமே அடுக்கி வச்சிருப்பாங்க, விழுந்தா என்ன ஆகுறது
0: அதை சொல்லுங்க. இன்னொன்னு வந்து கட்டில், கட்டிலுக்கு கீழே.
1: இப்போ இது வந்து ஒரு யுத்தியாவே இருக்க, ஒரு வியாபார யுத்தியாவே இருக்கு. கட்டில் இப்படி விற்கிறாங்கன்னா
0: திறந்து வைக்கிற மாதிரி. அது வந்து என்னன்னா, கீழே நீங்க படுக்க அந்த துணி, அப்புறம் அந்த தலையணை எல்லாம் வைக்கிறதுக்கான இடம் அது. ஆனா நம்ம அங்க சில பேர் வந்து என்னன்னா, அங்கதான் வீட்டுக்குள்ள லக்கேஜ் இருக்கும், அப்புறம் பழைய தட்டு
1: லக்கேஜ் சொல்றீங்களே, அந்த லக்கேஜ் குள்ளார
0: என்ன
1: இருக்கும், கிடைக்கிற கேப்ல எல்லாத்தையுமே பொருளை வந்து சேகரிச்சு வைக்கணும். அதான் குறிக்கோள்.
0: வீட்டுல உங்களுக்கு 2க்கு மேற்பட்ட கழிப்பறைகள் இருந்தால், ஒரு கழிப்பறை பயன்பாட்டில் இருக்கும், இன்னொரு கழிப்பறை பயன்படுத்தலாம் பயன்படுத்த கூடாது, துணிகள் இருக்கும், சில பொருட்கள் இருக்கும். என்னுடைய நண்பர் வீட்டில் வந்து உள்ள ட்ரம் செட்ல இருந்து எல்லாத்தையும் வச்சு அந்த பயன்படுத்தவே முடியாத ஒரு ஸ்டோரூம் ஆக்கிட்டாங்க
1: அந்த கழிவறையை.
0: ஆமா,
1: நான் வந்து பாத்திருக்கேன் ரஃபி, ஒருத்தங்க வீட்டுல இது வந்து ஒரு மேசன், அதாவது 2 மாடி வீடு,
0: 3 இருக்குமே,
1: மூணு இருக்கு. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இருக்கும். அதுல ஒண்ணு வந்து பாஃப்டாப் இருக்கு, அந்த பாஃப்டாப்லயும் பொருளை சேர்த்து வச்சு அப்படியே ஒரு சேர்க்கிற வைக்கிற ஒரு இடமா வச்சிருக்காங்க.
0: சரி, அது குளிக்க வைக்கல அவங்க?
1: இல்ல, கிடையாது.
0: சரி,
1: அவங்க பயன்பாடு வாங்கின புதுசுல அவங்க பயன்படுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பிறகு எப்ப எங்க நம்ம வந்து பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு அவங்க வந்து அதை ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸாவே அங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க.
0: சரி, இன்னும் ஒரே ஒரு இடம் இருக்கு, என்னங்கறத சொல்றோம், பொறுத்திருங்க. இது உங்களுடைய ஒளி 9:08
1: கேட்டாலே பரவசம்.

0: உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
1: நான் எங்கேயாவது காதல் கீதலையும் விடுவேனா? அதெல்லாம் வேலை இல்லாதவங்க பண்றது.
0: இப்படி பேசினா டெஃபினட்டா அதான் இப்ப மூஞ்சிலேயே தெரியுது.
1: என்னது
0: திடீர்னு ஒரு 40 வாட்ஸ் பிரகாசம் அதிகமாயிருக்கேன்.
2: எல்லாமே காதல் காதல் உங்கள் ஒலியில்.

0: பொருட்கள் எல்லாமே நாள் போக போக குவிஞ்சு கிடக்கும். நம்ம என்ன சேகரிச்சு வச்சிருப்போம், இது எல்லாமே நம்ம எங்க வைக்கிறோம், எங்க பதுக்கி வைக்கிறோம் அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இருக்கோம். இது இது வரைக்கும் நம்ம வீட்டுல உள்ள இடங்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்.
1: ஆமா, இப்ப வந்து வீட்டுல இருந்து கொஞ்சம் அப்பாற்பட்ட ஒரு இடம், அது எங்க இருக்குன்னா உங்களுடைய வாகனம். வாகனத்தை வைத்திருக்கிறவங்க சில பேர் என்னன்னா, காதப்பட கேட்டிருக்கிறேன் ஒருத்தர் சொல்லும் போது, இது எங்கம்மா வைக்கிறது, அதை வை அங்கே வை, அப்புறமா கீழே அப்பா போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவார் காரில் வைக்கிறதுக்கு. நான் யோசித்தேன், அப்பா எடுத்துகிட்டு போய் இங்கே தான் வைப்பார், இங்கே வைப்பாருங்க. ஆ, அப்படின்னா கார் பின்னால் போட்ட வேண்டியதுதான்.
0: ஐயோ, இல்லை எவ்வளோ பெரிய காராக இருக்கணும், அது பஸ்ஸாக இருக்கு காராக இருக்கு சொல்லுங்க.
1: இல்லை ட்ரெய்லரா, காருக்கு பின்னால் போட்டு வச்சுருந்தா திறந்து பார்த்தீங்கன்னா உள்ள வாளி இருக்குது, துடைக்கிற துணி இருக்குது, பிள்ளைங்க படிக்கிற புத்தகங்கள் இருக்குது, அதெல்லாம் பழைய புத்தகங்கள்லாம் உள்ளே வச்சுருக்காங்க காருக்குள்ளே.
0: காருக்கும் புத்தகத்துக்கும் சம்பந்தமே இல்லையே.
1: ஆமா, நான் நினைக்கிறேன் அது போற போக்குலயே பள்ளிக்கூடத்துக்கு போறவங்களே இதை மறந்துட்டேன். ஓ, மறந்துட்டியா, கவலைப்படாத, பிள்ளைதான் எடுத்துக்கலாம்.
0: அக்ஷய பாத்திரம் மாதிரி அப்படியே அவங்க வச்சிருக்காங்க,
1: அல்லாம் வந்துகிட்டே இருக்கும்.
0: ஆமா, இந்த மாதிரி ரொம்ப வினோதமான இடங்கள்லாம் கண்டிப்பா இருக்கு. ஒரு சிலர் இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அவங்க வந்து வாடகைக்கு எடுக்கிறாங்க.
1: ஆமா,
0: அப்படி எடுத்தா அவங்களோட வீடு நல்லா சுத்தமா இருக்கலாம், வாகனம் எல்லாம் சுத்தமா இருக்கலாம். ஆனா என்ன, நீங்க கொஞ்சம் செலவு பண்ணி அந்த இடத்துல நீங்க வைக்க வேண்டியதா இருக்கும்.
1: அந்த நிறுவனங்கள் எல்லாரும் நல்லா பணம் செய்யறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஏன்னா இப்ப வந்து இந்த பிடிஓ அதுக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க.
0: ஆமா,
1: இவங்க இந்த வீடை வந்து 2 வருஷம் கட்டுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்துல வீட்டை காலி பண்ணிடுவாங்க. அவங்க வந்து ஒரு வாடகை வீட்டுக்கு போயாகணும், அங்க எல்லாத்தையும் வைக்க முடியாது. என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர்ல வச்சுட்டு, ஸ்டோரேஜ்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் எடுப்பாங்க. அதுக்கு 1 மாசத்துக்கு அந்த அளவு பொறுத்து இருக்கு. ஒரு சிறிய இடமே 1 மாசத்துக்கு 150 வெள்ளி.
0: ஓ,
1: 1 மாசம்.
0: சரி,
1: இதுவே நீங்க ஒரு அரை மாதிரி பெருசா எடுத்தீங்கன்னா எவ்வளவு ஆகுது?
0: ஆமா, இன்னும் கூடி போகும். ஆக இந்த மாதிரி ஒரு வழியும் இருக்கு, ஒரு சிலர் வந்து பயன்படுத்துறாங்க. ஆனா முடிந்த அளவுக்கு நம்ம வந்து நாமளே சொந்தமா நம்ம இதை கழிச்சிருவோம். தேவையில்லாத பொருட்களை நம்ம வேணாம்
1: போட்டுருங்களேன்.
0: ஆமா, அதுதான். அது மட்டும் இல்லாம தீபாவளி வந்துகிட்டு இருக்கு, இந்த நேரத்திலே இதை கொஞ்சம் செய்யுங்க. என்னென்ன பொருட்கள் உங்களுக்கு தேவையில்லையோ தூக்கி வீசுறங்க, இல்லாட்டி ரஃபி உங்க வீட்டுக்கு வந்து அதை வந்து தூக்கி போட்டுருவாரு உங்களுக்காக.
1: என்ன ஒரு இன்பம் அதை தூக்கி வீசுறதுல உங்களுக்கு. சரி, மீண்டும் உங்க எல்லாரையும் அடுத்த இதுல சந்திக்கிற நிகழ்ச்சியில, அதாவது இன்று இரவு 2 மணி நாட்டம் நிகழ்ச்சியில
0: மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் நவீன் குணசேகரன்.
1: நான் ரஃபி.
0: இது உங்கள் ஒலி 9:08
1: ஏட்டாலே பரவசம்.
2: இது காதல் புரியுதுல்ல.

0: வேலை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய வீடுகள்ல நம்ம ஃப்ரிட்ஜ திறந்தாலே அது அங்கதான் இருக்கும்.
1: இப்ப இந்த குளிர்பதர பெட்டியை திறந்த கையோட வலப்பக்கமா இருக்கும் பெரும்பாலான நேரங்கள்ல
0: வலப்பக்கத்துல,
1: அதை அடுக்கிறதுக்கே ஒரு தனி பகுதியை கொடுத்துருப்பாங்க. அந்த முட்டை எடுத்து அடுக்கி வைக்கும் போது வர ஆனந்தம் இருக்கே.
0: இப்ப முட்டை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மேல் பகுதி வந்து கொஞ்சம் கூறாக இருக்கும், கீழ்பகுதி கொஞ்சம் வந்து அகலமா இருக்கும் இல்லையா. சில பேர் என்ன தெரியுமா செய்வாங்க, அந்த கூறான பகுதியை வந்து திரும்பி போட்டுருவாங்க. அகலமான பகுதி மட்டும் சில பேர் வந்து கூரான பகுதிய வந்து முதல்ல மேல வைப்பாங்க. எப்படி எல்லாம் முட்டைகளை வந்து விதவிதமா அடுக்குறாங்க அப்படின்னு பாக்குறதுல நான் ஒரு ஆராய்ச்சியில சில வருடங்களுக்கு முன்பு இறங்கினேன்.
1: உங்க ஆராய்ச்சியில இன்னொரு பகுதியை நீங்க சேர்க்கலாம்.
0: என்னது,
1: யாரெல்லாம் முட்டைய வீட்டுல சாப்பிடறதுக்காக வச்சிருக்காங்க, யாரெல்லாம் முட்டைய வச்சு மத்தவங்களை அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஆராய்ச்சியும் நீங்க மேற்கொள்ளலாம். தப்பே கிடையாது,
0: நல்லா இருக்கே.
1: ஆமா, ஏன்னா சில வீட்டுல அதுதான் வந்து ஆயுதமா மாறுது. என்ன பண்ண, பாத்துருக்கோம் கேட்டிருக்கோம், சில இடத்துல வாங்கிருப்போம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கே.
0: எனக்கு
1: சுத்தமா சாப்பிடும் போது அவுச்ச முட்டை தான், அதுவும் மஞ்சள் கருவை நீக்கிட்டு வெள்ளை கருவை மட்டும் தான் சாப்பிடுவேன். மஞ்சள் கருவில வந்து கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லையா, கொழுப்புச்சத்து அதிகமா இருக்குது, அதை சாப்பிட மாட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனா மத்தவங்க யாராவது பொரிச்சு கொடுத்தாங்கன்னா, அல்லது அம்மா இப்ப யாராவது செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த பொரிச்ச முட்டை அதுதான், அதுவும் அந்த பொரிச்ச முட்டை நம்ம சோறுக்கும் விக்க போற குழம்புக்கும் பிரமாதமா இருக்கும்.
0: ஆஹா, வாயுறுதே ரவி. எனக்கு வந்து முட்டைன்னா ஒண்ணு வந்து அந்த ஸ்கிராம்பிள்டா செய்யணும்.
1: ஓ,
0: அது வந்து கொஞ்சம்
1: தோரை வந்து லண்டன்ல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க.
0: வெங்காயம் போட்டு ஸ்கிராம்பிள்டா செய்யணும், இல்லட்டி ஆம்லெட் மாதிரி எனக்கு செய்யணும்.
1: வெங்காயம் போட்டு ஸ்கிராம்பிளா?
0: ஆமா,
1: ஐயோ,
0: வெங்காயம் முட்டை மட்டும் தான் நான் சாப்பிடுவேன், அல்லது வெங்காயம் பச்சை மிளகாய் இருக்கிற ஆம்லெட் மட்டும் தான் நான் சாப்பிடுவேன்.
1: இல்ல, ஆம்லெட் தெரியும், அது ஸ்கிராம்பிள்டா இந்த கலக்கி சொல்லுவாங்க, அந்த மாதிரி கூட சாப்பிடலாம்.
0: எனக்கு கலக்கி பிடிக்காது, ஏன்னா அது ரொம்ப வெட்டா இருக்கும் இல்லையா, அப்படியே அது அரவிக்காடா இருக்கிற மாதிரி இருக்கும்.
1: அந்த ஸ்கிராம்பிள் மட்டும் ரொம்ப காஞ்சி போய் நல்லா இருக்குது.
0: ஆமா, அது வெல்டானா செய்யணும். சமீபத்துல பயணம் செஞ்சிருந்தேன், மறுபடியும்
1: உடம்புல சரி அது ஒரு பக்கம் இருக்க. நீங்க முட்டை எப்படி சாப்பிடுவீங்க, எப்பப்ப சாப்பிடுவீங்க, எதுக்காக சாப்பிடுவீங்க,
0: இந்த மாதிரி உங்களுடைய கருத்துக்களை வாங்க எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. 9 6 7 8 8 9 6 8 என்ற எண்ணுக்கு உங்களுடைய குரல் பதிவுகளை இப்பவே அனுப்பி வச்சிருங்க.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122 வாரத்தில் 7 நாட்களும்.
3: தொலைக்காட்சி,
4: அட
3: வானொலி,
4: அடடா
3: மின்னிலக்கம்,
4: பிரமாதம். ஆனா என்னோட வியாபாரம் சின்னது.
3: அது போதும்,
5: உங்க வியாபாரத்தோட அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்க மீடியாகாப் வழங்குகிற நம்பகமான தொலைக்காட்சி, வானொலி, மின்னிலக்கம் ஆகிய தளங்களின் மூலம் பயன்பெறுங்க.
3: ஆரம்பிக்க நீங்க தயாரா?
5: சிறந்த வளர்ச்சிக்கு பெரிய பிராண்டாக இருக்க அவசியம் இல்லை. மீடியாகாப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க. 6333398888. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/readysetgrow.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
1: உங்க விருப்ப பாடல்களும் இடம்பெறும். உங்களுக்கு காலையில முட்டைய எப்படி சாப்பிட பிடிக்கும், செய்து சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். அதை முன்னிட்டு நீர் ஒருத்தவங்க குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்காங்க.
2: காலை வணக்கம் ரவிஜி.
1: வணக்கம்
2: சஜினிமா.
1: வணக்கம்,
2: எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கீங்களா? சஜினியோட சிரிப்பு இருக்க நிஷா பேசுறேன். முட்டை வந்து எனக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கொஞ்சோண்டு எண்ணெயில வதக்கிட்டு அதை எடுத்து மங்குல வச்சு முட்டையை உடச்சு ஊத்தி கொஞ்சோண்டு லைட்டா உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் சீரகத்தூள் போட்டு நல்லா அடிச்சு கொத்தி விட்டு பொறிச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அப்படிதான் சாப்பிடுவேன். நன்றி.
3: உங்க சிரிப்பு பிடிக்கும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக திட்டமிட்டா உங்களுக்கு பரிசு
1: கொடுக்கறேன். எனக்கு
3: நேரம் இப்ப சரியா 6:31 ஆகிவிட்டது. மீண்டும் செல்வி அவங்களுக்கு வாழ்த்துகள்.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியாகாப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
2: நிகழ்ச்சியில இப்ப உங்களுக்காக பொன்மொழி நேரம். இன்றைய பொன்மொழியை பார்த்து பார்த்து அனுப்பிச்சிருக்காங்க நேயர் தமிழ் செல்வி.
3: எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை காலம் கற்று தருகிறது. இன்று நம்முடன் இருப்பவர்கள் நாளை நம்மை விட்டு செல்லலாம். இன்று நம்மை காயப்படுத்தியவர்கள் நாளை நம்மை தேடி வரலாம். அதனால் வாழ்க்கையில் யாரையும் அதிகமாக நம்பாதே, யாரையும் வெறுத்தும் விடாதே. காலம் எல்லாவற்றிற்கும் சரியான பதிலை சொல்லும்.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர் ஜி. இப்படிப்பட்ட கூற்றுகள் உங்க கைவசம் இருந்தா நீங்க எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். வாட்ஸ்அப் எண்
3: 9 6 7 8 8 9 6 8.

மேனி சிலிக்கும் போது முத்தமிழலா, தென்றல் அடிக்கும் போது முத்தமிழலா, சாரல் திரிக்கும் போது முத்தமிழலா, விண்மீன்கள் உதிரும் போது முத்தமிழலா, வெண்மணி சொட்டும் போது முத்தமிழலா, பூக்கள் மலரும் போது முத்தமிழலா, பகல் மெல்ல இருட்டும் போது முத்தமிழலா, பாதி இரவில் விழிக்கும் போது முத்தமிழலா, பொழுது விடியும் போது முத்தமிழலா, குயில்கள் கூவும் போது முத்தமிழலா, மரணத்திலும் முத்தமிட்டு

0: சமீபத்தில் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஆடவர் அவருடைய விவாகரத்தை அறிவிப்பதற்காக வித்தியாசமான ஒரு முறையை அணுகியிருக்காரு. அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். சரியான பதிலை சொன்ன முதல் நீ
1: அமெரிக்காவில ஒருத்தரு
0: கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்க
1: யானைக்கும் அடி சறுக்கும் உங்களுக்கும் ஒரு நாள் சறுக்கும் அன்னைக்கு
0: சறுக்கிருச்சு.
1: இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா அமெரிக்கால ஒருத்தர் அவருடைய விவாகரத்தை அறிவிச்சிருக்காரு. ஆனா அவர் கையாண்ட வழிமுறை ரொம்ப வினோதமானது.
0: ஆமா, யாரையும் வந்து யாரும் வந்து அவரை கேள்வி கேட்டக்கூடாது.

0: என்ன நடக்குது, உங்களுக்கு வந்து செல்லப்பிராணிகள் இருக்காங்க, செல்லப்பிராணிகள் என்ன நடக்க போகுது, சொத்து காசு இந்த பத்திலாம் வந்து யார் பிரிச்சுக்க போறா, யாருக்கு வந்து எத்தனை விழுக்காடு கிடைக்க போகுது, இப்படி பத்திலாம் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இணையதளத்தை உருவாக்கி அந்த இணையதளத்துல வந்து FAQ இருக்கு இல்லையா, கேள்விகள்லாம் வந்து என்ன கேட்கப்படும் அப்படின்னு, என்னென்ன கேள்வி கேட்கப்படுமோ அதெல்லாம் யோசித்து சிந்தித்து அதை பதிவு செய்து அதற்கான பதிலையும் அதுல பதிவு செஞ்சிருக்காரு.
1: ஆக அதிகம் கேட்கப்படும் கேள்விகள் அப்படிங்கிற ஒரு பட்டியல அந்த இணையதளத்துல பட்டியலிட்டு இருக்காரு. அதை பார்த்தே தெரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க, இதுக்கு மேல கேள்வி கேட்காதீங்கன்றாரு.
0: ஆமா அதேதான்,
1: நல்லா இருக்கே.
0: என்னெல்லாம் கேள்வி வருமோ அதெல்லாம் வந்து அவர் பதிவு செஞ்சிருக்காரு. ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் க்வெஸ்சன்ஸ் அந்த மாதிரி.
1: இல்ல வசதியா போச்சு, ஏன் தெரியுமா, நானும் சில நேரத்துல பாப்பேன். சில பேர் எப்படின்னா அது வந்து அப்பட்டமா தெரியும், இதுதான் பதில், இதுதான் நடந்திருக்கோம். அதை தாண்டியோ இங்கதான் வந்தீங்களா,
0: இங்கதான் போகணுமா,
1: இங்கதான் சாப்பிடணுமா, ஓ இப்படிதான் போகணுமா, இப்படி எல்லாம் கேட்பாங்க.
0: ஒரு உணவகத்துல அமர்ந்து இருக்கும் போது சாப்பிட வந்தீங்களா, இங்க என்ன செய்யறீங்க,
1: இல்ல குளிக்க வந்த அப்படின்னு சொல்ல முடியுமா. அவங்க யோசிப்பேன், ஏதோ கேட்கணுங்கிறதுக்காக கேக்குறாங்க, நாமளும் பதில் சொல்லணும்ங்கிறதுக்காக சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ஆனா இது தேவையில்லை அப்படிங்கறதுக்காக அவர் இப்படி ஒரு வழிமுறையை கையாண்டிருக்கலாம். விவாகரத்துல விட்டுருங்க, ஆனா அவர் கையாண்ட அந்த வழிமுறை இருக்கு இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா சில நேரத்துல சிலரோட பேசும்போது மனசு லேசாகும், சில பேர்கிட்ட பேசாம இருந்தா வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். புரிஞ்சுக்கிறீங்களா,
0: அது எப்படி ரவி கவிதையா சொல்றீங்க,
1: இல்ல எல்லாத்தையும் அதை கெட்ட விஷயத்தையும் நம்ம கவிதை மாதிரி சொல்லிட்டா நம்ம சமாளிச்சிடலாம் அந்த சூழ்நிலையே. சிரிச்சுட்டே சொன்னா தகிச்சு அடிச்சிருவாங்க எல்லாரும். இது எப்படி இருக்கு, சரி சரியான பதில தேடி பிடிச்சு கண்டுபிடிச்ச நம்ம நேர் சுர்ரூபாவுக்கு வாழ்த்துக்கள்.

0: மாரம்பம் நிகழ்ச்சி நினைச்சிருக்கீங்க. நேரம் சரியா 10:51 ஆகுது. ஒரு தருணத்தை உங்க வாழ்க்கையில நீங்க தக்க வைக்கலாம்னா எந்த தருணம் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். சற்று முன்பு நான் பகிர்ந்து கொண்ட உயர்நிலை பள்ளி காலகட்டத்தை, அதாவது குயின்ஸ்வே உயர்நிலை பள்ளியில படித்த அந்த காலகட்டத்தை நான் தக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு நிறைய மலரும் நினைவுகள் எனக்கு இருக்குது. சரி, காதலுக்கு எப்படி எந்த ஒரு காலகட்டம்
1: அலிமா? நான் வந்து என்னுடைய குழந்தை பருவத்துக்கு தான் போவேன். பல பேர் நினைக்கலாம் நான் பள்ளி மேடைகள்ல வந்து பேச்சு போட்டி பரிசு வென்றது அந்த மாதிரி தருணத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ண போறேன்னு நினைக்கலாம். அது கிடையாது. எனக்கு வந்து மறக்க முடியாத நினைவுகள்ல ஒரு நினைவுனா அப்பா அம்மா என் தம்பி நான். எங்க அப்பா வந்து அப்ப அந்த ஹோண்டா சிவிக் வாகனம் ஓட்டிட்டு இருந்தாரு. அது வந்து சிவப்பு வண்டியா இருந்தது. அதுக்கு மூலம் நீல வண்டி கலருக்கு மாத்திட்டாரு, வண்ணத்துக்கு மாத்திட்டாரு. அந்த வாகனத்துல நம்ம வந்து வார இறுதி நாள்ல வந்து ஒன்னா பயணம் செய்வோம், ஜேபிக்கு போவோம். ஜேபியில வந்து மிந்தி அந்த ஜேபியுடைய டவுன் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அலிமா நடுவில் வந்து ஒரு லொங்காங் இருக்கும். அந்த லொங்காங் பக்கத்திலேயே, அது ஆப்போசிட்லயே அங்க நிறைய கடைகள் இருக்கும். அங்க போய் நம்ம உட்காந்து மட்டன் சூப் குடிப்போம். அந்த இரவு நேரத்துல அந்த கூட்டத்துல அப்பா அம்மா நான் தம்பி நாலு பேர் உட்காந்து அந்த மட்டன் சூப் குடிக்கிற அந்த தருணத்தை, அது மட்டன் சூப்காக கிடையாது, அந்த குடும்பமா ஒன்னா வந்து உட்காந்து நம்ம சாப்பிடறோம்ல,
0: அதுதான்
1: அது என்னால மறக்கவே முடியாது. அதுதான் இப்ப இல்ல, அது இல்லாத ஒரு தருணமாக இருக்குது. நிச்சயமா பல பேருக்கு அங்க யோசிக்கலாம், ஆமா இந்த மாதிரி நம்ம குடும்பத்தோட நேரம் செலப்ரேட் பண்ணு. அந்த மாதிரி தருணங்கள் இப்ப மிக மிக குறைவா இருக்குது.
0: கண்டிப்பா
1: இன்னும் கொஞ்சம் அதிகமா அந்த மாதிரி நேரம் செலவு பண்ணும். என்னோட குடும்பமே நான் பார்த்து இப்ப லைட்டா தூப்பிட்டு, ஏ நீ வீட்லயே இல்ல, என்ன மிஸ் பண்ற,
0: வீட்லயே நீ ஒரு வாடகைதாரர் மாதிரிதான்
1: இருக்கிற, பிஸி வேலை மற்ற பொறுப்புகள்லாம் இருக்குல்ல.
0: ஆமா, ஏன் வீட்டுக்கு போகிறதே 11 மணிக்கு? இல்ல இன்னைக்கு கிளம்பிட்டு அவர் நாளைக்குதான் வீட்டுக்கு போவாரு. சில நேரங்கள்ல
1: மற்ற விஷயங்கள் இருக்கு பாருங்க.
0: ஆமா ஆமா, ஆனா கண்டிப்பா அந்த ஒரு காலத்துல காதர் கண்டிப்பா நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஓட்டம் கொஞ்சம் குறைவா இருந்துச்சு.
1: நிச்சயமா
0: இல்லையா? இன்னும் கொஞ்சம் நிதானமா வாழ்க்கையை நம்ம ரசிச்சு வாழ்ந்திருந்தோம். அதனாலதான் சின்ன சின்ன தருணங்கள் கூட நமக்கு ரொம்ப ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஓட்டம் தான், ஒரே ஓட்டம் தான். அந்த மாதிரி தான் வந்து வண்டி சக்கரத்துல ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு எலி எப்படி நீங்க ஒரு சக்கரத்துல விட்டீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி நாமளும் ஒரு ரெட் ரேஸ்ல இருக்கோம்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் வாழ்க்கையை நம்ம ரசிச்சு நிதானத்தோட வாழ்ந்தோம்னா, மைண்ட்ஃபுல்லா நம்ம வாழ்ந்தோம்னா, கண்டிப்பா நீங்க இன்னும் நல்லா அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்கன்னு
1: நினைக்கிறேன். கொஞ்சம் அதிகரிக்க அதிகரிக்க வெளியே போக வீட்டில் இருக்கிற மாதிரி வரும். அப்பதான் இருக்கும்.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்விகள் இருக்கு.
1: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது சுவைன்னு கேக்கும்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
3: என்னது சுவைன்னு கேக்குமா?
1: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
3: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

0: ஹாய், குட் மார்னிங் ஹலிமா என் கதர், எப்படி இருக்கீங்க? நான் இந்த பொன் மலர்
1: பேசுறேன்.
0: ஓகே, சம்திங் டு ரிமெம்பர் சொன்னாக்க, என் விச் இஸ் ஐ மிஸ்ஸிங் மோஸ்ட்னாக்கா, எவ்ரி சண்டே நான் எங்க அம்மா, கசின்ஸ், எங்க அத்தை, எங்க மாமா எல்லாமே எல்லாரும் வில் கோ டு என்னோட பாட்டி வீட்டுக்கு போவோம், கிராண்ட்மா ஹவுஸ், எவ்ரி சண்டே. ஸோ வி ஆல்வேஸ் லுக் ஃபார்வர்ட் டு, அப்போல்லாம் நம்மளா கிட்ஸ், ஸோ யூ நோ ஹவ் வி கெதர் வித் கசன்ஸ் அண்ட் ஆல், அண்ட் தென் ஆண்டி அங்கிள் அண்ட் பாட்டி சமைச்சு வைப்பாங்க. தட் மோமெண்ட் இஸ் ரியலி ரியலி கோல்டன் மோமெண்ட்.
2: ஹலோ ஹலிமா, காதர்.
3: வணக்கம்.
2: எஸ் காதர் சொல்றதுல நான் அக்ரி பண்ணுவேன். ஏன்னா நம்மளாம் முன்ன வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடுவோம். ஆனா இப்ப வந்து நேரப்பட்ட குறையா அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம், ஏதாச்சும் அந்த பர்த்டே அந்த மாதிரி வந்தா நம்ம வந்து ஒன்னா கேதர் பண்ணி போய் சீ ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு கேக் வெட்டிக்கிட்டு, இல்லைன்னா பிக்னிக் போயிட்டு அங்க கேக் வெட்டி ஒன்னா உட்காந்து சாப்பிடுற மாதிரி முயற்சி பண்றோம்.
4: வணக்கம் வணக்கம் காதர். நான் இப்பதான் இந்த சப்ஜெக்ட் கேட்டேன், காலையில கொஞ்சம் வேலையா இருந்தேன், ரேடியோ ஓடிட்டுதான் இருக்கு, கொஞ்சம் வேலையா இருந்து கவனம் குறையா
1: இருந்தேன்.
4: இல்ல என்ன தொடருதா? தொடருதுன்னா என்னோட இளமை காலங்கள் எனக்கு பிடிச்ச தருணம்னா எங்க அப்பா கூட ஸ்பெண்ட் பண்ண தருணம். எங்க அப்பா வந்து நான் செகண்டரி மிடில் செகண்டரி வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். அந்த மிட் செகண்டரியில வரைக்கும் எங்க அப்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து வந்து பைசிக்கிள் பின்னால்தான் உட்கார வச்சு அழைச்சிட்டு போவார், அழைச்சிட்டு போவார். எங்க போனாலும் அந்த பைசிக்கிள் பின்னால்தான் உட்காந்துருவோம். அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாத தருணம். நீங்க சொல்றது பார்க்க எனக்கு அதெல்லாம் நினைப்பு வருது. அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாது. எங்க போனாலும் ஸ்கூலுக்கு சரி எங்க போனாலும் பைசிக்கிள் பின்னால்தான் அழைச்சிட்டு போவார். அப்ப வந்து
3: பின்னோக்கி போகணும்னா கண்டிப்பா போயிருவேன். என்னுடைய சகோதரிகள், என்னுடைய அப்பா இருந்த ஒரு காலகட்டம், எல்லாரும் சேர்ந்து டின்னர் ஒன்னா சாப்பிடுவோம், உணவு ஒன்னா சாப்பிடுவோம். ஆனா இப்ப எங்க வீட்டுல ஒரு டைனிங் டேபிள் கூட இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்போ மூவர் மட்டும் தான் இருக்கும். அந்த டைனிங் டேபிள் எங்களுடைய வீட்டுல இல்ல, அந்த மேசை சாப்பிடறதுக்காக இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி தருணங்கள் எவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைக்காது காதர்,
1: நிச்சயமா கிடைக்காது. இங்க லட்சுமி அதான் சொல்லிருக்காங்க, எனக்கு 11 வயசு வரைக்கும் சாங்கி வில்லேஜ்ல வளர்ந்த நினைவுகள் இருக்கு. அப்புறம் என்னுடைய எஸ்பிசி 80களில் எஸ்பிசியில வேலை பார்த்த என்னுடைய வேலை அனுபவங்களை நான் மறக்க முடியாது அப்படின்னு லட்சுமி இந்த செய்தி அனுப்பிச்சிருக்காங்க.
3: கலாதேவி, தேவி, மலர், நூர் ஜஹான், லட்சுமி, உங்களுடைய குரல் பதிவுகளுக்கு, குறிஞ்சிதிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இப்ப வாங்க பழைய பாடல் தொகுப்ப நம்ம ஆரம்பிச்சு வைக்கலாம். பிராப்தம் இடத்துல இருந்து டி எம் சௌந்தரராஜன் பேசி சில கொண்டு வரும் பாடல் இதோ.

0: எப்போதுமே இந்த அங்கத்துல இடத்துக்கான குறிப்புகளை நாங்க வழங்குவோம். ஆனா இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமா, இல்ல இன்றைல எது கொஞ்சம் வித்தியாசமா, ஒரு கலவையா, இடங்களையும் தாண்டி சாலைகளுக்கான வரலாறு அதிகமாகவே சிங்கப்பூர்ல இருக்குது. அந்த சாலைகளை கண்டுபிடிக்கிற அளவுக்கு சில குறிப்புகள் அமைய போகுது.
1: சில நேரங்களில் அந்த சாலைகளுடைய பேரே அந்த வரலாறு ஒட்டி தான் இருக்கும்.
0: ஆமா காதர், சரியா சொன்னீங்க.
1: அப்துல் காதர் தெருன்னு இருக்கு தெரியுமா?
0: அப்துல் காதர் தெரா எங்க இருக்கு சொல்லுங்க. துபாய்லயா?
1: போன பிறகு பாருங்க,
0: துபாய்
1: நான் இந்த பூமி விட்டு போன பிறகு
0: ஹலிமாவுக்கு ஒன்று வரும்.
1: அப்துல் காதர் ஸ்ட்ரீட்,
0: ஹலிமா அஸ்மான் ஸ்ட்ரீட் சாலை,
1: ஹலிமா அஸ்மான் ரோட்,
0: ஹலிமா அஸ்மான் ரோட், நல்லா
1: ஹலிமா அஸ்மான் எவென்யூ 5.
0: சிங்கப்பூருக்கு வேலை வாய்ப்புகளை தேடி வந்த ஒரு குறிப்பிட்ட தமிழ் சமூகத்தினர் இந்த பகுதியில அதிகமா குடியேறினாங்க. சிங்கப்பூருக்கு வேலை வாய்ப்புகளுக்காக இவங்க
1: வந்திருக்காங்க.
0: இந்த குறிப்பிட்ட தமிழ் சமூகத்தினர் வந்த பிறகு அவங்க இங்கதான் குடியேறி இருந்தாங்களா? இரண்டாவது குறிப்பு, இந்த சாலையில இருக்கிற புகழ்பெற்ற வழிபாட்டு தலத்தின் வரலாறு ஒரு மரத்தின் அருகே கண்டெடுக்கப்பட்ட சிலையில இருந்து தொடங்கியதா கூறப்படுது. இந்த இரண்டு
1: காந்தாரா மாதிரி இருக்கு, கொஞ்சம் லைட்டா.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல,
1: மரத்துக்கடியில இருக்கிற இருக்கு.
0: ஏமாத்திட்டு இருக்கீங்க.

0: குறிப்புகளை வச்சு நேர்கள் எந்த இடத்தை சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இல்லங்க, கிடையாது. சரி, இன்னும் சில நேர்கள் பகிர்ந்து கொண்டிருக்காங்க.
1: வணக்கம் காதர் ஹலிமா, ஜெய்பிலிருந்து அழைக்கிறேன். கேட்ட கேள்விக்கு பதில் ஜூலியா ஸ்ட்ரீட்
0: கிடையாது.
1: வீரபத்ரமா காளியம்மன் கோவில். நன்றி
2: ஹலிமா. காதர், நான் நினைக்கிறேன் தேக்கால இருக்கல வீராசாமி ரோடு, அதுவா இருக்குமா?
3: ஐயோ,
4: வணக்கம். நீங்க கேக்குறதுக்கான பதில் வந்து ரிவர்வெல்லி. ரிவர்வெல்லி
0: கிடையாதுங்க.
5: அதான் அரச மரத்துல இடத்துல அந்த விநாயகர், இந்த சித்தி விநாயகர் இருக்குல்ல, அந்த விநாயகர் எடுத்து வழிபடுந்தாங்க. செட்டியார் ஸ்ட்ரீட் இருக்கணும், இல்ல செட்டியார் அவனியூ.
6: வணக்கம். ஸ்ரீ செண்பக விநாயகர் கோயில் என்று நான்
0: திருப்பெயர் சொல்லியே.
7: ஹலோ அலிமா,
2: புனித மரம் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஆலயம், அது நேவல் பேஸ் வட்டாரத்துக்காரங்க கட்டினதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா நேவல் பேஸ் வட்டாரத்துல நிறைய தமிழர்கள் இருந்தாங்க. அது
3: உள்ளன்ஸ்ல இருந்து நேரம் அங்க போயிட்டீங்க.
0: ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா. ஆமா ஆமா, இதாரன் கோவிந்தம்மா. நீங்க எல்லாருமே சொன்ன பதில் சரியான பதில் தான். முரளி என்ன பதில் சொல்லிருக்காரு?
8: பக்கோடா ஸ்ட்ரீட்.
0: மூன்று பேர் தான் சரியான தெருவை சொல்லிருக்காங்க. செல்லூர் தெருவை தான் நாங்க கொடுத்திருந்தோம்.

0: ஆமாங்க, செலோன் அப்படின்னு சொல்லும் போது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பெயர் எப்படி வந்தது அப்படின்னு. இலங்கை நாட்டின் பழைய ஆங்கில பெயர் தான் செலோன். இப்போ 19ஆம் நூற்றாண்டுல இலங்கையில இருந்து பல தமிழர்கள் வேலை வாய்ப்புகளை தேடி சிங்கப்பூருக்கு வந்திருந்தாங்க. அவங்கள பல பேரும் அரசாங்க அலுவலகங்கள்ல வேலை பார்த்தாங்க. எழுத்தாளர்களாக, தொழில்நுட்ப பணியாளர்களாக, நிர்வாக ஊழியர்களாக அவங்க பணி புரிஞ்சாங்க, பொறுப்பேற்றிருந்தாங்க. அங்கதான் குடியேறி இருந்தாங்க காதர், செலோன் சாலையில தான் அவங்க இருந்தாங்க.
1: ஆமா, அங்க நிறைய தமிழர்கள் இருந்தனால, சிலோனிஸ் தமிழர்கள் இருந்தனால 1909 300 குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து சிங்கப்பூர் சிலோன் தமிழ் அசோசியேஷன் ஆரம்பிச்சாங்க. அது வந்து ஒரு சின்ன சமூகமாவே அங்க மாறிடுச்சு. நல்ல வரலாறு நிறைந்த ஒரு இடமாக அங்க இருக்கு, தொடர்ந்து இருக்கு. அங்க சொன்ன மாதிரி அங்க ஒரு கோயில் ஆலயமும் இருக்குது.
0: ஆமா, புகழ்பெற்ற செண்பக விநாயகர் ஆலயத்தின் வரலாறு 1850களிலே ஆரம்பிச்சிருச்சு காதர். அங்க இருந்த ஒரு குளம், அந்த குளத்தின் அருகே செண்பக மரத்தடியில விநாயகர் சிலை கண்டெடுக்கப்பட்ட ஆலயத்தின் வரலாறு கூறுது.
1: அந்த சிலையை எடுத்துதான் இப்ப செண்பக விநாயகர் கோயில் ஆலயத்துல வந்து அவங்க வந்து பொறுத்திருக்கிறாங்க.
0: ஆமாங்க, இன்றைக்கு நாங்க கொடுத்தது சிலோன் சாலை தான். கண்டுபிடிச்ச அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும் டீ கடை. இதோ வந்துட்டோம். அதையும் இந்த வீரமணி என்பவர் சமூக வலைத்தளத்துல பதிவேற்று செஞ்சிருக்காரு. இன்னொரு காடில என்ன செஞ்சிருக்காரு, வீட்டு முன்னாடி யாருப்பா மிலிட்டரி டேங்க் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மிலிட்டரி டேங்க் முன்னால நின்னு அவர் வந்து காணொலி செஞ்சு பதிவேற்று செஞ்சிருக்காரு.
1: பாருங்க, இவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். விமலா,
0: அவர் உண்மையில மிலிட்டரி டேங்க்ல இல்ல, அவர் ஏஐ பயன்படுத்தி ஒரு காணொலி செஞ்சிருக்காரு.
1: முதல்ல கதை மாதிரி இந்த மாதிரி அவர் வந்து ஏஐ வச்சு செஞ்சுட்டு இருந்தாரா, தூக்கி உள்ள வச்சிட போறாங்க.
0: ஆனால் உண்மையிலே வந்து இந்த பொருளை அனுப்பி வச்சது உண்மை. கேஷ் ஆன் டெலிவரியில வந்து அவருக்கு வந்து பொருளை அனுப்பி வச்சிருக்காங்க.
1: அவரே பணம் கொடுக்கணும், இந்த மாதிரிதான் செய்யணும். இலவசமா பொருளை கேப்பீங்க,
0: அதனால என்ன செஞ்சாரு, இப்ப அண்ணன் வீட்டை காலி பண்ணிட்டு
1: அந்த பயம் இருக்கட்டும்.
0: அதனால என்னன்னா, சமூக வலைத்தளங்களை எவ்வளவு எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை மாற்றி அமைச்சிருக்கு அப்படின்னு இந்த மாதிரி அவங்க வந்து வித்தியாசமா யோசிச்சிருக்காரு. பாத்தீங்களா, இதுல ஒரு நல்ல ஒரு முயற்சி. வித்தியாசமா யோசிக்கும் பொழுது மக்களுடைய கவனத்தை ஈர்க்கலாம் என்பது நமக்கு தெரிய வருது இல்லையா.
1: இப்ப ஏன் இந்த கதை எடுத்துட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னும் சில தினங்கள்ல உங்களுடைய பிறந்த நாள் வருது, நேர்களிடம் எனக்கு வந்து பரிசு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு காணொலியை தயார் பண்ணிட்டு இருக்கீங்க தானே.
0: இதெல்லாம் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கங்க.
1: மறக்காதீங்க, கேஷ் ஆன் டெலிவரி போட மறந்துடாதீங்க.
0: இது உங்களுக்காக தொடங்கியாச்சு. இரவு 8 மணி வரை உங்களை சந்தோஷப்படுத்த
1: வந்தாச்சு,
0: ரவுடி பீபி வந்தாச்சு.
1: இது டீ கடை 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 9 6 8 #TheGillTales. அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே மீ லெசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சிய நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.
2: எனக்கு
3: புதுமையான விஷயம்னா ஒவ்வொரு வருஷமும் குடும்பமாக என்ன நிறத்துல ஆடை அணிய போறோம், எந்த மாதிரி பாணியில நம்ம ஆடை அணியலாம், அது ஒரு உற்சாகம், ஒரு குதூகலம் தான்.
2: நான் என்ன செய்ய வச்சிருவேன், சமையல் ஏதாவது புதுசா இதை வாங்கி வச்சிருவேன். சட்டி, பாடை, கரண்டி,
3: இதுவும் நல்ல விஷயம் தான். வாங்கி அழுகு பார்க்க கூடாது, சமைக்கணும். நீங்க அதெல்லாம் சரியா செஞ்சிருவீங்க.
2: செய்யறனோ இல்லையோ
3: தெரியும், தெரியும். மாஸ்டர் செஃப் இருக்காங்க வீட்டுல.
2: ஆமா, மாஸ்டர் செஃப் இருக்காங்க, அவங்க செஞ்சுக்குவாங்க. சரி, இந்த மாதிரி நீங்க என்ன செய்ய போறீங்க இந்த தீபாவளிக்கு? இன்னொரு புது விஷயத்த வீட்டுல சேர்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு கேட்டது. இங்க சுஜாதா செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வழக்கமா வந்து அவங்களுடைய வீட்டுல இருக்கிற அந்த விளக்குகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த வருஷம் வந்து மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். ஏன்னா வந்து பல வருஷமா அதையே அழகா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு, ஆனா அதையே வந்து 5 வருஷமா பயன்படுத்திட்டேன். அதனால புதிய விளக்குகளை நான் வந்து அழகா அலங்காரம் செய்யும் பொழுது அதையும் கொஞ்சம் பாக்குறதுக்கு ஒரு புதிய ஒரு அழகு கொடுக்கும்.
3: இங்க வந்து செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க டீனா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வருஷம் அவங்களுடைய சமையல்ல ஒரு மாற்றத்தை அவங்க கொண்டு வர போறாங்க.
2: எப்படி?
3: எப்போதும் போல பிரியாணி, அப்புறம் அதாவது தீபாவளி முதல் நாள் அன்று அவங்க வீட்டுக்கு வந்து விருந்தாளிகள் எல்லாம் வருவாங்க. அது இல்லாம கொஞ்சம் ஃபியூஷனா நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் என்ன சமைக்கலான்னு. கொஞ்சம் ஃபியூஷன், அதாவது நம்மளுடைய இந்திய பாரம்பரிய உணவோட வேற என்னென்ன உணவுகள் வகைகளை நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்களோ. நல்லா
2: இந்த சமூக வலைதளத்துல திறந்து பார்த்தா தீபாவளி அன்றைக்கு இவ்வளவு அழகா வந்து அவங்களோட வீட்டு அலங்காரம் செஞ்சிருக்காங்களா. இந்த நடைபாதை இருக்கும் இல்லையா, அந்த காரிடோர், ஒவ்வொரு வீடும் பயங்கரமா வந்து அலங்காரம் செஞ்சிருப்பாங்க. அது பார்க்கும்போது பொறாமையா இருக்கும், வச்சுக்கோங்களேன் நவம்பர் தான் இருக்குமே அப்படின்னு.
3: வீடுன்னு சொல்றீங்க, அடுக்குமாடி கட்டிடங்களையும் அலங்கரிக்கிறவங்க வந்து பல பேர் இருக்கிறாங்க. அந்த கட்டடத்துக்குள்ள நீங்க நுழையும் போதே இந்த வாசல்லே வந்து தோரணங்களா கட்டி வச்சிருப்பாங்க. இது மற்ற சமூகத்தினர் அவங்க பார்க்கும் போது கூட, ஏய் நல்லா இருக்கே, அவங்களும் பாராட்டுவாங்க அதையும். ஆமா, இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இந்த வருஷம் நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். சமூக வலைதளத்துல போன வருஷம் நிறைய பேர், பல பேர் வெவ்வேறு பிளாக், வெவ்வேறு கட்டிடங்கள்ல வந்து யாரு எல்லாம் ஒன்று கூடி செய்யறாங்க பெரிய பெரிய அளவுல அலங்காரங்கள்லாம்.
2: உண்மையிலே வந்து அது அதான் கொண்டாட்டம், அது குழந்தைகளுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு நினைவாக அமைஞ்சிருக்கு.
3: ஆமா ஆமா, அது மட்டும் இல்லாம பாருங்க, நாம தீபாவளி நாமளே கொண்டாடுறது அது வந்து தவிர்த்து அண்டை வீட்டினர்களையும் கூப்பிட்டு கொண்டாட்டங்கள், அவங்க வீட்டுல பிள்ளைகள் இருந்தா நம்ம வீட்டுல ஏதாவது கோலம்
2: தீபாவளிக்கு யாருமே அவங்களை அழைச்சதே இல்ல அப்படின்னு சொல்லி என்ன சொல்றீங்க.
3: குடும்பங்கள் மற்றும் அழைக்காம உங்களுடைய அதாவது மற்ற இனத்தவர்கள் இருக்கிறாங்களா, அவங்களே வீட்டுக்கு கூப்பிட்டு தீபாவளி எல்லாம் இப்படிதான் இருக்கணும்
2: அப்படின்னு தொடர்ந்து பேசலாம். தீபாவளி கொண்டாட்டங்கள் உணர்வுகளுக்கு இன்னும் புத்துணர்ச்சி கொடுக்கலாம். இது
3: டீ கடை
4: 70 ஆனந்தம்.

0: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
1: ஏதேதோ நடக்கும்.
0: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு. நித்யா, டீ குடிச்ச சிலர் ஓன் இருக்கலாம், அவங்களாம் சந்தோஷப்படுத்தலாமா?
1: வாயை திறந்து ஆணு சொல்ல வைக்கலாம். வாங்க, எப்படி சந்தோஷமா இருக்கலாம் சொல்லுங்க.
0: இன்றைக்கார குறிப்புக்கு முன்னால இந்த பாடல் கேளுங்களேன்.
2: நடு சாமத்தில சாமந்தி பூவாள சத்துது.
1: சத்யராஜ் பாட்டு தானே இது?
0: சத்யராஜ் பாட்டா? அதுல வேற சாமந்தி பூக்காக பாடல் ஓடிட்டு இருந்தேன் நித்யா.
1: ஷவா, சரி, சாமந்தி பூ வச்சு என்ன செய்யணும்?
0: சாமந்தி பூ ஆங்கிலத்துல மேரிகோல் அப்படின்னு அழைப்பாங்க. ஒரு மேரிகோல் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு நித்யா.
1: சரி,
0: இந்த தோட்டங்கள்ல பாத்தீங்கன்னா காய்கறிகள் பழங்கள், உதாரணத்திற்கு இப்ப தக்காளியா இருக்கட்டும், மிளகாயா இருக்கட்டும், இவற்றெல்லாம் பயிரிடும் போது பக்கத்துல சாமந்தி பூ செடிகளை வளர்ப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பலர் யோசிக்கலாம். ஒருவேளை அழகு கொடுக்கறதுக்காக இருக்கலாம் அப்படின்னு பலர் நினைக்கலாம். ஆனா அதான் உண்மை இல்ல. இந்த மேரிகோல் இந்த சாமந்தி பூ செடியை வளர்க்கும் பொழுது அதனுடைய வேர்கள் அதே நேரத்துல அதனுடைய வாசம் வந்து கிருமிகளை வந்து அகற்றி விடும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு உண்மை ஒண்ணு, அது பாட்டு இருக்கும். ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மத்த செடிகள்லாம் நல்லா இருக்கணும், நல்லா வளரணும் என்பதற்காக அதனுடைய வேரும் அதனுடைய வாசமோ பூச்சிகள்ல இருந்து அந்த செடிகளை பாதுகாக்கும். அதே மாதிரிதான் சில நபர்களும் அவங்களோட நண்பர்களா நீங்க இருக்கும் பொழுது அவங்க கூட இருக்கும் போதே அவங்க உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களை, மேரிகோலான நண்பர்களை தேர்ந்தெடுங்க, அல்லது நீங்களும் ஒரு மேரிகோலாக இருங்க.
1: அப்ப நான் உங்க வாழ்க்கையில கிடைச்ச சாமந்தி பூ சொல்லுங்க.
0: எது
1: தீய சக்தியில இருந்து உங்களை ஒவ்வொரு நாளும் காப்பாத்திட்டு இருக்கேன்ல.
0: காலக்கட்டு நித்யா,
1: டேக் இட்.
2: என்றுமே ஹாப்பி. எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
3: ராதா உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்டு கண்ணமிங்கே.
2: உங்கள் ஒலியில் எழுபதுகளில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
3: நடக்கும்
2: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் எழுபது உங்கள் ஒலியில்.

0: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கட. ஜப்பான் சிலை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருது ஹச்சிகோ, நாய்க்குட்டியின் சிலை.
1: அத பத்தி தான் நான் யோசிச்சேன். நாய்க்குட்டி இல்லையா?
0: இல்ல நாய்க்குட்டி இல்ல, நான் வேறேன்.
1: அப்படியா?
0: ஆமா, அதனாலதான் விமலா நான் ஒவ்வொரு நாளும் எப்படி பயணம் செஞ்சேன் அப்படின்னு
1: நான்
0: சொல்லலே.
1: உண்மைதா? உண்மைதா. இருந்தாலும் முயற்சி செய்திருக்காங்க. சில நேரில் அவங்களுடைய பெயர்களை பார்க்கலாம்.
0: நிசா சொல்லிருக்காங்க ஹச்சிகோ அப்படின்னு. நல்ல முயற்சி நிசா, இருந்தாலும் சரியான பதில சொல்லிருக்காங்க. நேர்கள் அவங்களா யாரு?
1: டக்குன்னு வந்துட்டோம்ல அப்படின்னு ராதாகுமாரி, ஜேம்ஸ் வான், அப்புறம் சந்திரன், மைமோன், சாந்தி, சாந்தினி, ஜாய்லாஷ், பானுவேலு, சு, ரவிச்சந்திரன், ஆயிஷா, அவங்களோட நம்ம கேரலைன், சந்திரசேனா, பலர் சரியான பதில் சொல்லி அப்படியே காலை தூக்கி விட்டுருக்காங்க.
0: என்னது காலை தூக்கி விட்டுருக்காங்களா?
1: காலர் தாய், இப்பதான் 3 வருஷம் ஆச்சு வேலைக்கு வந்து காது போச்சா?
0: என்னது கோச்சடையா? அங்க பாருங்க, அங்க நின்னுகிட்டு பேசுனே நான் கேக்குது, இந்த வலது பக்கத்துக்கு வாங்க.
1: ஐயோ, எத்தனை சவால்களை தான் நான் சமாளிக்கிறது.
2: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா கா போலி 968 இல்.

வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே. கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே. நான் கொண்டு வந்த பெண் மனதில்

0: திங்கள்
1: முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
0: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
1: ரவிஜி
0: சஜினி,
1: வணக்கம் சிங்கை,
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
2: இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியில இன்றைக்கு புதன்கிழமை, அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி. இன்றைய நாள்ல, இன்றைய தினத்துல உலகத்துல என்னென்ன அனுசரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம்.
3: இந்த டிசர்ட்டுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்களா நவீன்?
2: ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. எப்போதுமே ஒரு சாப்பாடு சாப்பிட்ட உடனே ஏதாச்சும் இனிப்பா சாப்பிடணும்னு ஆசை இருக்கும்.
3: உங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் இன்னைக்கு நாள் வந்து தேசிய அளவுல சில நாடுகள்ல கொண்டாடும் நாள், நேஷனல் டிசர்ட் டே.
2: ஆமா, ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். இருந்தாலுமே இப்ப எல்லாமே கொஞ்சம் அளவோட தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க.
3: சமீப காலம் அந்த மேக்ரூன்ஸ்ங்கறத வந்து பரிமாறறாங்க, பல இடங்கள்ல விக்கறாங்க, வண்ண வண்ணமா இருக்கும். அது சாப்பிடுவீங்களா நீங்க?
2: சாப்பிடுவேன் ரஃபி, ஆனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியாது. சாப்பிடுவேன் அப்பப்ப இருந்தா. என்னதான் வண்ணமயமா இருந்தாலுமே, பல வண்ணங்கள் இருந்தாலுமே எல்லாமே ஒரே மாதிரி தான் எனக்கு தோணுது.
3: ஆக இந்த மாதிரியான டிசர்ட்ஸ் வந்து என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுறது எனக்கு பரவாயில்ல.
2: ஆமா,
3: மனசு வந்து எனக்கு சரின்னு சொல்லும், எடுத்துக்கோ அப்படின்னு. ஆனா என்னைக்கும் அடிக்கடி போய் நீங்க சொல்ற மாதிரி சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு டிசர்ட் இருக்கணுங்கிறது ஒரு கட்டாயம் கிடையாது.
2: இப்ப ஒரு புஃபேக்கு போகும்போது எல்லாருமே மெயினா என்ன சாப்பிடுவாங்கன்னா, அங்க என்ன இருக்கும் சமைத்த உணவு தான் அடிக்கடி அங்க சாப்பிடுவாங்க. ஆனா எப்போதுமே கொஞ்சம் இடம் விடுவேன் இந்த டிசர்ட்ஸ்க்கு எல்லாமே. நான் கொஞ்சம் இடம் கொடுத்துதான் அதையும் நான் கொஞ்சம் ருசிச்சு சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு டிசர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் டிசர்ட்ஸ் பிடிக்கணும் இன்றைக்கு அதை ருசித்து உங்களுக்கு ஒரு டிசர்ட்ஸ் பிடிக்கணும் இன்றைக்கு அதை ருசித்து சாப்பிடும் ஒரு தினம் என்று.
3: சரி, அடுத்து தேசிய அளவில் தான், இங்கே சிங்கப்பூரில் கிடையாது இது, பல நாடுகளில், மேற்கத்திய நாடுகளில் கொண்டாடும் ஒரு நாள், நேஷனல் ஸ்டாப் புலியிங் டே.
2: ஆமாம்,
3: புலி பண்ணாதீங்க.
2: ஆமாம் ஆமாம், இதனால பல பேர் வந்து தற்கொலை அளவுக்கு கூட போயிருக்காங்க.
3: ஆமாம்,
2: ஆக இதை நம்ம லேசாக எடுத்துக்கக்கூடாது. எப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோமோ யாராச்சும் புலி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தடுக்கணும்.
3: ஆமாம், பகடி வதைன்னு சொல்கிறாங்க அதை. குண்டர் கும்பல் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம், அவங்க தான் வந்து போய் இதெல்லாம் இறங்குறது. சரியா, அந்த மாதிரி பகடி வதை செய்யாதீங்க.
2: ரஃபி, உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தினம் இன்று. உங்களுக்குன்னு கிடையாது,
3: எனக்கு, என்ன சார்ந்த விலங்குகளுக்கு.
2: ஆமாம், நேஷனல் பெட் obesity awareness day. இது என்ன புதுசா இருக்கு ரவி?
3: உங்களுக்கு தெரியுமா?
2: அது மட்டும் இல்லாம ஒரு பூனையை காட்டியிருக்காங்க.
3: ஆமா,
2: குண்டு பூனைய.
3: குண்டு பூனை தான், என்னோட பூனை அப்படிதான் இருந்தது. தூக்கிட்டு போனேன் ஒரு முறை. அவங்க சொல்லிட்டாங்க, மனிதர்கள் வந்து அந்த மாதிரி இருந்தாங்கன்னா, பருமனா இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க, நீங்க போய் வந்து உடற்பயிற்சி செய்யுங்க அப்படின்னு.
2: உறுப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு.
3: இது கேட்க மாட்டேது. நான் சாப்பாடு குறைச்சி வச்சா என்ன பார்த்து முறைச்சிக்க நிக்குது, நான் என்ன செய்யட்டும்? இன்னும் சாப்பாடு கேட்டுட்டு இருக்கு.
2: இல்ல, இதுவும் ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு நாளும் நான் யோசிச்சது கிடையாது. ஆனா உண்மைதான், நான் யோசிச்சு பாத்திருக்கேன். இப்ப பூனை வகைகள், நாய் வகைகள் எல்லாமே தொட்டிகள் இருக்கு அங்கங்க குடியிருப்பு பேட்டைகள். அதை நம்ம சரியான வழியில நம்ம வந்து
3: பயன்படுத்தணும். ஆமா, என்னுடைய தேவையில்லாத இந்த அடாப்டர்ஸ்,
2: பேட்டரி,
3: கேபிள், எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க போட்டிருக்கேன்.
2: சரி.

ஒன்றொருவன் இறைவனை கேட்டானாம். அந்த இறைவன் தனக்கும் தெரியாதென என் தலைவனை கேட்டானாம்.

0: ஜெயிலர் 2 திரைப்படம் வரப்போகுது. விடிஞ்சா நீங்க தான் மொதல் அளவு நிப்பீங்களா பாக்குறதுக்கு?
1: ஆமா ரஃபி, ஆமா ரொம்ப ஆவலா இருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்களே, அதற்கு இந்த நுழைவுச் சீட்டுகளை கிடைக்கிறதே ஒரு அபூர்வம். இருக்கு 2 கிடைச்சிருக்கு, ஒரு நண்பரோட போய் பார்க்க போறேன்.
0: 2 கிடைச்சிருக்கு, அது எப்படி?
1: அதெல்லாம் அப்படிதான், சில பேர் வந்து ரொம்ப அவளோட காத்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த இணைய பக்கமாவே இருப்பாங்க. எப்படா வரும், வந்த உடனே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மன்னன் திரைப்படத்தில் பாத்திருக்கீங்களா? நம்ம கவுண்டர் மணியோ போறேன்,
0: அந்த கண்ணாடியெல்லாம் உடஞ்சு
1: அதே மாதிரிதான். என்ன இணைய மூலமாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அது வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துலாம் வாங்கியிருக்காங்க.
0: ஓ,
1: கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றத விட அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டேன். இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு தகவல் வந்திருக்கு ரஃபி.
0: என்ன தகவல்?
1: இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது படம் வெளிவந்த பிறகுதான் நமக்கு தெரியும்.
0: என்ன என்ன தகவல் சொல்லுங்க.
1: சரி, அது ஒவ்வொரு இயக்குநருக்குமே அந்த யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணணும், உருவாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு.
0: நெல்சன் திலீப் குமார் இருக்கு.
1: ஆமா, இல்ல ஒவ்வொரு இயக்குநருக்குமே சொல்லுவேன், லொகேஷன் வந்து LCU அப்படின்னு ஒன்னு உருவாக்க, செய்தியா இருக்கட்டும், வந்த மற்ற திரைப்படங்களே எல்லாத்தையுமே ஒன்னு இணைச்சிட்டாரு விக்ரம் எல்லாமே.
0: சரி,
1: வெங்கட் பிரபு எப்பயோ அதை செஞ்சிருக்காரு.
0: சரி,
1: அடுத்ததாக நெல்சனும் இது மாதிரி செய்ய போறாரு. இந்த ஜெயிலர் 2 மூலமாக பீஸ் திரைப்படத்தையும் டாக்டர் திரைப்படத்தையும் இணைக்க போறாரு அப்படின்னு ஒரு வதந்தி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பீஸ் திரைப்படத்திலேயே டாக்டர் திரைப்படத்தில் நடிச்ச 2 கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்தினாரு, லேசா அறிமுகப்படுத்தி விட்டுட்டாரு. அதனால இதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதிக அளவு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது இன்னும் தெரியல.
0: சரி,
1: வந்தாதான் நமக்கு தெரியும்.
0: இப்ப வெளியாக போகும் ஜெயிலர் 2 திரைப்படம், அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்துல நாளை வந்துரும், நாளைக்கு வந்துரும் இந்த திரைப்படம். தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னட ஆகிய மொழிகள்ல அது வரப்போகுது. ரஜினிகாந்த் இதுல வந்து டைகர் முத்துவேல் பாண்டியனாக வருகிறார்.
1: ஆமா ரஃபி, ரொம்ப ஆவலா இருக்க. நீங்களும் முடிஞ்சா படத்தை போய் பாத்துருங்க, திரையரங்குல போய் பாருங்க.
2: இரவினில் ஆட்டம் இணையில் கொண்டாட்டம்.
1: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா?
0: அதிலிருந்து

இது என்ன விலங்குடைய சத்தம்னு உங்களுக்கு தெரியுதா? ஏதோ யாரோ குரட்டை விடுற மாதிரி இருக்கு, ஆனா இது ஒரு விலங்குடைய சத்தம் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த விலங்கால ஒருத்தருக்கு சிறைவாசம். என்ன நடந்ததுன்னு தெரிந்து கொள்றதுக்கு எங்களுடைய மீலிசன் பக்கம் போங்க. அங்க இப்ப நான் பதிவேற்றம் செய்த அந்த வலையொலியை கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். சிங்கப்பூரில் நடந்த குற்றச் செயல்களின் தொகுப்பு என்ன நடந்தது மீலிசனில் மட்டும்தான்.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
2: இனிய பழைய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். மீடியாகா போலி 96.8 இல்

வணக்கம். காலை மணி 5, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீனகாப்புலி 96.8. இன்றைய செவ்விசியல் தொடக்கமாக டாக்டர் நாமகிரி பேட்டை கிருஷ்ணன் அவர்கள் வாசித்திருக்கும் நாதஸ்வர இசை ஒலிக்கின்றது. நாதலோலுடை, ராகம் கல்யாண வசந்தம், தாளம் ரூபகம்.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியிடவிருக்கின்றன, கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக சௌமியா அவர்கள் பாடியிருக்கும் ஹம்சத்வனி ராகத்தில் மூலாதார மூர்த்தி.

அடுத்து வி சுப்பிரமணியம் அவர்கள் பாடியிருக்கும் நவராத்திரி கிருதி ஜனனி மாமவமேயே. ராகம் பைரவி, தாளம் மிஸ்ரச்சாப்பு.

0: மீடியாகாப் ஒலி 96.8 இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. பாமணம் தொகுப்பில் அடுத்து ஒலிக்கின்றது என் விஜய் சிவா அவர்கள் பாடியிருக்கும் ஹிந்தோளம் ராகத்தில் திருப்பரம் குன்றவேளா.
1: திருப்பரம் குன்றவேளா.

வகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாப்பொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியா காப் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம். இன்று 2026 அக்டோபர் மாதம் 15 வியாழக்கிழமை. இவ்வருடத்தின் 288 நாள். ஆண்டு நிறைவு பெற 77 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 28 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஹிஜ்ரி 1448 ஜமதிலவல் மாதம் பிறை 4. வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி @mediacorp.com.sg.

வணக்கம் சிங்கே, உங்களுக்காக நிகழ்ச்சியை இன்று தன்னந்தனியே வழங்க வந்துட்டேன். நான் சஜினி. திருடா திருடா திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் மொழித்தது ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் மனு சித்ரா மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. சரி, இந்த பாடலை கேட்கும் பொழுது எனக்கு அந்த நாள் ஞாபகம் வருகிறது. அதாவது இந்த திரைப்படம் நீங்க பாத்தீங்கன்னா 1990களில் வெளியானது. அந்த காலகட்டத்தில் நான் தொடக்கப்பள்ளியில் படிச்சுட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தில் என்னுடைய பெற்றோர் அடிக்கடி என்ன சிங்கப்பூர் விலங்கியல் தோட்டத்துக்கு கொண்டுட்டு போவாங்க. அங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது குதிரையின் மேலே சவாரி செய்வது. போனி ரைட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதன் மேல சவாரி செய்யறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல நான் சவாரி செய்யற புகைப்படங்கள் நிறைய என்னோட கைவசம் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஸ்டார்ஃபிஷ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு தண்ணி தொட்டியில வச்சிருப்பாங்க. அந்த தண்ணி தொட்டியில வந்து விதவிதமான ஸ்டார்ஃபிஷ் இருக்கும். அதை நாம வந்து பார்த்து தொட்டு அதற்கு நாம உணவு கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி பல ஆண்டு காலமா சிங்கப்பூர் விலங்கியல் தோட்டம் பல விலங்கினங்களை பொதுமக்களுக்கு அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி விலங்கினங்களை பற்றி மேலும் அறிந்து கொள்வதற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் அவங்க இந்த மாதிரி திட்டங்களை வந்து பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அந்த வரிசையில சமீபத்துல நம்முடைய சிங்கப்பூர் விலங்கியல் தோட்டத்துல ஒரு புதிய விலங்கு அறிமுகம் செஞ்சிருக்காங்க, அதுதான் தண்டர். இது வந்து ஒரு முள்ளம் பன்றி, இந்தியன் கிரஸ்டட் பாக்குபைன் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதனுடைய காணொளி வந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிக்கிட்டு வருது. இதை பார்க்கும் பொழுது ரொம்ப கியூட்டா இருக்கு. சிங்கப்பூர் விலங்கியல் தோட்டம் அறிமுகம் செஞ்சிருக்கும் ஒரு புதிய திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் தண்டருடன் நெருங்கி பழக ஒரு வாய்ப்பு அவங்க வந்து பெறுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த திட்டத்தின் வாயிலாக பொதுமக்கள் இந்த விலங்குகளை பற்றி இன்னும் நல்லா அறிந்து கொள்ள முடியும். இந்த முள்ளம் பன்றிகளை பராமரிக்கும் காப்பாளர்களை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, இந்த முள்ளம் பன்றிகளை தடவவும் உணவு கொடுக்கவும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சரி, இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சுலபங்க. நீங்க சின்ன வயசுல சிங்கப்பூர் விலங்கியல் தோட்டத்திற்கு போயிருப்பீங்க, அங்க பல சுவாரஸ்யமான நடவடிக்கைகள்ல அல்லது பல விலங்குகளை பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம்னா என்னன்னு சொல்லுவீங்க? வாங்க என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. 9678896868 என்ற எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி வச்சிருங்க. குரல் பதிவாகவும் நீங்க அனுப்பி வச்சிடலாம், அல்லது ஒரு குறுஞ்செய்தியாகவும் நீங்கள் பதிவிட்டு அனுப்பி வச்சிடலாம். இப்ப வாங்க, விருப்ப பாடல் தொகுப்பின் முதல் பாடலை நாம கேட்டுருலாங்க. படகோட்டி திரைப்படத்துல இருந்து TM சௌந்தரராஜன் பாடலோட வராரு. இந்த பாடல ஹேமா விரும்பி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காகவே பாடல் ஒலியேறுகிறது. கேட்டு மகிழுங்கள். இது உங்கள் 9968.

0: வீட்டு சாப்பாடே விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி
1: எல்லாம் எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான்.
0: எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. எஸ்பிஎம் கோல்டு பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அதன் சுவையே தனி சுவை. அது மட்டுமா, எஸ்பிஎம் கோல்டு இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது எஸ்பிஎம் கோல்டு அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: சிங்கப்பூர்களே, நீங்கள் தயாரா? வாங்க போகலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஹாங்ஜோ, மேட்ரிட் உட்பட பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 ஆண்டில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு காத்திருக்கின்றன. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23 தேதியிலிருந்து 25 தேதி வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
1: Maestro Productions பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 தேதி இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 தேதியிலிருந்து 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
0: வணக்கம் சிங்கே.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு.
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. உள்ள மகிழ சமைக்க உதவும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: நேரம் இப்பொழுது சரியாக காலை 6:23 ஆகிவிட்டது. பார்த்திபன் கனவு திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. ஏஎம் ராஜா பி சுசிலா பாடியிருந்த இந்த பாடலை மகாலட்சுமி விரும்பி கேட்டிருந்தாங்க. அதற்கு முன்பு தை பிறந்தால் வழி பிறக்கும் திரைப்படத்தில இருந்து எம் எஸ் ராஜேஸ்வரி பாடியிருந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க. கல்யாணி அவங்களுக்காகவே பாடல் ஒலித்தது. சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அந்த காலகட்டத்துல நீங்க சிங்கப்பூர் விலங்கியல் தோட்டத்திற்கு போயிருப்பீங்க. அங்க உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் இருக்கும், அதை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருந்தேன். செல்வராணி என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் சின்ன வயசா இருக்கிறப்ப விலங்கியல் தோட்டத்துல இந்த ஓராங் உத்தானோட நான் வந்து புகைப்படம் எடுத்திருக்கேன். அப்ப வந்து ஓராங் உத்தான் வந்து ரொம்ப பெருசா இருக்கும், நான் ரொம்ப சின்னதா இருப்பேன். அதுதான் எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம், கொஞ்சம் பயமான ஒரு அனுபவம் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க செல்வராணி. ஜோசப்பும் அவருடைய கருத்தை அனுப்பி வச்சிருக்காரு. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப யானைகளை பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்ப அனுஷியா அப்படிங்கிற ஒரு யானை இருந்துச்சு, அதை வந்து பார்க்கவும் அதற்கு வந்து உணவளிக்கவும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லிருக்காரு ஜோசப். சித்ரா வந்து இரண்டு அனுபவங்களை சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஆமிங் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வித் அன் ஓராங்குட்டான் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருந்துச்சு. அப்ப ஆமிங்கோட அமர்ந்திருந்து காலை உணவை உட்கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சித்ரா. அது மட்டும் இல்ல, 1994 நைட் சஃபாரி பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது. இந்த திறப்பு விழாவில் நானும் கலந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்ரா. செல்வராணி, ஜோசப், சித்ரா, உங்களுடைய அனுபவங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக 70களில் வெளியான இந்த இரண்டு மென்மையான பாடல்கள் ஒலிக்கவிருக்கின்றன. நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்தும்
3: வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள்
2: முடிச்சு திரைப்படத்தில இருந்தும் உங்களுக்காக பாடல்கள் காத்துக்கொண்டிருக்கின்றன. அதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
4: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
2: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
8: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் மட்டன் மறுபடி கூப்பிடுது, டேக்அவே கிடைக்குமா? ம், வெஜ் லக்ஸா வைக்கணும்.
9: ப்ரோ, உங்களை எல்லா கலந்துட்டு பார்க்குறேன். இந்த மாப்பிள்ள சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
8: காயத்ரி கேட்டிங்னாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
10: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
11: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
12: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
11: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
12: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
11: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
12: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
11: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
12: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
11: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
13: அபிமான நட்சத்திரங்களின் திருவிருப்பான ஆட்டம் போட வைக்கும் பாடல்களை கேட்க கொண்டாட நீங்க தயாரா?
14: ரெடிதான் வரவா.
13: வாரந்தோறும் வியாழக்கிழமைகள்ல மாலை 6 இரவு 7 வரை டீ கடை நிகழ்ச்சி கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாக பார்க்கலாம். ஆதரவு பஞ்சாராஸ் சரும பராமரிப்பு பொருட்களையும் தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதி ஸ்டா புஷ்ப கடை.
0: கொஞ்சம் சிந்தனை
13: நிறைந்த புன்னகை.
0: வணக்கம் சிங்கே.

0: நிலவரம்.
1: நேரம் இப்பொழுது காலை 6:36 ஆக இன்னும் சில வினாடிகளே உள்ளன. போக்குவரத்து பொறுத்தவரையிலும் நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேரபாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515158.
1: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
2: ஆமா,
1: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
2: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
1: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
3: பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவு சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg.
4: ஒலி 968 வாட்ஸ்அப்புக்கு நம்ம நேயர்கள் நீங்க எல்லாருமே அற்புதமான கூற்றுகள், வாசகங்கள், பொன்மொழிகளை அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து உங்க கைவசம் அற்புதமான அர்த்தமுள்ள வாசகங்கள், கூற்றுகள், பொன்மொழிகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அனுப்பி வச்சிருங்க. 9678 8 என்ற எனக்கு இன்றைய பொன்மொழியை அனுப்பி வச்சிருக்காங்க நேயர் தமிழ்ச்செல்வி. நிறை குறை இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. அதில் நிறையை மட்டும் நினை, குறையை பார்க்காதே, நீ வாழ்க்கையே வென்று விடலாம். அற்புதமான அர்த்தம் உள்ள ஒரு பொன்மொழி அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப நம்ம பலரும் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்க இப்படின்னு நம்ம குறைகளையே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற நிறைகளை நம்மால பார்க்க முடியாதுங்க. நாம எல்லாரும் சிங்கப்பூர்ல வாழ்றோம், நம்ம எல்லாருக்கும் பல கஷ்டங்கள் இருக்கும். ஆனா ஒரு சின்ன நிறை அப்படின்னு சொல்லணும்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல 2.1 பில்லியன் நபர்களுக்கு சுத்தமான தண்ணீர் வசதி கிடையாது. ஆனா சிங்கப்பூர்ல நீங்க ஒவ்வொரு நாளும் நேர்மறையான சிந்தனையோட ஒரு ஆசிர்வாதத்தை நினைத்து அதற்கு நன்றி தெரிவித்து உங்களோட நாளை தொடங்கினீங்கன்னா நீங்க எப்போதுமே சந்தோஷமா இருப்பீங்க.

0: வித்யாசாகர் இசையில் சந்திரபுகி திரைப்படத்தில இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் வைஷாலி பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. அதற்கு முன்பு மணி சர்மாவின் இசையில் யூத் திரைப்படத்தில இருந்த பாடலை கேட்டிருந்தீங்க. எஸ் பி பாலசுப்ரமணியம் அந்த பாடலை வழங்கியிருந்தாரு. சரி, இன்று வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா? இன்று வானம் மேகமூட்டமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். அதோடு சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 125 206 இடைப்பட்டிருக்கிறது. இது ஆரோக்கியமற்ற நிலை.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
4: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க, ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
5: எல்லா நாளும் நல்ல நாளே.
6: பீமா ஜுவல்லர்ஸும் அதன் புகழ்பெற்ற ரெட் டாட்டும் அக்டோபர் 21 தேதி அன்று சிங்கப்பூருக்கு வருகின்றது.
7: வைரம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களின் செய்கூலியில் 50 விழுக்காடு தள்ளுபடியை பெறுங்கள். தங்கத்தின் செய்கூலியில் 50 விழுக்காடு வரை தள்ளுபடி.
6: ஒவ்வொரு வாரமும் 2 அதிர்ஷ்டசாலிகளுக்கு 500 வெள்ளி மதிப்புள்ள வைர நகை பற்றுச்சீட்டை வெல்லும் அரிய வாய்ப்பும் உண்டு. மேலும் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்களில் பங்கேற்று 250 கிராம் வரை 22 கேரட் தங்க நாணயங்களை பரிசாக வெல்லுங்கள்.
7: அக்டோபர் 21 முதல் நவம்பர் 29 வரை பீமா ஜுவல்லர்ஸின் துவக்க விழா சலுகைகளை பெற்று மகிழுங்கள். விதிமுறைகளுக்கு உட்பட்டது.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: வணக்கம் சிங்கே.
0: ஒவ்வொரு நாளும் நாம கையடக்க தொலைபேசி, கணினி, மடிக்கணினி இப்படின்னு பல கருவிகளை பயன்படுத்திக்கிட்டு வரோம். அப்ப இந்த கருவிகளை பயன்படுத்தும் பொழுது தட்டச்சு செய்வதற்கு நம்முடைய விரல்களை நாம அதிகம் பயன்படுத்துறோம். விரல்களை நாம அதிகம் பயன்படுத்துறதுனால நம்ம விரல்கள்ல இருக்கிற தசைகளுக்கு சோர்வு ஏற்படலாம். அது மட்டும் இல்ல, நரம்பு இருக்கு இல்லையா, அந்த நரம்புகளுக்கு பிரச்சனை வரலாம். அப்ப ஒவ்வொரு நாளும் நீங்க தூங்க போவதற்கு முன்பு உங்களுடைய விரல்களை நீங்க நல்லா மசாஜ் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க நிபுணர்கள். மசாஜ் செய்வதோடு உங்களுடைய விரல்களுக்கு ஏற்ற

0: சாமுராய் திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ஜெயராஜின் இசையில் ஹரிஹரன் டிப்பு பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. நேரம் இப்பொழுது காலை 6:57 ஆகிவிட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக காலை 7 செய்திகள் இடம்பெறவிருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஜோதிஸ்தா புஷ்பக்கடை வழங்கும் லவிஸ்தா காஃபியையும் பரிசா கொடுக்க நான் காத்துக்கிட்டே இருக்கேங்க. பரிசு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. சாங்கியை நோக்கி செல்லும் PIE தோப்பாயோ எக்ஸிட் 16A பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. 4-5 தடங்களை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.
7: வணக்கம் சிங்கே.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 7, மீடியாகாப் ஒளி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். பிரதமர் லாரன்ஸ் வாங் தீவிரவாத சித்தாந்தம் மாறி வருகிறது, அதில் யார் வேண்டுமானாலும் ஈர்க்கப்படலாம் என்று கூறியிருக்கிறார். வயது, இனம், சமயம் அதற்கு ஒரு தடையல்ல என்றார் அவர். சிங்கப்பூரில் தாங்களாகவே தீவிரமயமாவோர் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது, அவர்களில் பலர் இளையர்கள். இளையர்கள் தனிமைப்படாமல் இருப்பது முக்கியம் என்றார் திரு வாங். குடும்பம், நண்பர்கள், ஆசிரியர்களுடன் அவர்கள் தொடர்பில் இருப்பது முக்கியம். வெளிநாட்டு சச்சரவுகள் சிங்கப்பூரர்களை பிரிக்கக்கூடாது என்று பிரதமர் வாங் கேட்டுக்கொண்டார். நல்லிணக்க நிலையத்தின் 20வது ஆண்டு நிறைவு விருந்தில் அவர் பேசினார். இன சமய வெறுப்பை அரசாங்கம் சகித்து கொள்ளாது என்றார் பிரதமர். ஹோமஸ் நீரிணையில் சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட 2 கப்பல்கள் தாக்கப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்று தீப்பிடித்து மூழ்கியது. 2 கப்பல்களில் இருந்த 43 பேரும் பாதுகாப்பாக உள்ளனர். யாருக்கும் காயமில்லை. ஜேஃபஸ் பிரைட் கப்பல் நேற்று முன்தினம் தாக்கப்பட்டது. அது மூழ்கியது. 21 பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். ஜேஃபஸ் ஜிசல் கப்பல் நேற்று தாக்கப்பட்டது. 22 பேர் மீட்கப்பட்டனர். அந்த கப்பல்களில் சிங்கப்பூரர்கள் யாரும் இல்லை. கப்பல்களை நிர்வகிக்கும் நிறுவனத்துடன் தொடர்பில் இருப்பதாக சிங்கப்பூர் கடல்துறை துறைமுக ஆணையம் தெரிவித்தது. ஹோமஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் தாக்கப்படுவது குறித்து ஆணையம் கவலை தெரிவித்தது. சிங்கப்பூரில் நீக்கப்போக்கான வேலைகளை உருவாக்கும் நிறுவனங்களுக்கு அரசாங்கம் மானியம் வழங்கவிருக்கிறது. முழுநேர வேலையை சிறு பணிகளாக பிரித்து வெவ்வேறு ஊழியர்களிடம் ஒப்படைக்கலாம். அவர்கள் வெவ்வேறு நேரங்களில் பணியாற்றலாம். அத்தகைய வேலைகளை உருவாக்க நிறுவனங்களுக்கு ஆகும் செலவை ஈடுகட்ட மானியங்களும் ஊக்குவிப்பும் கை கொடுக்கும். அவற்றின் விவரங்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. எந்த துறைகளில் திட்டத்தை முதலில் தொடங்குவது என்பது குறித்து ஆராயப்படுவதாக தற்காலிக மனிதவள அமைச்சர் ஜாஸ்மின் லாவ் கூறினார். சில நிறுவனங்களில் முதலில் திட்டம் சோதிக்கப்படும். வீட்டில் மற்றவரை பராமரிக்கும் பொறுப்பு உள்ளவர்களுக்கு திட்டம் உதவும். வேலை செய்யும் வேலைக்கு ஏற்ப சம்பளம் அமையலாம். பிறகு ஊழியர்கள் மீண்டும் முழுநேர வேலைக்கு திரும்பலாம். சிங்கப்பூரில் மோசமடையும் புகை மூட்டத்துக்கு நடுவே N95 முகக்கவசங்களின் விநியோகம் தொடங்கியிருக்கிறது. சமூக மன்றங்கள், குறிப்பிட்ட பொது போக்குவரத்து நடுவங்களின் பொருள் விநியோக இயந்திரங்கள் ஆகியவற்றில் முகக்கவசங்கள் கிடைக்கின்றன. அப்படி முகக்கவசம் பெற்றவர்களில் ஒருவர் மீனாட்சி மாரியப்பன்.
3: என்னுடைய அண்டை வீட்டார் என்கிட்ட இதை பத்தி சொன்னாங்க. ஸோ உடனே வேலை முடிஞ்சு நான் வந்து எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் வந்து இந்த மாஸ்க் எடுத்தேன். ஏன்னா வெளியே கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. ஸோ அவங்க சொன்னனால நான் வந்து மொதலாம் இங்க வந்து எடுத்துட்டேன். ஸோ நல்லவேளை கையில கிடைச்சிட்டு. ஸோ ஒரு நல்ல விஷயம் தான்.
2: காலையில் காற்றுத்தரம் கவலைக்கிடமாகவே உள்ளது. நேற்றை விட இன்று காற்றில் நுண் துகள்களின் அளவு குறைந்திருக்கிறது. PM2.5 குறியீடு 55 வரை இருந்தால் அது ஆரோக்கியமான நிலை. வடக்கில் 52 பதிவானது. மற்ற வட்டாரங்களில் 64 முதல் 89 வரை. நேற்று மேற்கு பகுதியில் PM2.5 288 எட்டியது. 2015 பிறகு அது ஆக மோசமான நிலை. இன்று காலை 6 நிலவரப்படி 24 மணி நேர காற்று துரிமை கேட்டு குறியீடு மேற்கு வட்டாரத்தில் 206, மற்ற வட்டாரங்களில் 125-185 இடைப்பட்டு ஆரோக்கியமற்ற நிலை தொடர்கிறது. காட்டுத்தீ ஏற்பட யார் காரணம்? அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சர் கிரேஸ்பூ கூறியிருக்கிறார். நுரையீரல் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெறும் போப்லியோ மீண்டும் நடக்க தொடங்கியிருக்கிறார். அவரது உடல்நிலை எதிர்பார்த்தபடி மேம்பட்டு வருவதாக வட்டிக்கன் தெரிவித்தது. 71 போப்லியோவுக்கு மீண்டும் நடக்க தொடங்கியிருக்கிறார். அவரது உடல்நிலை எதிர்பார்த்தபடி மேம்பட்டு வருவதாக வட்டிக்கன் தெரிவித்தது. 71 போப்லியோவுக்கு நேற்று முன்தினம் அறுவை சிகிச்சை நடந்தது. அவரது வலது நுரையீரலின் ஒரு பகுதி அகற்றப்பட்டது. அவர் தற்போது மருத்துவமனை அறையில் நடக்க தொடங்கியிருக்கிறார். வழக்கம்போல் உணவும் உட்கொள்வதாக வத்திகன் தெரிவித்தது. கடந்த ஆண்டு பொறுப்புக்கு வந்த போப்லியோவுக்கு புற்றுநோய் கண்டறியப்பட்ட செய்தி உலகெங்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. காத்தோங்கில் மரம் வெட்டும் வேலையில் ஈடுபட்டிருந்த ஊழியர் மரம் சாய்ந்து மாண்டார். அவருக்கு வயது 38. அவர் சுய நினைவின்றி டன்டோக்செங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். காத்தோங்கில் தனியார் வீட்டில் நேற்று முன்தினம் பிற்பகல் 2:30 அளவில் சம்பவம் நடந்தது. அவர் சோ அண்ட் டான் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் வேலை பார்த்ததாக மனிதவள அமைச்சு தெரிவித்தது. சம்பவம் குறித்து அமைச்சு விசாரணை நடத்துகிறது. அமெரிக்காவின் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் சுமார் 1000 பேரை ஆட்குறைப்பு செய்கிறது. நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்தில் மொத்தம் 16,000 பேர் வேலை பார்க்கின்றனர். வருவாய் வளர்ச்சி குறைவதாக சொல்லப்படுகிறது. நெட்ஃப்ளிக்ஸ் காணொலிகளை பார்ப்பதும் குறைகிறது. முதல் காலாண்டை விட இரண்டாம் காலாண்டில் வருமான வளர்ச்சி குறைந்தது. நெட்ஃப்ளிக்ஸ் 1997 தொடங்கப்பட்டது. ஆரம்பத்தில் அது டிவிடி வாடகை தரும் நிறுவனமாக இருந்தது. 2007 இணைய ஒளிபரப்பு சேவையை தொடங்கியது. அதன் மதிப்பு சுமார் $58 billion. கார்பந்து. இன்று காலை நடைபெற்ற சாம்பியன்ஸ் லீக் ஆட்ட முடிவுகள். ஆஸ்டன் வில்லா துருக்கியின் ஃபெனர்பாச்சே அணியை 6-0 என்று தோற்கடித்தது. ரோமா ரியால் மட்ரிட் ஆட்டத்தில் 3-1 என்று ரோமா முன்னிலை வகித்தது. கடைசி நேரத்தில் 3 கோல்கள் போட்டு 4-3 என்று ரியால் வென்றது. லியோபூல் லாஸ்க் சந்தித்த ஆட்டத்தில் 6-3 என்று லியோபூல் வென்றது. மான்செஸ்டர் சிட்டிக்கு முதல் தோல்வி. மான்செஸ்டர் சிட்டி பிஎஸ்ஜி ஆட்டத்தில் 4-2 என்று பிஎஸ்ஜி வெற்றி பெற்றது.
1: சொல்லும் பொருளும் ஃபேட்டாலிட்டி உயிரிழப்பு. நிலநடுக்கம், நிலச்சரிவு போன்ற பேரிடர்களில் உயிரிழப்பு ஏற்படும் சாத்தியம் இருக்கிறது. ஃபேட்டாலிட்டி உயிரிழப்பு.

0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
2: வணக்கம் சிங்கே,
3: ஆதரவு பிஒய்டி.
2: திரைப்பட ஆர்வலர்களே, பிஒய்டி டான்ஸா வழங்கும் பேஸ் திரைப்பட நுழைவு சீட்டுகளை பெற இன்றே பிஒய்டி அல்லது டான்ஸா காட்சியகத்திற்கு போங்க.
3: ஆளுக்கு 2 நுழைவு சீட்டுகள்னு மொத்தம் 300 நுழைவு சீட்டுகள் வழங்கப்படும். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
4: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கலை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
5: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
6: ஏன் அவசியம்னா,
5: குழந்தைங்க, முதியோர், நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
6: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தா ஹுசேனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க.
7: பற்பல நகரங்களுக்கு நீங்கள் விமான பயணங்களை மேற்கொள்ளலாம். டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி வழி 2027 ஆம் ஆண்டில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிடலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் விமான சேவைகளின் வழி நீங்கள் பயணம் செய்யும் போது பயண முகவர்கள், பங்காளிகள், ஆதரவாளர்கள் வழங்கும் கவர்ச்சிகரமான சலுகைகளை அனுபவிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சலுகைகளும் தினசரி பரிசுகளும் உங்களுக்கு காத்திருக்கின்றன. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட டைம் டு ஃப்ளை பயண கண்காட்சி அக்டோபர் 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை சன்டெக் கன்வென்ஷன் சென்டர் ஹால் 401 முதல் 403 வரை. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் cne.asia/timetofly.
8: கொஞ்சம் சிந்தனை,
9: நிறைந்த புன்னகை.
8: வணக்கம் சிங்கே.

வணக்கம் சிங்கை, காலை 7 மணி செய்திகளுக்கு பிறகு நாம் மீண்டும் இணைகிறோம். நேரம் இப்பொழுது சரியாக காலை 7:13 ஆகிவிட்டது. ஜெயில 2 திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது. தீப்தி சுரேஷ் அனிருத் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. ஜெயில 2 அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் காட்சி 7 மணிக்கே தொடங்கி விட்டது. பலரும் இப்ப வந்து திரைப்படத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 13 நிமிஷம் தாண்டிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, யாரெல்லாம் இன்னைக்கு ஜெயில 2 திரைப்படத்தை பார்க்க போறீங்க, வாங்க வந்து வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம், உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீங்க தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்ல, அனிருத் அவர் தான் இவ்வாறு நட்சத்திரம். அவரு ரஜினிகாந்த் நடித்திருக்கும் 6 திரைப்படங்களுக்கு இதுவரையிலும் வந்து இசையமைச்சிருக்காரு. 2019 வெளியான பேட்டை திரைப்படம், 2020 வெளியான தர்பார் திரைப்படம், 2023 வெளியான ஜெயில திரைப்படம், 2024 வெளியான வேட்டையன், 2025 வெளியான கூலி, 2026 அதாவது இப்ப வெளியாகி இருக்கும் ஜெயில 2 திரைப்படத்திற்கு அவர் இசையமைச்சிருக்காரு. 7வது முறையாகவும் அவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இசையமைக்க போறாரு. அஸ்வத் மாரிமுத்துவின் இயக்கத்தில் வெளியாக இருக்கும் தர்மன் திரைப்படத்திற்கு நம்ம அனிருத் இசையமைக்கிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த திரைப்படத்தின் பாடல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு.

0: போக்குவரத்து நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. துவாசை நோக்கி செல்லும் PIE தாம்சன் ரோடிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. AYEயை நோக்கி செல்லும் CTE PIE சாங்கி எக்ஸிட்டுக்கும் அங்மோக்கியோ அவென்யூ 5க்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: நீங்க அணியும் உடையின் நிறம் தங்க நகையின் அழகையே மாற்றி காட்டும்னு உங்களுக்கு தெரியுமா? கருப்பு, மருன், அடர்பச்சை, நீலம் போன்ற ஆழமான நிற உடைகளை நீங்க அணியும் போது மஞ்சள் தங்கம் மிக அழகாக தெரியும். மென்மையான இளஞ்சிவப்பு, இளநீலம், கிரீம் போன்ற நிறங்களுடன் மெலிதான தங்க நகைகளை நீங்க அணியும் போது, அல்லது ரோஸ் கோல்ட் தங்க நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது ரொம்ப அழகா பொருந்தி வருங்க. உடை ஏற்கனவே அதிக வேலைப்பாடுடன் இருந்தால், நிறைய எம்ப்ராய்டரிலாம் உங்களுடைய உடைகள்ல இருந்துச்சுன்னா, நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் எளிமையானதாக வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எளிய உடையா இருந்துச்சுன்னா நகைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். உடையும் நகையும் ஒன்றுக்கொன்று துணையா இருக்கணுங்க, போட்டியா இருக்க கூடாது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோய் லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: இன்னும் கிளம்பலையா?
7: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
6: கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
7: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
6: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை, சிங்கப்பூர்.
8: கொஞ்சம் சிந்தனை
9: நிறைந்த புன்னகை.

0: சும்மா கீழி. பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
1: சாங்க உள்ளார வந்து

எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேர தலையில் ஏத்தி வச்சு.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
3: ஆமா,
2: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
3: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
2: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
4: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
5: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
4: சுவையா?
5: இந்த காஃபி.
4: இது கோதாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
5: கோதாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
6: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோதாஸ் துரித வகை காஃபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
7: என்னங்க, நான் மறுபடியும் வேலைக்கு போகவா?
8: தெரிஞ்சுதான் பேசுறியா? நம்ம பிள்ளைங்க PSLE ஊநிலை தேர்வுகளை எழுத இருக்காங்க. அண்மைய தேர்வுல நல்ல மதிப்பெண்களை வாங்கல.
7: கவலைப்படாதீங்க, ஆல் ஏஸ் துணை பாட நிலையத்தின் ஹாஜா சுல்தானா இருக்காங்க. 35 வருஷ அனுபவம், தொடக்கப்பள்ளி உயர்நிலை ஏ நிலை வகுப்புகளுக்கு இயற்பியல், உயிரியல், AE கணிதம் கற்றுக் கொடுப்பதோட கணிதம், ரசாயனம் பாடங்களுக்கு வளமூட்டும் புத்தகங்களையும் எழுதி இருக்காங்க. IP ஒருங்கிணைந்த கல்வி திட்ட மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கறாங்க.
8: அப்படியா?
7: ஆமா, ஆல் ஏஸ் துணை பாட நிலையத்துல படிச்ச நம்ம பக்கத்து வீட்டு மீரா PSLE ஓ நிலை தேர்வுகள்ல எல்லா பாடங்களிலும் ஏ மதிப்பெண்களை பெற்றிருக்கா. நாம இலவசமா ஒரு முன்னோட்ட வகுப்புக்கும் போய் பார்க்கலாம்.
8: சிறப்பு சலுகையோடு பதிவு செய்யும் போது ஆங்கில பாடத்தோடு கணிதம் அல்லது தமிழ் மொழி வகுப்புகளை இலவசமாக பெறலாம். ஆல் ஏஸ் துணை பாட நிலையம், பைலிபா ஸ்கொயர், தெலுக் பிளாங்கா, ஜுரோங் ஈஸ்ட், போத்தோங் பாசிர், ஈஷூன், டெம்பனிஸ் வட்டாரங்களில் செயல்படுகிறது. அழையுங்கள் 8345-1373. செல்லுங்கள் aatuition.net.
9: என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கனா, சரி தம்பதியினரும் சரி, இவர்களுக்கு இடையே இதை ஒன்றை பகிர்ந்துகிட்டாங்கன்னா அவங்களுடைய நெருக்கம் அதிகரிக்குது. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய உறவு ஒரு நேர்மறையான பாதையை நோக்கி செல்லுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன? சரியா, ரொம்ப சுலபமான ஒரு கேள்வி. சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின்படி காதலர்கள் தம்பதியினர் இவர்களுக்கு இடையே இதை ஒன்றை பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய உறவு இன்னும் மேம்படும், அவங்களுடைய உறவு இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன? உங்களுடைய பதில்களை இப்பவே அனுப்பி வச்சிருங்க 9678 8 9 6 8 என்ற எண்ணுக்கு.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: MS விஸ்வநாதனின் இசையில் தில்லுமுல்லு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. அதற்கு முன்பு இசைஞானி இளையராஜாவின் இசையில் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்தும் நீங்க பாடலை கேட்டிருந்தீங்க. இந்த இரண்டு பாடல்களையும் SP பாலசுப்ரமணியம் பாடியிருந்தாரு. சமீபத்துல சமூக வலைதளத்துல ஒரு சுவாரஸ்யமான பதிவை நான் பார்த்தேங்க. ஃப்ளோ அப்படிங்கிற நபர் அவங்களுடைய எக்ஸ் வலைதளத்துல ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாங்க. யாரு நம்ம சிங்கப்பூர் விமான நிலையத்துல கம்பளத்தை போட்டது அப்படின்னு அவங்க பதிவிட்டு இருக்காங்க. இதற்கு நம்ம சிங்கப்பூர் இணைய வாசிகளோ ஒன்று கூடி புறப்பட்டு வந்துட்டாங்க. சிங்கப்பூருடைய விமான நிலையம் தான், நம்ம சாங்கி விமான நிலையம் தான் உலகத்திலேயே ஆக சிறந்த விமான நிலையம் அப்படிங்கிற விருதை பலமுறை வென்றிருக்கு. நீ வந்து எப்படி இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பலரும் கருத்துக்களை வந்து முன் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, பலரும் வந்து இந்த கம்பளத்தை ஏன் போட்டிருக்காங்க அப்படிங்கிற காரணத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்மில் பலரும் வந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்ப பயண பெட்டிகளை வந்து நம்ம இழுத்து போவோம் இல்லையா? அப்ப இந்த பயண பெட்டிகளுடைய சக்கரங்கள் தரையில வந்து சத்தம் போட்டுக்கிட்டே போகும். அது பலருக்கு வந்து எரிச்சலை உண்டாக்கும். ஏங்க, எனக்கே எரிச்சலை உண்டாக்கும். இந்த சக்கரங்களை தூக்கி எரிஞ்சிடலாமா அப்படின்னு சில நேரத்துல தோணும். நம்ம சாங்கி விமான நிலையத்துல கம்பளத்தை போட்டிருக்காங்க. கம்பளத்துல நீங்க உங்களுடைய பயண பெட்டிகளை இழுத்து செல்லும் பொழுது சத்தம் எதுவுமே இருக்காது. இதனாலேயே மற்ற பயணிகளுக்கு வந்து எரிச்சல் இருக்காது. அவங்க நல்லா சந்தோஷமா அமைதியான ஒரு சூழல்ல பயணம் செய்யலாம், இளைப்பாறலாம், அது மட்டும் இல்ல பொருள்களை வாங்கலாம். இந்த மாதிரி ஒரு அமைதியான சூழல்ல நம்ம சாங்கி விமான நிலையத்துல இயங்கும் பொழுது யாரு வந்து இந்த கம்பளத்தை பத்தி கேள்வி கேட்கிற அப்படின்னு பல சிங்கப்பூரர்கள் ஒன்றிணைந்து இந்த ஃப்ளோ அப்படிங்கிற நபரை கேள்வி கேட்டிருக்காங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, எப்பயாவது யாராச்சும் சிங்கப்பூரை பத்தி தப்பா பேசினாங்கன்னா நம்ம சிங்கப்பூர் இணைய வாசிகள் ஒருமித்த குரலோடு சிங்கப்பூரை பத்தி நீங்க தப்பா பேசக்கூடாது, சிங்கப்பூர்ல இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கு அப்படின்னு எடுத்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, காரணங்களையும் முன்வைப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. இப்போதைக்கு நம்ம சிங்கப்பூர் இணையவாசிகள் ஃப்ளோக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமே நீங்க தயவு செஞ்சு சிங்கப்பூருக்கு பயணம் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: போக்குவரத்து நிலவரம்
0: துவாசை நோக்கி செல்லும் PIE ஜலான் யூனோஸுக்கும் பிடோக் நார்த் அவென்யூ மூன்றிற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE TPE எக்ஸிட் அங்கேயும், PIEயை நோக்கி செல்லும் BKE புக்கெட் பஞ்சாங் ரோடு SLE இவ்விடங்களிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950 8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.

0: டாம்பஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: சுவையாக சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன். அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வரமாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
4: என்ன சொல்றேன்,
2: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவிய வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
5: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
5: வணக்கம் சிங்கை.
6: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ?
7: பாஞ்சாலி பாஞ்சாலி,
8: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
7: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: ஹிட்டான பாட்டுக்கு ஆதரவு
1: பீமா ஜுவலர்ஸ். இப்பொழுது சிங்கப்பூரில் உங்களுக்கு பிடித்த நகைகளை நம்ப முடியாத சிறப்பு சலுகைகளில் வாங்கிட இன்றே செல்லுங்கள் பீமா ஜுவலர்ஸ், 202 ஸ்ரீரங்கம் சாலை. இசைஞானி இளையராஜாவின் இசையில் சிப்பிக்குள் முத்து, கிழக்கே போகும் ரயில் ஆகிய திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள்
2: ஒலித்தன.
1: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக துவாசை நோக்கி செல்லும் PIE பயணியர் ரோடு நோர்த்திற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதால் ஜாலான் பஹார் வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். சாங்கியை நோக்கி செல்லும் PIE KPE எக்ஸிட், தாம்சன் ரோட், லோனி ரோட், எங்னியோ அவென்யூ இவ்விடங்களில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: முன்னாடி நான் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதாவது தம்பதியர்கள், காதலர்கள் இவர்களுக்கு இடையே இதை ஒன்றை பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய நெருக்கம் இன்னும் வலுப்படுத்தப்படும், அவங்களுடைய உறவு இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன், பலரும் பல விதமான பதில்களை சொல்லியிருக்காங்க. நேயர் தஜுடீன் வெளிப்படையாக பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்பதியினர் காதலர்களுக்கு இடையே உலகத்தை பற்றிய புரிதல் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிவிதா வந்து காசிப் பகிர்ந்து கொள்வதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. லட்சுமி என்ன சொல்லிருக்காங்கன்னா, நிதி சார்ந்த தகவல்களை ஒருத்தர் ஒருத்தரோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெயர் குறிப்பிடாத ஒரு நேயர் அவங்க வந்து கையடக்க தொலைபேசியின் கடவுச்சொல் பாஸ்வேர்டை வந்து பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்திலோ கிட்டத்தட்ட அதே பதில தான் சொல்லியிருக்காரு. விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற பதில வந்து இருவர் சொல்லியிருக்காங்க, மூர்த்தி மற்றும் பாரதி. இவர்கள் எல்லாரும் சொல்லியிருக்கும் பதில்களில் யார் சரியான பதில சொல்லிருக்கா? யாருமே சரியான பதில சொல்லலைங்க.
5: என்ன
4: சரியான பதில் என்னவென்றால், தம்பதியினர் காதலர்கள் ஒருத்தர் ஒருத்தருக்கு இடையே உங்களுக்கு பிடித்த பாடல் பட்டியலை நீங்க பகிர்ந்து கொள்ளணும். மியூசிக் பிளேலிஸ்டை நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய நெருக்கம் வலுப்படுத்தப்படும், உங்களுடைய உறவு இன்னும் சிறப்பாக இருக்கும், இன்னும் நீண்ட காலம் உங்களுடைய உறவு நீடிக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்ஸ்புருக் பல்கலைக்கழகத்தின் இசை உளவியல் பிரிவு இந்த ஆய்வை நடத்தியிருந்தாங்க. இந்த ஆய்வுல 309 தம்பதி கலந்துகிட்டாங்க. முயற்சி செய்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. பரிசு கொடுக்க முடியலையேன்னு எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. கவலைப்படாதீங்க, இன்னொரு அங்கம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. காலை 8 மணி செய்திகளுக்கு பிறகு நான் உங்களோட டிக்டாக்ல இணைய போறேங்க. டிக்டாக் வாயிலாக நான் ஒரு கேள்வியை கேட்க போறேன், அதற்கு சரியா நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா ஜோதிஸ்தா புஷ்பக்கடை வழங்கும் லவிஸ்தா காஃபிய பரிசாக பெற உங்களுக்கு மற்றொரு வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. செய்திகளுக்கு பிறகு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்கள் வணக்கம் சிங்கை.

0: வணக்கம் சிங்கே,
1: ஆதரவு பிஒய்டி.
0: திரைப்பட ஆர்வலர்களே, பிஒய்டி டான்ஸ் வழங்கும் பேஸ் திரைப்பட நுழைவுச்சீட்டுகளை பெற இன்றே பிஒய்டி அல்லது டான்ஸ் காட்சியகத்திற்கு போங்க.
1: ஆளுக்கு இரண்டு நுழைவுச்சீட்டுகள்னு மொத்தம் 300 நுழைவுச்சீட்டுகள் வழங்கப்படும். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
4: காலை மணி 8, மீடியாகாப் ஒளி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரில் காற்று தரம் மேலும் மோசமடையும் நிலையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது. நேற்று 10 ஆண்டுக்கு மேல் முதன்முறையாக PM2.5 குறியீடு 280 தாண்டியது. மேற்கு வட்டாரத்தில் நேற்று பிற்பகல் அது 288. அந்த ஆக உயர்ந்த நிலை பல மணி நேரம் நீடித்து கவலையை ஏற்படுத்தியது. இன்று காலை அது நிதானத்துக்கு வந்திருக்கிறது. காலை நிலவரப்படி PM2.5 பொதுவாக 60-80 இடைப்பட்டிருக்கிறது. வடக்கில் அது ஆரோக்கியமான இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கிறது. 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு மேற்கு வட்டாரத்தில் 206. மற்ற வட்டாரங்களில் 200 சற்று கீழே உள்ளது. ஆரோக்கியமற்ற நிலை தொடர்கிறது. புகை மூட்டத்துக்கு காரணமான நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம். அதற்கான தகவல்களை அரசாங்கம் சேகரித்து ஆராய்வதாக நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சர் கிரேஸ் ஃபு கூறியிருக்கிறார். இந்தோனேசியாவில் காட்டுத்தீயை ஏற்படுத்தும் நிறுவனங்கள் மீது சிங்கப்பூர் நடவடிக்கை எடுக்க முடியும். 2014 நடைமுறைக்கு வந்த எல்லை தாண்டிய புகை மூட்ட சட்டம் அதற்கு வகை செய்கிறது. எல்னினோ காரணமாக ஏற்பட்டிருக்கும் வறட்சியால் தீயை கட்டுப்படுத்துவது கடினமாக இருப்பதாக திருவாட்டி ஃபு கூறினார். இந்தோனேசியா கேட்டுக்கொண்டால் உதவ சிங்கப்பூர் தயாராக இருப்பதாக அவர் சொன்னார். 1 மாதத்துக்குள் தீயை அணைக்கும் இந்தோனேசியாவின் இலக்கு நிறைவேறும் என்று நம்புவதாகவும் திருவாட்டி ஃபு குறிப்பிட்டார். பிரதமர் லாரன்ஸ் ஓங் தீவிரவாத சித்தாந்தம் மாறி வருகிறது, அதில் யார் வேண்டுமானாலும் ஈர்க்கப்படலாம் என்று கூறியிருக்கிறார். வயது, இனம், சமயம் அதற்கு ஒரு தடையல்ல என்றார் அவர். சிங்கப்பூரில் தாங்களாகவே தீவிரமயமாவோர் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அவர்களில் பலர் இளையர்கள். இளையர்கள் தனிமைப்படாமல் இருப்பது முக்கியம் என்றார் திரு வாங். குடும்பம், நண்பர்கள், ஆசிரியர்களுடன் அவர்கள் தொடர்பில் இருப்பது முக்கியம். வெளிநாட்டு சச்சரவுகள்